வணக்கம் நேர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய 999 கிலோஹெர்ட்ஸிலும் 103 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்ட மாதம் 4 நாள், பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 6 நாள், 2026 வருடம் மே மாதம் 20 தேதி புதன்கிழமை, நேரம் 5:57.

0: இன்னும் சில நொடிகளில் காலை 6 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: ரங்கநாதன். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. சென்னை மாநகராட்சி ஆணையராக திரு ஜி எஸ் சமீரன் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் தொடங்கியுள்ள மலர் கண்காட்சியை 2 நாட்களில் 40,000-க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி கழகம் சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் வரும் 27ஆம் தேதி நடைபெற உள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு பிற நாடுகளை அனுமதிக்கும் வகையில் பொருளாதார தடைகளிலிருந்து அளிக்கப்பட்ட விலக்கை அமெரிக்கா மேலும் 1 மாதத்திற்கு நீட்டித்துள்ளது. சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
0: இனிய அன்பான காலை வணக்கம் அன்பினர்களே. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய இலை 999 கிலோஹெர்ட்ஸிலும் 103 MHz பண்பலை வரிசையிலும் இனி தொடர்ந்து வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். நேரம் 6:02. அழகாக புலந்திருக்கக்கூடிய இந்த காலை பொழுது இந்த நாள் மேலும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையட்டும் என்கிற வாழ்த்துக்கள் வணக்கங்களுடன் இன்றைய காலை தென்றல் நிகழ்ச்சியில் முதலாவதாக குறளும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் திருக்குறளில் அறத்துப்பாலில் நீத்தார் பெருமை என்னும் அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 22வது திருக்குறள் துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. இதற்கான பொருள் துறவு மேற்கொண்டவர்களுக்கும் வறுமையால் உணவின்றி தவிப்பவர்களுக்கும் ஆதரவற்ற இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் உதவி செய்து காப்பவன்தான் உண்மையான இல்வாழ்வான் என்று கூறப்படுகிறது. குறளும் பொருளும் மீண்டும் துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. இதற்கான விளக்கம் துறவு மேற்கொண்டவர்களுக்கும் வறுமையால் உணவின்றி தவிப்பவர்களுக்கும் ஆதரவற்ற இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் உதவி செய்து காப்பவன்தான் உண்மையான இல்வாழ்வான் என்று கூறப்படுகிறான். குறளும் விளக்கமும் கேட்டோம்.

நேர்களே, இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரா பூபாலன் அவர்கள்.

0: night. Today, Kolkata Knight Riders will clash with Mumbai Indians at Eden Gardens, Kolkata. The match will start at 7:30 p.m. And that is the end of this news bulletin.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரா பூபாலன் அவர்கள்.
3: இன்று புதிதாய் பிறந்தோம். வாழ்க்கை என்பது ஒரு நதி, அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. சில சமயங்களில் தடைகளை சந்திக்கிறது, சில சமயங்களில் கிளைத்து ஓடுகிறது. ஆனால் புதியதாக பிறக்கும் கிளை நதிகள் போல நம்முள் புதிதாக பிறக்கும் எண்ணங்கள்தான் நம்மை மேலும் செழிப்பாக்குகின்றன. இன்று புதிதாய் பிறந்தோம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்குமான வாழ்க்கை தத்துவம். கடந்த கால சுமைகளை இறக்கி வைத்து எதிர்கால கற்பனைகளில் சிக்கிக்கொள்ளாமல் இந்த ஒரு கணத்தில் புதியதாக உதிப்பதற்கான ஒரு முன்முடிவு. நம் பெரும்பாலான துன்பங்களுக்கு காரணம் கடந்த காலமே. ஒரு தோல்வி, ஒரு முறிவு, ஒரு அவமானம், அந்த சம்பவத்தின் நினைவு நம்மை தின்று கொண்டே இருக்கும். நான் அப்போது இப்படி செய்திருந்தால், அவர் என்னை ஏன் இப்படி நடத்தினார், இவை நம் மனசக்தியை வீணடிக்கும் என்ன குழப்பங்கள். இன்று புதிதாய் பிறத்தல் என்பதன் முதல் படி நேற்றை மன்னித்தல். அது நம்மை நாமே மன்னிப்பதாக இருக்கலாம், அல்லது பிறரை மன்னிப்பதாக இருக்கலாம். ஒரு மேலை நாட்டு உளவியலாளர் கூறியதைப் போல, மன்னிப்பு என்பது மற்றவருக்காக அல்ல, உங்கள் சொந்த சிறை கதவை திறப்பதற்காக என்பதன்படி நாம் வாழ வேண்டும். நம்மில் பலர் எதிர்காலத்திலேயே வாழ்கிறோம். மகன் படிப்பு முடிந்ததும், அடுத்த மாதம் சம்பளம் உயர்ந்ததும், ஓய்வு பெற்ற பிறகு, இவையெல்லாம் வருங்கால கோட்டைகள். ஆனால் அந்த கோட்டைகள் கட்டும்போதே நிகழ்காலம் கை நழுவி சென்று விடுகிறது. இன்று புதிதாய் பிறப்பது எனில் கடிகாரத்தை நிறுத்துவது, இப்போது எனும் நொடியில் முழுமையாக மூழ்குவது. ஏனெனில் கடந்த காலம் மாற்ற முடியாதது, எதிர்காலம் உறுதியற்றது. உங்கள் கையில் உள்ள ஒரே நாணயம் இன்று, அதை பறிகொடுக்காதீர்கள். தியானம் போன்ற பயிற்சிகள் இதற்கு உதவுகின்றன. ஒரு கணத்தில் உணர்வுகளை கவனிப்பது, சுவாசத்தை உணர்வது, இவை சிறிய பயிற்சிகள். ஆனால் இவை மனதை இன்றைய பிறப்பிற்கு தயார் செய்கின்றன. சார்லஸ் டுகிக் தனது பவர் ஆஃப் ஹேபிட் நூலில் கூறுகிறார், நாம் செய்வதில் 40% மேல் பழக்கங்களே. நாம் எழுவது, பல் துலக்குவது, சாப்பிடுவது, வேலைக்கு செல்வது, பல செயல்கள் இயந்திரத்தன் மேல் நிகழ்கின்றன. இந்த இயந்திரத்தன்மைதான் நமக்குள் பழைய ஆள் என்கிற உணர்வை தருகிறது. இன்று புதிதாய் பிறக்க ஒரு சிறிய பழக்கத்தை மாற்றி பாருங்கள். காலையில் முதலில் கைபேசியை பார்ப்பதற்கு பதிலாக ஒரு பக்க நல்ல புத்தகத்தை வாசிக்கலாம். புகையிலை அல்லது சர்க்கரை போன்ற ஒரு தீய பழக்கத்தை இன்று குறைத்தாலே அதுவே ஒரு புதிய பிறப்பின் தொடக்கம். பழைய பழக்கங்களின் சங்கிலியை அறுக்கவும் புதிய விழிப்புணர்வு வேண்டும். அந்த விழிப்புணர்வின் பெயரே இன்று புதிதாய் பிறந்தோம். ஒரு தாய்க்கு ஒவ்வொரு நாளும் தன் குழந்தை புதிதாக பிறப்பது போல இருக்கும். அப்படியே நாம் ஒவ்வொரு உறவுகளையும் பேணத் தொடங்கினால் நாம் வலிமையானவர்களாக, மனிதம் நிறைந்த மனிதர்களாக மாறுவோம். உறவுகளை சந்திக்கும்போது இன்று அவர்களை முதல் முறையாக சந்திப்பது போல் நடந்து கொள்ளுங்கள். முந்தைய வாக்குவாதங்களை மறந்து புத்தம் புதிய பார்வையுடன் வணக்கம் சொல்லுங்கள். உங்கள் முதல் சந்திப்பின் அப்பாவித்தனத்தை மீண்டும் கொண்டு வாருங்கள். நிச்சயம் உறவுகள் புதுப்பிக்கப்படும். பலர் தங்கள் வேலையில் சலிப்படைகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் மாற்றம் சாத்தியமில்லை என்று எண்ணுகிறார்கள். கொலம்பஸ், கலீலியோ, நெல்சன் மண்டேலா, அன்னை தெரசா, பலரும் வாழ்க்கையின் மத்திய அல்லது பிற்பகுதியில் புதிய பிறப்பை பெற்றவர்கள். நீங்கள் தினமும் கண்ணாடியில் பார்க்கும் உருவம் நேற்றைய உருவம் அல்ல. உங்கள் செல்கள் புதுப்பிக்கப்படுகின்றன, உங்கள் எண்ணங்களும் புதுப்பிக்கப்படுகின்றன. நீங்கள் ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்ளலாம், புதிய தொழிலை தொடங்கலாம், புதிய இடத்துக்கு செல்லலாம். எல்லாவற்றிற்கும் முதற்படி இன்று புதிதாய் பிறந்தேன். ஒரு தனி மனிதனுக்கு மட்டுமல்ல, ஒரு சமூகத்திற்கும் இந்த வார்த்தைகள் பொருந்தும். இந்தியா 1947 புதிதாக பிறந்தது. தமிழ்நாடு வறுமை, கல்வியின்மை, சாதிய வன்முறையிலிருந்து மறுபிறப்பு பெற்றது. இன்றும் நமது சமூகம் பல நச்சு பழக்கங்களில் இருக்கிறது. பெண்ணியம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்றவற்றில் இன்று நாம் புதிதாக பிறக்க வேண்டும். மனித வாழ்க்கையில் மிகப்பெரும் மாற்றத்தை தரும் சக்தி இன்று. இன்று எனும் ஒரு கணத்திடம் உள்ளது அது. உங்கள் கடந்த காலம் உங்களை வரையறுக்க முடியாது, உங்கள் எதிர்காலம் உங்களை மிரட்ட முடியாது. ஆனால் இன்று இந்த ஒரு நொடியில் நீங்கள் ஒரு முடிவெடுக்க முடியும், நான் புதிதாய் பிறந்தேன்.
2: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் ரா பூப்

நேரம் 6:15 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. காலை தன்ற நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் பக்தி பாடல்கள். வரிசையில் தொடர்ந்து டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியிருக்கும் பாடல்.

உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்று உரைக்கிறது புனித பைபிள். நிகழ்ச்சியில் ராஜ்குமார் பாரதி பாடியது.

நேரம் 6:23 நிமிடம் வெளித்துக் கொண்டிருக்கிறது. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் காலை தன்ற நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள். அனைவரிடத்தும் அன்பாயிருங்கள் என்று உரைக்கிறது திருக்குரான். நிகழ்ச்சியில் திருச்சி எம்.ஒய். நஸ்ருதீன் பி.எஸ். சஸ்ரேகா பாடியது.

0: ஆயிரம் காட்சிகள் அதுவும் சாட்சிகள் அற்புதமேயா அல்லா, தாயிடம் தந்தை ஏதும் தோன்றியவன் நீ அல்லா.
1: நிகழ்ச்சியில் நிறைவாக எஸ் சௌமியா பாடியிருக்கும் பாடல்

0: இன்று ஒலிபரப்பாகவுள்ள சில முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றின அறிவிப்புகள் கேட்கலாம். காலை 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் திருக்குறள் கூறும் அற ஒழுக்கங்கள் உரை வழங்குபவர் முனிவர் பி கோகுல்நாத் அவர்கள், அதனைத் தொடர்ந்து வான்மதி அவர்கள் வழங்கும் கவிதைகள் கேட்கலாம். பகல் 12 வசந்த இளம் நிகழ்ச்சியில் இளம் தொழில் முனைவோர் ஸ்ரீ சிந்துஜா அவர்களுடன் ஒரு நேர்முகம் இடம்பெறும். பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் உடுமலைப்பேட்டை வட்டம் பூளவாடி எம் முத்து மீனாட்சி குழுவினர் வழங்கும் கோவலன் கண்ணகி கதை உடுக்கடி பாட்டு கேட்கலாம்.
1: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம்
2: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.
1: கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. வரும் நாட்களில் மிதமானது முதல் கனமழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33°C முதல் 37°C ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 20°C முதல் 24°C ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70%-80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 40%-70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 8-12 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தெற்கு மற்றும் தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. கனமழையுடன் இடி, மின்னல் மற்றும் அதிக காற்றும் எதிர்பார்க்கப்படுவதால் பயிர்கள் மற்றும் கால்நடைகளை பாதுகாக்க தகுந்த முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி சரிவுக்கு குறுக்கே கோடை உழவை மேற்கொள்ள வேண்டும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் கரும்பு பயிருக்கு நீர் பாய்ச்சுவதை தள்ளி போட வேண்டும் அல்லது மண்ணின் ஈரத்தை பொறுத்து நீர் பாய்ச்ச வேண்டும். குருத்து மாவுப்பூச்சி தென்படின் இமிடாக்ளோபிரிட் 17.8 SL மருந்தை 1 ஏக்கருக்கு 30 ml என்ற அளவில் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண்

0: காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது.
1: கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆண்டிற்கு சராசரியாக 611 மில்லிமீட்டர் மழை பெறப்படுகிறது. இதில் கோடை காலத்தில் 135 மில்லிமீட்டர் மழை பெறப்படுகிறது. மே மற்றும் ஜூன் மாதங்களில் 118 மில்லிமீட்டர் மழை பெறப்படுகிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தற்போது மேட்டுப்பாளையம், அன்னூர், மதுக்கரை, கிணத்துக்கடவு, பெரியநாயக்கன்பாளையம், சூலூர், பொள்ளாச்சி மற்றும் ஆனைமலை வட்டாரங்களில் மிதமான மழை பெறப்பட்டுள்ளது. நமது மாவட்டத்தில் நெல், சிறுதானியங்கள், பயறு வகைகள், எண்ணெய் வித்து பயிர்கள், பருத்தி, கரும்பு மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன. இதில் 15,650 ஹெக்டரில் சோளம் மற்றும் 87 ஹெக்டரில் கம்பு சாகுபடி செய்யப்படுகிறது. சிறுதானிய பயிர்களில் 100 கிராம் சிறுதானியத்தில் 72 கிராம் மாவுச்சத்து, 10 கிராம் புரதம், 344 மில்லிகிராம் இரும்புச்சத்து, 14 மில்லிகிராம் சுண்ணாம்புச்சத்து மற்றும் 12 கிராம் நார்ச்சத்து உள்ளது. மேலும் சிறுதானியங்களை உட்கொள்ளும் பொழுது நமது உடலில் இரத்தம் சுத்திகரிப்பு செய்யப்படுகிறது. இதயம் வலுவடைகிறது. கேடு விளைவிக்கும் நுண்ணுயிர்கள் அழிக்கப்படுகின்றன. சிறுதானியங்களில் உள்ள மெக்னீசியம் தீவிர ஆஸ்துமா மற்றும் ஒற்றை தலைவலியில் இருந்து பாதுகாக்கிறது. டைப் 2 சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகிறது. சிறுதானியங்களில் அதிக அளவு காணப்படும் நார்ச்சத்து பித்தப்பையில் கற்கள் உருவாகாமல் தடுக்கிறது. உடல் சுறுசுறுப்பிற்கு காரணமான செரோட்டின் உற்பத்திக்கு உதவுகிறது. இதிலுள்ள நியாசின் இரத்தத்தில் அதிக அளவு கொழுப்பு சேருவதை குறைப்பதால் இரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தப்படுகிறது. உடல் எடை சீராகிறது. சிறுதானியங்களுள்ள ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் மற்றும் ஃபைட்டிக் அமிலம் நோய்கள் வராமல் தடுக்கிறது. இவ்வாறான சிறப்புகளை கொண்ட ஊட்டச்சத்து மிக்க சிறுதானியங்களான சோளம், கம்பு, திணை, வரகு, குதிரைவாளி மற்றும் சாமை சாகுபடியினை ஊக்குவிக்க நடப்பு 2026-27 ஆண்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு 168 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஊட்டச்சத்து மிக்க சிறுதானியங்கள் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் நோக்கமானது புதிய ரகங்களை உற்பத்தி செய்து அறிமுகப்படுத்துதல் மற்றும் 1 ஏக்கரில் உற்பத்தியினை அதிகப்படுத்துதலாகும். இத்திட்டத்தில் உயர் தொழில்நுட்பங்கள் அடங்கிய தொகுப்பு செயல் விளக்கத்திடல்கள், சான்று பெற்ற சோளம் மற்றும் கம்பு விதைகள் விநியோகம், பயிர்களின் செயல்திறனை அதிகரிக்க பேரூட்டச்சத்துக்களுடன் நுண்ணூட்டங்களான சுண்ணாம்பு, கந்தகம், இரும்பு, மெக்னீசியம், மாங்கனீஸ், துத்தநாகம், தாமிரம், குளோரின், மாலிப்டினம் மற்றும் நிக்கல் போன்ற நுண்ணூட்டங்களை வழங்கக்கூடிய நுண்ணூட்டச்சத்துக்களை வழங்குதல், காற்றிலுள்ள தழைச்சத்தினை வழங்கக்கூடிய அசோஸ்பயர் இல்லம் மற்றும் மண்ணில் கிட்டா நிலையில் உள்ள மணிச்சத்தினை கரைத்து பயிர்களுக்கு வழங்கக்கூடிய பாஸ்போபாக்டீரியம் விதைகள், மண் மூலம் பரவக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்த சூடோமோனஸ் புளோரசன்ஸ் மற்றும் குருத்து ஈயை கட்டுப்படுத்தக்கூடிய அசாடிராக்டின் ஆகியவைகள் மானியத்தில் வழங்கப்படுகின்றன. உயர் தொழில்நுட்ப செயல் விளக்க திடல்களுக்கு 2.5 ஏக்கருக்கு 7,500 ரூபாயும், சான்று பெற்ற விதைகள் வாங்கும் விவசாயிகளுக்கு 50% மானியமும், தானிய நுண்ணூட்டம் 2.5 ஏக்கருக்கு 12.5 கிலோ 675 ரூபாய் மானியத்திலும், திரவ உயிர் உரங்கள் லிட்டருக்கு 150 ரூபாய் மானியத்திலும், அசாடிராக்டின் 50% மானியத்திலும் வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அனைத்து வட்டாரங்களிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. எனவே விவசாயிகள் தங்கள் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர்களை அணுகி பருவம் துவங்கும் முன்னே இடுபொருட்களை பெற பதிவு செய்து கொள்ளுமாறு வேளாண்மை இணை இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆண்டிற்கு சராசரியாக 611 மில்லிமீட்டர் மழை பெறப்படுகிறது. இதில் கோடை காலத்தில் 135 மில்லிமீட்டர் மழை பெறப்படுகிறது. மே மாதத்தில் 88 மில்லிமீட்டர் மழை பெறலாம் எனவும், நமது மாவட்டத்தில் ஆண்டின் முதல் பயிராக நிலக்கடலை சாகுபடி பொள்ளாச்சி வடக்கு மற்றும் தெற்கு, ஆனைமலை, கிணத்துக்கடவு, மதுக்கரை, தொண்டாமுத்தூர், அன்னூர் மற்றும் காரமடை வட்டாரங்களில் பயிரிடப்படுகிறது. சென்ற ஆண்டு நமது மாவட்டத்தில் 1,653 ஹெக்டர் பரப்பளவில் நிலக்கடலை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டது. மாவட்டத்தில் சென்ற ஆண்டு சராசரியாக 2.5 ஏக்கருக்கு 1,918 கிலோ மகசூல் பெறப்பட்டது. நடப்பு 2026-27 ஆண்டு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சமையல் எண்ணெய் வித்து பயிரான நிலக்கடலையில் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் பொருட்டு தேசிய சமையல் எண்ணெய் வித்து இயக்கத்தின் கீழ் நிலக்கடலை பயிரில் மதிப்பு சங்கிலி தொகுப்பு மற்றும் வட்டார செயல் விளக்கத்திடல் அமைக்க 99.5 லட்சம் மதிப்பீட்டில் திட்டம் பெறப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் நிலக்கடலை சாகுபடி பரப்பினை அதிகரித்தல், உற்பத்தி திறனை அதிகரித்தல், மற்றும் விவசாயிகளின் வருமானத்தை

0: அதிகரிப்பதே இதன் பிரதான நோக்கமாகும். இந்த மாவட்டத்தில் ஆனைமலை, அன்னூர், காரமடை, பொள்ளாச்சி வடக்கு, தெற்கு மற்றும் தொண்டாமுத்தூர் வட்டாரங்களில் 1250 ஏக்கர் பரப்பளவில் ஏக்கருக்கு 4560 ரூபாய் மதிப்பிலான விதைகள் வழங்கப்படுகிறது. மேலும் அன்னூர், கிணத்துக்கடவு மற்றும் மதுக்கரை வட்டாரங்களில் 250 ஏக்கர் பரப்பளவில் ஏக்கருக்கு 5600 ரூபாய் மானியத்தில் உயர் விளைச்சல் ரக நிலக்கடலை விதைகள், நிலக்கடலை நுண்ணூட்டச்சத்துக்கள், இயற்கை உரம், ட்ரைகோடர்மா விருடி மற்றும் வேம்பு பூச்சிக்கொல்லி மருந்து ஆகியவைகள் மானியத்தில் வழங்கப்படுகின்றன. இதுவரை கூறிய வட்டாரங்களில் நிலக்கடலை சாகுபடி செய்யும் விவசாயிகள் தங்கள் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர்களை அணுகி மதிப்பு சங்கிலி தொகுப்பிலும் வட்டார செயல் விளக்கத் திடல்களுக்கும் முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கோயம்புத்தூர் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார். கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் PM கிசான் திட்டத்தின் கீழ் தொடர்ந்து தவணை தொகைகளை பெறவும் உரம் மற்றும் இதர வேளாண் இடுபொருட்களை பெறவும் தங்கள் நில உடைமை விவரங்களை பதிவு செய்து விவசாய அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சிறப்பு முகாம்கள் May 9 முதல் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் அனைத்து வட்டாரங்களிலும் நில விவரங்களை பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. இதற்கு தேவையான ஆவணங்கள் விவசாயிகள் தங்கள் ஆதார் அட்டை மற்றும் நில எண் ஆகியவற்றை எடுத்துச் செல்ல வேண்டும். பதிவு செய்யும் இடங்கள் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகங்கள், தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகங்கள், பொதுச் சேவை மையங்கள். இந்த நில விவரப்பதிவிற்கு எவ்வித கட்டணமும் கிடையாது. இது முற்றிலும் இலவசமானது. விவசாய அடையாள எண் வைத்திருப்பவர்களுக்கு இனிமேல் ஒரு ஆண்டிற்கு 6000 ரூபாய் PM கிசான் உதவித்தொகை, மத்திய மாநில அரசுகளின் மானியங்கள், மானிய விலையில் உரங்கள் மற்றும் விதைகள், பயிர்காப்பீடு மற்றும் இயற்கை பேரிடர் நிவாரணத் தொகைகள் போன்ற சலுகைகள் கிடைக்கும். எனவே விவசாயிகள் இந்த சிறப்பு முகாம்களில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கோயம்புத்தூர் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார்.
1: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

நேயர்களின் நினைவூட்டலுக்காக இன்று ஒலிபரப்பாக உள்ள சில முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றின அறிவிப்புகள். இன்று மாலை 5:02 சித்திர சிவானம் நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற தத்துவ பேராசிரியர் வேதகிரி கணேசன் அவர்களுடன் நேரலை இடம்பெறும். 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து கரும்பை தாக்கக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மற்றும் அதன் மேலாண்மை முறைகள் குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி. பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும்.

நேர்கள் இதுவரை இன்று ஒலிபரப்பாகவுள்ள சில முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றின அறிவிப்புகள் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மருந்தகங்கள் வேலைநிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை

0: எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமது 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் நிறைவாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று இத்தாலி சென்றடைந்தார். ரோம் விமான நிலையத்தில் பிரதமருக்கு இந்திய பாரம்பரிய கலாச்சார முறையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்திய வம்சாவழியினர் ஏராளமானோர் திரண்டு வந்து பிரதமரை வரவேற்றனர். இத்தாலியில் அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியை சந்தித்து பிரதமர் இன்று இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளார். வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பேச்சுகள் அமையும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இத்தாலிய அதிபர் திரு செர்ஜியோ மேட்டரல்லாவையும் சந்தித்து பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளார். தமது இத்தாலி பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதில் தமது இந்த பயணம் முக்கிய பங்கு வகிப்பதாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று சென்னை திரும்புகிறார். கேரள மாநில ஆளுநராக உள்ள அவர் தமிழக ஆளுநர் பொறுப்பையும் கூடுதலாக வகிக்கிறார். கடந்த 16ஆம் தேதி திருவனந்தபுரம் சென்ற அவர் கேரளத்தில் புதிய அரசு பதவிப்பிரமாண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. கடந்த மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற்ற இந்த தேர்வை மாநிலம் முழுவதும் சுமார் 900,000 பேர் எழுதியுள்ளனர். காலை மணி 9:30 வெளியாகும் தேர்வு முடிவுகளை மாணவர்கள் tnresults.nic.in, dge.tn.gov.in, results.diglocker.gov.in ஆகிய இணையதளங்களில் தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதியை பதிவிட்டு அறிந்து கொள்ளலாம். அந்தந்த பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்கள் அளித்துள்ள கைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி மூலமும் தேர்வு முடிவுகள் அனுப்பி வைக்கப்படும். பள்ளிகள் திறக்கப்படுவதை முன்னிட்டு குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி உள்ளிட்ட மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை விகிதத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். தங்கள் அரசை பொறுத்தவரை இருமொழிக் கொள்கைதான் தங்களின் நிலைப்பாடு என்றும், அதில் எந்த சமரசமும் இல்லை என்றும் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ், மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார்.
1: நம்ம அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கிற ஃபார்மசிஸ், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிற ஃபார்மசிஸ், பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இருக்கிற ஃபார்மசிஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். அதை தவிர எல்லா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அட்டாச்சு ஃபார்மசிஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். கிட்டத்தட்ட 5000 ஃபார்மசிஸ் ஓப்பனாக தான் இருக்கும். பொதுமக்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதை தவிர ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 2 ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் இதற்காக கோஆர்டினேட் பண்ணுறதுக்காக நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான டீடைல்ஸ் இந்த வெப்சைட்டில் நாங்கள் கொடுத்துருக்கோம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி நேற்று முன்தினம் தொடங்கியது. 2 நாட்களில் 40,000-க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் இந்த கண்காட்சியை கண்டு ரசித்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நம்ம அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கிற
3: உதகையில் கோடை சீசன் களை கட்டி உள்ள நிலையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணமாக உள்ளனர். இதனால் சுற்றுலாத்தலங்களில் கூட்டம் அதிகரித்து காணப்படும் நிலையில் தாவரவியல் பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பதற்காக 128வது மலர் கண்காட்சி நேற்று முன்தினம் தொடங்கியது. மலர் கண்காட்சியின் சிறப்பம்சமாக 120,000 மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ள சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில்

0: தின் முகப்பு மற்றும் அதனை சுற்றி மலர்களால் வடிவமைத்து வைக்கப்பட்டுள்ள திருவாரூர் ஆடித்தேர் மாமல்லபுரம் திருவள்ளுவர் சிலை என 20க்கும் மேற்பட்ட மலர் வடிவங்களை ஆர்வத்துடன் பார்த்து ரசித்து வருகின்றனர். மேலும் அலங்கார மேடைகளில் 50,000 மலர் தொட்டிகளில் வைக்கப்பட்டுள்ள பல வண்ண மலர்களை மகிழ்ச்சியுடன் கண்டு ரசிக்கின்றனர். தொடர்ந்து மலர் கண்காட்சிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதால் காலை முதல் மாலை வரை தவறியல் பூங்காவில் கூட்டம் அலைமோதுகிறது. கடந்த 2 நாட்களில் மட்டும் 40,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் மலர் கண்காட்சியை பார்த்து ரசித்துள்ளதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
1: சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 49வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நாளை மறுநாள் தொடங்குகிறது. சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஏற்காட்டில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நடைபெற்று வருவதாக சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். அதன்படி நாளை மறுநாள் தொடங்கும் இந்த ஆண்டிற்கான கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி வரும் 28ஆம் தேதி வரை 7 நாட்கள் நடைபெறவுள்ளதாக அவர் அதில் கூறியுள்ளார். இதையொட்டி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு கடலோர ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் தெற்கு உள் கர்நாடகா வரையிலான பகுதியிலும் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுச்சேரியில் இன்று முதல் 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இருவரி செய்திகள். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு பிற நாடுகளை அனுமதிக்கும் வகையில் பொருளாதார தடைகளில் இருந்து அளிக்கப்பட்ட விலக்கை அமெரிக்கா மேலும் 1 மாதத்திற்கு நீட்டித்துள்ளது. சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். தில்லியில் உள்ள பிரதமர் அருங்காட்சியகத்திற்கு செல்லும் பார்வையாளர்கள் இன்று முதல் மகாத்மா காந்தியுடன் 3D செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வாயிலாக உரையாடும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வெளிநாடுகளுக்கு பதிலாக இந்தியர்கள் உள்நாட்டு சுற்றுலாவை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்திருந்ததை இந்திய ஹோட்டல்கள் சங்கம் வரவேற்றுள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி கழகம் சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கள்ளக்குறிச்சியில் வெப்ப அலைகள் பாதிப்பிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது மற்றும் விழிப்புணர்வு குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு MS பிரசாந்த் தலைமையில் நேற்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் காப்புக்காட்டிலிருந்து வெளியேறி கிராமங்களுக்குள் புகுந்த யானை கூட்டத்தை மாவட்ட வனத்துறையினர் மீண்டும் வனப்பகுதிக்கு விரட்டியடித்தனர். தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பன்னாரி மாரியம்மன் கோவில் உண்டியல் எண்ணும் பணி மேற்கொள்ளப்பட்டதில் 1,21,00,000 ரூபாய், 320 கிராம் தங்கம், 570 கிராம் வெள்ளி காணிக்கையாக பெறப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி ஆணையராக திரு ஜி எஸ் அமீரன் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 220 ரன் எடுத்தது. மிச்சல் மார்ஸ் 96 ரன்னும் ஜோஸ் இங்கிலீஸ் 60 ரன்னும் சேர்த்தனர். 221 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 19.1 ஓவரில் 3 விக்கெட்டை மட்டுமே இழந்து 225 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. தொடக்க ஆட்டக்காரர் வைபவ் சூரியவன்ஷி 38 பந்துகளில் 93 ரன் குவித்தார். யசஸ்வி ஜெய்ஸ்வால் 43 ரன்னும் துரு ஜுரேல் 53 ரன்னும் எடுத்தனர். இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 26 பேர் கொண்ட அணியை தலைமை பயிற்சியாளர் கிறிஸ்பின் சேத்ரி அறிவித்தார். கோவாவில் வரும் 25ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. 26 பேரிலிருந்து 23 பேர் இறுதி அணியில் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் மாலத்தீவு அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: இசையோடு என்றும் நீங்கள்
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் நேரம் 6:55 காலை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேர்களே, திரைப்பட பாடல் ஒன்று புதிய முகம் திரைப்படத்திலிருந்து பி சுசீலா குரலில் வைரமுத்து வரிகளில்.

0: பாடலுடன் காலை தென்றல் நிறைவு பெறுகிறது. தொடர்வது
1: இந்த நிகழ்ச்சி. வணக்கம், கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ உங்க கூட இன்னைக்கு ஆஜே சந்தீப். டைம் 7 மணி.

மூணு பாடல்கள் கேட்டு முடிச்சிருக்கோம். மெட்டி படத்துலேருந்து இளையராஜா எஸ் ஜானகி பாடியது இசை இளையராஜா, தொடர்ந்து வெள்ளையத்தேவன் படத்துலேருந்து கே சித்ரா பாடியது இசை இளையராஜா, அதுக்கப்புறமா இப்போ நம்ம கேட்ட பாட்டு அம்மன் கோவில் கிழக்காலை படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது இசை இளையராஜா. வணக்கம் கோயம்புத்தூர், தி பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். 7:13:45 இன்னைக்கான பொது அறிவு சம்பந்தப்பட்ட கேள்வி என்னன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. பின்கோடு, அதாவது அஞ்சல் குறியீட்டு எண், இந்தியாவில் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது? பின்கோடு அஞ்சல் குறியீட்டு எண் இந்தியாவில் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது? இதற்கான பதில்களை நீங்கள் 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிக்கலாம். தயவுசெய்து பதில்கள் அனுப்பும் பொழுது உங்களோட பெயர், அதுக்கப்புறமா ஊர், தொடர்ந்து உங்களோட பதில், இந்த மூணையும் சேர்த்து டைப் பண்ணி அனுப்புங்க ஸ்பேஸ் விட்டு. ஸோ தொடர்ந்து பேசலாம். 7:14. வணக்கம் கோயம்புத்தூர், பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிருக்கோம். நிகழ்ச்சியில் நேர்களின் நினைவூட்டலுக்காக இன்று காலை 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் இலக்கிய சோலை, திருக்குறள் கூறும் அற ஒழுக்கங்கள் உரை வழங்குபவர் முனிவர் பி கோகுல்நாத் அவர்கள், அதனைத் தொடர்ந்து வான்மதி அவர்கள் வழங்கும் கவிதைகள் இடம்பெறும். பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில இளம் தொழில் முனைவோர் ஸ்ரீ சிந்துஜா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து வணக்கம் கோயம்புத்தூர், பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. புதுதில்லி மும்பை இடையேயான ரயில் வழித்தடம் முழுவதும் கவச் தானியங்கி பாதுகாப்பு கருவி

0: கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் நிறைவாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்றிரவு இத்தாலி தலைநகர் ரோம் சென்றடைந்தார். விமான நிலையத்தில் பிரதமருக்கு இந்திய பாரம்பரிய கலாச்சார முறையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்திய வம்சாவளியினர் ஏராளமானோர் திரண்டு வந்து பிரதமரை வரவேற்றனர். இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி மற்றும் அதிபர் செர்ஜியோ மேட்டரெல்லாவை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளார். தமது இத்தாலி பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு இந்த பயணம் வழிவகுக்கும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே பிரதமரின் இத்தாலி பயணம் தொடர்பாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கிடையேயான நீண்டகால பன்முக பரிமாணம் கொண்ட நல்லுறவுகள் மேலும் உத்வேகம் அடையும் என்று தெரிவித்துள்ளது. ஏற்கனவே கடந்த 2024ஆம் ஆண்டு இத்தாலியில் நடைபெற்ற G7 நாடுகளின் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டார் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. முன்னதாக நேற்று நார்வே தலைநகர் ஆஸ்லோவில் நடைபெற்ற இந்தியா நார்டிக் நாடுகளின் 3வது உச்சிமாநாட்டில் பிரதமர் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நார்டிக் நாடுகளுடன் பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க இந்தியா முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். மீன்வளத்துறையில் ஐஸ்லாந்து மற்றும் கடல்சார் பொருளாதாரத்தில் நார்வேயின் திறனை இந்தியா பயன்படுத்த உள்ளதாக அவர் கூறினார். ஸ்வீடன் நாட்டுடன் உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு துறையிலும், ஃபின்லாந்து நாட்டுடன் தொலைத்தொடர்பு துறையிலும், டென்மார்க்குடன் சைபர் பாதுகாப்பு துறையிலும் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். வடக்கு ரயில்வேயில் அடங்கிய புதுதில்லி மும்பை ரயில் நிலையங்களுக்கிடையே புதுதில்லி தவிர்த்து இதர ரயில் நிலையங்களில் முற்றிலுமாக கவாச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தில்லி பால்வால் வழித்தடத்தில் கவாச் கருவி நேற்று பொருத்தப்பட்டதாக வடக்கு ரயில்வே செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த கருவி பொருத்தப்பட்டிருப்பதன் மூலம் ரயில்கள் மோதலை தவிர்க்க முடியும் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். வெளியுறவு அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் அவர் முதன்முறையாக வருகை தரவுள்ளார். கொல்கத்தா, ஆக்ரா, ஜெய்ப்பூர் மற்றும் புதுதில்லியில் அவர் சுற்றுப்பயணம் செய்ய இருப்பதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் டாமி பிகாட் தெரிவித்துள்ளார். இந்திய பயணத்தின் போது எரிசக்தி, பாதுகாப்பு, வர்த்தகம், பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவின் உயரதிகாரிகளுடன் மார்க்கோ ரூபியோ விரிவான ஆலோசனை நடத்த இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே புதுதில்லியில் உள்ள அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள செய்தியில், குவாட் நாடுகளின் கூட்டத்திற்கும் இந்தியா ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மத்திய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜிதன்ராம் மஞ்சி 2 நாள் பயணமாக நாகாலாந்து சென்றுள்ளார். திமாப்பூர் விமான நிலையத்தில் அவரை உயரதிகாரிகள் வரவேற்றனர். இன்று நடைபெறும் கூட்டத்தில் பல்வேறு துறைகளின் அதிகாரிகளுடன் திரு மஞ்சி ஆலோசனை நடத்தவுள்ளதாகவும், மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்ய இருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தில்லியில் உள்ள பிரதமர் அருங்காட்சியகத்தில் பார்வையாளர்கள் இன்று முதல் மகாத்மா காந்தியுடன் 3D செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வாயிலாக கலந்துரையாடும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 3D அவதார் தொழில்நுட்ப உதவியுடன் மகாத்மா காந்தியை நேரலையில் கொண்டு வரும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அருங்காட்சியகத்தின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இதற்காக ஹாலோ பாக்ஸ் கலந்துரையாடல் வசதி ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும், இந்த வசதி இன்று தொடங்கி வைக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். ஏற்கனவே இந்த அருங்காட்சியகத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல், முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் ஆகியோருடன் பார்வையாளர்கள் கலந்துரையாடக்கூடிய வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் இடையே நேற்று துப்பாக்கிச் சண்டை நீடித்தது. மேற்கு சிங்பூம் மாவட்டம் பொடாஹட் வனப்பகுதியில் மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் இருப்ப

0: தாக கிடைத்த தகவலின் பேரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனையின் போது இருதரப்பினருக்கும் இடையே இந்த மோதல் ஏற்பட்டதாக காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மத்திய ரிசர்வ் காவல் படையினரும் இணைந்து தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் தொடர்ந்து அந்த பகுதியில் தேடுதல் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். பிரதமரின் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் மாவட்டத்தில் 2,34,00,000 ரூபாய் மதிப்பில் 46 வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. கட்டுமான பணிகள் நிறைவடையும் தருவாயில் இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருவள்ளூர் மாவட்டத்தில் வீடற்ற ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் வீடு வழங்கும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் தொழுதாவூர் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் இருளர் குடியிருப்பு பகுதியில் ₹1,78,00,000 மதிப்பீட்டில் 35 வீடுகளின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. அதேபோல் பூண்டி ஊராட்சி ஒன்றியம் பட்டரைப்பெரும்புத்தூர் ஊராட்சி பகுதியில் PM ஜன்மன் திட்டத்தின் கீழ் ₹56,00,000 மதிப்பீட்டில் 11 வீடுகளின் கட்டுமான பணிகளும் நிறைவடையும் தருவாயில் உள்ளது. இந்நிலையில் குடிசை வீடுகளில் வசிக்கும் பயனாளிகள் தங்களுக்கு பிரதமரின் வீடு கிடைத்திருப்பது மிக்க மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர். மத்திய அரசின் நிதி உதவி ஆதரவுடன் செயல்படுத்தப்படும் இத்திட்டம் தற்போது இந்தியாவின் எந்த பகுதியிலும் தங்களுக்கு சொந்தமான நிரந்தர வீட்டை வைத்துக் கொள்ளாத குடும்பங்களை இலக்காக கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் AK தனசேகரன்.
0: இத்திட்டத்தின் கீழ் வீடு பெற்றுள்ள பயனாளி மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார்.
2: என்னுடைய பேர் வசந்தி, திருவள்ளூர் மாவட்டம். நான் வந்து ஃபர்ஸ்ட் கூரை வீட்டில் இருந்தேன். இப்போ வந்து பிரதம மந்திரி வீடு கொடுத்து நல்லா தளம் வீட்டில் இருக்கேன். அந்த கூரை வீட்டிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ தளம் வீட்டில் நல்லா இருக்கேன். பசங்களோட என் குடும்பத்தோடு நல்லா இருக்கிறோம், சந்தோஷமா. அதுக்கு வந்து பிரதம மந்திரிக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
0: சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். மேற்கு கோர்டோஃபான் மாகாணத்தின் கியூபாஷ் நகரில் உள்ள சந்தையில் கூடியிருந்த மக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக உள்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலை இராணுவத்தினர் நடத்தியிருப்பதாக உள்ளூர் அமைப்பு சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. சூடானில் இராணுவத்திற்கும் துணை ராணுவ அதிரடி ஆதரவு படையினருக்கும் இடையே கடந்த 3 ஆண்டுகளாக மோதல் நீடித்து வருகிறது. இந்நிலையில் துணை ராணுவ படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள மேற்கு கோர்டோஃபான் பகுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனிடையே பொதுமக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்படவில்லை என ராணுவம் தெரிவித்துள்ளது. நைஜீரியாவில் அமெரிக்கா மற்றும் கூட்டு ராணுவ படையினரின் தாக்குதலில் இதுவரை 175 IS தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர். கடந்த சில நாட்களாக இராணுவத்தினர் மேற்கொண்ட தாக்குதலின் போது அவர்கள் கொல்லப்பட்டதாக நைஜீரிய ராணுவ செய்தி தொடர்பாளர் சமைலா உபா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேலும் IS தீவிரவாதிகளின் மறைவிடம், ஆயுத கிடங்குகள் அழிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் நிதி தலைமையகம் தகர்க்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 26 பேர் கொண்ட அணியை தலைமை பயிற்சியாளர் கிறிஸ்பின் சேத்ரி அறிவித்தார். கோவாவில் வரும் 25ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. 26 பேரிலிருந்து 23 பேர் இறுதி அணியில் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் மாலத்தீவு அணியை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 220 ரன் எடுத்தது. மிச்சல் மார்ஸ் 96 ரன்னும் ஜோஸ் இங்கிலீஸ் 60 ரன்னும் சேர்த்தனர். 221 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 19.1 ஓவரில் 3 விக்கெட்டை மட்டுமே இழந்து 225 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. தொடக்காட்டக்காரர் வைபவ் சூரியவன்சி 38 பந்துகளில் 93 ரன் குவித்தார். யசஸ்வி ஜெய்ஸ்வால் 43 ரன்னும் துருவ் ஜுரேல் 53 ரன்னும் எடுத்தனர். இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. புதுதில்லி மும்பை இடையேயான ரயில் வழித்தடம் முழுவதும் கவச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: இசையோடு என்றும் நீங்கள்.
4: ஏழு மணி 25 நிமிஷம், ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 நம்ம கேட்டு ரசிச்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இன்னைக்கான வெதர் சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்திருக்கு.

வானிலை அறிக்கை கேட்கலாம். கோயம்புத்தூர்ல அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸும், ஈரோட்டில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும், தொடர்ந்து திருப்பூர்ல அதிகபட்சமாக 34, சேலத்திலையும் இதே 34 தான். தொடர்ந்து சென்னையில் 38, திருச்சியில் 37, ஊட்டியில் வந்து 23 டிகிரி செல்சியஸும், பாலக்காடு கேரளாவுடைய ஒரு சில பகுதிகளில் 31 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகக்கூடும் சொல்லி அறிவிச்சிருக்கு. இன்னைக்கான பொது அறிவு சம்பந்தப்பட்ட கேள்வியை மீண்டுமாக ஞாபகப்படுத்துறேன். பின்கோடு அஞ்சல் குறியீட்டு எண் இந்தியாவில் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது? உங்களுடைய பதில்களை நீங்க

பதிவாகக்கூடும் சொல்லி அறிவிச்சிருக்கு. இன்னைக்கான பொது அறிவு சம்பந்தப்பட்ட கேள்வி மீண்டுமாக ஞாபகப்படுத்துறேன். பின்கோடு அஞ்சல் குறியீட்டு எண் இந்தியாவில் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது? உங்களுடைய பதில்களை நீங்க வாட்ஸ்அப் மூலமாக 9585800103 அப்படிங்கிற நம்பர்ஸ்ல ஷேர் பண்ணிக்கலாம்.

0: 103 இசையோடு என்றும் நீங்கள். இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.
1: இன்று
2: உலக தேனீக்கள் தினம். சுற்றுச்சூழல் சமநிலை, உணவு உற்பத்தி மற்றும் மகரந்த சேர்க்கைக்கு தேனீக்கள் அளிக்கும் பங்களிப்பை உணர்த்தவும் நவீன தேனீ வளர்ப்பின் முன்னோடியான ஆண்டன் ஜான்சா என்பவரின் பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையிலும் உலக தேனீக்கள் தினம் ஐக்கிய நாடுகள் சபையால் அறிவிக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் மே 20 கொண்டாடப்படுகிறது. வாழ்வாதாரம், உணவு பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்திற்காக மனிதர்களும் தேனீக்களும் எவ்வாறு ஒருவரை ஒருவர் சார்ந்துள்ளனர் என்பதை எடுத்து கூறும் விதமாக தேனீக்களுடன் ஒன்றிணைந்து மக்களுக்காகவும் புவிக்காகவும் செயல்படுவோம், நம் அனைவரையும் நிலைநிறுத்தும் ஒரு கூட்டாண்மை என்கிற மையக்கருத்தில் இந்த ஆண்டு உலக தேனீக்கள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: இன்று
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள். குட் மார்னிங் மக்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இன் கொஞ்சம் கிளி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யாரு பேச போறா, அந்த அழகான மழலையின் குரல் யாருடையதுன்னு கேட்கலாமா? வணக்கம்.
4: வணக்கம்.
3: உங்க பேர் என்ன?
4: ரோஹித்.
3: ரோஹித், என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
4: எல்கேஜி ஸ்டாண்டர்ட்.
3: ரோஹித் கிளாஸ்ல யாரெல்லாம் இருக்கா?
4: விகாஸ், ஐயர், ஜானேஸ், கிளாரிண்டா எல்லாரும் இருக்கிறாங்க. ஆடியோ, கருணாகரன், விஷாகரன் எல்லாருமே இருக்கிறாங்களே.
3: சரி, இதுல உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்?
4: ஐயான்.
3: ஏன் ஐயான பிடிச்சிருக்கு?
4: என்ன
3: சொல்ல போறீங்க?
4: சூப்பர்,
3: ரொம்ப அழகா பாடுனீங்க. சரி, உங்க அம்மா நைட்டு தூங்குறப்போ என்ன பாட்டு பாடி உங்களை தூங்க வைப்பாங்க?

மீண்டும் கோகிலா படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது இசை இளையராஜா. 7:30

0: பிரியா, ரோஹித்தோட ஃபேவரட்டான கலர் என்ன?
1: எல்லோ கலர் ப்ளூ கலர் மிக்ஸ் பண்ணா கிரீன் கலர் வரும். அந்த ரெண்டு கலர்
0: அப்சரி வேற என்ன கலர் மிக்ஸ் பண்ணா வேற என்ன கலர்ஸ் எல்லாம் வரும்?
1: ஒயிட் டு ரெட் கலர் மிக்ஸ் பண்ணா பிங்க் கலர் வரும். அடுத்த கலர் எப்படின்னா பிளாக் ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணா கிரே கலர் வரும்.
0: வேற
1: ரெட் கலர் ப்ளூ கலர் மிக்ஸ் பண்ண பர்பிள் கலர் வரும்.
0: ஸோ இந்த கலர்ஸ் எல்லாம் நீங்க எங்க படிச்சீங்க?
1: ஸ்கூல்ல.
0: ஆஹா, உங்களுக்கு பெட் அனிமல்ஸ் பிடிக்குமா?
1: பெட் அனிமல்ஸ் பிடிக்கும். டாக், கேட், ரபிட், ஃபிஷ்.
0: என்ன
1: பண்ணும்
0: அழகர் எங்க வருவாரு?
1: அழகர் நம்ம ஹார்ஸ் கவுண்ட பார்க்க போவாரு.
0: அதுதான் எங்க?
1: மதுரையில.
0: மதுரையில யாரெல்லாம் இருக்கா?
1: எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து போகணும் திருவிழா.
0: இவ்வளவு கியூட்டா, இவ்வளவு ஸ்மார்ட்டா.

0: பேசுறீங்களே, நீங்க பெரியவங்களா வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகணும் அப்படின்ட்டு விருப்பப்படுறீங்க?
1: போலீஸ்.
0: எதுக்காக?
1: சூட் பண்ணிக்கு.
0: யாரம்மா?
1: தெரிஞ்சிருக்கு, மைக்கில பாத்து பாடுவேன். இப்ப நான் சிங்கர் ஆவேன்.
0: ரோஹித்க்கு பிடிச்ச சூப்பர் ஹீரோ யாரு?
1: ஸ்பைடர்மேன். பயர்மேன் போய் காப்பாற்றுவாங்க. நானும் போலீஸ் ஆகி எல்லாரையும் பத்திரமா பார்த்துப்பேன்.
0: அப்படியா? ரோஹித், நீங்க நினைச்ச மாதிரியே ஒரு சிறந்த போலீஸ் ஆபீசர் ஆகிறதுக்கு எஃப்எம் சார்பா வாழ்த்துக்கள்.
1: Thank you.
2: கொஞ்சம் கிளி நிகழ்ச்சியில் மாஸ்டர் ரோஹித் கூட அழகாக பேசினாங்க நம்ம அஜய் லக்ஷ்மி தேவி. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.

0: சூரியன் இந்த படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது இசை தேவா. 7:41 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நம்ம கேட்டு ரசிச்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இன்னைக்கான கேள்விக்கான சரியான பதில் சொல்லிருக்கக்கூடிய நேர்கள் வரிசையில் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது கேள்வி என்ன அப்படிங்கிறத சொல்ற மீண்டுமாக, பின்கோடு அஞ்சல் குறியீட்டு எண் இந்தியாவில் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். நிறைய நேர்கள் தங்களுடைய பதில்களை வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, பீடமலையிலேருந்து வாசுதேவன், அதுக்கப்புறம் கோணமலை ஆனந்தன், தொடர்ந்து ஒண்டிபுதூர் ரங்கசாமி, சண்முக சுந்தரம் விநாயகபுரத்திலிருந்து, ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டான் பாளையத்திலிருந்து, சங்கர ஸ்ரீனிவாசன் பாண்டிச்சேரி, பூபதி ராஜேந்திரன் ராஜாமணி, இந்திரபிரியா அகல்யா மூக்கனூர் பகுதியிலிருந்து, பெல்லம்பட்டி சிவகுமார், புவனேஸ்வரி சிபு, சோமாஸ் கந்தம்பூர்த்தி, அப்புறமா வந்து தேவ் கிருஷ்ணா கோவையிலிருந்து, பாரதி மகாலிங்கம் கள்ளிவலசிலிருந்து, பிரேமா வெள்ளிங்குறி கருமத்தம்பட்டி பகுதியிலிருந்து, தென்பொன்முடி நாகமணி, அப்புறமா வந்து விஸ்வம் அறந்தாங்கி, மகேஸ்வரி கனகராஜ், இந்து மல்லீஸ்வரன், அபி மூக்கனூர் பகுதியிலிருந்து, சேகர் சாந்தி பூளவாடி, அப்புறம் ரமணி முதலிபுதூர், சுதாகர் ஜீவா, ரகுராமன் முல்லைநகர், பார்வதி கணபதியிலிருந்து, தொடர்ந்து செந்தில் பிரபு, திவ்யபாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முகநகர் பகுதியிலிருந்து, தொடர்ந்து அதுக்கப்புறம் வாணி, லக்ஷ்மி, முத்துகிருஷ்ணன், அவினாசிலிருந்தும், ஏ கே பிரகாசம், ஞானாம்பிகை, போகம்பட்டி, திருப்பூர் கணபதி பாளையம், யசோதா கோவிந்தராஜ், மல்லைக்கவுண்டன் பாளையம், விமலா, வேணுகோபால், தொடர்ந்து வீரதுரை அரியலூர்லேருந்து, ஜெயலட்சுமி, மனோகரன், சிங்காநல்லூர், கனகம்பாளையம், பாலசுப்ரமணியம், கல்பனா, மகேஸ்வரன், கிருத்திகா, பிரணவ், சுரேஷ்குமார், ஜோதிலட்சுமி, தீபிகா, சின்னவதம்பசேரியிலிருந்து, ரங்கநாயகி, ரங்கராஜ், வடவள்ளியிலிருந்து, ராயப்பன், ரஜி, ஜெஃப்ரி, ரீனா, பாப்பா, கே ஜி சாவடியிலிருந்து, புலுவப்பாளையம், ஆனந்தமுருகன், கொழுமங்கொண்டான் பகுதியிலிருந்து, தேவி, சௌமியா, பூம்னா, விவேகானந்தன், அதுக்கப்புறமா சாம்பவி, சுண்டக்கா முத்தூர் பகுதியிலிருந்து அனுப்பிச்சிருக்காங்க, கோபகுமார், குள்ளத்தரா, திருவனந்தபுரத்துலேருந்து, ஸ்ரீபதா சுண்டக்காமத்தூர்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க, துரைசாமி, ஜமீன் ஊத்துக்குழி பகுதியிலேருந்து. ஓகே, இவங்க எல்லாரும் வந்து இன்னைக்கான கேள்விக்கான பதில் சொன்ன நேர்கள் வரிசையில் இருக்காங்க. தொடர்ந்து நம்ம கேட்கலாம்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். சாலைகள் விரிவாக்கம், நகரமயமாக்கல், எரிபொருள் தேவை, இப்படி எல்லாவற்றிற்கும் மரங்களை வெட்டி காடுகளின் பரப்பளவை குறைத்ததன் விளைவாக சுற்றுச்சூழலில் பல்வேறு எதிர்மறையான மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருப்பதை நாம் அனைவரும் அறிவோம். மரங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க நமக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய அரிய வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் விதைப்பந்து என்னும் சீடு பால்ஸ். மண்ணை தோண்டி விதைக்காமல் காடுகளையும் மரங்களையும் எளிதாக உருவாக்கலாம் விதைப்பந்துகளின் மூலம். தாவரங்கள் மற்றும் மரங்களின் விதைகளை களிமண், மண், மாட்டுச்சாணம் மற்றும் உரம் ஆகியவற்றுடன் சேர்த்து உருண்டைகளாக உருட்டி வெயிலில் உலர வைத்து செய்யப்படுவதே விதைப்பந்து. இதன் மூலம் பறவைகள், பூச்சிகள் உண்ணாமல் பாதுகாக்கப்பட்டு மழைக்காலங்களில் தானாகவே ஈரப்பதம் பெற்று முளைக்க தொடங்குகின்றன. தரிசு நிலங்கள், மேய்ச்சல் நிலங்கள், மலைப்பகுதிகள், காலியிடங்கள், சாலையின் ஓரங்களில் விதைப்பந்துகள் மூலம் மரங்களை உருவாக்கலாம். பொதுவாக நாட்டு செடிகள், நாட்டு மரங்கள் போன்றவற்றை வளர்க்கவும், பூர்வீக வாழ்விடங்களிலிருந்து அகற்றப்பட்ட மரங்களின் இனங்களை மீண்டும் அதே இடங்களில் வளர்க்கவும், காட்டு பூக்களை வளர்த்து பூக்களின் எண்ணிக்கையை அதிகரித்து தேனீக்களின் மகரந்த சேர்க்கைக்கும் இந்த விதைப்பந்து முறை பெரிதும் உதவுகிறது. ஆலமரம், அரசமரம், வேப்பமரத்தின் விதைகளை சேகரித்து விதைப்பந்துகளாக்கி வேலிகளின் ஓரங்களில் அதிக அளவு மரங்களை உற்பத்தி செய்ய முடியும். நம்ம வீடுகளில் நாம சாப்பிட்டுட்டு வெளியில குப்பையில தூக்கி போடுற நாவல், நெல்லிக்கனி,

0: கொய்யா, மா போன்றவற்றின் விதைகளை கூட விதைப்பந்துகளாக மாற்றலாம். இதனால பறவைகள் அதிகமா பயன்பெறும். அதே போல நமது வீட்டு பிறந்தநாள், திருமண நாள் போன்ற நிகழ்வுகளின் போதும் விதைப்பந்துகளை நினைவு பரிசுகளாக வழங்கி மரங்களின் வளர்ச்சிக்கு நமது பங்களிப்பை நாம் அனைவரும் செய்யலாம். விதைப்பந்துகள் இந்த கோடை காலத்துல முளைப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளது. 2 அல்லது 3 ஆண்டுகள் வரை விதைப்பந்தில் இருக்கும் விதை முளைப்பு திறன் பெற்றிருக்கும். அதனால மலைப்பகுதிகள், காடுகள், கோடை வாசஸ்தலங்கள், ஆறுகள், நீர்வீழ்ச்சிகள், இப்படி நிறைய இடங்களுக்கு இந்த கோடை காலத்துல நாம சுற்றுலா செல்லும் போது விதைப்பந்துகளை விதைத்து அதிக அளவு மரங்களை வளர்க்க முயற்சிகளை மேற்கொள்வோம்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.

0: என்னப்பா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன்.
1: ஆமாப்பா, ஏன்பா தாடி ஷேவ் பண்ண எவ்வளவு ஆகும்?
0: அதேதான்ப்பா, 60 ரூபா.
1: அட, இப்ப என்கிட்ட வெறும் 30 ரூபா தான் கேஷ் இருக்கு.
0: பாரு, ரெண்டு வழி இருக்கு. முதல்ல பாதி தாடி பண்ணிக்கிறியா?
1: அடுத்த வழி,
0: அட டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணு யூபிஐ மூலமா.
1: நல்ல வேலை, யூபிஐ என்ன காப்பாத்திருச்சு.
0: அப்படின்னா வேலை பண்ணு, ஃபேஷியலும் பண்ணிக்கோ, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடு.
2: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
3: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

மாநகர காவல் படத்துக்காக கேஜே யேசுதாஸ் எஸ்பி சைலஜா பாடியது. இசை சந்திரபோஸ். நேர்களின் நினைவூட்டலுக்காக இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில இளம் தொழில் முனைவோர் ஸ்ரீ சிந்துஜா அவர்களுடன் ஒரு நேர்முகம் கேட்கலாம்.

பின்கோடு அஞ்சல் குறியீட்டு எண் இந்தியாவில் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் இல்லையா? ஸோ இதற்காக நிறைய நேயர்கள் தங்களுடைய பதில்களை மீண்டும் மீண்டுமாக அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, வெள்ளலூர்லேருந்து நாச்சி முத்து சிவானந்த காலனி பழனி, மல்லிகா மந்த்ராசலம் பிரியங்கா பெரியவதம் சேரியிலேருந்து, அதுக்கப்புறமா போத்தனூர்லேருந்து ரங்கன் ஐயனார் முதுகுடியிலேருந்து, கருவலூர் சாம்வயில், அதுக்கப்புறமா ராஜபாளையம் பகுதியிலேருந்து பிரபு, ஜெகநாதன் பூளக்காட்டுப்பாளையத்திலேருந்து மனோகரன் பழனியிலேருந்து, ஆலங்கொம்பு தண்ணீர்த்தடம் விஜயகுமார் உமா மகேஸ்வரி கனியூர் அண்ணாதுரை, கோயமேட்டுப்பாளையம் ரமேஷ், தேவராயபுரம் ராஜா, தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி, திருப்பூர் ஓவியா மதன், அதுக்கப்புறமா வெள்ளிக்குப்பம்பாளையம் சங்கரேஸ்வரன் மஞ்சுளா தர்ஷன், ஹோப்ஸ் காலேஜ் பிரணியா குகன் குகன் நஞ்சுராபுரத்துலேருந்து, சேலத்துலேருந்து வெங்கடேஷ், தொட்டம்பாளையம் திவ்யபாரதி கலைவாணன் ஹர்ஷா, நங்கவள்ளி ராஜாராம் பூளவாடியிலேருந்து தீபிகா, அதுக்கப்புறமா நடராஜன் ஜனகா ரேவதி தினேஷ்குமார் சோபனா தேவராஜ் சஞ்சனா, இவங்க எல்லாரும் வந்து பதில் சொல்லியிருக்கக்கூடிய நேர்கள் வரிசையில் இருக்காங்க. இந்த பின்கோடு அப்படிங்கிற அஞ்சல் குறியீட்டு எண் இந்தியாவில் 1972 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 15 தேதி அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த பின் அப்படிங்கிறதுடைய விரிவாக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறதான் வந்து இதனுடைய விரிவாக்கமும் கூட. ஸோ இதற்காக இன்னைக்கு சரியான பதில் சொன்ன அத்தனை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிச்சுக்கலாம். இனி கேட்கலாம் சேவை செய்திகள். கோயம்புத்தூர் சூலூர் வட்டம் பாப்பம்பட்டி கிராமம் அருள்மிகு மாகாளியம்மன் திருக்கோவிலில் இன்று காலை 9 முதல் 10 வரை திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற உள்ளது. மின்தடை பற்றிய அறிவிப்பு. கீரணத்தம் துணை மின்நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதன் காரணமாக இன்று காலை 9 முதல் மாலை 4 வரை கீரணத்தம் வரதரையங்கார்பாளையம் இடிகரை அத்திப்பாளையம் சரவணம்பட்டி ஒரு பகுதி, விசுவாசபுரம் ரெவின்யூ நகர் கரட்டுமேடு விளாங்குறிச்சி ஒரு பகுதி, சிவானந்தபுரம் சக்தி ரோடு சங்கரா வீதி ரவி தியேட்டர் விநாயகபுரம் எல்சிபி நகர் உதயா நகர் ஹவுசிங் காலனி அன்னை வேளாங்கண்ணி நகர் சாவித்திரி நகர் கணபதி மாநகர் குறிஞ்சி நகர் சேரன் மாநகர் ரோடு விளாங்குறிச்சி ரோடு மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்களில் மின்சார விநியோகம் தடைபடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது செயற்பொறியாளர் அவர்களா. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் மேற்பார்வையாளர் மேட்டுப்பாளையம் கோட்ட அலுவலகத்தில் இன்று காலை 11 அளவில் மின் நுகர்வோர் குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்யும் பொருட்டு வருகை தர உள்ளார். அதேபோல இன்று காலை 11 அளவில் தமிழ்நாடு மின்பகிர்மான கழகம் கோவை மின்பகிர்மான வட்டம் மாநகர் கோவை மையக்கோட்ட மின் நுகர்வோர் குறைத்தீர்க்கும் கூட்டம் மையக்கோட்ட அலுவலகத்தில் 11 முதல் மதியம் 1 வரை நடைபெற உள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சேவை செய்திகள் கேட்டீர்கள்.

0: நல்லவனுக்கு நல்லவன் படத்தில் கேசி ஏசுதாஸ் மஞ்சுளா பாடியது. நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரைக்கும் உங்கள் கூட நான் ஆஜே சந்தீப். இன்னும் சில நொடிகளில் காலை 8 மணிக்கான செய்திச்சிருக்கோம். அதனைத் தொடர்ந்து வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி தொகுத்து வழங்குவதற்காக ஆஜே தமிழரசி காத்துட்ருக்காங்க.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் நிறைவாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலி சென்றடைந்தார். பிரதமரின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லி மும்பை ரயில் நிலையங்களுக்கு இடையே முற்றிலுமாக கவச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக

0: மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் தொடங்கியுள்ள மலர் கண்காட்சியை 2 நாட்களில் 40,000-க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பார்வையிட்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சியில் வெப்ப அலைகள் பாதிப்பிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது மற்றும் விழிப்புணர்வு குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு எம் எஸ் பிரசாந்த் தலைமையில் நேற்று நடைபெற்றது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு பிற நாடுகளை அனுமதிக்கும் வகையில் பொருளாதார தடைகளிலிருந்து அளிக்கப்பட்ட விலக்கை அமெரிக்கா மேலும் 1 மாதத்திற்கு நீட்டித்துள்ளது. சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
3: May 2 to 30 காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
2: முன்பதிவிற்கு 7418874111.
4: குட் மார்னிங் கோயம்புத்தூர் மக்களே, நேரம் 8:02. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ தொடர்ந்து கேட்கலாம். நிகழ்ச்சியில் இணையது நான் ஆர்ஜே தமிழ்.

பாரிஜாதம் படத்துல இருந்து அருமையான பாடல் கேட்ட கஷ்டம் ஹரிஷயன் ஸ்ருதி வாய்ஸ்ல தரண்குமார் மியூசிக்ல. நேரம் 8:07 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் அறிஞ்சிருக்கோம். வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் அறிஞ்சிருக்கோம். நிறைய தகவல்கள் பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதாவது ஒவ்வொரு வருஷமும் ஊட்டியில் நடக்கிற மலர் கண்காட்சி ரொம்பவே ஃபேமஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ கரண்ட்லி 128th எடிஷன் ஆஃப் ஃப்ளவர் ஷோ வந்து May 28th வரைக்கும் நடந்துட்டுருக்கு. என்ன தான் நம்ம வருஷம் ஃப்ளவர் ஷோக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாலும் அதனுடைய வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? வரலாறு முக்கியம் அப்படிங்கிறதுனால என்ன அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பின்னாடி ஒரு 130 ஆண்டுகால நீண்ட வரலாற்று பின்னணி இருக்குது. இந்த மலர் கண்காட்சி பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தான் தொடங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 1896 அப்போ நீலகிரி மாவட்டத்துடைய கலெக்டராக இருந்த J.H. ட்ரெமன்ஹர் அப்படிங்கிறதுனால தான் இந்த மலர் கண்காட்சி திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கு. மலர் கண்காட்சியை நடத்துறதுக்கு ஃபஸ்ட்டு நீலகிரி விவசாய தோட்டக்கலை சங்கம் உருவாக்கப்பட்டது. இந்த சங்கத்துக்கு கீழே தான் வந்துட்டு ஃப்ளவர் ஷோ ஒவ்வொரு வருஷமும் பொட்டானிக்கல் கார்டனில் நடந்துட்டு வந்துட்டுருக்கு. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஒரு 1980 அப்புறமா இதனுடைய ஸ்கேல் வந்து பார்வையாளர்கள் ரொம்ப அதிகமாகிட்டாங்க. ஃபாரின்லேருந்து கூட நிறைய பார்வையாளர்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து தமிழ்நாடு அரசுடைய தோட்டக்கலை துறையிடம் இந்த ஃப்ளவர் ஷோ நடத்துகிற பொறுப்பு அப்படிங்கிறது வந்து ஒப்படைக்கப்பட்டுச்சு. இதனுடைய சிறப்பம்சம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? லட்சக்கணக்கான வித்தியாசமான மலர்களை வந்துட்டு காட்சிப்படுத்துவாங்க. என்னென்ன மலர்கள் அப்படின்னு பார்த்தா கார்னேஷன், ரோஜா, அது மட்டும் இல்லாமல் ஜெர்ஃப்ரா அப்படிங்கிற மலர்களை வச்சு நிறைய வித்தியாசமான பிரம்மாண்டமான அமைப்புகளை வந்து உருவாக்குவாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும் இல்லையா? நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம் தாஜ்மஹால். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பார்லிமெண்ட்டுடைய அந்த ஒரு வடிவமைப்பையும் அந்த பூக்களை வச்சு அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் விலங்குகளுடைய வடிவங்களையும் விழிப்புணர்வு வடிவங்களையும் பிரம்மாண்டமாக வடிவமைச்சிருப்பாங்க. இதுதான் நம்மளுடைய ஃப்ளவர் ஷோடைய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு மலர்களாக இருக்கிற துலிப், ஆர்கிட் இந்த மாதிரியான மலர்களையும் வச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக மலர் கண்காட்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் நடந்துட்டு வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் மலர் கண்காட்சியை தவிர போன்சாய் மரங்கள் அப்படின்னு சொல்லப்படுற மரங்களும் கேக்டஸ் கண்காட்சி. போன்சாய் மரம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ரொம்ப அளவில் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிற மரங்கள் எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். கற்றாழை தாவரங்கள் கண்காட்சியும் இதில் இருக்குது. இப்போது 2026 ஆண்டில் ஊட்டி மலர் கண்காட்சி தன்னுடைய 128th எடிஷன் ஆஃப் ஃப்ளவர் ஷோ வந்து நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். 100 கடந்தும் மே மாத கோடைக்கால சுற்றுலா பயணிகளோட முதன்மை தேர்வாக இருக்கிறது இந்த மலர் கண்காட்சி தான் இல்லையா? நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, அது மட்டும் இல்லாமல் இயற்கை வேளாண்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுலையும் நீலகிரியினுடைய தனித்துவமான பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்கிறதுலையும் நம்மளுடைய மலர் கண்காட்சி எப்பவுமே முக்கிய பங்கு வகிக்கும்.

0: வேல் படத்திலிருந்து அருமையான பாடல் கேட்டு ரசித்தோம் ஹரிச்சரன் மற்றும் சுசித்ரா வாய்ஸ்ல யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல. நேரம் 8:14 நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I am Abhishek Mukhopadhyay. The headlines. Prime Minister Narendra Modi to hold talks with his Italian counterpart Giorgia Meloni in Rome today. Two leaders to discuss ways to boost cooperation on India-Middle East-Europe economic corridor and review joint strategic action plan 2025-2029. West Bengal government to roll out Annapurna scheme providing 3,000 rupees per month to women aged 25 to 60 years from June 1st. Joint Parliamentary Committee on One Nation, One Election says simultaneous Lok Sabha and Assembly elections can save nearly 7 lakh crore.

0: அழியார் நகர் தென்னை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் ஆர். அருள் பிரகாஷ் அவர்கள்.
1: தென்னையை வந்து 20க்கும் மேற்பட்ட பூச்சிகள் தாக்கி சேதத்தை ஏற்படுத்துகின்றன. அவற்றுள் காண்டாமிருக வண்டு, சிகப்பு கூன் வண்டு, வெள்ளையி, கருந்தலை புழு மற்றும் ஈரோப்பை சிலந்தி ஆகியவை குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்துகின்றன. முதல்ல காண்டாமிருக வண்டை பற்றி பார்ப்போம். இந்த வண்டிற்கு காண்டாமிருகம் போல் ஒற்றை கொம்பு இருப்பதால் காண்டாமிருக வண்டு என அழைக்கப்படுகிறது. பெண் வண்டு தன் முட்டைகளை எங்கே வைக்கும்னு பார்த்தீங்கன்னா, எருக்குழிகள், பட்டுப்போன மரங்கள், மக்கும் தன்மை கொண்ட பொருட்கள் ஆகிய இடங்களில் வந்து அதோட முட்டைகளை வந்து இடும். இந்த வண்டின் புழுக்கள் வந்து எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கும் பொருட்கள், மாட்டுச்சாணம், எருக்குழிகள், தென்னந்தோப்பில் விழுந்து அகற்றப்படாத தென்னை மரங்களின் மக்கிய பாகங்கள் போன்றவற்றில் இப்புழுக்கள் வந்து காணப்படும். இவ்வண்டின் சேத அறிகுறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இளங்கன்றுகளையும் மரங்களையும் அதிக அளவில் தாக்கும். விரியாத மட்டைகள், குருத்து பகுதி, அடிமட்டைகள், விரியாத பாலைகள் ஆகியவற்றை குடைந்து பாதிப்பை ஏற்படுத்தும். தாக்கப்பட்ட இலைகள் விரிந்தவுடன் முக்கோண வடிவில் வெட்டியது போன்று காணப்படும். பாதிக்கப்பட்ட மரங்களின் குருத்துகள் வளைந்தும் சுருண்டும் காணப்படும். சேதமடைந்த பகுதிகளில் வண்டுகள் வெளியேற்றிய மரச்சக்கைகள் காணப்படும். காண்டாமிருக வண்டுகளால் மரங்களில் ஏற்படும் காயங்கள் சிவப்பு கூன் வண்டுகள் முட்டையிடுவதற்கும் பூஞ்சான நோய் தாக்குதலுக்கும் காரணமாகின்றது. காண்டாமிருக வண்டின் ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள் என்னென்னு பார்க்கலாம். எருக்குழியில் காணப்படும் புழுக்கள் மற்றும் கூட்டுப்புழுக்களை சேகரித்து அழிக்க வேண்டும். எருக்குழிகளில் வளர்ந்து வரும் புழுக்களை அழிக்க மழை காலங்களில் பூச்சிகளை கொல்லக்கூடிய மெட்டாரைசியம் என்ற பூஞ்சாணத்தை தெளிக்கலாம். கவர்ச்சி பொறிகளை எக்டருக்கு 1 வீதம் வைத்து ஆண் மற்றும் பெண் வண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம். கவர்ச்சி பொறிகளை வந்து தென்னை மரத்திலோ அல்லது ஓலைகளிலோ கட்டி வைப்பதை தவிர்க்க வேண்டும். இப்பொறிகளை தென்னை மரங்கள் இல்லாத வெளிப்பரப்பில் இரும்பு அல்லது மரத்தூணில் 6 அடி உயரத்தில் கட்டி தொங்கவிட வேண்டும். கவர்ச்சி பொறிகளில் விழும் வண்டுகளை கண்காணித்து உடனடியாக அழித்துவிட வேண்டும். மரத்தின் குருத்து பகுதியில் வண்டுகள் சேதப்படுத்திய துளைகளில் கூர்மையான கம்பியை உச்செலுத்தி வளர்ந்த வண்டுகளை வெளியே எடுத்து அழிக்கலாம். ஆமணக்கு புண்ணாக்கு 1 கிலோ, ஈஸ்ட் 5 கிராம் ஆகியவற்றை 5 லிட்டர் தண்ணீருடன் கலந்து மண் பானைகளில் ஏக்கருக்கு 30 வீதம் வைத்து வண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம். வேப்பங்குட்டை தூள் 50 கிராமை 100 கிராம் காய்ந்த மணலுடன் கலந்து நடுக்குருத்து பகுதியில் இடலாம். கோடை மற்றும் மழை காலங்களில் இரவு நேரத்தில் ஏக்கருக்கு 1 வீதம் விளக்கு பொறிகளை தோப்பின் வெளிப்பகுதிகளில் வைத்து காண்டாமிருக வண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம்.
0: சார், காண்டாமிருக வண்டாச்சு, அடுத்த பூச்சி
1: சிகப்பு கூன் வண்டு. இந்த வண்டிற்கு ஊசி வண்டு என்ற பெயரும் உண்டு. இது வந்து ஒரு அபாயகரமான பூச்சி ஆகும். ஏன்னா இந்த வண்டின் தாக்குதலை ஆரம்ப நிலையில் கண்டறிவது கடினம். பெரும்பாலும் பாதிக்கப்பட்ட மரம் இறக்கும் தருணத்தில்தான் கண்டறிய முடியும். தாய் சிவப்பு கூன் வண்டு காண்டாமிருக வண்டு தாக்குதலால் குருத்து பகுதியில் ஏற்பட்ட துவாரத்தில் அல்லது தண்டு பகுதியில் ஏற்பட்ட காயத்தில் முட்டைகளை வைக்கும். முட்டைகளில் இருந்து வெளிவரும் புழுக்கள் குருத்து பகுதிக்குள்ளோ அல்லது தண்டினுள்ளோ குடைந்து சென்று உள்ளே உள்ள மரத்தின் திசுக்களை உண்டு வாழும். தண்டின் உள்ளே கூட்டுப்புழுவாக மாறி கூன் ஒன்றாக வெளிவரும். சிகப்பு கூன் வண்டின் சேத அறிகுறிகள் என்னென்னு பார்த்தோம்னா, தாக்கப்பட்ட மரங்களின் குருத்து பகுதி வெளிர் மஞ்சள் நிறமாக மாறும். கூன் வண்டின் புழுக்கள் தண்டு பகுதியில் நுழைந்திருந்தால் பென்சில் அளவு துவாரத்தில் செம்பழுப்பு நிறச்சாறு வடியும். புழுக்கள் சாப்பிட்ட சக்கைகள் துவாரத்தின் வழியாக வெளிவருவதை பார்க்க முடியும். சாறு வடியும் பகுதியில் அதிக துர்நாற்றம் வீசும். மரம் பாதிக்கப்பட்ட சில நாட்களில் குருத்து பகுதி காய்ந்து சாய்ந்துவிடும். மட்டைகள் எல்லாம் வந்து சரிஞ்சுவிடும். பாதிக்கப்பட்ட மரங்களின் தண்டு பகுதியில் காலை நேரத்தில் காது வைத்து கேட்டால் புழுக்கள் ஏற்படுத்தும் ஒளியை தெளிவாக கேட்க முடியும். பெரும்பாலும் 20 வயதிற்கு குறைவான தென்னை மரங்களை இப்பூச்சி தாக்கும். குறிப்பாக குட்டை மற்றும் வீரிய ஒட்டு தென்னை ரகங்களை இப்பூச்சி அதிக பாதிப்பினை ஏற்படுத்தும். சிகப்பு கூன் வண்டின் மேலாண்மை முறைகளை பற்றி பார்ப்போம். பாதிக்கப்பட்ட தென்னை மரங்களை ஆரம்ப நிலையில் கண்டறிவது கடினம் என்பதால்

0: வருமுன் காக்கும் வழிமுறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். காண்டாமிருக வண்டின் தாக்குதல் கூன் வண்டின் தாக்குதலுக்கு வழிவகுப்பதால் பாதிக்கப்பட்ட தென்னந்தோப்புகளில் காண்டாமிருக வண்டை கட்டுப்படுத்தும் வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். மரத்தில் ஏற்படும் காயங்களில் கூன் வண்டு முட்டையிடுவதால் தென்னை மரங்களில் காயங்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பச்சை மட்டைகளை வெட்டுவதை தவிர்க்க வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் தண்டு பகுதியிலிருந்து 3 அடி தள்ளி வெட்ட வேண்டும். இடி தாக்கிய மற்றும் கூன் வண்டு தாக்கிய மரங்கள் தோப்பில் இருந்தால் உடனடியாக தோப்பிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். இணக்கவர்ச்சி பொறி 1:1 வீதம் வைத்து சிகப்பு கூன் வண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம். இணக்கவர்ச்சி பொறியில் கவரப்படும் வண்டுகளை அவ்வப்போது கண்காணித்து அழிக்க வேண்டும்.
1: காண்டாமிருக வண்டு, சிகப்பு கூன் வண்டு ஆச்சு. அடுத்ததா
0: வந்து கருந்தலை புழுக்கள் பற்றி பார்ப்போம். இப்பூச்சியின் புழுக்களின் தலை கருப்பாக உள்ளதால் கருந்தலை புழு என அழைக்கப்படுகிறது. இப்புழுக்கள் இலைகளின் அடிபாகத்தில் உள்ள பச்சையத்தை சுரண்டி உண்பதால் ஒளிச்சேர்க்கை திறன் குறைந்து 30-40% வரை மகசூல் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. கோடை காலங்களில் கருந்தலை புழுவின் தாக்குதல் அதிகமாக காணப்படும். கருந்தலை புழுவின் சேத அறிகுறிகள்: தாக்கப்பட்ட தென்னை மரத்தை தூரத்தில் இருந்து பார்க்கும் போது அதிகம் பாதிப்புக்கு உள்ளான மரங்கள் தீயினால் கருகியது போன்று காணப்படும். கீழ் அடுக்கில் உள்ள இலைகள் காய்ந்து பழுப்பு நிறமாகவும் குருத்து பகுதியில் உள்ள ஓலைகள் மட்டும் பச்சையாகவும் தென்படும். பாதிக்கப்பட்ட இலைகளின் அடிப்பரப்பில் புழுக்களின் எச்சங்கள், புழுக்கள், கூட்டுப்புழுக்கள் நூலாம்படையுடன் காணப்படும். கருந்தலை புழுவின் மேலாண்மை முறைகள்: மிகவும் பாதிக்கப்பட்ட அடிமட்ட இலைகளை மரத்திலிருந்து 3 அடி விட்டு வெட்டி அப்புறப்படுத்த வேண்டும். இப்படி செய்வதனால் தாக்கப்பட்ட இலைகளில் உள்ள முட்டைகள், புழுக்கள் மற்றும் கூட்டுப்புழுக்களை அழிக்கப்பட்டு சேதம் குறைய வாய்ப்புள்ளது. 7-11 வரையில் 1 விளக்கு பொறி வீதம் வைத்து தாய் அந்துப்பூச்சிகளின் நடமாட்டத்தை கண்காணித்து கவர்ந்தும் அழிக்கலாம். இவ்வாறு செய்வதால் அந்துப்பூச்சிகள் முட்டையிடுவது குறைந்து தாக்குதல் தடுக்கப்படும். கருந்தலை புழுக்களின் தாக்குதல் ஆரம்ப நிலையில் இருக்கும்போது 21 பாக்கெட் பிரக்கானிட் ஒட்டுண்ணிகளை 21 நாட்கள் இடைவெளியில் 3-4 முறை விடலாம். ஒட்டுண்ணிகளை பரவலாக தோப்பின் குறுக்கே நடந்தும் விடலாம். உயரம் குறைவாக உள்ள மரங்களில் ஒட்டுண்ணிகளை மரத்தின் கீழ்ப்பகுதியிலும் உயரம் அதிகமாக உள்ள மரங்களில் மேலேயும் விடலாம். இந்த பிரக்கானிட் ஒட்டுண்ணிகள் வந்து ஆலியார் நகரில் உள்ள தென்னை ஆராய்ச்சி நிலையத்திலும் தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறை மற்றும் தோட்டக்கலை துறையின் கீழ் இயங்கும் ஒட்டுண்ணி வளர்ப்பு ஆய்வகங்களிலும் கிடைக்கும்.
1: டாக்டர், அடுத்தது இந்த ரூகோஸ் சுருள் வெள்ளை ஈ பத்தி சொல்றீங்களா?
0: இது வந்து ஒரு அயல்நாட்டு பூச்சியாகும். 2016 முதல் தென்னையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றன. தாய்ப்பூச்சி சுருள் வடிவில் முட்டையிடுவதால் பூச்சிக்கு சுருள் வெள்ளை ஈ என்று. தாய்ப்பூச்சி சுருள் வடிவில் முட்டையிடுவதால் இப்பூச்சிக்கு சுருள் வெள்ளை ஈ என்ற பெயர் வந்தது. இப்பூச்சியின் சேத அறிகுறிகள்: தாக்கப்பட்ட இலைகளின் அடிபாகத்தில் சுருள் சுருளாக நீள்வட்ட வடிவில் முட்டைகள் காணப்படும். இளம் குஞ்சிகள் மற்றும் முதிர்ச்சி அடைந்த வெள்ளை ஈக்கள் ஓலைகளின் அடிபாகத்தில் கூட்டமாக இருந்து கொண்டு சாற்றை உறிஞ்சி மரத்தின் வளர்ச்சியை பாதிக்கும். இவை வெளியேற்றும் தேன் போன்ற இனிப்பான திரவம் கீழே உள்ள இலைகளின் மேல் பரப்பில் விழுந்து பரவி கரும்பூசணம் வளர்வதால் ஓலைகளின் கருப்பு நிறமாக மாறிவிடும். இதனால் ஒளிச்சேர்க்கை தற்காலிகமாக தடுக்கப்பட்டு தென்னை மரத்தின் வளர்ச்சி குன்றிவிடும். ரூகோஸ் சுருள் விலை ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகளுக்கு பார்ப்போம். பூச்சிக்கொல்லி பயன்பாட்டை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தும் போது தென்னந்தோப்பில் உள்ள ரூகோஸ் சுருள் வெள்ளையை கட்டுப்படுத்தக்கூடிய நன்மை செய்யும் பூச்சிகளும் அழிந்துவிடும். மஞ்சள் நிற பாலித்தீன்களால் ஆன ஒட்டும் பொறிகளை 1:8 என்ற எண்ணிக்கையில் மரங்களுக்கு இடையில் தொங்கவிட்டோ அல்லது தண்டு பகுதியில் 6 அடி உயரத்தில் சுற்றியும் வெள்ளை ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். 15 நாட்களுக்கு 1 முறை இந்த தாள்களை துணியால் சுத்தமாக துடைத்த பின்பு ஒட்டும் பசையான விளக்கெண்ணெயை பூச வேண்டும். விசை தெளிப்பானை கொண்டு மிக வேகமாக தண்ணீரை பீச்சி அடித்து இளங்குஞ்சிகளையும் தாய்ப்பூச்சிகளையும் அழிக்கலாம். என்கார்சியா ஒட்டுண்ணி குலவிகள் உள்ள

0: தென்னை ஓலைகளை ஏக்கருக்கு 10 இலை துண்டுகள் வீதம் தாக்கப்பட்ட ஓலைகளின் மீது இணைத்து கட்டுப்படுத்தலாம். கிரைசோபிட் அல்லது அப்பட்டோகிரைசா ஆஸ்டர் என்ற இறை விழுங்கி முட்டைகளை ஏக்கருக்கு 400 வீதம் தாக்கப்பட்ட இலைகளின் மீது இணைத்து இப்பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். வாழை அல்லது சீத்தா மரங்களை ஏக்கருக்கு 20 என்ற எண்ணிக்கையை வளர்ப்பதால் என்கார்சியா ஒட்டுண்ணிகளின் செயல்பாட்டினை அதிகரிக்கலாம்.
1: சரி டாக்டர், அடுத்தது எதை பத்தி சொல்ல போறீங்க?
0: ஈரியோஃபைட் சிலந்தி. இச்சிலந்தி வந்து மிகவும் சிறியதாக இருக்கும், கண்களுக்கு தெரியாது. இந்த சிலந்தியோட சேத அறிகுறிகள் என்னென்னு பார்த்தோம்னா, குரும்பிகளின் தோடுகளுக்கு அடியில் கூட்டமாக சேர்ந்து சாற்றினை உறிஞ்சுவதால் குரும்பிகள் வந்து உதிரும். இதன் தாக்குதல் 2-3 மாத குரும்பிகளில் முக்கோண வடிவ மஞ்சள் அல்லது பழுப்பு நிறத்திட்டைகளை ஏற்படுத்தும். காய்களில் சிலந்திகளின் தாக்குதல் அதிகரிக்கும் போது குரும்பிகளின் அளவு சிறியதாகிவிடும். முற்றிய காய்களில் நீள்வாக்கில் வெடிப்புகளாக திட்டுகள் காணப்படும். ஈரியோஃபைட் சிலந்தியின் ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள். ஈரியோஃபைட் சிலந்தியின் தாக்குதலை பெருமளவில் குறைக்க தகுந்த நீர் மற்றும் உர மேலாண்மை அவசியமாகும். 1 லிட்டர் தண்ணீரில் 1% அசாடிராக்டின் 5 மில்லி மருந்து அல்லது வேப்ப எண்ணெய் 30 மில்லி 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து அதனுடன் 1 மில்லி ஒட்டும் திரவம் சேர்த்து ஜனவரி, மார்ச் மற்றும் மே மாதங்களில் தாக்கப்பட்ட 3 மாத குரும்பிகளின் மேல் தெளித்து கட்டுப்படுத்தலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா எலி மற்றும் அணில். எலிகள் வந்து மிக ஆழமான துவாரங்களை இட்டு வேர்களை தாக்கும். தென்னை நாற்றுகளின் நடுக்குருத்து இலைகளின் அடித்தண்டு பகுதியை கடித்து தின்றுவிடும். பாதிக்கப்பட்ட நாற்றுகள் இறந்துவிடும். இளநீர் பத தேங்காய்களை துவாரமிட்டு இளநீரை குடிப்பதால் காய்கள் வாடி கொட்டிவிடும். தேங்காயின் காம்பு பகுதியின் அருகில் துளையிடும் போது நாற்பகுதியானது பூசானம், பாக்டீரியா போன்ற நுண்ணுயிர்களால் பாதிக்கப்பட்டு காய்கள் வாடி அல்லது அழுகி காம்பிலிருந்து விழுந்துவிடும். எலி மற்றும் அணிலின் மேலாண்மை முறைகள். தென்னந்தோப்பை புறவாக வைக்க வேண்டும். எலிகளின் சேதத்தை தடுக்க புரோமோடயலோன் தயார் நிலை கேக்குகளை நாற்றங்கால் பகுதியில் வைத்து கட்டுப்படுத்தலாம். இந்த ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகளை பின்பற்றி பூச்சி மற்றும் இதர உயிரினங்களின் தாக்குதலிலிருந்து தென்னையை பாதுகாக்கலாம்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி.
1: இதுவரை தென்னையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை என்பது குறித்து விளக்கினார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் நகர் தென்னை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் ஆர் அருள் பிரகாஷ் அவர்கள்.
3: மதர் நேச்சரோட எல்லா ஹெல்த் அண்ட் குட்னஸும் அடங்கிய கோகனட் ப்ராடக்ட்ஸ் வழங்குபவர்கள் கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட்.
4: கோகனட் மில்க், கோகனட் கிரீம், கோகனட் சிப்ஸ், கோகனட் ஜாகரி மற்றும் கோகனட் பாம் சுகர்.
3: கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட் வழங்கும் இந்த நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
2: இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
5: மதர் நேச்சரோட ஃப்ரெஷ்னஸ், ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் ரிச்னஸ் எல்லாமே இருக்கும். கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வெர்ஜின் கோகனட் ஆயில்.
3: ஆரோக்கியமான சமையலுக்கு ஈடு இணையே இல்லாத எண்ணெய். ஹேர் கேர், ஸ்கின் கேர் மற்றும் பேபி கேர் எல்லாத்துக்கும் வெர்ஜின் கோகனட் ஆயில், விட்டமின் இ அண்ட் லாரிக் ஆசிட் நிறைந்தது.
2: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
6: நேரம் இப்போது 8:45 ஆகாஷ்வாணி.

வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. வானொலி தெவிட்டாத தேனொலி, தனிமனித வாழ்வின் ஓர் அங்கமாகிவிட்ட வானொலி ஒட்டுமொத்த தேசத்தின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இசையெனும் இன்பத்தேன் கொண்டு மனதை அமைதிப்படுத்தும் வானொலி தனிமையை போக்குகிறது. எளிய நடையில் தகவல்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது. வானொலி பொழுதுபோக்கு ஊடகம் மட்டுமல்ல, பயனுள்ள பல நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் வானொலி அறிவு களஞ்சியம். உலகத்தை உள்ளங்கைக்குள் கொண்டு வந்துள்ள வானொலி அறிவியல் வளர்ச்சியின் அரிய பொக்கிஷம். பெண்களுக்காக பல நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் ஆகாஷ்வாணி அவர்களின் வாழ்க்கை

0: பயணத்தில் உடன் பயணிக்கும் உற்ற தோழி. இது குறித்து பாலயோக மீனா அவர்கள்.
1: டிஜிட்டல் சகாப்தத்தில் கூட மில்லியன் கணக்கான இந்தியர்கள் விருப்பமாக கேட்கக்கூடிய ஒரு ஊடகம், அதாவது ஆசையாக கேட்கக்கூடிய ஒரு மீடியம், வானொலி, ரேடியோ அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்காகவே பிரத்யேகமான தகவல்கள், நிகழ்ச்சிகள் பிரத்யேகமாக நடத்தி பெண்களுக்கு மேலும் மேலும் வந்து உடல் ரீதியாக இருக்கும் சரி, மன ரீதியாக இருக்கிறதும் சரி, எல்லா விதமான விஷயங்களும் ஷோஸ் மூலியமாகவும் டிபேட்ஸ் மூலியமாகவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மூலமுடுக்கில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் வீட்டிலருந்தே கேட்குற மாதிரி பண்ணது வந்து ரேடியோ. இப்போ மட்டும் இல்லை, முன்னாடி காலத்துல இருந்துமே ஆண்கள் வெளியே அதிகமாக போயிட்டு இருந்தாங்க, பெண்கள் போக முடியாத காலத்தில் நாட்டு நடப்பை தெரிய வைத்த ஒரே ஒரு கருவி, ஒரே ஒரு மீடியம் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ரேடியோன்னு சொல்லலாம். அந்த ரேடியோ இந்த காலத்திலுமே பல மாற்றங்களை உருவாக்கியிருக்கு. வெறும் நம்ம வந்து சும்மா வந்து வீட்டு குறிப்போ, சமையல் குறிப்போ, அழகு குறிப்போ மட்டும் சொல்லாமல் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, பெண்களுக்கு என்ன உரிமைகள் இருக்குன்ற வரைக்கும் நாட்டில் இருக்கக்கூடிய நடப்புகள் எல்லாமே ஒவ்வொரு பெண் காதுகளிலும் ஜிமிக்கி ஆடுவது போல செய்தி வந்து நடமாடியது வந்து ரேடியோவில் மட்டும்தான். ஊடகம் வந்து வெறும் என்டர்டெயின்மெண்ட்காக, பாட்டு கேட்கறதுக்காக, சினிமா பற்றின செய்திகளை பரிமாறிக்கொள்ள மட்டும் இதாக கிடையாது. மித்த சோஷியல் மீடியாலாம் முக்கியமான விஷயங்கள்லாம் மறைந்து போகக்கூடிய ஒரு இடம், ஆனால் ரேடியோ அப்படி கிடையாது. முக்கியமான விஷயங்கள், நாட்டுக்கு தேவையானது மக்களுக்கு செவிகளுக்கு கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கறது, அதுவும் பெண்களின் செவிகளுக்கு போய் கரெக்டாக சேர்க்கறது வந்து ரேடியோவோட பங்கு வந்து மிக மிக மிக முக்கியமான ஒரு பங்கு. அது இன்னும் வந்து ரேடியோ வந்து செஞ்சிட்ருக்கு. என்ன மாதிரி ஒரு பெண்ணுடைய குரலும் என்ன மாதிரி ஒரு பெண்ணுடைய சிந்தனையும் உங்களுக்கு அதில் கேட்குதுன்னா அதுக்கும் ரேடியோ தான் காரணம்.

0: குழந்தை வளர்ப்பு என்பது அற்புதமான கலை. குழந்தைகளை குதூகலப்படுத்தும் நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் வானொலி குழந்தை வளர்ப்பிலும் முக்கிய பங்காற்றுகிறது என்று கூறுகிறார் கன்னித்தாய் அவர்கள்.
1: பழமே என்றும் இனிமை என்ற பழமொழிக்கேற்ப நவீன காலத்தில் தொலைக்காட்சி, அலைபேசி போன்ற பல புதிய தகவல் தொடர்பு சாதனங்கள் பொழுதுபோக்கிற்காக கண்டறியப்பட்டாலும் இன்றும் நீங்கள் அதன் நினைவாக என் மனதில் இருப்பது நான் என் சிறுவயதில் கேட்ட வானொலி நிகழ்ச்சிகள் தான். இது பெரியவர்களுக்கு மட்டுமல்ல குழந்தைகளுக்கும் இனிமையானது தான். குழந்தைகளுக்கு உணவு முறையிலிருந்து குழந்தைகள் பாதுகாப்பு, கல்வியறிவு, மருத்துவ குறிப்புகள், பாடல்கள், நாடகங்கள் என பல தகவல்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் வானொலியில் ஒளிபரப்பப்படுகிறது. குழந்தைகளுக்கு போடப்படும் தடுப்பூசி மற்றும் சொட்டு மருந்து பற்றிய தகவல்களையும் வானொலியில் அறிவிக்கப்படுகிறது. கற்றல் திறனில் முதன்மையான திறன் கேட்டல் திறன். இந்த கேட்டல் திறன் வானொலி மூலம் குழந்தைகளுக்கு உருவாக்கப்படுகிறது. எனவே வானொலி குழந்தைகளுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது.

0: நாட்டு நடப்புகளையும் உலக செய்திகளையும் தேசம் முழுக்க கொண்டு சேர்க்கும் பணியை வானொலி செவ்வனே செய்து வருகிறது. பேரிடர் காலத்தில் நமக்கு உறுதுணையாய் நிற்பது வானொலியே.
1: என் பேர் பாலசுப்ரமணியன். நான் ஜோகில்பட்டி என்ற கிராமத்தில் 1950 பிறந்தேன். தேவையான பொருள் எதுக்கு வேணும்னா, ஒரு மைலுக்கு பக்கத்தில் கல்குச்சிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. அங்கே தான் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கணுமா, ஆஸ்பத்திரி போகணுமா, போஸ்ட் ஆஃபீஸ் போகணுமா, அங்கே வந்தால் தான் எங்களுக்கு அது சோதுவாக இருந்தது. நாங்கள் இருந்த காலத்தில் வந்து எந்த ஒரு செய்தியானாலும் பஞ்சாயத்து போர்டில் ரேடியோ வச்சுருந்தாங்க. அதை போய் செய்தியை கேட்குறதுக்கு எல்லோரும் ஜனங்கள்லாம் போய் அங்கே உட்காந்து கேட்போம். போர் நடந்தாலும் அசம்பாவிதம் நடந்தாலும் அதையெல்லாம் தெரிஞ்சு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு இருந்தது கூட நான் வந்து இந்த ரேடியோ மூலம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். நானும் இல்லை, ஊர் ஜனங்களே தெரிஞ்சு அவ்வளோ சோகமாக இருந்தோம். அதாவது புயலோ காற்றோ மழையோ வந்து வந்து ஒரு ஆபத்தான செயல் வரும்பொழுது இந்த ரேடியோ மூலம் நாங்கள் தெரிஞ்சுக்கிடுவோம். தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆபத்துலேருந்து நீங்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறதுக்கு அதை நாங்கள் சுதாரிப்போட முன்னெச்சரிக்கையாக இருந்து நாங்கள் பாதுகாப்போடு இருந்துக்கிட்டோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு ரேடியோ ரொம்ப உதவியாக இருந்துச்சு.
0: வானொலிக்கும் தனக்குமான உறவு குறித்து நினைவு கூர்ந்த நீதிராஜன் அவர்கள், வானொலி உணர்வோடு கலந்துவிட்ட ஒலி என்று கூறுகிறார்.
2: ரேடியோ இது ஒரு ஃபீல் இல்லை. நிஜமாகவே இப்போ இருக்க இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த ரேடியோ பற்றி அவ்வளோவா பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் எங்களுக்கு 90s கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ வந்து லைஃப்பில் ரொம்ப ஒரு பெரிய ட்ராவலில் இருக்குது. நான் சின்ன வயசில் வந்து எங்கள் அப்பாவை பார்த்துருக்கேங்க. எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுறத விட இந்த ரேடியோவோட தான் அவர் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுவார். அவர் அந்த ரேடியோ யாருக்கும் கொடுக்கவும் மாட்டார். அவர் இல்லாத நேரம் அந்த பாக்கெட் ரேடியோ எடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா, டியூன் பண்ணி பார்த்து அதில் சேனல் எதாவது கிடைக்கும், அதில் எதாவது பிடிச்சவொடனே அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்களேன். அதெல்லாம் வந்து சொல்லவே முடியாதுங்க. அப்போலாம் அந்த பேட்டரி போட்டு தான் அதெல்லாம் யூஸ் பண்ணணும். ரொம்ப நாள் அந்த ரேடியோ எங்கள் வீட்டில் இருந்தது, ஆனால் கொஞ்சம் உடஞ்ச கண்டிஷனில். ஸோ அதெல்லாம் வந்து நல்ல மெமரிஸ் எனக்கு. ஸ்கூல் விட்டு வந்தது என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற அந்த ரேடியோ வந்து என்ன பண்ணுவோம், கனெக்ட் பண்ணி அதுலேருந்து ஸ்பீக்கர் லைன் எடுத்து வெளியே கொடுத்து ஜன்னல் வழியாக வெளியே ஒரு போஸ்ட் இருக்கும், அதில் ஒரு ஸ்பீக்கரை கட்டி தொங்க விட்டு பாட்டு போடுவேன். ஸ்பீக்கரு அந்த ரேடியோ அதெல்லாம் வந்து ஒரு கிரேஸ். அதெல்லாம் வந்து கண்டிப்பாக மறக்கவே முடியாது லைஃப்பில். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி இருந்திருப்பாங்க. அந்த பாட்டு கேட்குறது, நைட்டில் ஏதாவது ஷோஸ் போடும்போது அதெல்லாம் வந்து இன்னும் அப்படியே மனசுக்குள்ளே இருக்குங்க. நிறைய விஷயங்கள்லாம் அது அப்படியே நம்ம மனசோட உடம்போட அப்படியே கலந்துருச்சு. ஸோ ரேடியோ அப்படிங்கிறது ஒரு எமோஷன். கண்டிப்பாக எல்லாருமே ரேடியோ கேட்கணும். ஏன்னா இப்போ வந்து நிறைய ஷோஸ் வந்து ரொம்ப மெச்சூர் கண்டென்ட்டோட நிறைய பேர் வந்து ஓப்பன் அப் பண்ணுறாங்க. அவங்களோட விஷயங்கள், வாழ்க்கையில் நடந்த விஷயம், நிறைய சமூக ஆர்வலர்கள் பேசுகிறாங்க. ஊரில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத வந்து ரேடியோ மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ டிவி வந்து என்ன உட்காந்து பார்த்துட்ருக்க முடியாதுல்ல. ஸோ ரேடியோ வந்து இப்போ நம்மளோட லைஃப்பில் ஈஸியாக வந்து நம்ம அட்டாச் ஆகிட்டோம். அப்போலாம் வந்து ஏதாவது ஷோ எப்போ தான் வரும், பட் இப்போ வந்து 24 hoursமே ஷோ வரலாம், எல்லாமே இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. கண்டிப்பாக ரேடியோ வந்து கேட்கலாம். ஒரு நல்ல ஒரு விஷயம், நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் வந்து இந்த ரேடியோ தான். ஐ லவ் ரேடியோ. ஹாப்பி ரேடியோ ஸ்டே.

0: பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதந்தோறும் மன் கி பாத் நிகழ்ச்சியின் வாயிலாக மக்களிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார். வானொலி மக்களை எளிதில் சென்றடையும் சக்தி வாய்ந்த ஒலி ஊடகம் என்பதற்கு இதுவே சிறந்த சான்று. இதுபற்றி வேணுகுமார் அவர்கள்.
1: உலகின் மிகச்சிறந்த தகவல் தொடர்பு சாதனமாக வானொலி திகழ்கின்றது. மின்சார வசதி இல்லாத இடங்களிலும் கிராமங்களிலும் வானொலி தனது சேவையை பரப்பி வருகிறது. இன்று உலகளவில் 90% பரப்பளவுக்கு அதிகமாக சென்று சேர்கின்ற ஒரு தகவல் தொடர்பு சாதனமாக வானொலி சிறப்பிடம் பெற்று திகழ்கிறது. நமது பிரதமர் நாட்டு மக்களிடம் உரையாடுவதற்காக வானொலியை தேர்ந்தெடுத்து மன் கி பாத் என்ற நிகழ்வினை மாதந்தோறும் வானொலி வாயிலாக மக்களிடம் உரையாடி வருவது வானொலியின் சிறப்பினையும் அதனுடைய தொன்மையினையும் அதனுடைய தெளிவான உச்சரிப்பு தன்மையினையும் வெளிப்படுத்துகின்றது.
0: நேர்மறை எண்ணங்களை விதைக்கும் நிகழ்ச்சிகளை மட்டுமே வழங்கி வரும் வானொலிக்கு செவி கொடுப்போம், எண்ணங்களை நல்வழிப்படுத்துவோம். வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஏ கிருஷ்ணவேணி, அமைப்பு ஆர் தியாகராஜன், படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம்.

நேரம் 8:59 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இதுவரை கேட்டுகள் சித்தந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியிலிருந்து சைன் ஆஃப் பண்றது நான் ஆர்ஜே தமிழ். நன்றி நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம்.

சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் நிறைவாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலி சென்றடைந்தார். பிரதமரின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லி மும்பை ரயில் நிலையங்களுக்கு இடையே முற்றிலுமாக கவச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. கரூர் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் உட்பட 19 காவல்துறையினர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் தொடங்கியுள்ள மலர் கண்காட்சியை 2 நாட்களில் 40,000-க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பார்வையிட்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சியில் வெப்ப அலைகள் பாதிப்பிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது

0: மற்றும் விழிப்புணர்வு குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு எம் எஸ் பிரசாந்த் தலைமையில் நேற்று நடைபெற்றது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வணக்கம் அன்பு நேர்களே, நேரம் 9:02 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 நம்ம கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல்.

கோயம்புத்தூர் FM 103 நம்ம கேட்டுட்ருக்கோம் இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல். கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் எம்ஃபில் மற்றும் பிஹெச்டி படிப்புகளுக்கான தேர்வுகளுக்கான விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருன. அது வந்து ஜூலை மாதம் தேர்வுகள் நடைபெற இருக்குன்னு சொல்லிட்டு தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலகம் அறிவிச்சிருக்காங்க. இந்த விண்ணப்பங்களை பல்கலைக்கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளமான www.bu.ac.in அப்படிங்கிற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் சொல்லிட்டு பல்கலைக்கழகத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கு.

நிமிர் படத்தில் ஹரிச்சரன் ஸ்வேதா மோகன் பாடியது. இசை அஜனேஷ் லோக்நாத். 9:11 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நம்ம கேட்டுட்ருக்கோம் இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல். நேர்களின் நினைவூட்டலுக்காக நேர்களை இன்று காலை 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் இலக்கிய சோலை திருக்குறள் கூறும் அற ஒழுக்கங்கள் உரை வழங்குபவர் முனிவர் பி கோகுல்நாத் அவர்கள். தொடர்ந்து வான்மதி அவர்கள் வழங்கும் கவிதைகள் கேட்கலாம்.

டிக் டிக் டிக். இந்த படத்தில் மிருதுளா சிவா பாடியது, இசை டி ஈமான். சிறுவாணிச்சாரல் கேட்டுட்ருக்கோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உயிரி தொழில்நுட்ப மகத்துவ மையத்தில் மெட்டபோலமிக்ஸ் மற்றும் புரோட்டியாமிக்ஸ் தொழில்நுட்பங்கள் குறித்த 5 நாள் செயல்முறை பயிற்சி முகாம் கடந்த 18 தேதியிலிருந்து தொடங்கி நடந்து நடைபெற்று வருகின்றது.

0: ஜெய் பீம் படத்தில் பிரதீப் குமார் பாடியது. 9:21 நம்ம கேட்டுருக்கோம் இந்த நிகழ்ச்சி. சிறுவாணி சாரா
1: 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
2: மே 2 முதல் 30 வரை

0: காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
1: முன்பதிவிற்கு 7418878741.

நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிற ஒரு விஷயம் முக்கியமான ஒரு நியூஸ் தான். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2025-26 கல்வி ஆண்டிற்கான 10 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்னும் சற்று நேரத்தில் 9:30 மணி அளவில் வந்து வெளியிடப்படுகிறது. இந்த தேர்வு முடிவுகளை மாணவர்கள் www.tnresults.nic.in அப்படிங்கிற இணையதளத்திலையும் www.dge.tn.gov.in அதுக்கப்புறமா results.digilocker.gov.in போன்ற இணையதள முகவரிகளில் தங்களுடைய பதிவெண், அதுக்கப்புறமா வந்து பிறந்த தேதி ஆகியவற்றை பதிவு செய்து தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத அரசு தேர்வுகள் இயக்ககம் வந்து தெரிவிச்சிருக்காங்க பள்ளி கல்வித்துறையின் சார்பாக. ஓகே, மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நம்ம ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாம்.

ஓ காதல் கண்மணி இந்த படத்தில் கார்த்திக் பாடியது இசை ஏ ஆர் ரஹ்மான். 9:49 நம்ம கேட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல் நேர்களின் நினைவூட்டலுக்காக இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இளம் நிகழ்ச்சியில் இளம் தொழில் முனைவோர் ஸ்ரீ சிந்துஜா அவர்களுடன் ஒரு நேர்முகம் கேட்கலாம்.

மெஹந்தி சர்க்கஸ் இந்த படத்தில் ஷான் ரோல்டன் பாடியது. 9:34 நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல், அதாவது கோவை ரயில் நிலையத்தின் ஆண்டு வருமானம் 368 கோடியாக உயர்ந்திருக்கிறது, சேலம் கோட்டத்தில் முதலிடம் பிடித்திருக்கு அப்படிங்கிற தகவலை தெரிவிச்சிருக்காங்க ரயில்வே நிர்வாகம்.

ஜெயில் படத்தில் தனுஷ் அதிதி ராவ் பாடியது, ஜி வி பிரகாஷ்குமாரோட இசை. 9:39:40 நம்ம கிட்ட இருக்கோம். சிறுவாணிச்சாரல் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் மற்றும் இந்திய வனவிலங்கு நிறுவனமும் இணைந்து நாடு முழுவதும் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புலிகள் கணக்கெடுப்பை நடத்தி வருகின்றன. இதன்படியாக 6வது இந்திய புலிகள் கணக்கெடுப்பின் முக்கியமான 3ம் கட்டமாக கண்காணிப்பு தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. கோவை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஆனைமலை புலிகள் காப்பகம் தமிழ்நாட்டிலே முக்கியமான புலிகள் காப்பகத்தில் ஒன்றாக அமைஞ்சிருக்கு. சுமார் 1400 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்கக்கூடிய இந்த காப்பகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளுடைய செழிப்புமிக்க பகுதியாக இது கருதப்படுகிறது. இங்கு புலிகள், சிறுத்தைகள், யானைகள், காட்டெருமைகள், கரடிகள் இந்த விலங்குகளுடைய நடமாட்டம் அதிக அளவில் காணப்படுது. இங்கு இந்த உயிரினங்கள் அதிக அளவில் வாழ்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த உயிரினங்களை கண்காணிப்பதற்காக புலிகள் கணக்கெடுப்புக்காக கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. இந்த கேமராக்கள் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விலங்குகள் நகரும் பொழுது தானாகவே புகைப்படம் மற்றும் வீடியோ பதிவு செய்யக்கூடிய வசதி கொண்டவை. மட்டுமல்லாமல் குறிப்பாக புலிகளுடைய உடலில் காணப்படக்கூடிய தனித்துவமான வரிகோடுகளின் மூலமாக ஒவ்வொரு புலியையும் தனித்தனியாக அடையாளம் காண முடியும் அப்படின்னு சொல்லி கூட வனத்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க.

கடைக்குட்டி சிங்கம் படத்தில் டி இமான் வந்தனா ஸ்ரீனிவாசன் பாடியத இசை. டி இமான் 9:45 நேர்களின் நினைவூட்டலுக்காக இன்று பிற்பகல் 2:30 ஊர் பொறுத்தலை நிகழ்ச்சியில் உடுமலைப்பேட்டை வட்டம் புள்ளவாடி எம் முத்து மீனாட்சி குழுவினர் வழங்கும் கோவலன் கண்ணகி கதை உடுக்கடி பாட்டு கேட்கலாம்.

தமிழகத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் பணியின் பொழுது கைபேசி பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கு. அதாவது பேருந்து இயக்கத்தின் பொழுது ஓட்டுநர்கள் கைபேசி வைத்திருக்கவோ உபயோகிக்கவோ கூடாது என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட ஓட்டுநர்கள் தங்கள் சட்டைப்பையில் கைபேசி வைத்திருப்பதாகவும் அவ்வப்பொழுது பணியின் பொழுது அதை பயன்படுத்தி வருவதாகவும் பயணிகளிடமிருந்து தொடர்ந்து புகார்கள் பெறப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஓட்டுநர்கள் கைபேசியை பயன்படுத்துவதால் அவ்வப்பொழுது உயிரிழப்பு மற்றும் பெரிய விபத்துகளும் ஏற்பட்டு வருகின்றன. இதனை இந்த ஓட்டுநர்கள் பணியின் பொழுது கைபேசியை சட்டைப்பையில் வைத்திருக்கவும் பயன்படுத்தவும் முற்றிலுமாக தடை விதிக்கப்படுகிறது. மேலும் பேருந்து நிலையம் மற்றும் வழித்தட ஆய்வின் பொழுது ஓட்டுநர்கள் கைபேசி வைத்திருப்பதோ பயன்படுத்துவதோ கண்டறியப்பட்டால் ஓட்டுநர்கள் மீது கடுமையான ஒழுங்குமுறை நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி கூட அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு.

கொரில்லா இந்த படத்துக்காக சுவிட் ஸ்ரீராம் பாடியது இசை சி எஸ் சாம். இன்று மாலை 5 மணிக்கு சித்திர சிவானம் நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற தத்துவ பேராசிரியர் வேதகிரி கணேசன் அவர்களுடன் ஒரு நேரலை இடம்பெறும்.

மாரா இந்த படத்துக்காக ஸ்ரீராம் பாடியது ஜிப்ரானோட இசை. 9:55 நாம் இதுவரைக்கும் கேட்டு ரச இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல்.

0: வந்தான் வென்றான் இந்த படத்தில் ஆலப் ராஜு பாடியது, இசை தமன். இந்த பாடலோட இன்னைக்கு சிறுவாணி சாரல் நிகழ்ச்சி இணைந்து நிறைவேறுகிறது. நிகழ்ச்சி தொகுப்பில் இது வரைக்கும் உங்கள் கூட நான் அஜய் சந்தீப். இன்னும் சில நொடிகளில் காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. 94.31% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 97.57% தேர்ச்சியுடன் புதுக்கோட்டை மாவட்டம் மாநிலத்திலேயே முதலிடத்தையும், 97.54% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் இரண்டாவது இடத்தையும் பிடித்துள்ளன. 97.41% தேர்ச்சியுடன் தஞ்சாவூர் மாவட்டம் 3ஆம் இடத்தை பிடித்துள்ளது. இந்தியா இத்தாலி இடையேயான நட்புறவை மேலும் மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் தாம் பேச்சுக்கள் நடத்த இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இத்தாலி அதிபர் செர்ஜியோ மேட்டரல்லாவையும் சந்தித்து பேச உள்ள பிரதமர் ரோமில் அமைந்துள்ள ஐநா உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் தலைமையகத்தையும் பார்வையிட உள்ளார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். புதுதில்லி மும்பை ரயில் நிலையங்களுக்கு இடையே முற்றிலுமாக கவச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மருந்தகங்கள் வேலைநிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் உட்பட 19 காவல்துறையினர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா தொற்றுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 136 அதிகரித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 10 மணி.

0: सब दंग।
1: CIET प्रस्तुत करता है
0: उमंग उमंग उमंग उमंग।
2: நேயர்கள் இதுவரை கேட்டது NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கிய விளம்பரதாரன் நிகழ்ச்சி.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை 8:50 சைபாலின் என்று ஒரு தகவல் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: है ता टेली लॉ के ऐप, वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से।
1: ராஜா ராமகிருஷ்ணன் புனிதா திருப்பூர் நஞ்சப்பா நகர்ல இருந்து பண்ணையாரும் பத்மினியும் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க, கேட்டு ரசிக்கலாம்.

10:47 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இது உங்கள் சாய்ஸ் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த விருப்ப பாடல் யார் கேட்டிருக்காங்கன்னா, தர்மராஜ் கனியூர்ல இருந்து படையப்பா படத்துல இருந்து சுத்தி சுத்தி வந்தீங்க பாடல் கேட்டிருக்காங்க. இது உங்களுக்காக

10:58 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இது உங்கள் சாய்ஸ் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கும். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த விருப்ப பாடல் யார் கேட்டிருக்காங்கன்னா, குன்னத்தூர்ல இருந்து ராஜா சிவமதன், ஜீவிகா ஜோதிமணி இவங்க வந்து யூத் படத்துல இருந்து பாடல் வேணும்னு கேட்டிருக்காங்க. கேட்டு கழிச்சிக்கலாம்.

10:53 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இது உங்கள் சாய்ஸ் லிஸ்னர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இருந்திருக்கோம். நிகழ்ச்சியினுடைய நிகழ்வான பகுதிக்கே வந்துட்டோம். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த விருப்ப பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நவக்காடுல இருந்து கணேஷ் மலர்குடி இவங்க விருப்பமாக பாடல் வருது பொக்கிஷம் படத்துல இருந்து.

0: நேரம் 10:59 நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ் லிஸ்னர் சாய்ஸ் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியிலிருந்து சைன் ஆஃப் பண்றது நான் ஆர்ஜே தமிழ். நன்றி நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 97.57% தேர்ச்சியுடன் புதுக்கோட்டை மாவட்டம் மாநிலத்திலேயே முதலிடத்தையும், 97.54% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் இரண்டாவது இடத்தையும் பிடித்துள்ளன. 97.41% தேர்ச்சியுடன் தஞ்சாவூர் மாவட்டம் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது. மாணவர்கள் இடைநிற்றல் இல்லாத கல்வியை உறுதிப்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். இந்தியா இத்தாலி இடையேயான நட்புறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் தாம் பேச்சுக்கள் நடத்தவுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இத்தாலி அதிபர் செர்ஜியோ மேட்டரலாவையும் சந்தித்து பேசவுள்ள பிரதமர் ரோமில் அமைந்துள்ள ஐநா உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் தலைமையகத்தையும் பார்வையிடவுள்ளார். பிரதமரின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். புதுதில்லி மும்பை ரயில் நிலையங்களுக்கிடையே முற்றிலுமாக கவாச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 2000 கன அடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்வரத்தும் வினாடிக்கு 1257 கன அடியாக அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 11:02. சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் நிஷா ராஜகோபாலன் அவர்கள் பாடிய பாட்டு கேட்கலாம்.

0: நேயர்கள், இதுவரை சங்கீத சாரலில் நிஷா ராஜகோபால் அவர்களின் பாட்டு கேட்டோம்.
1: இன்றைய நமது இலக்கிய சோலை நிகழ்ச்சியின் முதலில் திருக்குறள் கூறும் அற ஒழுக்கங்கள் என்பது குறித்து முனைவர் பி. கோகுல்நாத் அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறுகிறது.
2: ஒழுக்க விழுமியங்கள் சேர்ந்த சமண பௌத்த சமயங்களின் தோற்றம் காரணமாக அறநெறிக்காலம் என அழைக்கப்படும் சங்கம் மருவிய காலத்தில் அறநூல்கள் தோற்றம் பெற்றன. அக்காலத்தில் எழுந்த அனைத்து நூல்களும் அறம் சார்ந்தவையாகவே காணப்பட்டன. இதனால்தான் அக்காலத்தை அறநெறிக்காலம் என குறிப்பிடுகின்றனர். குறிப்பாக இங்கு அறத்தை மட்டுமே போதிக்கும் மதங்களான சமண பௌத்த மதங்களின் செல்வாக்கே காரணமாக அமைந்தது. இக்காலத்தில் எழுந்த நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என அழைக்கப்பட்டனர். அந்நூல்கள் பதினெட்டும் அறத்தையே உரைப்பனவாக அமைகின்றன. அவற்றில் பதினோரு நூல்கள் நீதி நூல்களாக அமைந்துள்ளன. குறிப்பாக அந்நூல்கள் சமூகத்திற்கான நீதிகளாக அமையும் கொல்லாமை, கல்லுண்ணாமை, பொய்யாமை, காமமின்மை, கல்லாமை எனும் பௌத்த மதத்தின் பஞ்சசீல கொள்கைகளை இவ்விலக்கியங்கள் முன்னிறுத்துவதை அவதானிக்க முடிகின்றது. அத்தோடு இந்நீதி நூல்களை இயற்றிய புலவர்கள் அந்நெறியை கடைபிடித்தவர்களாகவும், இதனால் அக்கால புலவர்கள் அறத்தை கடைபிடித்தனர் என்கின்ற உண்மையும் வெளிப்படுகின்றது. அற ஒழுக்கங்கள் மனித வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றாகும். இருப்பினும் சமுதாயம் பின்பற்றும் வகையில் எடுத்துக்கூறும் அற இலக்கியங்களில் சிறப்பிடம் பெறும் இலக்கியமாக திருக்குறள் அமைகின்றது. அறநெறிக்காலமாக கொள்ளப்படும் சங்கம் மருவிய காலத்தில் எழுந்த திருக்குறளை அடிப்படையாக கொண்டு திருக்குறளில் கூறப்படும் அறம் தொடர்பான கருத்துக்களை இங்கு காண்போம். உலகப் பொதுமறை என எக்காலத்திலும் எந்நிலையிலும் பயன்படும் ஓர் அற்புதமான நூலாக திருக்குறள் நமக்கு கிடைத்திருக்கின்றது. இது அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என மூன்று வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. 133 அதிகாரங்களையும் 1330 குறள்களையும் கொண்டதாக அமைக்கப்பெற்றுள்ளது. இந்நூல் மனித வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் அறவொழுக்கங்கள், அரசியல், பண்பாடு, கலை, அறிவியல், மருத்துவம் முதலான வாழ்க்கைக்கு அவசியப்படும் அனைத்து விதமான விடயங்கள் பற்றியும் சிறப்பாக எடுத்துரைப்பதை காண முடிகிறது. தமிழரின் அறவாழ்வை காட்டும் அறம் சார்ந்த நூல்களில் திருக்குறளுக்கு முக்கிய பங்குள்ளது. திருக்குறளானது வாழ்க்கையை உயர்ந்ததாகவும் இனியதாகவும் ஆக்கிக்கொள்வதற்கும் பயன்படும் ஓர் அற்புதமான வழிகாட்டி நூலாக விளங்குகின்றது. திருக்குறள் அறக்கருத்துக்களை தாங்கி வருவதற்கான முக்கிய காரணம் திருக்குறள் எழுந்த காலம் அறநெறிக்காலம் என்பதனால் ஆகும். இவ்விலக்கியம் இலக்கியமெனும் நிலையில் நின்றுவிடாது வாழ்வியல் கூறுகளை காட்டும் பதிவுகளாகவும் உள்ளது.

அத்துடன் சராசரி மனிதன் அன்றாடம் வாழ்க்கையில் ஒழுக வேண்டிய நெறிமுறைகளின் தொகுப்பாகவும் படைக்கப்பட்டுள்ளமை சிறப்பு அம்சமாகும். உலகில் வாழும் மனிதனை அவனது வாழ்வை பகுத்து திருக்குறளை அறம், பொருள், இன்பம் முதலானவற்றை அறிந்து அதன்படி வாழ்க்கை வாழ வழிகாட்டுகின்றது. தமிழர் வாழ்வில் அறம், பொருள், இன்பம் எனும் மூன்று கோட்பாடுகள் சிறப்பிடம் பெறுகின்றன. இவற்றில் அறம் தலைமையுடையதாக கொள்ளப்படுகின்றது. இதனை புறநானூற்று பாடல் விவரிப்பதை நாம் இங்கு காண்போம். அறத்து வழிப்படுவும் தோற்றம் போல அறம் என்னும் சொல்லிற்கு கடமை, தர்மம், கற்பு, புண்ணியம் என பல பொருள் கொண்டு உரைப்பதை நாம் இங்கு காண்போம். இவற்றையெல்லாம் சுருக்கமாக நல்லவை செய்தலும் அல்லவை கடிதலும் என கூறுவது பொருத்தமாகும். தமிழர்கள் தத்தமது வாழ்க்கையில் அறத்தை ஒவ்வொரு காலகட்டத்திலும் கடைபிடித்ததோடு அறத்தை மையமாகவும் கொண்டிருந்தனர். குறிப்பாக ஒவ்வொரு துறையிலும் அறம் என்பது மனித வாழ்க்கையில் இன்றியமையாததாய் பின்னி பிணைந்திருந்தமையை நாம் இங்கு உணர முடியும். அவ்வகையில் இல்லறம், துறவறம், காதலறம், போர் அறம், அரசியலறம் ஒவ்வொன்றிலும் அறத்தை கடைபிடித்துள்ளான் மனிதன். ஆகவே இவ்வாறு அறம் அறநெறிக்காலம் சிறப்பிக்கப்படும் சங்கமுருவிய காலத்தில் எழுந்த அறநூலான திருக்குறள் கூறும் அறவொழுக்கங்கள் பற்றி விரிவாக இங்கு காண்போம். இல்லறம். ஆசிரம தர்மத்தில் இரண்டாவது நிலையாக கொள்ளப்படுவது இல்லற நிலையாகும். இந்நிலையில் இல்வாழ்வான் ஒருவன் கடைபிடிக்க வேண்டிய தர்மங்கள் பற்றி விளக்கப்படுவதை காண முடிகின்றது. குறிப்பாக இல்லற தர்மங்களை கடைபிடித்து வாழுதல் வேண்டும் என திருவள்ளுவர் குறிப்பிடுகின்றார். இல்லற வாழ்வை அனுபவிக்கின்ற போது அறம், பொருள், இன்பம் எனும் மூன்று நெறிகளை பின்பற்றி அந்நெறிகளின் பொருட்டு தத்தமது வாழ்வினை ஒழுங்கமைத்து கொள்ளுதல் வேண்டும் எனவும் வலியுறுத்தப்படுகின்றது. இல்வாழ்வானுடைய கடமைகளாக அறநெறிகளை பின்பற்றுதல், தர்ம வழியில் பொருளீட்டல் என்பவை அமைகிறது. இதனை வள்ளுவப்பெருமான் தனது குறளில் வெளிப்படுத்தியுள்ளார். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இல்லற நிலையில் வாழ்க்கை நடத்துபவன் தன்னை முழுமையாக இல்லற தர்மத்திற்கு அர்ப்பணித்து செயலாற்ற வேண்டும் என இல்லறத்தில் ஈடுபட்டுள்ள வகைமையை திருவள்ளுவர் நமக்கு விளக்குகின்றார். இவ்வகையில் ஆதரவு எதுவும் இன்றி உற்றார் உறவினர் இறந்தோர் முதலானவர்களுக்கும் துணையாக இருந்து உதவிகள் பல ஆற்ற வேண்டும் எனவும் வள்ளுவர் வலியுறுத்துவதை திருக்குறள் சான்று பகிர்கின்றது. துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. இனிய சொற்கள் பேசுதல். மனித வாழ்க்கையில் முக்கியம் பெறும் அறமாக கொள்ளப்படுவது இல்லறமாகும். இவ்வறத்தில் பின்பற்றப்பட வேண்டிய அறங்கள் அதிகம் காணப்படுகின்றன. குறிப்பாக இல்லற வாழ்வில் இல்லறம் நடத்துவோர் இனிமையாக பேசுதல் வேண்டும் என அறத்துப்பாலில் திருவள்ளுவர் வலியுறுத்துவதை நாம் இங்கு காண்போம். இவ்வகையில் இனிமையாக பேசுதல் என்பது முக்கியமாக வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஒன்றாகும். இவ்வாறு பேசுவதன் மூலம் இல்லறத்தை இனிமையாக நடத்த முடியும். அத்துடன் சமூகத்தில் நன்மதிப்புடையவராகவும் போற்றுதற்குரியவராகவும் வாழ்வதற்கு மிக மிக அவசியமாகவும் அமையும். இதனை குறள் நமக்கு விளக்குகிறது. அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் என்கின்ற குறளில் மிக தெளிவாக வள்ளுவர் நமக்கு விளக்குகின்றார். இல்லறம் நடத்துவோர் பிறருக்கு நன்மை விளையும் பொருட்டு இனிமையாக பேசுவதன் மூலமாக ஒருவனுடைய தீங்குகள் அகன்று அறப்பண்புகள் வளரும் எனவும் இக்குறளினூடாக விளக்கி கூறப்படுகின்றது. இல்லறத்தில் இனிமையான சொற்களையே பேச வேண்டும். அவ்வாறு பேசாது கடுமையான சொற்களை பேசுவது மரத்திலுள்ள பழங்களை பறிக்காது காய்களை மட்டும்
பறித்து கொள்

வது போன்றது என வள்ளுவர் உரைப்பதை நாம் இங்கு கருத்தில் கொள்ள வேண்டும். அதாவது இனிமையான சொற்கள் இனிமையான சுவையான பழங்களை போன்றதாம். கடுமையான வார்த்தைகள் அதனுடைய விளக்கமும் காய்களைப் போன்றும் இனிப்புச் சுவையற்ற சொற்களாகவும் இருக்கும். ஆகவே இவ்வாறு கடுமையான சொற்களை பேசும் போது இனிமையான சொற்கள் மறைந்து காணப்படும். இதனால் சொற்களில் எவ்வித சுவைகளும் இருக்காது. எனவே இல்லறத்தோர் இனிமையான பழங்களை பறிப்பது போன்று இனிமையான சொற்களை பேச வேண்டும் என வள்ளுவர் வலியுறுத்துகின்றார். இதனை குறள் சான்று பகிர்கின்றது. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று. இல்லறம் நடத்துவோர்க்கு அடக்கம் என்பது முக்கியமானதொன்றாக கருதப்படுகின்றது. இப்பண்பை குணம், மொழி, உண்மை என்பவை தவறான வழியில் செல்லாமல் தடுத்து நிறுத்துவதுடன் இடத்திற்கு தகுந்தாற்போல் அடக்கத்துடன் இருப்பதற்கான வழிவகையையும் ஆற்றுகிறது. இங்கு வள்ளுவன் தனது அறத்துப்பாலில் அடக்கம் பற்றி பேசுகின்றார். அடக்கத்திலும் குறிப்பாக நாவடக்கம் பெரிதும் சிறப்பாக எடுத்தாளப்பட்டுள்ளது. நம்முடைய மனம் முதலானவற்றை அடக்குவதற்கு முதல் நம்முடைய நாவை அடக்குவதன் மூலம் நமக்கு வரும் ஆபத்துகளை தடுத்து கொள்ள முடியும் என்கிறார் வள்ளுவர். அதனை கடைபிடிப்பதனூடாக யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்குப்பட்டு எனும் குறள் அமைகிறது. அடக்கம் ஒரு மனிதனுக்கு உயிருக்கும் மேலான செல்வமாக போற்றப்படுகின்றது. இதனால் அடக்கத்தை சிறந்த பொருளாக மனதில் கொண்டு அதனை காப்பாற்ற வேண்டும் எனவும் வள்ளுவம் வலியுறுத்துகின்றது. அவ்வகையில் காக்கப் பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினும் ஊங்கு இல்லை உயிர்க்கு என்கின்ற குறளில் வள்ளுவர் நமக்கு விளக்குகின்றார். இல்வாழ்வான் தான் வாழத் தேவையான பொருட்களை ஈட்டும் போது அறவழியில் சென்று ஈட்ட வேண்டும் என்று வலியுறுத்துவதோடு அவ்வாறு ஈட்டும் பொருளே வாழ்வில் நிலை பெறும் எனவும் வள்ளுவர் பெருந்தகை வலியுறுத்துவதை காண முடிகின்றது. இதனை பழியஞ்சு பார்த்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும் இல் என்கின்ற குறளில் வள்ளுவர் நமக்கு எடுத்துரைக்கின்றார். பெரும் பசி போக்குதல் என்பது ஒருவனது வாழ்வில் செய்ய வேண்டிய அறச்செயல்களில் ஒன்றாகும். அவ்வகையில் உண்ண வழியின்றி வாடுபவர்கள் பசியினால் வாடி மடிந்து விடுவர். காரணம் கொடிய பசி ஆகும். ஆகவே இவ்வாறு பசியினால் வாடுபவர்களுக்கு உணவளிப்பதன் மூலமாக தனது வாழ்நாட்களில் அறவாழ்க்கையை அடைந்துவிட்டான் என்றே அறமானது ஒருவன் திரட்டிய பொருளை சேமித்து வைக்கும் பாதுகாப்பான இடமாகும் எனவும் வள்ளுவர் குறிப்பிடுவதை நாம் இங்கு அறிகின்றோம். இல்லறத்தில் விருந்தோம்பல் பண்பு மிக சிறந்த ஒன்றாகும். அலையாமல் வரும் விருந்தினர்களை வரவேற்று உணவு மற்றும் உடை என்பவற்றை அவர்களுக்கு அளித்தலே அறமாகும். இப்பண்பானது இல்லறத்தான் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய முக்கிய பண்புகளில் ஒன்றாகும். இப்பண்பினை வள்ளுவம் விருந்தோம்பல் எனும் அதிகாரத்தில் நமக்கு எடுத்துரைக்கின்றது. செல் விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு இக்குறளினூடாக இரவு நேரமாக இருந்தாலும் பகல் நேரமாக இருந்தாலும் இல்லறத்திற்கு வரும் விருந்தினரை வரவேற்று விருந்து படைத்து மகிழ்விக்க வேண்டும் என குறிப்பிடப்படுகின்றது. அத்துடன் இனிமேலும் விருந்தினர்கள் வருகிறார்களா என எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் எனவும் அவ்வாறு காத்திருப்பவர்கள் வானவர்கள் விரும்பி வரவேற்று போற்றும் நல்ல விருந்தினர்களாவார்கள் எனும் கருத்தும் விளக்கப்படுகின்றது. புலால் உண்ணாமை. திருவள்ளுவர் புலால் உண்ணுவதையும் உயிர்கொலையையும் கண்டித்து உரைக்கின்றார். குறிப்பாக திருக்குறள் புலால் உண்ணுவதை மறுத்தலையும் உயிர்களை கொல்லாமையையும் உயிர்கோட்பாடாகவே வைத்துள்ளது எனலாம். திருக்குறளில் குறிப்பாக புலால் மறுத்தல் பற்றி எடுத்துரைக்கும் குறளானது உயிரை கொன்று நாம் நம் உடல் வளர்ப்பதற்காக இறைச்சியாக்குவது
புன்னை போன்றது.

0: என்று குறிப்பிடப்படுகின்றது. கொல்லாமை எனும் அதிகாரம் மூலமாக கொல்லாமை எனப்படும் அறப்பண்பை வெளிப்படுத்தி நிற்கின்றது. இவ்வதிகாரத்தில் மற்றவருடைய உயிரால்தான் தம் உயிரை காத்து கொள்ள வேண்டும் எனும் ஓர் இடர்பாடான சூழ்நிலை உண்டானால் தம் உயிரை காத்து கொள்ளல் வேண்டும் என்பதற்காக அப்பாவி உயிரை போக்கும் கொடிய கொலை செயலை செய்யாதிருக்க வேண்டும் என கொல்லாமை அதிகாரம் வலியுறுத்தி நிற்கின்றது. தவம். திருவள்ளுவர் பெருமான் மனிதனானவன் தவம் மேற்கொள்ள வேண்டும் என்கின்றார். தவம் செய்வதால் மனிதன் ஒருவனுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் எனவும் குறிப்பிடுகின்றார். அவ்வகையில் பொருளெனக் கவர்ச்சி நீங்கும், தன்னிலை விளக்கம் கிடைக்கும் என்றும் வள்ளுவர் நமக்கு குறிப்பிடுகின்றார். அத்தோடு விரும்பிய நல்வெளியில் நிற்கும் திறன் கிடைக்கும், ஆசை அளவோடு இருக்கும், அளவோடு ஏற்படும் ஆசையானது பேராசையாக வளராமல் தடுக்கப்படுகிறது. திருக்குறளை ஒட்டுமொத்தமாக ஆராய்கின்ற போது திருக்குறள் முழுவதும் அறம் பற்றிய கருத்துக்கள் நிறைந்து காணப்படுகின்றன. இல்வாழ்க்கை, துறவறம், அன்புடைமை, அறிவுடைமை, ஊக்கமுடைமை, பண்புடைமை, வாய்மை, ஒழுக்கம், நட்பு, காதல் முதலிய அறங்கள் திருக்குறளில் பொதிந்து கிடக்கின்றது. மனித வாழ்க்கை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் நின்றுவிடாமல் விரிந்து பறந்து முக்கியத்துவம் மிக்கதாக அமைய வேண்டும். அத்தோடு மனித மனங்களை விரிவுபடுத்தி அறவழிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்குவது திருக்குறளின் நோக்கமாகும். இதற்கு காரணம் திருக்குறள் எழுந்த காலச்சூழலே ஆகும். அவ்வாறு எழுந்த நூல்கள் மனிதன் பின்பற்ற வேண்டிய அறப்பண்புகள் தொடர்பாக விரித்து கூறுகின்றன. அவ்வாறே திருக்குறளும் அறவிழுமியங்கள் பற்றி விவரிக்கின்றன. இத்திருக்குறளானது பிற்பட்ட காலத்தில் அறநூல்கள் மற்றும் அறக்கோட்பாடுகள் தோன்றுவதற்கு அடித்தளமாக அமைந்தது என்று கூறுவதில் எவ்வித ஐயமும் இல்லை. நாமும் திருவள்ளுவர் உணர்த்திய அறப்பண்புகளோடு இல்லறத்தை நல்லறமாக அமைப்போமாக.
1: இதுவரை திருக்குறள் கூறும் அற ஒழுக்கங்கள் என்பது குறித்து உரை வழங்கினார் முனைவர் பி. கோகுல்நாத் அவர்கள். இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஏ. வான்மதி அவர்கள் வழங்கும் கவிதைகள் இடம்பெற கேட்கலாம்.
2: மனிதம் என்றும் மறக்கப்படவில்லை, சில நேரங்களில் மட்டும் மறக்கப்படுகின்றது. மதங்கள் மாறினால் என்ன, மனிதர்கள் மாறினால் என்ன, மனிதம் மாறவில்லையே. தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும் என்பது பழமொழி. தன்னலத்தோடு பிறர் நலத்தையும் கருதுவது மனித மொழி. தன்னலத்தோடு பிறர் நலத்தையும் கருதுவது மனித மொழி. வழிப்போக்கர்க்கு திண்ணையில் இடம் கொடுத்தவர்கள் நம் முன்னோர்கள். யார் என்று அறியாமலும் பெயர் கூட தெரியாமலும் வெள்ளத்தில் வழி காட்டுபவர்கள் நாம். மனிதனால் மனிதனுக்காக உருவாக்கப்பட்ட இந்த கட்டமைப்பில் எத்துணை மாற்றங்கள்! இயற்கை அன்னையின் கோபமா, இல்லை இங்குள்ள மனிதர்களின் பாவமா? பெரியவனோ சிறியவனோ, ஏழையோ செல்வந்தனோ, என்னவாக இருந்தால் என்ன, ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள்தானே நாம். தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் என்பார்கள். அவ்வாறுதானே நாம் மற்றவர்களுக்கு வேண்டுதல்களையும் பிறநாட்டு முன்னேற்றத்திலும் கை கொடுக்கின்றோம். புயலை பூங்காற்றாக மாற்றும் வித்தையை அறிய காலம் வழிவகுத்தது. நம்பிக்கை நாற்கொண்டு நாடுகளை இணைப்போம். எத்தகு வேலை செய்தும் எம்மொழி பேசியும் கடல் கடந்து சென்றும் வணிகம் செய்தும் வாழ்க்கையை தேடி வசந்தத்தை அளிப்பவர்கள் நாம். அறம் செய்ய விரும்பு என்றுடன் சேர்த்து அன்பு செய்ய விரும்பு என்று புதிய சமுதாயத்திற்கு சொல்லி வளர்ப்போம். அன்பு செய்ய விரும்பு என்று புதிய சமுதாயத்திற்கு சொல்லி வளர்ப்போம். மூச்சுக்காற்றாய் உள்ள மனித நேயத்தை உணர முயல்வோம். வார்த்தைகளை விதைப்பவர்கள் மற்றவரின் வாழ்க்கையை விதைப்பவர்கள். வார்த்தைகளை விதைப்பவர்கள் மற்றவரின் வாழ்க்கையை விதைப்பவர்கள். நன்மொழி பேசுவோம். ஆறுதலாய் அரவணைப்பா

நிற்போம். காய்களை கவர்வதை நிறுத்திவிட்டு கனிகளை ருசிக்க முயல்வோம். உதவியை பொருளாய் மட்டுமல்லாமல் உணர்வாய் செய்வோம். ஊக்கப்படுத்தவும் உதவி செய்யவும் கற்றுக்கொள்வோம். ஊக்கப்படுத்தவும் உதவி செய்யவும் கற்றுக்கொள்வோம். நிற்கதியற்றி நிற்கையில் உயிராய் உணர்வாய் உடன் நிற்பது நன் சொற்கள். அச்சொற்களை உள்ளம் நிறைவாய் உற்ற துணையாய் நின்று கூறுவோம். காயத்திற்கு மருந்தாவது மருந்து, மனதிற்கு மருந்தாவது ஆறுதல். காயத்திற்கு மருந்தாவது மருந்து, மனதிற்கு மருந்தாவது ஆறுதல். உயிரோடு ஒன்றாகி உணர்வை பல நேரங்களில் கோபத்தின் சுவற்றால் மறைத்து விடுகின்றோம். வாழ்வது ஒருமுறை, வாழ்வோம். யாரையும் வீழ்த்தாமல், அகந்தையால் வெல்லாமல், அன்பாய் அக்கறையாய் அமிழ்த மொழி கொண்டு புன்னகையோடு பூலோகம் ஆழ்வோம். பிறர் மனதை காயப்படுத்தாத வாழ்வியலே சிறந்த அறம். வெற்று அகந்தையில் நிறையாமல் பிறர் வெற்றியின் அக்கறை கொள்வோம். பிறர் மனதை காயப்படுத்தாத வாழ்வியலே சிறந்த அறம். வெற்று அகந்தையில் நிறையாமல் பிறர் வெற்றியின் அக்கறையில் நிறைவோம். மாற்றம் கொள்கிறது, மாறுவதற்கு முயல்கிறது. எத்தனை யுகங்கள் கடந்தால் என்ன, எத்தகு தூரம் சென்றால் என்ன? காலம் கடந்தும் காவியம் படைத்தும் மாறாமல் இருப்பது அன்பு ஒன்றுதான். காலத்தை கடந்து நிற்பது அதிசயமெனில் காலத்தை வென்று நிற்பது அன்பு மட்டுமே. காலத்தை கடந்து நிற்பது அதிசயமெனில் காலத்தை வென்று நிற்பது அன்பு மட்டுமே. வேதங்கள் மாறினாலும் பல வேடங்கள் பூண்டாலும் தேவைக்கு கூடிக்கொள்கிறோம். ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாய் ஓர் அரவணைப்பில் அடங்குகின்றோம். வெள்ளப்பெருக்கு வந்தால் என்ன, பூகம்பம் வந்தால் என்ன? இயற்கை அன்னை நம்மை சோதிக்கின்றாள். அவளும் அறிவாள் வெள்ளப்பெருக்கு நம் அன்பை பெருகச் செய்யும் என்று. வெள்ளப்பெருக்கு நம் அன்பை பெருகச் செய்யும் என்று. சில நேரங்களில் மனிதர்களிடம் மனிதனாய் நடக்கத் தவறும் நாம் பல நேரங்களில் வாயில்லா ஜீவன்களுக்கு கூட வரம் தருகின்றோம். உண்ண உணவோடு உறவாகி நிற்கின்றோம். காயம் கண்ட இதயத்திற்கு மருந்தாகி மாயம் செய்கிறோம். ஆயிரம் இன்னல்களுக்கு மத்தியில் அன்பு மட்டுமே முன்னிலை வகிக்கிறது. யார் என்ன கூறினால் என்ன, நம்மை எவ்வாறு வகைப்படுத்தினால் என்ன? யார் என்ன கூறினால் என்ன, நம்மை எவ்வாறு வகைப்படுத்தினால் என்ன? தன்னிலை மாறாமல் நின்று பிறர் நலம் கருத்தில் கொண்டு தாயுள்ளம் காப்போம். அவதாரம் எடுக்க தேவையில்லை, அன்பாய் இருந்தாலே போதும். அவதாரம் எடுக்க தேவையில்லை, அன்பாய் இருந்தாலே போதும். மண்ணுலகம் வாழும் மனிதர்களிடம் மனிதம் பேணுவோம். விண்ணுலகம் சென்ற பின் புகழ்ந்தால் என்ன, இகழ்ந்தால் என்ன? உலகமே வசப்படும் புன்னகை மலர்களார் பூமியை நிரப்புவோம். புறம் பேசுவதை நிறுத்திவிட்டு புத்துயிரளிப்போம். புறம் பேசுவதை நிறுத்திவிட்டு புத்துயிரளிப்போம். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. பெண்களே நாட்டின் கண்கள், பெண்களால் மட்டுமே உலகம் இயங்குகின்றது. எத்துணை பெருமை மிகு வசனங்கள், வசனங்கள் மட்டும் வாழ்க்கையாகுமா? பேதை, பெதுமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் என எழுவகை பழுவ மகளிராய் பிரித்து இம்மண்ணுலகம் போற்றுகின்றது. எவ்வாறு வகைப்படுத்தினாலும் எத்தகு நிலைப்படுத்தினாலும் கடைசியில் பெண்தானே நீ என்பதில் கொண்டு முடித்து விடுகின்றது. கடைசியில் பெண்தானே நீ என்பதில் கொண்டு முடித்து விடுகின்றது. பெண்களுக்கான பாதைகள் காணல் நீர் கொண்டு கட்டப்பட்டது. உண்மையும் இல்லை, ஊன்றுகோளும் இல்லை. காதல் கொண்டு, கனவுகள் கண்டு, கணவன் கைப்பிடித்து, கண்மணிகளாய் குழந்தை பெற்று வாழ எண்ணினேன். காலம் சதி செய்ததா இல்லை, காலன் சதி செய்தானா தெரியவில்லை. கேள்விகள் பல, பதில்கள் இல்லாத கேள்விகள் மட்டுமே வாழ்க்கையாகிப் போனது. யார் காரணம்? சுயமரியாதை என்று பெயரிடவா, சுயநலம் என்று பெயரிடவா? அதிக அன்பு என்று பெயரிடவா, அகந்தை என்று பெயரிடவா? தைரியம் என்று பெயரிடவா, திமிர் என்று பெயரிடவா? நாம் எவ்வாறு பெயர் சூட்டினாலும் இந்த சமூகம் நமக்கு இடும் பெயர்களே அதிகம். காதல் என்று பெயர் சூட்டி காலம் தந்த சொந்தம் காகிதத்தில் முடியுமென எண்ணியதில்லை. கனவுகள் மட்டுமே காணப் பழகியவளுக்கு காதலின் வழி என்னவோ புதிதுதான். பத்து பொருத்தம் பார்த்து பந்தங்கள் சூழ பஞ்சபூதம் சாட்சியாய் தேவர்கள் வாழ்த்த தேவதைகள் வாழ்த்து மடல் வாசிக்க வானவில் தோரணமிட்டு வாசலில் வண்ண கோலமிட்டு அக்ஷதை

0: பூக்களோடு அன்பானவர்களும் ஆசீர்வதிக்க, அக்ஷதை பூக்களோடு அன்பானவர்களும் ஆசீர்வதிக்க நடந்த திருமணம் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட மண் குதிரைகளாகும் என எண்ணியதில்லை. காதல் பூ சூடியவளுக்கு கண்ணீர் பூ என்னவோ புதிதுதான். அனைவரும் முடங்கிடும் நேரம் இவளுக்கு கண்ணீருடன் கதை பேசும் நேரம். கோபத்தின் துணை கொண்டு கண்ணீரை மறைப்பதில் முனைவர் பட்டம் பெற்றவள் இவள். அறிவுக்கு எட்டியது அரக்கன் பிடியில் நிற்பதாய். உணர்ந்து கொண்டாள், ஒதுங்கி நின்றாள். காதல் கொண்ட இதயம் காயம் கண்ட குழந்தையாய் அழுகையில் எவ்வாறு தேற்றுவாள் அவள்? தேற்றித்தான் ஆக வேண்டும். உடைந்து அழுதாலும் உருகுழைந்து நின்றாலும் தன்னைத்தானே தேற்றிக்கொள்ளும் வித்தையை அறிந்தவள் அவள். வேரோடு பிடுங்கி நட்டாலும் வேதனையில் வாடி நின்றாலும் பிறர் மனம் வருந்தாமல் புன்னகை செய்பவள் அவள். அதனால் என்னவோ இச்சமூகம் அவளுக்கு எத்துணை பெயர்களை சூட்டியுள்ளது. கண்டுகொள்ளாமலும் கவலை இல்லாமலும் சிறகுகள் விரித்து பறந்து செல்கிறாள். இருப்பினும் காலில் குத்திய முள்ளாய் நெருடுகிறது. அவளும் பின்தானே இருப்பினும் கடக்கிறாள். எத்துணை நாட்கள், எத்துணை வழிகள். காதலை எழுதிய கைகள் கண்ணீரை எழுதும் என எண்ணியதில்லை. காதலை எழுதிய கைகள் கண்ணீரை எழுதும் என எண்ணியதில்லை. காரணம் தேடவும் எண்ணமில்லை. காது வரும் செய்திக்கு பதில் சொல்லவும் மனமில்லை. காது வரும் செய்திக்கு பதில் சொல்லவும் மனமில்லை. தனக்கு வேண்டியதை தானே வேரூன்றி தேடத் தொடங்கிவிட்டாள். இனி வேறு என்ன வேண்டும்? யாராவது தண்ணீர் ஊற்றுவார்கள், பராமரிப்பார்கள் என்று நம்பியா மரமெல்லாம் வளர்கிறது? இல்லை இல்லை. தனித்து நின்றாலும் தன்மானத்தோடு நிற்க முடிவெடுத்து விட்டாள். தனிமையில் நிறைய தொடங்கிவிட்டாள். சொந்தக்காலில் நிற்கத் தொடங்கியவளுக்கு சொந்தத்தின் பொய்நிழல் தேவையற்றது. சொந்தக்காலில் நிற்கத் தொடங்கியவளுக்கு சொந்தத்தில் பொய்நிழல் தேவையற்றது. போற்றுவோர் போற்றட்டும், மண்ணை வாரி தூற்றுவோர் தூற்றட்டும். புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் புறம் பேசும் இச்சைகளும் இவளையொன்றும் செய்யாது. ஆம், ரணங்களை கடந்தவளுக்கு ஆறுதல் தேவையில்லை. ரணங்களை கடந்தவளுக்கு ஆறுதல் தேவையில்லை. அறத்தின் வழி நடப்பவளுக்கு அரவணைப்பு அவசியமற்றது. அறத்தின் வழி நடப்பவளுக்கு அரவணைப்பு அவசியமற்றது. வாழத் தொடங்கிவிட்டாள். அவளுக்காக சுவாசிக்கிறாள், அவளையும் நேசிக்கிறாள். விரும்பியதை படிக்கிறாள், விருப்பம் போல் பறக்கிறாள். இருப்பினும் முற்றுப்புள்ளி வைக்க துடிக்கிறது இச்சமூகம். விமர்சிக்கப்படுவது புதிதல்ல, விமர்சனங்களும் புதிதல்ல. இருந்துவிட்ட போகட்டும், என்னவாகப் போகிறது? விமர்சிப்போர் கொடுப்பதில்லை, விமர்சனங்களை மட்டுமே கொடுக்கின்றனர். அவ்வளவுதானே முடியும் அவர்களால்? செய்துவிட்டு போகட்டும். அற்ப சந்தோஷம் காணும் ஈனப்பிறவிகளுக்கு நீ சாதிக்க பிறந்தவள் என்று தெரியப் போவதில்லை. அற்ப சந்தோஷம் காணும் ஈனப்பிறவிகளுக்கு நீ சாதிக்க பிறந்தவள் என்று தெரியப் போவதில்லை. புறம் பேசுபவர்களை புறம் தள்ளத் தொடங்கிவிட்டாள். ஆம், பிறருக்காக மட்டுமே வாழ்ந்தவள் இன்று தனக்காக சிரிக்கத் தொடங்கிவிட்டாள். வேறு என்ன வேண்டும்? தன்னைத்தானே தேற்றிக்கொள்வதில் இவளுக்கு நிகர் இவளை. கவிதையில் வாழ்ந்த பெண்மை கார்மேகமாய் பொழிய துவங்கிவிட்டால் தடுப்பவர் எவர் உள்ளார்? காலத்தின் போக்கை அறிந்தவளுக்கு காண்போரின் உதவியெல்லாம் தேவையில்லை. ஒதுங்கி நில்லுங்கள். உங்கள் உதவியும் தேவையில்லை, ஊக்கமும் தேவையில்லை.
1: நிகழ்ச்சியில் இதுவரை ஏ வான்மதி அவர்கள் வழங்கிய கவிதைகள் இடம்பெற்றன. நிறைவு பெற்றது இலக்கிய சோலை.
2: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
3: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
4: நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறது? முக்கிய 4 விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அதாவது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸ் ஆன இருக்கிற உணவுகளும் ரெகுலரா எடுத்துக்கணும். ரெகுலரா ஒரு மினிமம் 10-15 minutes ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ், ஆல்கஹால அண்ட் ஸ்மோக்கிங்கை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். நாலாவது, உடல் பருமன், வெயிட் போடாமல் கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டிங்கன்னா

0: லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாமல் பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க, டயபிட்டிஸை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ஸோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் பகல் 12 மணி.

0: வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்றைய வசந்த இல்லம் நிகழ்ச்சியில சிங்க பெண்ணே நேர்களே, கடந்த வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியா இன்னைக்கும் இளம் தொழில் முனைவோர் ஸ்ரீ சிந்துஜா அவர்களுடைய நேர்முகத்தின் அடுத்த பகுதியை கேட்கலாமா? உடன் உரையாடுகிறார் சௌமியா.
1: ஒரு பிசினஸ் வெளியிலேருந்து பார்த்தா நீங்க ஒரு ஆண்டர்பிரனர், இளம் தொழில் முனைவோர்னு இப்ப நம்ம லிசனர்ஸ்க்கும் சொல்லிட்டோம். ஒரு யூனிட் ரன் பண்றீங்க, அந்த யூனிட்டுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு சொல்லுங்களேன்.
2: ஓகே, இது வந்து ஒரு சீரிஸாவே நம்ம பண்ணலாம். எப்படின்னா, எங்களோட வந்து வெர்டிகல் லைன் செக்டர். வெர்டிகல் லைன் செக்டர்னா ஒரு ஒரு ஃபைபர்ல இருந்து எண்ட் கார்மெண்ட் வரைக்கும் அது ஃபுல்லா. ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும் போது லைக் ஃபேப்ரிக் பண்ணிட்டு இருக்கும் போது ஃபேப்ரிக் எங்கிட்ட வாங்குவாங்க, ஸ்டிச்சிங் வேற இடத்துக்கு போகும், மார்க்கெட்டிங் வேற இடத்துக்கு போகும், அப்புறம் டிஸ்பிளேங்க ஒரு இடத்துக்கு போகும்.
1: சரி,
2: நான் அதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சேன். என் நானே ஏன் என்கிட்ட வர கிளைண்ட்டுக்கு எல்லாமே நானே இன்னும் சேம் பண்ணி கொடுக்க கூடாது,
1: ஒரு கூரையின் கீழ் எல்லாமே.
2: எக்ஸாக்ட்லி, உள்ள வந்துட்டாங்கன்னா என்கிட்டயே எல்லாமே இருக்கு, என்ன தாண்டி அவங்க எங்கேயுமே போத்தவே இல்ல. ஒன்ஸ் டோர் ஸ்டெப் இப்ப ஒரு இன்டர்நேஷனல் கிளைண்ட் எங்கிட்ட வராங்கன்னா இது வேணும் அது வேணும் கிட்ட எல்லாமே நல்லா கொடுக்க முடியும். லைக் எங்க கிட்ட என்ன இருக்குன்னா ஃபேப்ரிக், ஃபேப்ரிக் முன்னாடி என்ன இருக்குன்னா லைக் நாங்களே காட்டன்ல இருந்து ஸ்பின்னிங், எங்களுக்கு தெரிஞ்ச ஸ்பின்னிங் மில்ல கொடுத்து நாங்க எங்களோட ஆர்கானிக் காட்டன் ஸ்பின் பண்ணி நூல் யான் எடுத்து வீவிங் பண்றோம். ஸோ டெக்னிக்கலி வீவிங். வீவிங் அடுத்தது லைக் டிசைனிங், ஃபேப்ரிக்கோட டிசைனிங், பிரிண்டிங் இருக்கு.
1: சரி,
2: பத்திக் பிரிண்டிங் இருக்கு, வேக்ஸ் பிரிண்டிங்னு சொல்லுவாங்க, பத்திக் வேக்ஸ் பிரிண்டிங். அடுத்து வந்து நம்ம மிஷின் எம்ப்ராய்டரி வச்சிருக்கோம், ஹேண்ட் எம்ப்ராய்டரி இருக்கு,
1: ஓகே,
2: ஹேண்ட் பெயிண்டிங் இருக்கு, டை அண்ட் டை இருக்கு, டை அண்ட் டை
1: வருதுன்னா எல்லாமே பாக்குறாங்க, எப்படி ஹேண்டில் பண்றாங்க, என்ன மாதிரி பண்றாங்க, அந்த டிரான்ஸ்பரன்சியை நீங்க உங்களுதுலயும் கொடுத்துருக்கீங்க. எல்லாத்தையும் பார்க்கலாம், பார்த்து நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம்.
2: எல்லாத்தையும் பார்க்கலாம்னா எங்களோட அவுட்புட் ஆஃப் தி ஃபேப்ரிக் அவங்க பார்க்கலாம்.
1: அதான் சொல்றேன்,
2: பிஹைண்ட் தி ப்ராசஸ் நாங்க வந்து
1: அது தேவையில்லையே, இது வந்து இது இல்லையா, கிளாதிங் இல்லையா, நீங்க எல்லாத்தையும் பார்க்க முடியாது ஓரளவுக்கு.
2: டெஃபினெட்லி
1: கண்ணு முன்னாடி இருக்கு எல்லாமே.
2: எங்க யூனிட்க்கு வந்தாங்கன்னா தே கேன் சி ஆர் வீவிங், எங்களோட மெல்லோட வீவிங் தே கேன் சி. அதுக்கப்புறம் அந்த ஃபினிஷ்ட் அவுட்புட்ஸ் அண்ட் ஸ்டிச்சிங் கார்மெண்ட்ஸ் எப்படி ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, ஃபுல் ஸ்டிச்சிங் யூனிட்
1: அங்கேயே உங்களுக்கு நிறைய ஃபேப்ரிக்ல நிறைய சொன்னீங்க. இப்ப எல்லாருக்குமே ஓரளவுக்கு நாலேஜ் வந்துச்சு. ஒரு காலத்துல டைன் டைன்னு சொன்னா புரியாது. இப்ப எல்லாருக்குமே சோசியல் மீடியாவா இருக்கட்டும், இல்ல நமக்கு எதுல பார்த்தாலும் ரெஃபரன்ஸ் கூகுள்ல வந்து ஒரு டைப் பண்ணி இக்கத் அப்படின்னு டைப் பண்ணா அது என்ன என்ன இது அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம். ஆனா இக்கத் பிரிண்ட் வேற, வீவிங் வேற இல்லையா, அதெல்லாம் நீங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா நீங்க? ஆனா ஏன் இது எவ்வளவு எக்ஸ்பென்சிவ், இக்கத்தா இவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு? அதே மாதிரி ஒரிஜினல் இந்த கலம்காரி பண்றது, அந்த அதுக்கு யூஸ் பண்ற இங்க் வந்து ரொம்ப காஸ்ட்லி இல்லையா, அதுல பண்றது எல்லாம் ஒரிஜினல் காஸ்ட்லி. இந்த பிரிண்ட் வந்து ரொம்ப சீப்பா இருக்கிறதுனால மக்களுக்கு எல்லாருக்கும் இது கலம்காரி பிரிண்ட்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு பின்னாடி இத்தனை வேலை இருக்குன்னு விஷயம் தெரியுதே தவிர முழுமையா தெரியல மக்களுக்கு. ஆனா அதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து கேட்பாங்களா உங்க கிட்ட?
2: கேப்பாங்களான்னு கிட்ட கேட்க மாட்டாங்க.

0: பிளம்பர் எப்படி பண்ணுவாங்கன்னா, இது அங்க இவ்வளவுதானே கொடுத்தாங்க, நீங்க ஏன் இவ்வளவு சொல்றீங்க, அங்க பினிஷ்டு கா இந்த ஃபேப்ரிக்ல பினிஷ்டு கார்மெண்ட்டே அங்க 300 ரூபாய் தானே, நீங்க இந்த ஃபேப்ரிக்கே 200 ரூபாய் சொல்றீங்க. இந்த கம்பாரிசன் நிறைய இருக்கும். அப்ப நான் யோசிச்சது என்னன்னா, ஓகே என்கிட்ட இக்கத்தோட ஆக்சுவல் ப்ராசஸ் எனக்கு இருக்கு, அத காமிக்கிறதுக்கான ரிசோர்ஸ் என்கிட்ட இருக்கு. சோ ஐ ஸ்டார்டட் மேக்கிங் வீடியோஸ் ஆஃப் இக்கத். இக்கத் வந்து ஒரு சீரீஸாவே எடுத்தேன். ஏன்னா இக்கத்துக்கு பின்னாடி அவ்வளோ கால்குலேஷன்ஸ் இருக்கு. மற்ற எல்லா ஃபீல்ட்ல இருக்கிறத விட இக்கத்தோட கால்குலேஷன்ஸ் ரொம்ப அதிகம். ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனா கூட, இப்ப நம்ம ஈஸியா சொல்லிடுவோம் ஃபேப்ரிக்ல இது என்ன இப்படி போகிறது, நடுவில் 4 கலர் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு, இது என்ன மேலையும் கீழே போகல, எல்லாமே அந்த கால்குலேஷன். ஒரு சின்ன மிஸ்டேக்கா இருந்தாலும் அந்த மொத்த இதுலயுமே வீவிங்ல இது கொலாப்ஸ் ஆயிடும்.
1: அது டை பண்ணிட்டு தான் வீவிங்க இல்லையா? கரெக்ட்.
0: எஸ், ரப்பர் டை அண்ட் டை, அதுவும் ஆக்சுவலி டை அண்ட் டை மெத்தட்ல பண்ணி அதுக்கப்புறம் யான் டை பண்ணிட்டு தான் வீவிங் பண்ணுவாங்க. ஆக்சுவலி வந்து ஹைதராபாத்ல மோஸ்டா அங்கதான் அந்த ஆர்டிஸ்ட் இருக்காங்க.
1: மக்களுக்கு இப்ப விஷயம் தெரிய ஆரம்பிச்சதும் கொஞ்சம் டாக்டர் வீட்டுல எல்லாம் போட்டுருப்பாங்களே எல்லாரோட கிளினிக்லயும், கூகுளை பார்த்து விட்டு என்னிடம் கேள்வி கேட்காது, அந்த மாதிரிதான் நீங்களும் போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய கேள்வி கேட்பாங்கல்ல,
0: கேள்வி கேட்கும் போது நீங்க போய் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பாருங்க, அந்த சீரீஸ் போட்டிருக்கேன், நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஆக்சுவல் ப்ராசஸ் என்னன்னு தெரியும். ஏன்னா இப்போ வீவிங் பிரிண்டிங் வந்து ரொம்ப ஈஸியா கிடைச்சிருது. இக்கத் பிரிண்டிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல்ல வந்து 70-75 ரூபீஸ் கிடைக்குது. பட் வேற அதோட பிரிண்ட் பண்ணி அது மர்சிடைஸ் டிக்கத்தா அது வெளியே வந்து ஒரு லைக் ஒரு வீவிங்ல இருந்து அது வெளியே வரும்போது அதோட கம்ப்ளீட்லி அதோட வே ஆஃப் அதோட எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் அதிகமா. எக்ஸ்பென்ஸ் சொல்றதுனா அந்த ஆர்டிஸ்டோட அதோட வேல்யூ தான், அது வேல்யூ.
1: வேலை ஜாஸ்தி இருந்தாலும் வேல்யூ ஜாஸ்தி.
0: கரெக்ட் கரெக்ட் மேம், எக்ஸாக்ட்லி. ஏன்னா வேலை அவ்வளோ இருக்கு அதுல. இட்ஸ் நாட் ஈஸி. ஒரு ஒரு உள்ள ஒரு ப்ராடக்ட் வந்துன்னா தே ஹாவ் டு டீகோட் த டிசைன்ஸ். இதுக்கு இவ்வளோ யான் வேணும், இதுக்கு இவ்வளோ டை வேணும், இதுக்கு இவ்வளோ பேர் ஆள் தேவை, எல்லாமே அதை கால்குலேட்
1: பண்ணி.
0: இக்கத் வந்து ஹேண்ட்லூமும் இருக்கு, பவர்லூமும் இருக்கு. மேம் ஹேண்ட்லூம்ங்கிறது நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, எஸ் ஹேண்ட்லூம் நம்ம காப்பாத்தணும், அழியிற மாதிரி இருக்கு நம்ம காப்பாத்தணுங்கிறது கரெக்ட்.
1: சரி,
0: பட் இன்னைக்கு நம்மளோட கவுண்ட் ஹேண்ட்லூம்ல இருந்து வீவ் பண்ணி ஃபேப்ரிக் வந்துச்சுன்னா நம்ம யாருக்கும் பத்தாது.
1: ஆமா ஆமா.
0: சோ அதனால அதுக்கான
1: சப்ளை பண்ண முடியாது.
0: சப்ளை பண்ண முடியாதுனால அந்த பாப்புலேஷனுக்கு நம்ம கிட்ட வீவிங் மேட்ச் பண்ண முடியாது. சோ அதனால என்ன பண்ணா, ஹேண்ட்லூமை நம்ம கண்டிப்பா வி ஷுட் அப்ரிஷியேட் த ஒர்க். அது நம்ம பர்ச்சேஸ் பண்ண நம்ம எல்லாத்தோட வார்ட்ரோப்லயும் ஒரு ஹேண்ட்லூம் சாரீஸாவது இருக்கணும், ஒரு ஹேண்ட்லூம் குர்தா இருக்கணும். பட் அட் த சேம் டைம் வி ஹாவ் டு சப்போர்ட் த பவர்லூம்ஸ். அதை தாண்டி இருக்க அட்வான்ஸ்டையும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும்.
1: சரி, அப்ப அதுல ஒன்னும் டிஃபரன்ஸ் இருக்காது. நீங்க இக்க பேட்டர்ன்ல ஒன்னும் டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்காது.
0: மேக்கிங் அதோட ரா மேக்கிங்ல எந்த டிஃபரன்ஸ் இருக்காது. வீவிங்ல மட்டும்தான் லைக் இது ஹேண்ட்லூமா இருக்கும், அது பவர்லூமா இருக்கும், அவ்வளவுதான்.
2: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை காலை 10:00 மணிக்கு ஒலிபரப்பாகும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி எஃப்எம் 103. ஒலித்துக் கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று இளம் தொழில் முனைவோர் ஸ்ரீ சிந்துஜா அவங்களோட பேசிட்டு இருக்கோம். உடன் உரையாடுகிறார் சௌமியா.
1: சரி, அப்புறம் ஆஃப்டர் போஸ்ட் கோவிட் எப்படி இருந்தது உங்களோடது? ஏன்னா போஸ்ட் கோவிட், கோவிட் டைம்ல என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாம் மோர் இன்ட்டு சோஷியல் மீடியா ஆயிடுச்சு. அப்போ உங்களோட ப்ரொமோஷன் இன்ட்டு சோஷியல் மீடியா ஆரம்பிச்சிருச்சா?
2: இல்லை, நான் ஆக்சுவலி சோஷியல் மீடியாவில் ப்ரொமோஷனே பண்ணலை. ஏன்னா நான் தான் ஃபேப்ரிக் சோர்சர், நான் தான் ஃபேப்ரிக் டிசைனர், நான் தான் என் கம்பெனியோட அக்கௌண்டன்ட்,
1: எல்லாமே
2: எல்லாமே ஏ டு இசட் என் கம்பெனி எல்லாமே நான் தான். இது எல்லாமே பண்ணிட்டு என்னால் வந்து சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ண முடியல.
1: கரெக்ட்.
2: அண்ட் மோர் ஓவர் எனக்கு எல்லாமே கரெக்டா நடந்துச்சா அப்படின்னு கேட்டா நடக்கல. எனக்கு ஃபேப்ரிக் சோர்சிங்ல ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு ஒரு ஃபேப்ரிக் பேக்ரவுண்ட் இருந்தனால எனக்கு எல்லாமே ஈஸியா கிடைச்சானா கிடைக்கல. என்னெல்லாம் ஒரு யூனிட்க்குள்ள உள்ளே விடல. ஏன்னா இவ வருவா சாம்பிள் வாங்குவா போயிடுவாங்க, வருவாங்க சாம்பிள் வாங்க போயிடுவாங்க. இவங்களுக்கு எதுக்கு நம்ம பண்ணணும்? ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ஜெயிண்ட் மில். அங்கெல்லாம் வந்து போனானா நீங்க ஏதாவது ஒரு மினிமம் ஒரு சம் லாக்ஸ்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர மாதிரி தான் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த உள்ள போகும்போது அந்த மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் டைம் உங்களை வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஒரு தடவை நமக்கு கிடைச்சது, பட் என்னால அவ்வளவு யோசிக்க முடியாது, அவ்வளவு பண்ண முடியாது. பிகாஸ் எனக்கு வந்து அவ்வளவு ரெக்குயர்மெண்ட்டும் இல்லை.
1: எல்லா இடத்துலயும்
2: எல்லா இடத்துலயும் அதுதான். ரெண்டாவது, அஸ் அ உமன் நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது நம்மளை பாக்குற பார்வைகள், நம்மள ஏனலமா பாக்குறதோ, நம்மள வந்து அந்த டெக்னிக்கலி அது எல்லாமே எல்லாத்துக்கும் அது தெரியும். சோ அதெல்லாம் யோசிக்கும் போது நான் யோசிச்சது என்னன்னா, இனிமேட் நம்ம எங்க போனாலும் நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்கணும். அந்த மரியாதை நம்ம கண்டிப்பா கிரியேட்
1: பண்ணியாகணும்.
2: ஒட்டி எடுத்து போட முடியும். So I was like, okay, அப்போ ஒரு பொண்ணுனா அவ ஒன்னா தைக்கணும், இல்லனா சமைக்கணும், இல்லனா ஸ்கூல்ல போய் டீச்சர் வர்க் பண்ணணும், இல்லனா ப்ரொஃபசர்
1: மேல கிரியேட்டிவா யோசிக்க
2: முடியாது.
1: யோசிக்க விடல, அவ்வளவுதான்.
2: ஆக்சுவலி விடல. அதுக்கப்புறம் ஐ யோசிச்சு, ஓகேங்க, இல்ல நான் அப்ப எல்லாமே என்ன பண்ணுவேன்னா சிரிச்சுட்டே போயிருவேன். ஏன் சிரிச்சுட்டே போயிருவேன்னா, உனக்கு அவ்வளவுதான், உன்னோட மைண்ட் செட் அவ்வளவுதான், உங்களுக்கு நான் புரிய வைக்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல. இன்னைக்கு அதே கம்பெனில
1: கூப்பிடுறாங்கறத
2: தாண்டி நான் போன் பண்ணி ஆர்டர் பண்ண என்னோட ஆபீஸ்க்கு வந்து டெலிவரி ஆகுது.
1: ஓ, அந்த அந்த

0: மரியாதையை நீங்க வாங்கிக்கிட்டீங்க, சம்பாதிச்சிட்டீங்க.
1: கண்டிப்பா, ஏன்னா நான் அதை அப்பயே முடிவு பண்ணிட்டேன், இதே இடத்துல நம்ம திருப்பி வாங்கணும். ஆனா அப்ப என் கூப்பிட்டு மேடம் எவ்வளவு சொல்லுங்க, ஓகேங்க மேடம் பண்ணிடுறோங்க மேடம். அந்த ஸ்டேஜுக்கு நானும் வரணும், ஏன்னா நான் உள்ள போய் உட்காந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க இன்னொருத்தருங்கிட்ட அப்படிதான் பேசினாங்க. சார் அப்படிங்களாங்க சார், ஓகே சார் ஓகே சார், இப்போ உடனே அனுப்பிச்சுருங்க சார், சார் அதை எடுத்து அங்கே போடுப்பா அப்படின்பாங்க. அவங்க எல்லா கடைகளும் பேக் பண்ணி பண்டில் ஏறிடும். நம்ம அதை கொஞ்சம் எடுத்துருந்து டூ வீலர், நான் டூ வீலர் தான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு அப்பதான் எனக்கு எல்லாம் மொபிலிட்டி ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தீங்கன்னா வருவாங்கப்பா வருவாங்கப்பா வருவாங்கப்பாம்பாங்க. அப்புறம் கடைசி வரைக்கும் வரமாட்டாங்க. அப்போ சின்னதாக இருந்துச்சு, நான் யோசிக்க மாட்டேன், சரி நமக்கு தேவை நம்ம தான் எடுத்துட்டு போனா எடுத்து வச்சுப்பேன். அப்போ யோசிச்சேன், ஓகே நம்மளும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இதே மாதிரி இவருக்கு கால் பண்ணனும், இதே மாதிரி நடக்கணும். சோ ஐ மேட் இட்,
0: பண்ணி சாதிச்சிட்டீங்க அத.
2: எஸ் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் கோர்ஸ்.
0: சோ இப்ப கிட்ஸ் கார்மெண்ட், அப்புறம் வந்து புடவைகள், இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க உங்க இதல சாரீஸ் எல்லாம் பண்றீங்க.
1: நாங்க கிட்ஸ் கார்மெண்ட், அடல்ட் கார்மெண்ட், டிசைனர் சாரீஸ் பண்றோம். லைக் நாங்க சாரீஸ் எப்படினா ஒரு ரன்னிங் ஃபேப்ரிக் எடுத்து டிசைன்ஸ் கிரியேட் பண்ண, நம்மளே யூனிக்கா டை பண்ணி கிரியேட் பண்றோம் டிசைன்ஸ். ஸோ அதுதான் நம்ம பண்றோம். நம்ம அதுமே நம்ம வால்யூமா பண்ணல, ரொம்ப லிமிட்டடா தான் பண்றோம். ஏன்னா அகெயின் ஐ வாண்ட் டு ஹாவ் தட் லிமிட்டட் எடிஷன். அது எனக்கு நல்லா போகுதுன்னா திருப்பி ரீஸ்டாக் பண்ண மாட்டேன். ஐ நெவர் ரீஸ்டாக் இட். நல்லா போச்சுன்னா ஏன் நல்லா போச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டு அது அடுத்தது அதே மாதிரி வேற ஆப்ஷன்ஸ் தான் நான் கொண்டு வரணும் தவிர சேம் கலர் ரீஸ்டாக் பண்ண மாட்டேன். அண்ட் ஐ ஆல்வேஸ் டெல் மை கிளைண்ட்ஸ் தட் ஒரு விஷயம் நல்லா போச்சுன்னா திருப்பி திருப்பி ரீஸ்டாக் பண்ணாதீங்க. கம் அப் வித் அந்த கலர் நல்லா போச்சா, அந்த டிசைன் நல்லா போச்சான்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதே மாதிரி அடுத்த ஆப்ஷன்ஸ் கொண்டு வாங்க. அப்போதான் பீப்புள் ஆல்வேஸ் நம்ம கூட இருப்பாங்க, நம்மள நம்மளோட புது கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு நம்மளோட டைப்ல இருந்துகிட்டே இருப்பாங்க.
0: சிலர் யூனிக்கா இருந்தா திருப்பி கேட்டாலும் செஞ்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு
1: இல்லையா. சிலர் வந்து நான் இது வாங்கினேன் நல்லா இருந்துச்சு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் நாங்க எல்லாரும் ஒன்னா போடணும் இதே மாதிரி பண்ணி தருவோம். லைக் அந்த மாதிரி வி ஹவ் டன் அ சாரீஸ் இன் கனடா. அங்க வந்து அவங்களுக்கு வந்து தமிழ் பீப்புள் வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து ஒரு ஈவெண்ட்ஸ்க்காக தே வாண்டட் லைக் தமிழ் டிசைன்ட் சாரீஸ். ஒருத்தர் ஆக்சுவலி ஒரு கிளைண்ட் தான் பண்ணி கொடுத்துருந்தேன், அவங்க பர்சனலைஸ்டா கேட்டிருந்தாங்கனால அதை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் காமிக்கும் போது ஓகே நம்ம எல்லாருமே சேர்ந்து இது பண்ணலாம். அப்போ நான் என்ன சொன்னா எல்லாருமே ஒரே கான்செப்ட்ல பண்ண வேணாம், லைக் கொஞ்சம் நான் டிஃப்ரெண்ட் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பேத்துக்கு ஒரு கான்செப்ட்ல, இன்னொரு அஞ்சு பேத்துக்கு இன்னொரு கான்செப்ட், தமிழ் அப்படிங்கிற வார்த்தையிலே இல் அப்படி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணி அந்த மாதிரி வெரைட்டியா யூஸ் பண்ணி அந்த ஒரு சீரீஸ் மாதிரி அவங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் லைக் அதோட டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸா கொடுக்கும் போது அவங்களுக்கும் அந்த ஒரு அப்ரிசியேஷனா இருக்கும், எல்லாருக்கும் அது யூனிஃபார்ம் மாதிரி தெரியாது, ஒரு டிசைனர் கலெக்ஷன்ஸ் மாதிரி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக.
0: வெரி குட். எனக்கு இப்ப அந்த படத்துல அதுல மனசுக்குள்ளே காதல் வந்து அந்த பாட்டுலதான் அது ஃபர்ஸ்ட் ரொம்ப பாப்புலர்
1: பாட்டுல ஒரு விஷயம் மார்க்கெட்ல ஹிட் ஆச்சுன்னா அதை காப்பி பண்ணிடுறாங்க டக் டக் இருக்குன்னு. அதை காப்பி பண்ணாம இன்ஸ்பயர் பண்ணிட்டு பண்ணுங்கறத நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். ஏன்னா ஒரு டக் டக்குன்னு ஒரு விஷயத்த காப்பி பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு ஒரு ஒரு ப்ராடக்ட் சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னா அதை டிஸ்டர்ப் பண்ணாம இன்ஸ்பயர் பண்ணி நீங்க ஒன்று கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் சேல் நல்லா இருக்கும், அவங்களுக்கும் சேல் நல்லா இருக்கும். எல்லாம் என்ன பண்றாங்க, ஓ இது சூப்பரா போகுது, நம்ம இதை போட்டு நமக்கு இது சூப்பரா போகும்னு காப்பி பண்ணி மார்க்கெட்டை கிராஷ் பண்ணிடுறாங்க.
0: ஓகே, எது ஒரிஜினல் எது காப்பின்னு தெரியாது
1: அளவுக்கு. ஏன்னா ஒரிஜினல் பண்றதுக்கு எல்லாரும் R&D பண்ணுவாங்க, சாம்பிளிங் பண்ணுவாங்க, ஒரு சாம்பிள் லூமே எடுத்து போட்டு பிட் லூம் எடுத்து போட்டு அங்கே ட்ரை பண்ணுவோம், ஏகப்பட்ட ஒர்க் இருக்கும், அதெல்லாம் சேர்த்து தான் அந்த செல்லிங் ப்ரைஸ் வரும். காப்பி பண்றவங்களுக்கு எல்லாமே ஆல்ரெடி இருக்கு, டக்குன்னு போய் எடுத்து போட்டு பண்றாங்க, அப்ப அவங்க செல்லிங் ப்ரைஸ் கம்மியா தான் இருக்கும்.
0: கரெக்ட்.
3: சிங்கப்பெண்ணே

0: இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி FM 103. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று இளம் தொழில் முனைவோர் ஸ்ரீ சிந்துஜா அவர்கள்.
1: உங்களோட இன்ஸ்பிரேஷன் எது, எங்கெந்தெல்லாம் எடுப்பீங்க ஐடியாஸ்?
2: இன்ஸ்பிரேஷன் ஐடியாஸ் வந்து இப்போ நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோம், இப்போ நான் எங்கேயே சுற்றி பார்க்குறேன்னா, இந்த பிங்க் அண்ட் ஒயிட் நல்லா இருக்குது, இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஓட்ட ஓட்டியாக இருக்க போல்கா டாட்ஸு, போல்கா டாட்ஸில் என்ன பண்ணலாம், லேயர் ட்ரெஸ் பண்ணலாம், அப்புறம் உள்ள இருக்க அந்த பிரைஸ் அண்ட் காப்பர். ஸோ எங்கெங்கெல்லாம் எதாவது
1: ஸ்டூடியோ பார்த்து இதெல்லாம் சொல்கிறீங்க?
2: நான் வந்ததுமே பார்த்த போல்கா டாட் ஒயிட்ல இருக்கு, பிங்க் மாவ் பிங்க்ல வச்சிருக்காங்க. ஸோ இதை வச்சு ட்ரெஸ் பண்ணலாம். கிட்ஸ்க்கு இது வந்து ஃப்ராக் மாதிரி போட்டு

0: ஹெல்ப்புக்கு இல்லைனா லைக் எல்லா டிசிஷன் மேக்கிங் என்னோட எல்லா கிளைண்ட்ஸ் மீட்டிங் பட் ஆனால் ஃபேமிலி சப்போர்ட் வாஸ் தேர். அம்மா வந்து எனக்கு ட்ரிமிங் செக்கிங் குவாலிட்டி செக்கிங் அம்மா தான் ஃபுல்லா
1: பண்ணுவாங்க.
0: அம்மாவுக்கு அந்த குவாலிட்டி செக்கிங் தெரியும், ஸோ இப்படிதான் இருக்கணும் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா வந்து அப்பப்போ எனக்கு வந்து அந்த லைக் இது இப்படி பண்ண இது ஐ கெட் ஐடியா ஃப்ரம் ஹிம் லைக் இப்படி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நான் பண்ணட்டா வேண்டாமா இது பண்ணா. ஏன்னா யூஸ்வலி நமக்கு வந்து எல்லாமே பண்ணணும்னு ஆசை இருக்கும், எல்லாமே பண்ணணும்னு தோணும். ஆனா அது கரெக்டா அது போய் முடியலன்னா இட் எஃபெக்ட்ஸ் என்டையர் ஃபேமிலி. எனக்கு ஒரு பிரச்சனைனா அது எல்லாத்துக்கும் சேர்ந்து என்ன சார்ந்த எல்லாத்துக்குமே அது.
1: ஆமா,
0: சோ அப்ப நான் வந்து ஐ ஷுட் பி வெரி கிளாரிட்டி அண்ட் கிளியர் எனஃப் டு இன்ஃபார்ம் தட் இப்படி இருக்குன்னு அதை பண்ணலாமா, பண்ண எனக்கு இப்படி ஆகும் அப்படின்னா எங்க அண்ணா சொன்னா பண்ணு பிரச்சனை இல்லை பாத்துக்கலாம். சோ பண்ணு பிரச்சனை இல்லை பாத்துக்கலாங்கிறதுக்கு பின்னாடி வேணுன்னா என் மேல இருக்க நம்பிக்கை, இவ பண்ணா கரெக்டா பண்ணிடுவா பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. சோ மை பிரதர் யூஸ் டு சப்போர்ட் மீ. அம்மா பயங்கர சப்போர்ட் பண்ணுவாங்க பேக்கிங்ல இருந்து. லாஸ்ட் தீபாவளில எங்க அம்மா இல்லைன்னா என்னால பாதி ஆர்டர் டிஸ்பேச்சே பண்ணிருக்க முடியாது. ஷி ஹெல்ப்ட் மீ எ லாட் லைக் ஃபேமிலி சப்போர்ட். நீங்க
1: ஃபர்ஸ்ட் உங்களோட டர்ன் ஓவர் நீங்க நினைச்சத வந்து ஹிட் பண்ண முடிஞ்சதா ஒரு வளர்ந்து வர டைம்ல சொல்லலாம்?
0: இல்ல, ஆக்சுவலி நான் நிறைய 8 வருஷத்துல கத்துக்கிட்ட விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள்.
1: ஆனா ஸ்ட்ரகிள் இருந்தது,
0: சரியான ஸ்ட்ரகிள் இருந்துச்சு மேம்.
1: ஈஸி இல்ல, ஸ்மூத்தா தானே இல்ல.
0: கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்காது என்னைக்கும் நிலைக்காது. ஏர்லி சக்சஸ் இஸ் எ ஸ்கேம். ஐ வாஸ் ஸ்ட்ரிக்ட் டு தட் பாயிண்ட். என்ன, நான் வளர்ந்து வரும்போது, நான் வளர்ந்த போது எனக்கு அப்புறம் எனக்கு முன்னாடி அப்போ 2017, 18, 19 10K 100K மாதிரி லைக் இன்ஸ்டாகிராம்ல அந்த ரீச், சோசியல் மீடியா ரீச். நான் சோசியல் மீடியா ரீச் சொல்றேன். இப்போ 100K இப்போ 1 lakh லைக் 1 million தானே அப்படின்ற மாதிரி ஆயிருச்சு இப்போ. பட் அப்ப அப்படி கிடையாது. எனக்கு அப்போ தோணும் நான் அப்பதான் 200, 300 வந்துட்டு இருப்பேன். அவங்க எல்லாம் 5K, 10K, 15K, 20K அப்படியே போயிருவாங்க. எனக்குன்னா என்னடா இது, நம்ம இன்னும் ஒரு ஸ்டெப்பே எடுத்துருக்கல, இவங்க எல்லாம் தாண்டி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்கும். அப்போ என்னோட மென்டர் எனக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, சிந்து நீ பண்றது லாங் டேர்ம் பண்ற, நீ ஒரு ஒரு விஷயத்தையும் ப்ராப்பரா கத்துக்கிட்டு பண்ற. இப்போ ஒரு ஒரு இவங்க எல்லாம் இன்னைக்கு போடுறாங்க, ரீல்ஸ் போடுறாங்க, ஆர்டர்ஸ் வருது அப்படின்னா 6 months, 1 year வரைக்கும் அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி அவங்க டெவலப் பண்ணாம போயிட்டாங்கன்னா அதை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. பட் நீ ஸ்லோவா போனாலும் நீ ஒரு ஒரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ற. ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா உனால எப்படி பிரேக் டவுன் பண்ணணும்னு உனக்கு தெரியும். உன நம்பி ஒரு 10,000 pieces கொடுத்தாலும் உன்னால ப்ராப்பரா நீ அதை பிளான் பண்ணி பண்ணுவ. உனக்கு அந்த ரிசோர்சஸ் நீ டெவலப் பண்ணிட்டு இருக்க. சோ இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு யூ வில் கெட் டு தட் ஸ்பேஸ் அப்படின்னு
1: சொன்னாங்க. சரி, இப்ப உங்க டர்ன் ஓவர் என்ன?
0: 8 digits டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கேன்.
1: வெரி நைஸ், கிட்டத்தட்ட கோடி. ஒரு இளம் தொழில் முனைவர் வந்து தானா பிசினஸ் ஆரம்பிச்சு இப்ப வந்து கோடிக்கணக்கில் நான் டர்ன் ஓவர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ப்ரௌட் ஆஃப் யூ கேர்ள்.
0: தேங்க்யூ மேம்,
1: வெரி நைஸ். ஏன்னா இது வந்து ஈஸியா வர விஷயம் இல்லைதான். இதுக்கு பின்னாடி இருந்த ஸ்ட்ரகிள் யாருமே பாக்குறது இல்லை. கஷ்டங்கள் நிறைய இருக்கும். வெளியில வர அந்த ஃப்ரூட்ஸை தான் எல்லாரும் பார்க்குறாங்களே தவிர, என்ன ஸ்டேஜ்லேருந்து கஷ்டப்பட்டு இந்த இடத்த அடைஞ்சிருப்பாங்கங்கிறத பெருசாக சமுதாயம் அதை பார்க்கறது இல்லை. எப்போ சமுதாயம் அதை பார்க்க ஆரம்பிக்குதோ அப்போவே அடுத்தவங்களுக்கு அந்த சக்ஸஸ் போயிடுது இல்லையா? சக்ஸஸ் கூட சக்ஸஸ் ஃபார்முலான்னு சொல்லலாம் இல்லையா? அதை நம்ம வந்து வெளியில் வந்து பத்தியா இவங்க சக்ஸஸ் ஆயிட்டாங்களே, நம்ம இங்கேருந்து பார்த்து பத்தியா இவங்க

0: நடந்துருச்சு அப்படிங்கும் போது லக்கெல்லாம் இருந்திருக்கலாம் அப்படின்னு கூட நம்ம நம்ம எல்லாரும் யோசிப்பாங்க.
1: சொல்லுவாங்க இவளுக்கு எல்லாமே இருந்துச்சு
0: சொல்லுவாங்க. அது சர்வசாதாரணமா எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம். உழைப்பை வந்து யாரும் பாக்குறது இல்லை. அவங்க பட்ட கஷ்டங்கள், அந்த இடத்த அடையறதுக்கு அவங்க எடுத்த முயற்சி, முயற்சி தான் ஃபர்ஸ்ட் இல்லையா. அப்புறம் அவங்களுடைய தாட் ப்ராசஸ், ஒவ்வொரு நாளும் அடுத்த நாள் என்ன, நாளை காலை எழுந்தவுடன் நாளைய கேள்விங்கிறது வந்து அப்ப டெய்லி இருந்திருக்கும் உங்களுக்கு.
1: ஏன்னா நம்மளை நம்பி ஒரு 20 பேர் 50 பேர் இருக்காங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாமே நம்மளை நம்பிதான் இருக்கு.
0: ஆமா,
1: அவங்க குழந்தை படிக்கிறது, அவங்க நாளைக்கு சாப்பிட்றது எல்லாமே நம்ம நம்பிதான் இருக்கு. ஸோ வி ஹாவ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி வென் யூஆர் இன்டு அ பிஸ்னஸ்.
0: சம்பளம் கொடுக்கணுமே.
1: எக்ஸாக்ட்லி, அது ஒரு பெரிய
0: ரெஸ்பான்சிபிலிட்டி. இருக்காங்க இப்போ
1: வந்து இன்னோஸ்ல மட்டும் 24, அது இல்லாம நமக்காக ஒர்க் பண்றவங்க இன்னொரு 30 பீப்புள்ஸ் இருக்காங்க.
0: கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேரோட ரன் பண்றீங்க உங்க பிஸ்னஸ். இப்போ அதுக்கு ஏதாவது சுருக்கமா ஏதாவது ஒரு லேபிள் வச்சிருக்கீங்களா? பேரு உள்ள ஃபுல் பேர் தானே ஸ்ரீ சிந்துஜா தானே?
1: பேர் தான் ஸ்ரீ சிந்துஜா டிசைன் ஸ்டுடியோ, அதுதான் நம்ம பிராண்ட் மேம்.
0: ஓகே, ரைட்டு. சரி, இப்போ உங்க ஊர்ல எத்தனை பேருக்கு உங்களை பத்தி தெரியும்?
1: நான் பெருசாக என்னை விளம்பரப்படுத்திக்கிட்டதே கிடையாது. ஸோ அதனால என் ஊர்ல என்னோட ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் எனக்கு தெரியும். மற்ற யாருக்கும் அவ்வளோவா எனக்கு தெரியாது. சிந்துஜாவா தெரியும், பட் சிந்துஜா ஒரு ஆண்டர்பிரினரா நிறைய பேருக்கு தெரியாது.
0: ஆனால் சிந்துஜா கனடாவில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கேன். கனடா மாதிரி ஊருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால எந்தெந்த ஊருக்குலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க?
1: மலேசியா, கனடா, யூகே, துபாய், யூஎஸில் நம்ம வந்து ஒரு பரதநாட்டியம் ஸ்கூல் இருக்குது. அந்த பரதநாட்டியம் ஸ்கூலுக்கு எவ்ரி இயர் நம்ம தான் வந்து ஃபுல்லாக டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். பரதநாட்டியம் காஸ்டியூம்ஸ் ஃபுல்லாக நம்ம தான் டிசைன் பண்ணுறோம். இப்போ செக் ரிபப்ளிக், அப்புறமேட்டு இன்னும் ரெண்டு கண்ட்ரிஸ் ஆஸ்திரேலியாலாம் இப்போ ஸ்டில் இன் பிஸ்னஸ் டாக்.
0: எல்லாம் தமிழ் குடும்பங்கள் தானா இல்ல மத்தவங்களும் இருக்கா?
1: செட்டில்ட்
0: இந்தியன் செட்டில்ட்
1: இந்தியன் செட்டில்ட்ன் வந்து ஒரு 20% வச்சுக்கலாம். மீதி இருக்கிறது எல்லாமே ஆரிஜின், அங்கிருந்து அவங்க தான் பண்றாங்க நம்ம கூட.
0: இந்தியாக்குள்ள இங்கெல்லாம் சப்ளை பண்றீங்க நம்ம நாட்டுக்குள்ள?
1: மேம், நம்ம நாட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா மெயினா நாங்க வந்து சென்னையில பண்ணிட்டு இருக்கோம். லைக் எல்லாமே மோஸ்டா ஆன்லைன் பிராண்ட்ஸ், ப்ரீமியம் பேஸ்ட் பிராண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. சென்னை, கோயம்புத்தூர், சேலம், நாமக்கல், திருச்சி, ஸோ இந்த இடத்துக்குலாம் பண்ணிட்டு இருக்கோம்.
0: வெரி குட். உங்களோட லேபிள்லயே தான் அந்த சப்ளை ஆகுது?
1: இல்லை, நாங்கள் வந்து என்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க ஐ வாண்டட் தெம் டு பி எஸ்டாப்ளிஷ் ஆஸ் அ பிராண்ட். ஐ நெவர் ப்ரொமோட் மை பிராண்ட் வித் அவங்க கிட்ட என்னோட பிராண்ட் நான் கொடுத்து விற்க சொல்ல மாட்டேன். ஐ கிரியேட் த லேபிள் ஃபார் தெம்.
0: ஓகே,
1: நான் அவங்களுக்கு லேபிள் கிரியேட்
0: பண்ணி அவங்க வந்து அந்த இந்த பிராண்டை சேல் பண்ண அவங்க பேர்ல போட்டுப்பாங்க.
1: யா யா, ஐ கம்ப்ளீட்லி. இப்போ நான் ஒரு ஒரு என்கிட்ட இப்போ கரண்டா 63 பிராண்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். 63 பிராண்ட்ஸ்க்குமே அவங்க லேபிள தான் நாங்க ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது இல்லாம எங்க லேபிள் இருக்கு, அது எங்களோட ஓன் லேபிள், எங்க ஓன் ப்ராடக்ட். அது
0: பண்ணி கொடுக்கறது நீங்க எல்லாமே?
1: எல்லாமே டிசைனிங், ஃபேப்ரிக், அவங்களோட லேபிளிங் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி அவ வி டிஸ்கஸ் வித் த பிராண்ட்ஸ், அவங்களோட விஷன் என்ன, அவங்க பிராண்ட் ஏன்னா டெக்னிக்கலி அது அவங்க லேபிள், அவங்களோட ஃபேஸ், அவங்களோட மணி. ஸோ அவங்களோட விஷன் என்னன்னு கேட்டுட்டு அந்த விஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் ப்ராடக்ட் கியூரேட் பண்ணுறோம். ஏன்னா எங்களோட எல்லாமே காட் சர்டிஃபைடு கிட்ஸோடது எல்லாமே. ஸோ அப்படிங்கும் போது ஒரு நம்மளை நம்பி ஒரு ஏன்னா இப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல சேல் நடந்துச்சுன்னா டெக்னிக்கலி இது எனக்கு நடந்த மாதிரி தான்,
0: கரெக்ட்,
1: எங்க ப்ராடக்ட் அங்கே ஹிட் ஆகிற மாதிரி தான். ஸோ அதே மாதிரி ஐ நெவர் ஃபோர்ஸ் தெம் டு கெட் லைக் நீங்க ஒரு 1000 பீசஸ் வாங்கணும், 100 பீசஸ் வாங்கணும். நெவர் ஃபோர்ஸ் எனி கிளைண்ட்ஸ் டு தட். உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரணும், நீங்க பிசினஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும். அந்த கான்ஃபிடென்ட்டுக்கு இஃப் யூ வாண்ட் 50 பீசஸ் ஐ கேன் டூ இட், 50 பீசஸ் இன் மல்டிபிள் கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் அண்ட் சைசஸ்.
0: ஓகே,
1: ஸோ வந்துட்டு அவங்க விற்கும் போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சிரும். அந்த கான்ஃபிடென்ட்டே அவங்களை அடுத்த லெவல் பிசினஸ்க்கு எடுத்துட்டு போகும். ஸோ அவங்க திருப்பி என்கிட்ட கிளைண்டா வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஐ வில் கெட் த கிளைண்ட் ஆர்டர்.
0: ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க இல்லையா.
2: நேர்களே, இதுவரை இளம் தொழில் முனைவோர் ஸ்ரீ சிந்துஜா அவங்களோட பேசிட்டு இருந்தோம். இந்த நேர்முகத்தின் அடுத்த பகுதி வரும் புதன்கிழமை அன்று வசந்த இளம் நிகழ்ச்சியில சிங்கப்பெண்ணை செக்மெண்ட்ல இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன், நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய நினைவூட்டல். நேயர்களே, இன்று மதியம் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் PMHPV வேக்சின் ஸ்கீம்ஸ் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் உடுமலைப்பேட்டை வட்டம் பூலவாடி எம் முத்து மீனாட்சி குழுவினர் வழங்கும் கோவலன் கண்ணகி கதை உடுக்கடிப்பாட்டு கேட்டுக்கொள்ளலாம். நேயர்களே, இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற தத்துவ பேராசிரியர் வேதகிரி கணேசன் அவர்களுடன் நேரலை கேட்கலாம். இன்று இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து கரும்பை தாக்கக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மற்றும் அதன் மேலாண்மை முறைகள் குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் கேட்கலாம். இரவு 9:15 மயிலிறகு காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்கள். நேர்களை இன்று ஒளிபரப்பாகவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்க தவறாதீர்கள். நேரம் 12:39, இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியோ மெலோனியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையே சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில்

0: பயிற்சி பெற்றுள்ளனர். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் சீன தலைநகர் பீஜிங்கில் அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். உலகக்கோப்பை செபக் டாக்ரோ போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியோ மெலோனியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இருநாட்டு உறவுகளை மேம்படுத்த இந்த பேச்சுக்கள் வழிவகை செய்யும் என்று நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். இத்தாலியில் வாழும் இந்தியர்கள் தமக்கு அளித்த சிறப்பான வரவேற்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதனிடையே இந்திய கலாச்சாரம் குறித்து ஓவியங்கள் வரைந்த இத்தாலி ஓவியர் ஜியாம்போலோவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில், வாரணாசி குறித்து அவர் வரைந்த ஓவியத்தை தமது இத்தாலி பயணத்தின்போது பரிசாக அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மகாபாரதம் குறித்து அவர் 23 ஓவியங்களை வரைந்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையே சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தென்கொரிய தலைநகர் சியோலில் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஆன் ஜியோ பேக்குடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்தியாவின் தேசிய ராணுவ கல்லூரி கொரியாவின் தேசிய ராணுவ பல்கலைக்கழகம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. முன்னதாக தென்கொரியாவின் தேசிய நினைவிடத்தில் போரில் இன்னுயிர் நீத்த ராணுவ வீரர்களுக்கு திரு ராஜ்நாத் சிங் மரியாதை செலுத்தினார். அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவராக திருமதி மேதா விஷ்ரம் குல்கர்னி நியமிக்கப்பட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். மாநிலங்களவை செயலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 18 திருமதி மேதா விஷ்ரம் குல்கர்னி இப்பதவியில் நியமிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள சட்டமன்ற இடைக்கால பேரவைத் தலைவராக திரு சுதாகரன் இன்று பதவியேற்றார். அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு வி டி சதீசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்நிலையில் ஆளும் ஐக்கிய ஜனநாயக முன்னணி சார்பில் திருவாஞ்சூர் ராதாகிருஷ்ணன் அம்மாநில சட்டப்பேரவைத் தலைவராகவும் திருமதி ஷனிமோல் உஸ்மான் பேரவை துணைத் தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சர்வதேச கடல் எல்லையை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கடந்த பிப்ரவரி மாதம் 24 இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 12 மீனவர்களின் நீதிமன்ற காவலை வரும் 27 வரை நீட்டித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தின் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற இவர்கள் மன்னார் தெற்கு கடற்பகுதியில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். பஞ்சாப் தில்லி எல்லையில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 2 பஞ்சாப் காவல்துறை கைது செய்துள்ளது. இவர்களிடமிருந்து 10 போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அம்ரிட்ஸர் காவல்துறை ஆணையர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் 10 பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 97.57% தேர்ச்சியுடன் புதுக்கோட்டை மாவட்டம் மாநிலத்திலேயே முதலிடத்தையும் 97.54% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் இரண்டாவது இடத்தையும் பிடித்துள்ளன. 97.41% தேர்ச்சியுடன் தஞ்சாவூர் மாவட்டம் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது. அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் இந்த ஆண்டு 91.86% உள்ளது. அரசு பள்ளிகளில் 97.42% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் முதலிடத்தையும், 97.09% புதுக்கோட்டை மாவட்டம் இரண்டாவது இடத்தையும், 96.89% தேர்ச்சியுடன் தஞ்சாவூர்

0: மாவட்டம் மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளனர். இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், இடைநீச்சல் இல்லாத கல்வியை உறுதிப்படுத்த மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார்.
1: 10 வகுப்பு தேர்ச்சி விவரங்களை பார்ப்போம். 94.31% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. இதுல தேர்ச்சி பெற்ற மாணவர்களினுடைய சதவீதம் 96.47% மாணவியர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. மாணவர்களை 92.15% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இந்த முறை 0.51% அதிகமாக இந்த முறை வந்து நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அதுல 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகள் 5,171 பள்ளிக்கூடங்கள், அதே போல 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகள் 1,931 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சியை காட்டியிருக்கிறது. சிறப்பிடம் பிடித்த 5 மாவட்டங்கள் புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருச்சி, கன்னியாகுமரி. இடைநிற்றல் இல்லாத கல்வியை உறுதிப்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களை நாம் ஏற்படுத்திருக்கிறோம். ஒரு மாணவர் வந்து பொருளாதார, சமூக, தனிநபர் காரணங்களுக்காக அவர் பள்ளிக்கூடம் வரலன்னா உடனடியாக அவர் வீட்டிற்கே சென்று ஏன் வரவில்லை என்பதை ஆராய்ந்து உடனடியாக அவருக்கு மறுபடியும் கொண்டு வருவதற்கான திட்டங்களை செய்திருக்கோம். ஒரு மாணவர் கூட மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு இன்க்ளூசிவா அவங்க அத்தனை பேருமே உள்ள கொண்டு வந்தார்.
0: சீனா சென்றுள்ள ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். தலைநகர் பீஜிங்கில் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் பொருளாதார ஒத்துழைப்பு, ஈரான் மற்றும் யுக்ரைன் பிரச்சினைகள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. சீனா ரஷ்யா இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்தவும், வர்த்தகம், எரிசக்தி, பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கடந்த வாரம் பீஜிங் சென்று வந்ததை அடுத்து திரு புட்டினின் சீன பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. சீனா ரஷ்யா இடையேயான நட்புறவு ஒப்பந்தத்தின் 25வது ஆண்டு விழாவை குறிக்கும் வகையில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினின் சீன பயணம் அமைந்துள்ளது. சீனாவில் ஏற்பட்ட கனமழை வெள்ளம் காரணமாக 12 பேர் உயிரிழந்தனர். ஹுனான், குபே உள்ளிட்ட மாகாணங்களில் பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களிலிருந்து 19,000 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹுபே மாகாணத்தில் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதாகவும், இதன் காரணமாக 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும், காணாமல் போனவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளதாகவும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 136 அதிகரித்துள்ளது. அந்நாட்டின் கிழக்கு பகுதியில் எபோலா வைரஸ் பரவி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் ரோஜர் கம்பா தெரிவித்துள்ளார். தற்போது 543 பேருக்கு நோய் அறிகுறி இருப்பதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. காங்கோ நாட்டில் 17வது முறையாக எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலகக்கோப்பை செபெக்டாக்ரோ போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் 15-17, 10-15 என்ற செட் கணக்கில் மலேசியாவிடம் தோல்வியடைந்ததை அடுத்து இந்தியா வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றியது. மலேசியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 16-21, 21-9 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் ஓனே லீவியை வென்றார். பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் தயோயோ யமனகாவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இத்தாலி பிரதமர் திருமதி ஜியார்ஜியோ மெலோனியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையே சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் சீன தலைநகர் பீஜிங்கில் அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். உலகக்கோப்பை செபெக்டாக்ரோ போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 12:50. மெல்லிசை. மெல்லிசையில் முதலில் இந்திர கிருஷ்ணமூர்த்தி பாடியது

0: மெல்லிசை கேட்டீர்கள்.
1: நம்மளால செக் பண்ணிக்க முடியும்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
3: நேரம் ஒரு மணி, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் அருமையான திரைப்படங்கள் தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். அந்த கதை எப்படி இருக்குது, அது மூலமாக நம்ம என்னென்ன விஷயங்களை கற்றுக்கிறோம் அப்படின்னு தான் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி உங்களுக்காக காத்து

வந்துகிட்டே இருக்குது. என்ன மூவி அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அஃபீஷியல் ஃபேஸ்புக் பேஜில் வந்து நம்ம வந்து போஸ்டர் போட்டிருக்கோம். என்ன மூவி அப்படின்னு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அதுதான் அதே மூவி தான். ஓகே, என்ன மூவி அப்படின்னா, இது வந்து ஒரு ஹாலிவுட் மூவி, அப் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மூவி 2009 வந்து வெளிவந்திருக்கு. இது வந்து ஒரு அனிமேட்டட் அட்வென்ச்சர் மூவி. இந்த மூவி பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பேச போகிறோம். எப்படியெல்லாம் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட இந்த கதை வந்து பயணிக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கதையில், இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர்ஸ் அப்படின்னு சொன்னால், ஒரு 76 தாத்தா, இவரை வச்சு தான் அந்த முக்கியமான கதையே வந்து கடந்து வருது. அந்த தாத்தா கூட ரசல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குட்டி பையனும் வரான். அந்த தாத்தாவுக்கு என்னெல்லாம் மாதிரியான டிஸ்டர்ப் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் இந்த கதை. எங்கெல்லாம் அவங்க போகிறாங்க, எப்படியெல்லாம் பயணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் கெவின் அப்படின்னு சொல்லி, ஒரு கலர்ஃபுல்லான பறவை, மயில் மாதிரியே இருக்கும், ஆனால் மயிலோட வண்ணத்தில் இருக்காது, வித்தியாசமான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பறவையும் இந்த கதையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அழகான குட்டி நாய்க்குட்டியும் இந்த கதையில் இருக்குது. இவங்க எல்லாரும் இந்த கதையில் என்ன தான் பண்ணுறாங்க, என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு தான் யோசிக்க வைக்கிறது தான் இந்த அப் திரைப்படத்தோட முக்கியமான கதையாக இருக்குது. ஓகே, கதையினுடைய முதல் காட்சி இப்படி தான் ஆரம்பிக்குது. கேர்ள் அப்படிங்கிற 76 தாத்தா, அவர் தான் வந்து இந்த கதையினுடைய முக்கிய கதாநாயகன், ஹீரோ. இவர் வந்து தன்னுடைய ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு சீன் காட்டுறாங்க. என்ன அப்படின்னா, இவர் வந்து ஒரு தியேட்டரில் உட்காந்து படம் பார்த்துட்ருக்காரு. தியேட்டரில் என்ன படம் பார்த்துட்ருக்காரு அப்படின்னா, சார்லஸ் மென்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளோரர் இருக்கார். அவரை பற்றின படத்தை தான் இவர் வந்து தியேட்டரில் உட்காந்து பார்த்துட்ருக்காரு. நம்ம எல்லாருமே வித்தியாசமான ஸ்டோரிகள், அதாவது இந்த டைம் ட்ராவல் பண்ணுற ஸ்டோரிஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அனிமேட்டட் ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டால் அதில் அப்படியே ஒன்றி போய் ரொம்ப அதில் போய் ஆர்வமாக பார்ப்போம் இல்லைங்களா. அப்படி தான் இந்த 76 தாத்தா, அவர் சின்ன வயசில் இருக்கும்போது ரொம்ப ஆர்வமாக அப்படியே அது கூட ஒன்றி போய் வந்து அந்த படத்தை வந்து பார்த்துட்ருக்காரு. ஓ, இப்படியெல்லாம் இருக்கா, வானத்தில் பறக்க முடியுமா, இந்த மாதிரியெல்லாம் சாகசம்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் வர சார்லஸ் மென்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்ப்ளோரரை பற்றி பார்த்துட்டு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிறாரு நம்மளுடைய கதையின் நாயகன் கார்ல். அவர் தான் வந்து தியேட்டரில் பார்த்துட்டு இருக்கும்போதே பயங்கர இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறாரு. இன்ஸ்பிரேஷனாக எடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் என்னென்ன விஷயங்களெல்லாம் பார்த்தாரோ அதை வந்து அவரும் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து அந்த படத்தில் பறக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க, நம்மளும் பறந்து தான் பார்ப்போமேன்னு மரத்தில் இருக்கிற கயிறை வச்சுட்டு அந்த சுவரை தாண்டது, மரங்களை தாண்டது, இந்த மாதிரி எல்லாம் வந்து கால் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கார். கதையினுடைய ஹீரோ தான் கேர்ள், அவர் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கார். இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது வழியில் போகும்போது, குட்டி பையன்தான் இல்லையா, ரொம்ப துடுதுடுன்னு இருப்பாங்க, அதனால் வழியில் போகும்போது பால் அடைஞ்ச வீட்டில் வந்து பார்க்குறாரு. என்னடா இந்த வீடு புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயும் போகிறாரு. போய் பார்த்தா அங்கே வந்து ஒரே பாலடைஞ்ச வீடாக இருக்குது, யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளேயும் போகிறாரு. போய் பார்த்தா அங்கே இவரை மாதிரியே ஒரு பொண்ணை பார்க்குறாரு. யார் அப்படின்னு பார்த்தா, இவங்க தான் கதையோட ஹீரோயின். இவங்க வந்து அதே மாதிரி கேர்ள் எப்படி வந்து ஒரு அட்வென்ச்சரை பார்த்தா ரொம்ப ஆசையாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரோ, அதை அதுக்குள்ளே போய் பார்க்கணும்னு நினைக்கிறாரோ, அதே கேரக்டரில் ஒரு பொண்ணை வந்து கேர்ள் வந்து அந்த பாலடைஞ்ச வீட்டுக்குள்ளே பார்க்குறாரு. பார்த்தது மட்டும் இல்லாமல் அவள் என்னென்னா, அந்த பொண்ணு என்னென்ன பண்ணுறா, இவங்க ரெண்டு பேருமே அப்போ வந்து சின்ன வயசு இல்லையா, குட்டியாக இருக்காங்க, என்னென்ன அந்த பொண்ணு பண்ணுறா அப்படிங்கிறத உத்து கவனிச்சிட்டே இருக்காரு கேர்ள் ஒரு ஓரமாக நின்று. பார்த்தா இவங்களும் மரத்துக்கு மரத்து ஆவறது, அப்புறம் அந்த அட்வென்ச்சர்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வீட்டுக்குள்ளேயே அவங்களுக்குள்ளேயே பண்ணி பார்த்துக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் கதையோட கதாநாயகி எல்லி. இவங்க பேர் வந்து எல்லி. ஓகேங்களா, அப்போது ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. யார் நீ, ஏன் என் வீட்டுக்குள்ளே வந்த அப்படின்னு சொல்லி எல்லி வந்து கேர்ள் கிட்ட கேட்குறாங்க. இல்லை, நான் இந்த பக்கமாக போயிட்டுருந்தேன், அப்போ வந்து ஏதோ சத்தம் கேட்குதுன்னு இங்கே வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கதையினுடைய நாயகன் வந்து கதாநாயகிட்ட சொல்கிறாங்க, ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது, ஓ அப்படியா, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஆரம்பத்தில் சில சண்டைகள் எல்லாம் வந்தாலும் அதுக்கப்புறமா சின்ன வயசுலேயே ரொம்ப ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக ஆயிடுறாங்க. கதையினுடைய ஹீரோவும் ஹீரோயினும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க, அப்படியே வளர்ந்து வராங்க. அப்போது வளர்ந்து வர ஒரு காலகட்டத்தில் வந்து எல்லி வந்து ஒரு புக்கு வச்சுருக்காங்க.
என்ன புக்குனா அதுதான் வந்து அவங்களோட ட்ராவல் பண்ணணும், அவங்களுடைய ஆசைகளெல்லாம் நம்ம எழுதி வைப்போம் பார்த்தீங்களா, மெனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுன்னெலாம் இப்போ சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்களுடைய ஆசைகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராவல் புக்கை வந்து எல்லி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் ஃபில் ஆகிருக்கு, மற்ற பேஜஸ் எல்லாம் ஃபில் ஆகாமல் இருக்குது. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்டே கேட்குறாங்க, என்ன மற்ற பேஜஸ் எல்லாம் ஃபில் ஆகலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு இந்த மாதிரியெல்லாம் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது, அந்த பாரடைஸ் ஹில்ஸ் இருக்கு இல்லையா சவுத் அமெரிக்காவில்,

அங்கே வந்து எனக்கு போகணும்னு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கேர்ள் வந்து கேஸ் பலூன்ஸ் மேலே ரொம்ப ஆர்வமுள்ள ஒரு மனுஷராக இருக்கார். ஒரு குட்டி பையனாக இருக்கும்போதுலேருந்து கேஸ் பலூன்ஸ்னா அவருக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது. அதை செய்யக்கூடிய ஒரு விஷயமும் அவருக்கு தெரியும். அதனால் இந்த மாதிரி கதை வந்து பயணிக்குது. ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஒரு காலகட்டத்தில் ரெண்டு பேருக்கும் பிடிச்சு போயிடுது. அப்போ தான் தன்னுடைய ஆசைகளெல்லாம் வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, ஏன் ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் ஃபில் ஆகிருக்கு, மற்ற பேஜ் எல்லாம் ஃபில் ஆகலை அப்படின்னு கேட்டப்போ, நீ தான் வந்து இனிமேல் என்னை கூட்டிகிட்டு போகணும், நான் ஆசைப்படுற விஷயங்களை நீ தான் எனக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. ரெண்டு பேருமே ஆப்போசிட் கேரக்டராக இருந்தாலும் போக போக எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. அந்த பசங்க வளர்ந்து வர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சு, எப்படியெல்லாம் இந்த கதை பயணிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணும். ஒரு பாடலுக்கு அப்புறமா பேசலாம்.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை காலை 10:02 ஒலிபரப்பாகும்.

நேரம் ஒரு மணி 12 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் எந்த படத்தை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அனிமேட்டட் அட்வென்ச்சர் மூவி அப் 2009 வெளிவந்த இந்த திரைப்படம். இது வந்து ஒரு ரொம்பவே அருமையான திரைப்படம், கேட்க கேட்க சுவாரஸ்யமாக இருக்குது. எனக்கு பார்க்கும்போதும் அப்படி தான் இருந்தது. நான் வந்து ஹீரோ ஹீரோயின் அவங்களுடைய லவ் ஸ்டோரி பற்றி நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா பாடலுக்கு முன்னாடி. அந்த சின்ன பசங்களாம் மீட் பண்ணவங்க பெருசாகிறாங்க, வளர்கிறாங்க, வளர்ந்ததுக்கப்புறமா ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்கு வந்து பிடிச்சு போகுது, அதனால் வந்து திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. இந்த டைமில் தான் வந்து கேர்ள் வந்து ஹீரோ, கதையினுடைய ஹீரோ வந்து ஒரு ஜூவில் வந்துட்டு வேலை செய்கிறாங்க. ரெண்டு பேருமே ஜூவில் வேலை செய்கிறாங்க. அது போக கேர்ள் வந்து ஒரு கேஸ் பலூன்ஸ் எல்லாம் சேல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த பலூன்ஸ் எல்லாமே வந்து சேல் பண்ணுறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே போயிட்டே இருக்குது. இந்த டைமில் தான் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ள, என்ன அப்படின்னா திருமணமாகியும் அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லாததுனால ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போது கேர்ள் வந்து அவங்களுடைய மனைவியை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. பரவாயில்ல, நீ என்ன ஆசைப்பட்டாலும் அதை செய்யறதுக்கு நான் இருக்கேன், நீ எதுக்குமே கவலைப்படாத அப்படின்னு சொல்லி கேர்ள் வந்து எல்லியை வந்து ரொம்பவே சமாதானப்படுத்துறாங்க. சமாதானப்படுத்திட்டு அப்போ அந்த ஏற்கனவே வந்து அவங்க சின்ன வயசுலேயே பேசி வச்சிருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய புக் எல்லாம் காட்டினாங்க இல்லையா, எல்லியோட அந்த டிராவல் பண்ற ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த புக் எல்லாம் காட்டினாங்க இல்லையா. அந்த புக்கை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து எல்லியை பார்த்துட்டு கேர்ள் வந்து ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. ஓகே, நம்ம மனைவிக்கு நம்மளால் இந்த விஷயம் கூட செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஆனால் மனசில் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம மனைவிக்கு அவங்க ஆசைப்பட்டபடி அந்த பாரடைஸ் ஹில்ஸ்க்கு வந்து நம்ம மனைவியை வந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு தடவையும் வந்து அவங்க உண்டியலில் வந்து பணம் சேர்த்து வைக்கிறாங்க ஆனால் அது செலவாயிடுது. இந்த மாதிரியே ஒவ்வொரு தடவையும் அந்த உண்டியலை வந்து உடச்சிடுறாங்க. அதனால் அந்த சேமிப்பு அப்படிங்கிறது கரைஞ்சி போயிட்டே இருக்கிறதுனால இவருக்கு வந்து ரொம்ப மனவேதனையாக இருக்கு. இந்த டைம்ல தான் வந்து எல்லிக்கு வந்து ஒரு உடம்புல வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுது. அந்த பிரச்சனையினால எல்லியும் வந்து கொஞ்ச காலம் கஷ்டப்பட்டு அப்படியே இருந்துட்டு எல்லியும் வந்து இறந்து போயிடுறாங்க. அப்போது தனக்குன்னு இருந்த ஒரே ஒரு துணையும் இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லி, அதாவது கேர்ள் வந்து ரொம்ப, கதையினுடைய ஹீரோ ரொம்ப வருத்தப்படுறாரு. வருத்தப்படுறது மட்டும் இல்லாமல் அவங்க மனைவிக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராவல் பற்றியே யோசிச்சுட்டு இருக்கார். தன்னுடைய மனைவி இறந்து போனதுக்கப்புறமா அந்த வீடு அவங்க பார்த்து பார்த்து கட்டின அந்த வீட்டு மேலே வந்து ரொம்ப அன்பாயிடுறாரு நம்மளுடைய ஹீரோ. அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்களோடையும் பேச ஆரம்பிச்சிடுறாரு. ஏன்னா எள்ளி அவங்களுடைய மனைவியினுடைய நினைவாக இருக்கிறது அந்த வீடும் அந்த வீட்டில் நிறைஞ்சிருக்கிற பொருட்களும். அதனால் அந்த பொருட்களை வந்து ரொம்ப ஒரு சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்லாம் வந்து கேர்ள் வந்து ரொம்ப அப்படியே வந்து எஃபோர்ட் போட்டு அந்த வீட்டை வந்து பத்திரமா பாதுகாத்து வச்சுட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ரொம்ப காலம் ஆயிடுச்சு இல்லையா, அவருக்கும் 76 வயசு வரைக்கும் ஆயிடுச்சு. அதனால வந்துட்டு அந்த சிட்டியும் வேகமாக வளர்ந்து வந்துட்டே இருக்கு. அவர் வீடு மட்டும்தான் அப்படியே இருக்கு. அவங்க மனைவி இருக்கும்போது எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கு. மற்ற எல்லா இடங்களும், அவங்க வீட்டை சுற்றி இருக்கிற எல்லா இடங்களும் வேகமாக வளர ஆரம்பிச்சிருச்சு, ஒரு பெரிய சிட்டியாக மாற ஆரம்பிச்சிருச்சு. அங்கே வந்து வெளியே பார்த்தா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் நடக்குது. அந்த ரியல் எஸ்டேட் காரங்கெல்லாம் வந்து இவரை வந்து எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அவருடைய வீட்டையும் சேர்ந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுடைய மனைவியுடைய ஞாபகார்த்தமாக இருக்கிறதுனால அந்த வீட்டை வந்து தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. என்னோடய வீட்டையெல்லாம் நான் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே வெளியே வந்து ஒரு சேர் இருக்கும், அந்த சேரில் ஈஸி சேர் இருக்கும், அந்த சேரில் தான் வந்து ஹீரோ வந்து உட்காந்துப்பார். அதாவது கேர்ள் வந்து அந்த தாத்தா வந்து உட்காந்துப்பார், அந்த வீட்டில் இருக்கிற பொருட்கள் கூட பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அட்டாச்சட் ஆகிட்டார் அந்த வீட்டோட. அப்போ தான் வந்து திடீர்னு ஒருத்தவங்க வந்து கதவை தட்டுறாங்க. கதவை தட்டினா யாருன்னு போய் ஓப்பன் பண்ணுறதுக்கு போகிறாரு தாத்தா.

ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு குட்டி பையன். அந்த பையன் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கான், ரொம்ப துருன்னு இருக்கான். அந்த பையன் வந்துட்டு, தாத்தா நான் இங்கேருந்து வரேன், நான் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோரர் ஸ்கூல் ஹப்லேருந்து நான் வரேன், எனக்கு வந்து ஒரு பேட்ச் வேணும். அந்த பேட்ச் வேணும்னா நான் வந்து ஏதாவது ஒரு வயசானவங்களுக்கு வந்து உதவி செய்யணும். சொல்லுங்கள் தாத்தா, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும், நான் வந்து உங்களை வாக்கிங் கூப்பிட்டு போட்டுமா, பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து தட்டுமா, ரோடு கிராஸ் பண்ணி விடட்டுமா, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் தாத்தா, நான் உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது தாத்தா வந்து ரொம்ப கோபமாயிட்டார், நானே ஒரு கவலையில் இருக்கேன், இவன் வேறது வந்து தொந்தரவு பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி, எனக்கு ஒன்றும் வேண்டாம்ப்பா நீ போ அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் கதவு இடுக்கில் வந்து காலை வச்சு மறைச்சு, இல்லை நான் உங்களுக்கு உதவி செஞ்சுதான் ஆகணும், அப்போ தான் வந்து எனக்கு ஒரு பேட்ச் கிடைக்கும் ஸ்கூலில், அதனால் நீங்கள் வந்து எனக்கு வேண்டான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். இவனை எப்படியாவது சமாளித்து வெளியே அனுப்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சும்மா ஒரு கதை விடுறாரு. என்ன அப்படின்னா, நான் டெய்லி தூங்கும்போது ஸ்னிப் அப்படிங்கிற ஒரு பறவை வந்து என்னை தூங்க விடாமல் பண்ணுது, போய் அதை கண்டுபிடிச்சிட்டு வா, அதுதான் நீ பண்ணக்கூடிய எனக்கு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து ரசல் கிட்ட சொல்கிறாங்க. அந்த குட்டி பையன் பேர் தான் வந்து ரசல். அவன் பார்க்கறக்கே ரொம்ப க்யூட்டாக துரு துருன்னு இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவருக்கு ஒரு வகையில் டிஸ்டர்பாக இருந்திருக்கும் போல இருக்குது, அதனால் இந்த மாதிரி ஒரு பொய்ய சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா பார்த்தா ரசூலும் ஸ்னிப் நீ எங்கே இருக்க எங்கே இருக்க அப்படின்னு தேடிட்டு இல்லாத ஒரு பறவையை தேடி ரசூலும் வந்து அந்த வீட்டை விட்டு போகிறான். போய் கண்டுபிடிச்சிட்டு வருவானா அப்படின்னு தெரில, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு வீட்டை சுற்றி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்கே வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் நடக்கிற இடத்துல ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய மனைவி எல்லி வந்து அந்த கார்டனை பார்த்து பார்த்து டிசைன் பண்ணி அருமையாக வளர்த்து வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த ஒரு இடத்துல இருக்கிற அந்த சின்ன ஒரு போஸ்ட் பாக்ஸை வந்து உடச்சிட்டாங்க. தாத்தாவுக்கு பயங்கரமாக கோபம் வந்துருச்சு, எப்படி என்னோடய வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை நீங்கள் உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரியல் எஸ்டேட் அந்த பக்கமாக வந்துட்டு இருந்த அந்த ஆட்களை வந்து தன்னுடைய வாக்கிங் ஸ்டிக்னால் அடிச்சிடுறாரு. அடித்த உடனே ரத்தமும் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் சாக்குன்னு ஏற்கனவே இந்த ரியல் எஸ்டேட்காரங்க வந்து தாத்தா மேலே கோபமாக இருந்தாங்க இல்லையா, இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டால் அந்த ரியல் எஸ்டேட்காரங்களுக்கு சாதகமாக கேஸில் வந்து ரிசல்ட்டும் வந்துடுது. நீங்கள் வந்து ஒரு இடத்துல இருந்துட்டு எல்லாருக்கும் தொந்தரவாக இருக்கீங்க, எல்லாத்தையும் தாக்குறீங்க, அதனால் நீங்கள் வந்து முதியோர் இல்லத்துக்கு போயிடுங்க, நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு முதியோர் இல்லத்துக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வருது. தாத்தாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்ருக்காரு. அடுத்த நாள் முதியோர் இல்லத்துலேருந்து வந்துட்டாங்க அவங்கள கூப்பிட்டு போகிறதுக்கு. அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லாத்தையும் பேக் பண்ணுறாரு. பேக் பண்ணிவிட்டு அங்கே கூப்பிட்டு போகிறதுக்காக வந்திருந்த ஆட்கள்கிட்ட, நீங்கள் என்னோடய பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்கள், இதோ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்த முதியோர் இல்லத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்த அந்த ஆட்கள் வந்து வெளியே போகும்போது பார்த்தா பயங்கரமான ஒரு பெரிய நிழல், அந்த நிழல் வந்து அவங்களையும் தாண்டி போயிட்டுருக்கு. என்னடா இது, இவ்வளோ பெரிய நிழல் எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே மேலே பார்த்தா, வானத்தில் பார்த்தா, தாத்தா அந்த வீட்டோட அப்படியே பறந்து போயிட்டுருக்காரு. ஒரு ஆயிரக்கணக்கான கேஸ் பலூன்ஸ் வந்து அந்த வீட்டையே அந்த வீட்டில் கட்டியிருக்காரு அந்த தாத்தா, அப்படியே பறந்து போயிட்டுருக்காரு. என்னடா இது, வியந்து அப்படியே ஊரே வியந்து பார்க்குறாங்க, எப்படி இந்த வீடு பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு வியந்து பார்த்துட்டே இருக்காங்க. அவ்வளோதாங்க, தாத்தா வந்து கோர்ட்டோட ரூல்ஸை வந்து ஓகே நான் வந்து ஃபாலோ பண்ண போகிறதில்ல அப்படின்னு முடிவெடுத்துட்டு தன்னுடைய அட்வென்ச்சர் பயணத்துக்கு கிளம்பிட்டார். அவங்க மனைவியும் ஆசைப்பட்டிருந்தாங்க இல்லையா, அதனால் நான் அட்வென்ச்சர் பயணத்துக்கு நான் கிளப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் கிளம்பிட்டார். அதுக்கப்புறமா ரசூல் என்னானா, ஸ்னிப்பை கொண்டு வந்தானா அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பாடலுக்கு அப்புறமா இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த படத்தை பற்றி பேசலாம்.

அம்பிகாவதி படத்துல இருந்த அருமையான பாடல் கேட்டு கஷ்டம் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல நரேஷ் ஐயர் வாய்ஸ்ல. நேரம் 1:24, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் மணி 1 மலர் 1 நிகழ்ச்சியில் இன்னைக்கு அப் அப்படின்னு சொல்லப்படுற 2009 வெளிவந்த அனிமேட்டட் அட்வென்ச்சர் மூவி பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கதையினுடைய ஹீரோ கேர்ள் அப்படிங்கிற தாத்தா வந்து 76 வயது அவருக்கு. அவங்க என்ன நடந்தது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ரியல் எஸ்டேட்காரங்க தாத்தா மேலே கேஸ் போடுறாங்க. அது பிடிக்காத தாத்தா தன்னுடைய பொருட்களையெல்லாம் வெளியே நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலருந்து கேஸ் பலூன்ஸ் மூலமாக தன்னுடைய வீட்டையே கட்டி ஒரு அட்வென்ச்சர் பயணம் வந்து போகிறதுக்கு ரெடி ஆகிட்டார். அந்த வீடு அப்படிங்கிறது வந்து ஒரு கம்ப்ளீட் ஏர்கிராஃப்டாக மாறிடுச்சு. வானத்தில் பறந்து போகிற காட்சி அப்படிங்கிறது ரொம்பவே பிரம்மாண்டமாக அருமையாக இருந்தது அப்படின்னு இந்த படத்தை பார்த்த எல்லாத்துக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் எல்லியோட சோஃபாவில் இப்போ வீடு வந்து பறந்து போயிட்டுருக்கு. அந்த அட்வென்ச்சர் பயணத்துக்காக பறந்து போயிட்டே இருக்கும்போது எல்லியோட சோஃபாவில் வந்து தாத்தா வந்து உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்து அந்த பழைய விஷயங்களெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. டக்கு டக்குன்னு, யாருடா இது, நம்மளே வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கோம், இந்த டைமில் நம்ம வீட்டு கதவை தட்டுறது யாருன்னு போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த வாண்டு பையன் ரசூல் தான் மறுபடியும் வந்திருக்கார். ரசூல் அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, தாத்தா என்னையும் சேர்த்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னப்போ நான் ஸ்னிப்பை தேடி போயிருந்தேன், நீங்கள் சொன்னீங்க இல்லையா நைட்டு தூங்கும்போது ஒரு பறவை வந்து என்னை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நான் தேடி போனேன் காணோம், அப்புறம் வந்து இந்த வீட்டுக்கிட்ட நான் நின்றுட்டு இருந்தேன், நீங்கள் என்னையும் சேர்த்து பறக்க வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது தாத்தா அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறான். ஏண்டா உன் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லி தானடா நானே வந்து அங்கேருந்து வந்தேன், உங்ககிட்ட ஒரு பொய்யை சொன்னேன், ஆனால் அதையும் புரிஞ்சிக்காமல் நீ எங்கிட்டயே வந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சரி வேறு வழி இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கான். யோசிச்சுருக்காரு. இவன் என்ன பண்ணுறான்னா வீட்டுக்குள்ளே போயிட்டு, ஓ இதுதான் உங்கள் வீடா, இந்த பொருள் என்ன அந்த பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை மேலும் டென்ஷன் ஆகிற மாதிரி இன்னும் நிறைய

கேள்வியெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அப்புறம் இந்த கயிறு கட்டி தானே வந்து அவங்க மேலே பறக்கிறாங்க, பலூனில் நிறைய கேஸ் பலூன்ஸை கட்டி தான் வந்து அந்த வானத்தில் இப்போ பறந்து போயிட்டுருக்குறாங்க. தாத்தாக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியல. என்னடா இது, நானே ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கேன், நீ ஏன்டா என்கிட்ட வந்த அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இந்த ஆயிரக்கணக்கான பலூனில் கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சம் அந்த காற்றுனால வந்து பலூன் வந்து கீழே இறங்கும்போது அந்த வீடும் கீழே இறங்கும், அப்போ நீ வந்து குதிச்சுடு, நீ வந்து உன்னோட வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இவன் வந்து என்ன சொல்கிறான்னா, ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் அதை வந்து செய்ய மாட்டேங்கிறான், ஏன்னா ரசூல் தான் வாண்டு பையனாச்சே. அப்போது திடீர்னு வந்து மழை வர ஆரம்பிக்குது. தாத்தா மழை வருதுன்னு முன்னாடியே சொல்லாமல் தாத்தா வந்து அந்த கயிறுகளை வந்து கட் பண்ணும்போது இவன் வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டு அப்புறம் ஒரு பெரிய ஒரு இருட்டான ஒரு மேகம் வருது. தாத்தா வந்து பார்த்துறாரு, அடப்பா நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லடா அப்படின்னு சொல்லி தாத்தா திட்டிகிட்டு அந்த மலையினால் வந்துட்டு காத்தடிக்கிறதுனால அந்த வீடு திடீர்னு ஆட ஆரம்பிச்சிடுது. தாத்தா எகில் எகில் ஒவ்வொரு பொருளாக வந்து காப்பாத்துறாரு, தன்னுடைய மனைவி யூஸ் பண்ண எள்ளி யூஸ் பண்ண எல்லா பொருட்களையும் காப்பாத்துறாரு. திடீர்னு பார்த்தா தாத்தா மயங்கிட்டாரு. அப்போ தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில ரசூலுக்கு. அப்புறம் தாத்தாவை வந்து மயங்கினதுக்கப்புறமா ரசூல் வந்து எழுப்பி விடுறான், ஒன்றும் கவலைப்படாதீங்க தாத்தா, எங்கிட்ட தான் வழிகாட்டுற மிஷின் இருக்குல்ல, அதை வச்சு நானே ஓட்டிகிட்டு வந்துட்டேன் வீட்டை, அந்த வீட்டை பறக்கிற வீட்டை நானே வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த வழிகாட்டுற மிஷினை வந்து இப்படி அப்படின்னு கையிலேருந்து ஆடி கீழே போட்டுறான். அப்போ தாத்தா மறுபடியும் தலையில் அடிச்சுக்கிறாரு, அடப்பாவி ஏன்டா இப்படி பண்ணுற, என் கூட வந்து எனக்கும் தொல்லை பண்ணுறியே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்ப வருத்தப்படுறாரு. எப்படியாவது உன்னை கீழே இறக்கி விடுறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்கிறாரு. அப்படியே அந்த பலூன்னால் அந்த வீடு வந்து அப்படியே பறந்து போயிட்டுருக்கு. புகைக்கும் மலைக்கும் நடுவில் அப்படியே வந்து ஒரு குகைகளுக்கும் நடுவில் அப்படியே இடிக்குது வீடு, போய் ஒரு பெரிய மலை இருக்கிற இடத்துல போய் இடிக்குது. அப்போ ரெண்டு பேரும் கீழே விழுந்துடுறாங்க. அப்புறம் எப்படியாவது இந்த வீட்டை வந்து, வீடு ஒரு பக்கம் இருக்குது, இவங்க கீழே விழுந்து கிடக்குறாங்க, எப்படியாவது வீட்டை பிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் கார்டனுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு பைப் லைன் இருக்கும் இல்லையா, அந்த பைப் லைனை பிடிச்சி அப்படியே அந்த வீட்டை இழுத்து பிடிக்கிறாங்க. அப்படியே பனிமூட்டம் கொஞ்சம் விலகி இவங்க வந்து பார்க்குறாங்க, எங்கடா இருக்கோம் நம்ம, எங்கே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யோசித்து பார்த்தா அவங்க ஆசைப்பட்டு பயணத்தை தொடர்ந்தாங்க இல்லையா, அந்த பாரடைஸ் ஃபால்ஸ்க்கே வந்து வந்துட்டாங்க ரெண்டு பேருமே. அவங்க எதிர்பார்க்கவே இல்லை நம்ம இவ்வளோ சீக்கிரம் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த வீட்டை இழுத்து பிடிச்சி ரசூல் வந்து அந்த ஒரு இடத்துல அப்படியே கட்டி வைக்கிறான். ரசூலோட உதவி வந்து இப்போ தாத்தாக்கு ரொம்ப தேவைப்படுது, அவருக்கும் வயசாயிடுச்சு இல்லையா, எனக்கு இந்த வீட்டை இழுத்து கட்டணும்னா நீ தாண்டா எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணும், நீ வந்து என் மேலே ஏறிக்கோ, என் மேலே ஏறி போய் அந்த வீட்டை நல்லா பிடிச்சி இறுக்கி கட்டியிரு, அப்போ தான் நான் வந்து நம்ம இந்த பயணத்தை வந்து தொடர முடியும் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு. மூணு நாளைக்குள்ளே நம்ம வந்து இந்த பயணத்தை முடிச்சு திரும்பணும், இல்லாட்டி கேஸ் பலூன்ஸில் வந்து காற்று கம்மியாயிரும், அதுக்கப்புறம் வந்து நம்ம பயணிக்க முடியாது அப்படிங்கிறதையும் தாத்தா சொல்கிறாரு. அப்போது ஓகே ஓகேன்னு சொல்லி ரசலும் வந்து அப்பப்போ குறும்புத்தனெல்லாம் பண்ணாலும் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறமா இவங்க வந்து அந்த பாரடைஸ் ஃபால்ஸ்க்குள்ளே என்டர் ஆகிட்டாங்க. அவங்களுடைய ரொம்ப ஒரு ட்ரீம் ட்ராவலாக இருந்த அந்த பாரடைஸ் ஃபால்ஸ்க்குள்ளே என்டர் ஆகிட்டாங்க. அங்கே வந்து பறவைகள் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க, அதாவது ஒரு பறவையை வந்து மூணு வந்து நாய்கள் வந்து அந்த காட்டில் வந்துட்டு அப்படியே ட்ராப் வச்சு பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்படியே அந்த பறவை ஓடுது, ஆனால் இந்த நாய்கள்னால் அதை பிடிக்க முடியல. திடீர்னு அந்த நாய்களுக்கு என்னாச்சு அப்படின்னு தெரில, அப்படியே வந்து தன்னுடைய காதை அடைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி அப்படியே அங்கேயே நின்றுச்சு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா, தாத்தா வந்து ஹீரிங் எய்ட் மிஷின் வச்சுருக்கார் இல்லையா, அந்த மிஷினில் இருக்கிற ஃப்ரீக்குவன்சி இந்த நாய்களை வந்து டிஸ்டர்ப் ஆக்கி அப்படியே அந்த இடத்துலருந்து அந்த நாய்கள் வந்து ஓடி போயிடுது. இதுக்கு நடுவில் ரசூல் வேறு நடக்க முடியல, தாத்தா என்னால் நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தாத்தாவை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே வந்துட்டுருக்கான், புலம்பிக்கிட்டே வரான், வழியெல்லாம் புலம்பிக்கிட்டே வரான். இப்போ கேர்ள் வந்து வெயிட் பண்ணுறாரு, சரி நீ தான் வெளியே போகணும்னு சொன்னேன்ல, போயிட்டு வா, ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வா அப்படின்னு சொன்னாலும் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கும் வந்து இந்த பையன் டவுட் கேட்குறான். தாத்தாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு, அடப்பாவி ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொன்னவன் போயிட்டு ஒரு பறவையை கூட்டிகிட்டு வந்துடுறான். அடப்பாவி இந்த பறவை ஏன்டா கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு பார்த்தா அந்த பறவை பார்க்குறதுக்கே வித்தியாசமாகவும் அழகாகவும் இருக்குது, ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு பறவை. இந்த பறவையோட பேர் தான் கதையில் வந்து கெவின் அப்படின்னு சொல்லப்படுற பறவை. இந்த பறவையை ஸ்னிப்புன்னு நினச்சி நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன், நீங்கள் தானே சொன்னீங்க ஸ்னிப்புன்னு ஒரு பறவை வந்து டெய்லி நைட்டு என்னை தூங்க விடாமல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் அந்த பறவையை கூட்டிகிட்டு வந்தேன், இதுதான் ஸ்னிப்பு, இதுதானான்னு கரெக்டானு பாருங்க தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது அப்படியே அந்த பறவையை வந்து தங்கூடையே கூட்டிகிட்டு வந்துட்டு, இந்த பறவையை வந்து நம்ம கண்டிப்பாக காப்பாற்றணும் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரான்.
அப்போ தாத்தா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார், ஏன்டா உன்னை கூட்டிகிட்டு போகிறதே பெரிய விஷயம்.

இதில் இந்த பறவையும் கூட்டிகிட்டு வரையடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தாத்தா போகிறாரு, பின்னாடி ரசல் போகிறான், மூணாவதாக இப்போ இந்த கெவின் அப்படிங்கிற பறவையும் அப்படியே லைனாக போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு மனிதனுடைய உருவம் மாதிரி ஒரு பறவையை பார்க்குறாங்க. தாத்தா கிட்டே போய் ரசல் கேட்குறான், அது வந்து என்னது தாத்தா ஒரு மனுஷன் நிற்கிற மாதிரி இருக்குன்னு பக்கத்தில் போய் பார்த்தா இல்லை மனுஷன் இல்லை, அது வந்து ஒரு பாறையோடைய உருவம் அவங்களுக்கு அந்த காட்டுக்குள்ளே அப்படி தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நாய் மாதிரி ஒரு உருவம் தெரிஞ்சிருக்கு, பக்கத்தில் போய் பார்த்தா அது உண்மையாகவே நாய் தான், அது நாயினாலும் பரவாயில்ல ஆனால் வந்து பேசுது, அந்த நாய் எப்படி பேசுது அப்படின்னு யோசித்தா அந்த நாயினுடைய கழுத்தில் வந்து ஒரு டிஜிட்டல் காலர் இருக்குது, அதோட தாட்ஸ் எல்லாமே வெளியே ஸ்பீக்கரில் கேட்குற மாதிரி இந்த படத்தில் வந்து உருவகப்படுத்தி சொல்லியிருக்காங்க. இப்போது ரசல் வந்து சொல்கிறான், இந்த டாக் வந்து இந்த நாய் வந்து ரொம்ப நல்லது, நம்ம கூடயே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ரசல் வந்து ஃபஸ்ட்டு தாத்தா ரசல், அதுக்கப்புறம் கெவின் அப்படிங்கிற பறவை, அப்புறம் அழுந்த அழகான ஒரு நாய், இது எல்லாமே வந்து இந்த ட்ராவலில் இவங்க கூட சேர்ந்து பயணம் பண்ணுது. என்ன அப்படின்னு பார்த்தா தாத்தா ஆனால் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு, நான் வந்து உன்னையே வேண்டான்னு சொல்கிறேன், நீ உன் கூட ரெண்டு பேரை கூட்டிகிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு. இப்போ தான் வந்து இந்த மூணு நாய்கள் வந்து ரொம்ப ஒரு அக்ரெசிவாக வந்து துரத்திட்டு வரும்போது தாத்தா வந்து தன்னோட கையில் இருக்கிற அந்த பாலை தூக்கி போடுறாரு. மூணு நாய் வந்து ஆல்ரெடி இந்த கெவினை வந்து தேடிக்கிட்டு இருக்கு. பக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அழகான நாய்க்குட்டியும் இவங்க கூட இருக்கு. இவங்களை எப்படியாவது கலட்டி விடணுமே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து என்ன பண்ணுறாரு, அந்த கெவினுக்கு வந்து சாக்லேட் கொடுத்து அந்த பக்கம் துரத்தி விட்டுறாரு, பக்குக்கு வந்து பாலை தூக்கி போடுறாரு. ரெண்டு பேரும் அதை எடுக்கிறதுக்கு போயிட்டாங்க. அப்பா எப்படியோ கலட்டி விட்டாச்சு அப்படின்னு சொல்லி கதையினுடைய ஹீரோ நம்ம தாத்தா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்படியே போயிட்டே இருக்காங்க, கேம்ப் போடுறாங்க. அந்த இடத்துல கேம்ப் போடும்போது ரசலுக்கிட்ட கேட்குறாங்க, ஏன் ரசல் உன்னை வந்து எவ்வளோ பேசுகிற, நீ ரொம்ப அருமையாக பேசுகிற, ஒரு கேம்ப் போட்டு அந்த டென்ட் போடக்கூட உனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது ரசல் வந்து ரொம்ப சோகமாயிடறான். அப்போ தான் சொல்கிறான், இல்லை இல்லை எனக்கு இதெல்லாம் தெரியாது, நான் ஹாஸ்டலில் தான் இருக்கேன், எனக்கு அம்மா இல்லை, என்னுடைய அப்பா மட்டும்தான், அதுவும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து என்னை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேடாயிடுறான். சேடானாலும் பரவாயில்ல, சின்ன பையன் இல்லையா, திரும்பவும் ரொம்ப சந்தோஷமாக பேச ஆரம்பிச்சிடறான். அப்போது அவங்க டென்ட்டும் போடுறாங்க. சரி அப்பாடி ரெண்டு தொல்லை முடிஞ்சுது அப்படின்னு தாத்தா நினச்ச இடத்துல அப்போ தான் வந்து திரும்பி பார்த்தா அந்த கெவின் அப்படிங்கிற பறவையும் பக்கும் வந்து அவங்களுக்கு முன்னாடி அவங்க போகிற இடத்துக்கு நின்றுருக்கு. தாத்தாவுக்கு பயம் ஆயிடுச்சு, அதாவது ஷாக்கிங் ஆயிடுச்சு, என்னடா இது நமக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அடுத்த நாள் இவங்க பார்க்கும்போது வீடு கொஞ்சம் இறங்கிருச்சு, ஏன்னா ஒரு நாள் ஆயிடுச்சு இல்லையா, அந்த கேஸ் பலூனில் இருக்கிற காற்று வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது கதையில், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்குது, ஒரு பாடலுக்கு அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: 6500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
1: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
0: முன்பதிவிற்கு 7418887411.
2: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை 8:50 சைபாலின் என்று ஒரு தகவல் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நேரம் 1:38 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இன்னைக்கு அப் அப்படிங்கிற திரைப்படத்தை பற்றி தான் நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஒரு தாத்தாவும் அது தாத்தா கூட இருக்கிற குட்டி பையன் ரசூலும் இவங்க பண்ணுற அட்டகாசங்கள் தான் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டே இருந்தோம். என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ வந்து அந்த பாரடைஸ்க்குள்ளே இவங்க போயிட்டாங்க இல்லையா, 3 போயிட்டு வரணும், ஆனால் வந்து 1 ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ வந்து ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, அந்த பாரடைஸ்க்குள்ளே இப்போ தான் வில்லனோட என்ட்ரி வந்து வருது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஆரம்பத்தில் பார்த்துருந்தோம் இல்லையா, ஒரு சயின்டிஸ்ட், அவர் தான் இந்த கதையினுடைய வில்லன். அவர் வந்து நிறைய டாகுகளை, நாய்களை வந்து அடிமையாக வச்சுக்கிட்டு அதனுடைய வேலைகள், அவருடைய வேலைகளெல்லாம் செய்கிறதுக்காக அந்த இடத்துல அப்படி வந்து வச்சுருக்காரு. இந்த இடத்த பார்த்த உடனே தாத்தாவுக்கும் ரசலுக்கும் வந்து ரொம்பவே வந்து பயமாயிடுது. என்ன இப்படி ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த பறவையை தேடி தான் வராங்க அப்படின்னு நினச்சிட்டு இந்த வில்லன் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாருன்னா, தாத்தாவையும் ரசலையும் கூட இருக்கிற கெவின் அந்த பக் இந்த நாயையும் வந்து கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒரே சேசிங்காக நடக்குது. சேசிங்லாம் நடக்கும்போது எப்படியாவது இந்த வீட்டையும் காப்பாற்றணும், ரசலையும் காப்பாற்றணும், அது மட்டும் இல்லாமல் அந்த பாவப்பட்ட பறவையான கெவினையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் இப்போ கதையினுடைய ஹீரோ வந்து இருக்காரு. எப்படியும் அந்த ரசலையும் கெவினையும் எல்லாத்தையுமே வந்து தாத்தா காப்பாற்றிட்டாரு, அந்த வில்லன் கிட்ட இருந்து காப்பாற்றிருக்காரு. அவர் வந்து அந்த வில்லன் வந்து ஒரு சயின்டிஸ்ட் தானே, அவர் மேலே வந்துட்டு ஒரு பொய்யான ஒரு விஷயம் வந்து பரப்பிட்டுருக்காங்க. முன்னே அவர் சயின்டிஸ்டாக இருந்தப்போ அந்த விஷயத்துக்காக தான், அதை எப்படியாவது நிரூபித்து தன்னுடைய பேரை வந்து காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வில்லன் வந்து இத்தனை விஷயங்களையும் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ ரசல் வந்து கீழே இருந்து கத்துறா, தாத்தா எப்படியாவது கெவினையும் நம்ம காப்பாற்றணும், கெவினை வந்து அதனுடைய குட்டிகளிட்டையும் சேர்க்கணும், உங்களுடைய வீட்டையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு கடைசியில் தாத்தா வந்து ஒரு முடிவெடுக்கிறாரு. கெவினை காப்பாற்றணுமா, ரசலை காப்பாற்றணுமா, அந்த பக்கை காப்பாற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லன் கூட சண்டை போட்டு வீடு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரசலையும் கெவினையும் பத்திரமாக காப்பாற்றுறாரு. அந்த இடத்துல இருந்து அந்த நாய்களுக்கும் விடுதலை கொடுக்குறாரு நம்மளுடைய ஹீரோ. அது மட்டும் இல்லாமல், விடுதலை கொடுத்தது மட்டும் இல்லாமல், ரொம்ப பாசமாக வந்து ரசலை வந்து தன்னுடைய ஒரு பேரன் மாதிரி வந்து அவர் ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டார். இதுதான் வந்து இந்த அப் அப்படிங்கிற திரைப்படத்தினுடைய கதை. இன்னும் விரிவாக பேசணும்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கதை. என்ன அப்படின்னா, அந்த பாரடைஸ் ஃபால்ஸுக்கு போகணும் அப்படிங்கிறது அவங்க மனைவியினுடைய நீண்ட கால ஆசை. அவங்க மனைவியும் இல்லாமல் போயிடுறதுனால அந்த வீட்டு மேலே ரொம்ப அட்டாச்சாக இருந்திருக்காரு நம்மளுடைய ஹீரோ. இடையில வந்து இந்த குட்டி பையன் ரசூலும் வரான். இதுக்குள்ள நிறைய நடக்கிற அன்பு போராட்டங்களுடைய இறுதியாக எப்படி வந்து இந்த தாத்தாவும் ரசலும் வந்து ஒரு நல்ல ஒரு நண்பர்களாக வாழ்நாள் முழுக்க இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த படம் வந்து எடுத்து சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் கடைசியில் இந்த ரசூல் வாண்டு பையன் வந்து எப்போவுமே எனக்கு மீதம் இருக்கிற பேட்ஜ் வேணும் பேட்ஜ் வேணும்னு சொல்லுவான் இல்லையா, அந்த பேட்ஜையும் வந்து தாத்தாவே ஸ்கூலுக்கு போய் போட்டு விடுறாங்க. அதுக்கப்புறமா ரசலும் கேர்ளும் ஒரு நல்ல நண்பர்கள் போல, ஒரு பேரன் ஒரு தாத்தா, அந்த உறவு அவங்களுக்குள்ள நீடிக்கிற மாதிரி படத்தில் காமிச்சிருக்காங்க. இன்னைக்கு அப் அப்படிங்கிற ஹாலிவுட் அனிமேட்டட் திரைப்படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். மணி 1 மலர் 1 நிகழ்ச்சியிலிருந்து சைன் ஆஃப் பண்ணுறது நான் ஆர்ஜி தமிழ். நன்றி நேயர்களே.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ரோம் நகரில் இத்தாலி பிரதமர் ஜியார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94.31% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மருத்துவம் ஊரக நலிப்பணிகள் இயக்கத்திற்கென 40 புதிய வாகனங்களின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று துவக்கி வைத்தார். தமிழக விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை வெல்வதற்கான செயல் திட்டங்கள் வகுக்கப்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 5வது மற்றும் இறுதி கட்டமாக இத்தாலி பிரதமர் ஜியார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். முன்னதாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இப்பேச்சுவார்த்தைகளை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாகவும், இரு நாடுகளுக்குள்ள நட்புறவு இதன் மூலம் வலுப்பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ரோம் நகரை தாம் அடைந்தவுடன் மெலோனியை சந்தித்து பேச வாய்ப்பு கிடைத்ததாகவும், பல்வேறு துறை சார்ந்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டதாகவும் பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். இத்தாலி அதிபர் செர்ஜியோ மெட்டரல்லாவையும்

0: பிரதமர் சந்தித்து பேசவுள்ளார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94.31% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவிகள் 96.47% பேரும் மாணவர்கள் 92.15% தேர்ச்சியடைந்துள்ளனர். தமிழ் பாடத்தில் 34 பேரும் ஆங்கிலத்தில் 92 பேரும் கணிதத்தில் 3,194 பேரும் அறிவியல் பாடத்தில் 10,476 பேரும் சமூக அறிவியலில் 3,336 பேரும் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். மாநிலத்தில் 1,931 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. 97.57% தேர்ச்சியுடன் புதுக்கோட்டை மாவட்டம் முதல் இடத்தை கைப்பற்றியுள்ளது. தொடர்ந்து 97க்கும் அதிகமான சதவிகிதங்களுடன் சிவகங்கை, தஞ்சை, திருச்சி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் முறையே 2, 3, 4, 5 இடங்களை பிடித்துள்ளன. தேர்வெழுதிய 370 சிறைவாசிகளில் 354 பேர் தேர்ச்சியடைந்துள்ளனர். தேர்ச்சி பெறாத மாணாக்கருக்கு வரும் ஜூலை 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மறு தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வளர்ச்சியில் புதுமை கண்டுபிடிப்புகள் உள்ளடக்கிய மேம்பாடு போட்டி திறன்களை முன்னெடுத்து செல்வதில் கணக்கு தணிக்கை இயக்குநரகம் முக்கிய பங்காற்றுவதாக தலைமை கணக்கு தணிக்கையாளர் திரு கே சஞ்சய்மூர்த்தி கூறியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய போட்டித்திறன் ஆணையத்தின் 17வது ஆண்டு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், இந்த மின்னணு காலகட்டத்தில் பொருளாதார ஆளுமையில் இந்த ஆணையத்தின் பங்கு முக்கியத்துவம் பெறுவதாக குறிப்பிட்டார். நாட்டின் சட்ட குழுக்களிலும் சட்ட ஆணைய தலைவர்கள் நியமனத்திலும் மகளிருக்கு 30% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று கோரும் பொதுநல மனு மீது மத்திய அரசு, மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது. நாட்டின் டிஜிட்டல் பொருளாதாரம் இன்னும் 4 ஆண்டுகளில் உள்நாட்டு ஒட்டுமொத்த வளர்ச்சியில் 20% பங்களிப்பை வழங்கும் என்று தேசிய தகவல் கட்டமைப்பு பாதுகாப்பு மையத்தின் தலைமை இயக்குநர் திரு நவீன்குமார் சிங் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய வர்த்தக தொழிற்கூட்டமைப்பின் இணைய பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் நம் நாடு முன்னோடி நாடாக உருவெடுத்துள்ளதாகவும் உள்ளடக்கிய மின்னணு பொது கட்டமைப்பு மாதிரியுடன் செயலாற்றுவதாகவும் எடுத்துரைத்தார். காகிதமற்ற பரிவர்த்தனை போன்ற முன்னெடுப்புகளின் மூலம் முறைசாரா பொருளாதார நிலையிலிருந்து அதிக உற்பத்தி திறன் கொண்ட டிஜிட்டல் பொருளாதார நிலைக்கு நாடு முன்னேறி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேகாலயா உம்ராய் ராணுவ மையத்தில் பிரகதி சிறப்பு ராணுவ கூட்டு பயிற்சி இன்று தொடங்கியது. பூட்டான், கம்போடியா, இந்தோனேஷியா உள்ளிட்ட 12 நட்பு நாடுகள் இந்த பயிற்சியில் பங்கேற்றுள்ளன. தொழில் திறன் பரிவர்த்தனைக்கு சிறந்த தளமாக இந்த பயிற்சி வழிகோலுவதாக இந்திய காலாட்படையின் கூடுதல் தலைமை இயக்குநர் மேஜர் ஜெனரல் சுனில் ஷியாரோன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் இணையவழி மருந்து விற்பனையை தடுக்க வலியுறுத்தி அகில இந்திய மருந்தகங்கள் இன்று மேற்கொண்டுள்ள ஒருநாள் வேலை நிறுத்தத்தை அடுத்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் 800க்கும் மேற்பட்ட மருந்து கடைகள் இன்று மூடப்பட்டுள்ளன. தூத்துக்குடி, கோவில்பட்டி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஒட்டப்பிடாரம், விளாத்திக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட மருந்தகங்கள் அடைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து திருச்சி மாவட்ட மருந்து விற்பனையாளர் சங்க தலைவர் கிருபானந்த மூர்த்தி தெரிவிக்கையில்,
1: இந்த ஆன்லைன் வணிகத்தை எதிர்த்து தவறான ஒரு மருந்துகள் மக்கள் கையிலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இளைய சமுதாயத்தினர் தவறான வழியில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துள்ளது. இந்த ஆன்லைன் வணிகத்தை இந்த நாட்டில் தொடரக்கூடாது. அதனால் நிறைய மக்களுக்கு சீரழிவுகள் ஏற்படக்கூடிய வகையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்காக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் மருத்துவம் ஊரக நலப்பணிகள் இயக்ககத்திற்கென 2,90,00,000 ரூபாய் மதிப்பிலான 40 புதிய வாகனங்களின் செயல்பாட்டை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று துவக்கி வைத்தார். சென்னை தலைமைச்

0: அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் வாகனங்களை முதலமைச்சரே இயக்கி வைத்து சாவிகளை ஓட்டுநர்களிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் கே ஜி அருண்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை வெல்வதற்கான செயல் திட்டங்கள் வகுக்கப்படுவதாக மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் நேரு உள் விளையாட்டரங்கில் காலை 7 மணி முதல் 10 மணி வரை விளையாட்டுத்துறை சார்ந்த கோரிக்கைகளை வீர வீராங்கனைகள் தம்மிடம் தெரிவிக்கலாம் என்று கூறியுள்ளார். விருதாச்சலத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க முனைப்புடன் செயலாற்றப் போவதாக தேமுதிக தலைவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். விருதாச்சலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாம் அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். தமிழ்நாட்டில் 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதற்கு தமிழக அரசுக்கு அவர் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சியை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று துவக்கி வைத்தார். 600,000 மலர் நாற்றுகள், 10,000 மலர் தொட்டிகள், 50,000 மேற்பட்ட மலர்களால் ஆன பிரம்மாண்ட உருவ பொம்மைகள் இதில் காட்சிப்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் துவக்கி வைத்தார். மே 31 வரை நடைபெறும் மலர் கண்காட்சியில் பல கோடி மலர்கள் பல்வேறு வண்ணங்களில் பூத்துக்கொள்கின்றன. தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் 100,000 கொய் மலரால் வடிவமைக்கப்பட்டுள்ள பாம்பன் பாலம், ஜல்லிக்கட்டு காளை, தஞ்சை பெரிய கோவில் கோபுரம் ஆகியவை சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்துள்ளன. கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: சேலம் மாவட்டம் ஏற்காடில் 49வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நாளை மறுநாள் தொடங்குகின்றது. வரும் 28ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இவ்விழாவில் காய்கறி கண்காட்சியும் செல்லப்பிராணிகள் கண்காட்சியும் இடம்பெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் கூறியுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் பள்ளி ஆட்டோ மற்றும் தனியார் வேனில் அதிக அளவு குழந்தைகளை ஏற்றி செல்வதை கண்காணிக்க சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சுகுமார் கூறியுள்ளார்.
2: திருநெல்வேலி மாவட்டத்தில் 737 பேருந்துகளுக்கு இப்போது செக் பண்ண போறோம். வெஹிக்கிள்ல வந்து எமர்ஜென்சி டோர் ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகுதா, ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கா, இல்லை ஆக்சிடென்ட் நடக்கும்போது எப்படி பிஹேவ் பண்ணணும், அதுக்குண்டான டெமோ எல்லாமே நம்ம ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதோட வந்து நம்ம டிரைவர்ஸோடைய ஐ செக்அப் அண்ட் அதர் ஹெல்த் பாராமீட்டர்ஸை செக் பண்ணுவாங்க.
0: திருப்பத்தூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் நாளை மறுநாள் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. இதேபோல் திருச்சி, அரியலூர், தேனி, ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் அந்தந்த மாவட்ட வேலைவாய்ப்பு மையங்களில் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. திருவாரூர் மாவட்டம் பேரளத்திலிருந்து காரைக்காலுக்கு அகல ரயில் பாதையில் பயணியர் ரயில் சேவை இன்று தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: திருவாரூர் மாவட்டம் பேரளத்திலிருந்து காரைக்கால் செல்வதற்கான ரயிலானது கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்னர் மீட்டர் கேஜ் பாதையில் சென்று கொண்டிருந்தது. பல்வேறு காரணங்களினால் அந்த பாதையில் ரயில் போக்குவரத்து பின்னர் நிறுத்தப்பட்டது. இங்கு மீண்டும் ரயில் சேவை துவக்க வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்த நிலையில் அகல ரயில் பாதை பணிகள் நடைபெற்று நிறைவடைந்தது. இந்நிலையில் இன்று முதல் பயணிகள் ரயில் இயக்கப்பட உள்ளது. திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: கோலாலம்பூரில் நடைபெறும் மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு மால்விகா பன்சோத் முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ரோம் நகரில் இத்தாலி பிரதமர் ஜியார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94.31% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மருத்துவம், ஊரக நலப்பணிகள் இயக்ககத்திற்கென 40 புதிய வாகனங்களின் சேவையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் இன்று துவக்கி வைத்துள்ளார். தமிழக விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை வெல்ல செயல் திட்டங்கள் வகுக்கப்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறினார். கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
5: நேரம் 1:55 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இப்போ நேயர்கள் கேட்கலாம் சென்னை மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கிற வானிலை நிலவரம். வெதர் பொறுத்தவரைக்கும் கோயம்புத்தூரில் 33 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. சேலத்தில் 36 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 27 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. ஈரோட்டில் 37 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 27 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. திருப்பூரில் 37 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 27 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. திருப்பூரில் 35 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும்

6 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. ஊட்டியில 24 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 18 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. பாலக்காடில் 33 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 27 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு.

0: ministry said the talks would deepen the strategic partnership between Beijing and Moscow and enhance coordination through forums such as the United Nations, SCO and BRICS. Both nations also highlighted the growing cooperation in trade, energy and security, with bilateral trade surpassing $200 billion. The meeting came shortly after U.S. President Donald Trump visited China for discussions with Xi on regional and global developments. U.S. President Donald Trump will attend the G7 summit in France next month amid growing tensions between Washington and several European allies over the Iran conflict. According to a White House official, the summit to be held from June 15 to 17 in Avion-les-Bains in southeastern France will focus on issues including artificial intelligence, trade, critical minerals, immigration and global security. In Congo, the death toll due to Ebola outbreak has risen to 136. Health Minister Roger Kamba informed this amid the spread of deadly virus that has gripped the eastern part of the country. According to Congolese health authorities, the country has recorded 543 suspected cases and 32 confirmed infections, while neighboring Uganda has reported 2 confirmed cases. On to sports. In IPL cricket, Kolkata Knight Riders will take on Mumbai Indians at the iconic Eden Gardens in Kolkata. The match will begin at 7:30 p.m. Yesterday, Rajasthan Royals defeated Lucknow Super Giants by 7 wickets in a high-scoring match in Jaipur last night, keeping their playoff hopes alive. Rajasthan Royals overhauled the massive target of 221 runs with 5 balls to spare. Benchmark domestic equity indices were trading marginally lower in the afternoon session. The Sensex dropped 101 points to 75,100, while the Nifty dipped 24 points to 23,594 when reports last came in. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to hold talks with his Italian counterpart Giorgia Meloni in Rome in a short while from now to boost economic cooperation. Prime Minister Modi and Giorgia Meloni outline roadmap for India-Italy strategic partnership, highlight several economic initiatives in a joint article. DRDO completes trials of drone-launched unmanned precision-guided missile. Defence Minister terms it a strategic milestone. Supreme Court rejects petition challenging centre's decision to undertake caste enumeration. Severe heatwave grips north and central India. Temperature breaches 44 degree mark at several places. And in IPL cricket, hosts Kolkata Knight Riders to take on Mumbai Indians at Eden Gardens. And with that, we end the midday news.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். இன்னைக்கு நம்ம HPV தடுப்பூசி திட்டம் பத்தி தெரிஞ்சுக்கலாங்க. பெண்களை தாக்கும் நோய்களில் நம் நாட்டில் இரண்டாவது மிகப்பெரிய நோய் அப்படின்னு பார்த்தோம்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் எனப்படும் சர்விக்கல் கேன்சர். 2022 தரவுகளின்படி ஆண்டுதோறும் 120,000 மேற்பட்டவர்கள் பாதிக்கப்படுவதாகவும் கிட்டத்தட்ட 80,000 பேர் உயிரிழப்பதாகவும் கூறுகிறது ஒரு ஆய்வு. உலக அளவில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இறப்புகளில் 25% இந்தியாவில் நடப்பதாகவும் கூறுகிறது அந்த ஆய்வு. இந்நோய் பாதிப்பில் உலக அளவில் 4வது இடத்தில் உள்ளது இந்தியா. HPV எனப்படும் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வகைகள் அனைத்தும் ஆபத்தானவை என்றும், குறிப்பாக வகை 16 மற்றும் 18 தொடர்ச்சியான தொற்று காரணமாக இந்நோய் ஏற்படுவதாகவும், இந்தியாவில் 80% கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு காரணம் இவ்வகை வைரஸ்களே என்கிறது மருத்துவ ஆய்வுகள். எனவே இவ்வகை HPV வைரஸ்கள் பரவாமல் தடுக்கவும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வராமல் தடுக்கவும் கடந்த பிப்ரவரி மாதம் 28 நமது பாரத பிரதமர் அறிமுகப்படுத்திய திட்டம்தான் HPV தடுப்பூசி திட்டம். இதன்படி நாடு முழுவதும் முதற்கட்டமாக 14 வயதுடைய 1.15 கோடி சிறுமிகளுக்கு HPV தடுப்பூசி இலவசமாக போடப்படுகிறது. கார்டசில் 4 எனப்படும் இந்த தடுப்பூசியின் ஒரு டோஸ் 93 முதல் 100

0: 90% கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வராமல் பாதுகாக்கும். இந்த தடுப்பூசி இந்தியாவின் மருந்து ஒழுங்குமுறை ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. கடுமையான தரம் மற்றும் குளிர் சங்கிலி தரநிலைகளை பூர்த்தி செய்கிறது. தடையற்ற விநியோகம் மற்றும் சமரசமற்ற தரத்தை உறுதி செய்வதற்காக உலகளாவிய தடுப்பூசி கூட்டணியான GAVI கவி உடன் இணைந்து ஒரு வெளிப்படையான வழிமுறை மூலம் வாங்கப்படுகிறது. GAVI என்பது அரசாங்கங்கள், WHO, யூனிசெஃப், உலக வங்கி, தடுப்பூசி தயாரிப்பாளர்கள் உள்ளிட்டவைகளை ஒன்றிணைத்து உலகின் மிக மோசமான நோய்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடும் ஒரு பொது தனியார் கூட்டாண்மை ஆகும். திட்டம் தொடங்கப்பட்ட 90 நாட்களுக்குள் 15 வயது நிரம்பிய சிறுமிகளும் இந்த தடுப்பூசி எடுத்துக்கொள்ள தகுதி பெறுகிறார்கள். இந்த 90 நாள் தடுப்பூசி இயக்கம் தினமும் நடத்தப்படும் எனவும், அதன் பிறகு வழக்கமான நோய் தடுப்பு நாட்களில் தடுப்பூசி தொடர்ந்து கிடைக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தன்னார்வ இலவச ஒற்றை டோஸ் HPV தடுப்பூசிகள் அரசு சுகாதார மையங்களில் ஒப்புதலுக்கு பிறகு வழங்கப்படும். ஒவ்வொரு அமர்வும் பயிற்சி பெற்ற மருத்துவ அதிகாரிகளால் மேற்பார்வையிட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தடுப்பூசி தன்னார்வமாக வழங்கப்படும். மேலும் தடுப்பூசி போடுவதற்கு முன்பு பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்களிடமிருந்து தகவல் அறிந்த ஒப்புதல் பெறப்படும். இந்த திட்டத்தின் மூலம் தேசிய நோய் தடுப்பு அட்டவணையில் HPV தடுப்பூசியை கொண்ட 160க்கும் மேற்பட்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இணைகிறது. மேலும் உலக அளவில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு எதிரான இந்தியாவின் போராட்டத்தில் இந்த HPV தடுப்பூசி இயக்கம் ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
1: மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
2: May 2 to 30 காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
1: முன்பதிவிற்கு 7418874111.
3: தொடர்வது திரையிசை. திரையிசையில் முதலில் தேசிய ராஜா திரைப்படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷல் பாடியது

0: திரைசை கேட்டீர்கள்.
1: நான் டாக்டர் தேன்மொழி நீதிராஜன், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். கர்ப்பப்பை சம்பந்தமா எப்படி ஹெல்த்தியா கர்ப்பப்பையை நம்ம வச்சுக்கலாம், அதுக்கு ஒரு 4 டிப்ஸ். வயதுக்கு தகுந்த மாதிரி சில டைம் பிரச்சனைகள் வரும், கட்டிகள், ஃபைப்ராய்டு அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து உங்களை மீறியும் அது வரலாம். ஓவராலாக இந்த ஹார்மோன் பேலன்ஸை வந்து நம்மளே எப்படி கரெக்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில முக்கியமான டிப்ஸ். அதில் ஒன்று வந்து ஒபிசிட்டியாக உடம்பு வெயிட் அதிகம் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம முக்கியமான உணவு முறைகள், எக்ஸசைஸ் முறைகள், அதை நீங்கள் நல்லா பண்ணினீங்கனாலே கர்ப்பப்பையினுடைய 50% பிரச்சனைகளை வந்து நம்ம வராமல் தடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து கேன்சர் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் மூலமாக வர்ற, இப்போ கர்ப்பப்பை வாய் கேன்சர், கர்ப்பப்பையில் வர கேன்சர், சினைப்பையில் வர கேன்சர், இதையெல்லாம் வந்து முன்னமே கண்டறிஞ்சு ஆரம்ப ஸ்டேஜ்லேயோ இல்லை வராமல் தடுக்கிறதுக்கோ இல்லை முறைகளையெல்லாம் நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட போய் டீட்டெயிலாக பேசுனீங்கன்னா அதுக்குரிய டெஸ்ட்டெல்லாம் முன்னாடியே பண்ணிக்கலாம். வருஷம் ஒரு தடவை அதை வந்து பண்ணிவிட்டு நமக்கு வந்து அதை முன்னாடியே தடுத்துக்கிறதுக்குரிய இதெல்லாம் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து நம்ம மனநிலையை ரொம்ப பாசிட்டிவாகவும், மற்றவர்களுக்கு உதவுற மாதிரியும், ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்தோடையும் சேர்ந்து இருக்கிற மாதிரியும், ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாமல் அந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிற மனநிலையிலையும் நம்ம இருந்தாலே அந்த உடம்பு வந்து ஒரு பேலன்ஸ்டாக யூக்லிபிரியமாக இருக்கும் பொழுது சில வியாதிகள் வெட்டியே பார்க்காது. ஸோ அந்த மாதிரியும் இருக்கிறது முக்கியமான விஷயம். இதெல்லாம் வந்து நம்ம கர்ப்பப்பையை வந்து எப்படி டிசீஸ் வராமல் நம்ம தடுக்கிறதுக்குரிய முறைகளாக நம்ம எடுத்துக்கணும்.
0: நேரம் 2:30.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இனி தொடர்வது

0: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கோவலன் கண்ணகி கதை உடுக்கடி கதைப்பாட்டு கேட்கலாம். பாடுவோர் உடுமலைப்பேட்டை பூலவாடி எம் முத்து மீனாட்சி குழுவினர். சென்ற நிகழ்ச்சியின் தொடர்ச்சி இது.
1: பாண்டிய மன்னனுடைய மனைவி அந்த கோப்பிலிங்கி அம்மாள் பிரசவ வேதனையினால துடிச்சிட்டு இருக்கும் போது அரமனை சோசியர், தாதிமார் பெண்டுகள், மருத்துவகாரிக எல்லார்த்தையும் வரவழைச்சு தயாரா எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க.

0: எப்படா பிரசவம் ஆகி
1: ஆகும் ஆகும்னு?
0: ஆமாங்க, ஆனா பொண்ணா எப்போ அப்படின்னு சொல்லி அப்ப அந்த எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது அந்த பெண்மணி,
1: ஆமா,
0: பெண்களுக்கு பிள்ளைக்கு உருதத்துன்னு பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க. அப்புறம் பெண்களோட உடல் அமைப்பு பசுமாட்டுக்கு ஒப்பமா சொல்லி இருக்கிறாங்க இல்லைங்களா? ஒரு தெய்வத்துக்கு சமமா பெண்களுடைய சமாசரத்தை சொல்லி இருக்கிறாங்க இந்த பிரசவ காலத்தை பத்தி. அதனால அந்த பிரசவ வேதனை என்ன என்பதை அனுபவித்து அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள் பெண்மணிதான். பெண்மணி
2: சரி,
0: அந்த பெற்றெடுத்த குழந்தை இருக்குதுங்களே,
2: ஆமா,
0: அந்த குழந்தையானது
2: சரி ஒரு கால்

0: அப்படியே அந்த குழந்தை பிறந்த உடனே இந்த ஒரு கால் சிலம்போட குழந்தை பிறந்ததை பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரு திகில் போல.
1: ஆமா,
2: சிலம்போட பிறந்திருக்கு.
0: ஆமாங்க, ஒரு திகில் அடிச்சிருச்சு.
1: ஆமா,
0: உடனே வந்து அப்ப அந்த குழந்தைய எடுத்து பொட்டில் எடுத்து குளிப்பாட்டி கொண்டு வந்து அதை எடுத்துட்டு உடனே அரமனை ஜோசியர் கூப்பிட்டு, ஐயா அரமனை ஜோசியரே, ஆச்சரியமான அந்த குழந்தை பிறந்திருக்குது. கிழக்கு குதிக்கிற சூரியனை போல, மேற்கு குதிக்கிற சந்திரனை போல, அழகு துலங்கி ஆனந்தம் கொஞ்ச நாளும் அதனுடைய கால்ல பாத்தீங்களா, ஆமா ஒரு கால் சிலம்பு இருக்குது. இத கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க நேரங்காலத்தை என்று சொல்லும் போது பஞ்சாங்க புரோகிதர் பார்த்தார். பஞ்சாங்கம் பார்த்த அந்த சோசிகாரர் சொன்னார், ஐயா சர்வசாதாரணம்னு நினைக்காதீங்க, மதுரைக்கே ஆபத்து, இந்த குடும்பத்துக்கு ஆபத்து, இந்த குழந்தை இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து

0: துர்கநாதர் அங்கேயிருக்கன் மீனாட்சி உடைய கிருபதானா இல்ல என்னன்னு சொல்றதுக்கே இல்ல. இதுவரைக்கும் இப்படி ஒரு குழந்தையினுடைய அமைப்பை கண்டதில்லை பார்த்ததில்லை. ஒரு கால் சிலம்போட பிறந்திருக்குது. நேரங்காலத்தை பார்க்கும் போது எதுவுமே சரியில்லை. உங்களுக்கு உடனடியாக ஆபத்து காத்திருக்குது. மதுரையே எரியக்கூடிய
1: நேரம் இருக்குது.
0: நேரம் இருக்குது மகிமையெல்லாம் அந்த குழந்தை பிறந்த நேரம் இருக்குது.

முதல்ல இந்த குழந்தைய அரமனை விட்டு அப்புறம் படுத்தினால் நம்ம எல்லாம் நல்லா இருப்போம். இல்லாட்டி ஆபத்து தலைமையில் இருக்குதுன்னு பஞ்சாங்க பிறகு இதை பார்த்து சொல்லி. இந்த வார்த்தையை கேட்ட உடனே பெத்த மனம் பித்து பிள்ள மனம் கல்லுன்னு சொல்லி அப்ப இந்த குழந்தைய அப்புறப்படுத்துறதுக்கு அந்த பக்கம் அரசர் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த கோபெரும் தேவியானவள், அந்த குழந்தை இவ்வளவு காலத்துக்கும் பிற்பாடு இந்த குழந்தை கிடைச்சு இப்படி ஒரு ஆபத்துன்னு எல்லாம் சொல்றாங்களே என்று சிந்துராகண்ணி.

0: போல் தானழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. நேரம் அதிகம் ஆக ஆக பஞ்சாங்க புரோகிதர் அவரு வேற அவசரப்படுத்திட்டு இருக்கிறார். இந்த நேரத்துல இப்படி அரண்மனை ஆஸ்தானத்தில் அழகான குழந்தை பிறந்திருக்குது, இது திடுதிப்புனா எங்க எரியறது? எங்க எரிஞ்சாலும் இத தனிமையா தன்னந்தனியா போடக்கூடாது. யாரப்பா சேவக? கண்ணாளர்களை போய், கண்ணாளர்களை போய் நல்ல ஒரு பசும்போல செய்யணும்.
1: சரி,
0: அரண்மனைக்கு அழைச்சிட்டு வரீங்களா?
1: சரி சாமி,
0: ஓடு.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஊர்புறத்திலே. இதில் கோவலன் கண்ணகி கதை உடுக்கடி கதைப்பாட்டை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பாடுவோர் உடுமலைப்பேட்டை பூலவாடி எம் முத்து மீனாட்சி குழுவினர்.

0: அப்படி ஓடி ஓடி வந்தது ஆருங்க வீட்டுல. ஐயா நமஸ்காரம்.
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன சோரி?
0: அரவணைக்கு உடனடியா அரசர் கூட்டி வர சொன்னாங்க.
1: அப்படியா?
0: வாங்க போலாம்.
1: அடியே காவேரி, என்ன மனோட ஆட்கள் வந்திருக்காங்க? என்னமா அரவர் சோரியாமா? போய் பார்த்து வருஷா. சரி தம்பி போகலாமப்பா.
0: வாங்க என்று அரமனைக்கு அழைத்து வந்து அரசர் இடத்துல சொல்லும் போது பாண்டிய மன்னன் பார்த்தார், கண்ணாளா
1: சுவாமி
0: எவ்வளவு சீக்கிரம் ஒரு பசும் போல செய்கிறீங்க.
1: ஓ
0: அழகான லட்சணத்தார.
1: சரி
0: பசும் போல செய்து
1: சரி
0: அந்த போலையே

0: அடியாக இங்க கொண்டு வர
1: வேண்டும் சாமி
0: என்று சொல்லி, அப்ப தங்கத்துல தளதளன்னு மின்னற மாதிரி, தங்கத்திலேயே தளதளன்னு மின்னற மாதிரி அதை சொல்லுங்க. அப்படி அந்த போல செய்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்ப அந்த போல செய்து கொண்டு வந்து கொடுத்த உடனே இந்த ஒரு கால் சிலம்போட பிறந்த அந்த குழந்தைய தன் தாய் இடத்துல எவ்வளவோ வற்புறுத்தி அந்த குழந்தைய வாங்கி போலையில வச்சு, அப்பா சேவக காவேரி நதிக்கரையில் கொண்டு போயிட்டு.
1: அப்படிங்களா?
0: ஆமா,
1: ரொம்ப சந்தோஷம். நீங்க எப்படி குடுங்களா? அப்படி
0: ஆமா
1: சரி,
0: காவேரி நதிக்கரையில கொண்டு போயிட்டு
2: சரி
0: பார்த்து பத்திரமா விட்டுட்டு மறுபடி வந்து தகவல் சொல்லுங்க. பாண்டிய மன்னனுக்கும் கோபிலிங்கி அம்மாளுக்கும் பிறந்த பெண் குழந்தை ஒரு கால் சிலம்போட பிறந்ததுனால அந்த குழந்தை குவான்னு வாய்விட்டு அழுதா மதுரையே தீப்பிடிக்கும், அனந்தரம் ஆகும்னு சொல்லி பஞ்சாங்க புரோகிதர் சொன்ன உடனே அதைய மனசுல கொண்ட பாண்டிய மன்னன் தங்க பசும் போலை செய்து போலக்குள் அந்த குழந்தையை வைத்து காவேரி ஆத்துல விட்டு இந்த குழந்தைய அப்புறப்படுத்த சொல்லி உத்தரவிட்டு இருக்கிறார். அப்படி உத்தரவிட்ட உடனே அப்ப அந்த சேவகன் ரெண்டு பேரும், அண்ணா
1: தம்பி
0: குழந்தைன்னா
2: குழந்தையெல்லாம் கொட்டி வச்சு வளர்த்தலானா, நாளைக்கு மன்னன் கண்டுட்டா உயிரோடு விடுவாரா?
0: உயிரோடையா?
2: எப்படின்னா ஒரு பொன் குழந்தைய நம்ம ஆத்துல தள்ளி விடுறது.
0: ஆமா,
1: எனக்கு ஆசையா தான் இருக்கு. தெரியாம கொண்டு போனா
2: கொண்டு போலாம்.
0: பாண்டிய மண்ணுக்கு தெரிஞ்சா இந்த குழந்தை சிலம்போட பிறந்திருக்குது,
1: அவர் வேலை மாதிரி
0: அவர் விலங்கோட வருவார்.
1: ஆமா, அப்ப ஆத்து கொண்டு போக வேண்டியது.
2: ஆமா, கொண்டு ஆத்துல விட்டுற வேண்டியது.
0: நடன போலாம் என்று சொல்லி
2: கண்ண ரெண்டு மூடி கட்டி தள்ளி விட்டா
0: பாண்டிய மன்னனுக்கும் கோபிலிங்கி அம்மாளுக்கும் மகளாக பிறந்த குழந்தைய பசும் போலையில வைத்து அதையே கடல் மார்க்கமா போய் சேர்ற மாதிரி ஆத்துல தள்ளி விடுங்க என்று சொன்ன உடனே ஆத்துல குழந்தைய கொண்டுட்டு வந்து ஆத்துல

0: அப்படி கொண்டு வந்து ஆத்துல பசும் பழையோட குழந்தைய தள்ளி விட்டுட்டு அரமனையில வந்து தகவல் சொல்லிட்டாங்க. அரமனையில வந்து தகவல் சொல்லும் போது அந்த சொல்ல கேட்ட கோபிலிங்கியம்மாள் மறுபடியும் அழுது தலதலையா போட்டு அழுது புலம்புனாங்க. அழுகிற பெண்மணிக்கு ஆறுதல் கூறி அமைதி படுத்தி இருக்கிறாங்க மதுரையில பாண்டிய மன்னனுடைய அரமனையில. அப்போ இந்த குழந்தை அந்த ஆத்துல அப்படியே பேட மிதங்கிட்டு வருது. நாக சர்ப்பம் பார்த்தது, அடடா கற்பு குலையாத கண்ணகி தேவி, அந்த ஈஸ்வரி தாயே இந்த அவதாரத்துல வந்து இப்படி குழந்தை ஆத்துல மிதந்துட்டு போறாங்களே என்று சொல்லி அந்த நாக சர்ப்பம் வந்து தன்னுடைய மாணிக்கத்தை கக்கி அந்த கால் சிலம்புல பதிச்சிட்டு தள்ளி மறைஞ்சது. அப்போ அன்று முதல் அந்த குழந்தையினுடைய கால் சிலம்புக்கு நாகரத்தின பொன் சிலம்பு என்று ஒரு சிறப்பு பெயர் வந்தது. மாணிக்கத்தை
1: நாகரத்தின
0: பொன் சிலம்பு,
1: பொன் சிலம்பு,
0: ஆமாங்க, அடிச்சா மாணிக்க பரல தெரிச்சிரும். அப்படிப்பட்ட பாம்பு அந்த மாணிக்கத்தை கக்கி சிலம்புல வச்சுட்டு தள்ளி மறைஞ்சது ஈஸ்வரியினுடைய அம்சத்தால. காளி தேவி அப்ப அந்த குழந்தையாக வந்து ஆமாங்க பேழையில முதங்கி அப்போ காவிரி பூம்பட்டின கடல் மார்க்கமாக அந்த கடல் வழியாக பேழை மிதந்துட்டு வரும்போது இந்த காவிரி பூம்பட்டினத்துல

0: கப்பல் வியாபாரி கனவுரைமான் வர்த்தகர் அத்தானு மைத்தனரும் அழகு கப்பல் வியாபாரிகளான இருவர் ரெண்டு பேரும் பேசிட்டாங்க. ஏனுங்க, அதாவது கப்பல் வந்து கரை சேரக்கூடிய நாள்.
1: ஆமா,
0: நாம் அங்க போகணும் இல்லையா?
1: கப்பத்துறைக்கு போகணும், காவேரியாத்துக்கு போகணும்,
0: புறப்படுங்க போகலாம்
1: சரி
0: என்று கடல் வழி மார்க்கமாக கப்பல் வந்துட்டு இருக்கும்.
1: சரி,
0: நாம் அதை போய் பார்க்கலாம் என்று இவங்க புறப்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களுடைய வியாபாரம் அந்த கப்பல்கள்ல

0: அரிசி மிளகு பல சாதனங்கள் எல்லாம் கப்பல் வரும் கரசு ஏறக்கூடிய நாள் வாங்க போய் பாக்கலாம்னு கடல்ல வந்து கரையில நின்னு அப்படியே கண்ணு கட்டிய தூரம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. கண்ணு கட்டிய தூரம் எதிர்பார்க்கும் போது இந்த பசும் போல அப்படியே தக தக தக வெளிச்சமா
1: அப்படி
0: மின்னிட்டு வருது. வியாபார நுணுக்கம்ங்கிறது விளையாட்டு காரியமா
1: இருக்கு.
0: ஆமாங்க, கண்ணு கட்டிய தூரத்துல வரும்போது மாப்பிள்ள
1: அங்க
0: பாருங்க, நேர பாருங்க, அங்க என்னமோ மின்னுறது.
1: மாப்பிள்ள நல்லா வேணுமப்பா இருக்கு, சகதலும் மின்னுது.
0: ஏனுங்க மாப்பிள்ள,
1: என்ன
0: கண்ணெல்லாம் வெளிச்சம் இருக்குது இல்லோ?
1: என்னவா
0: இருந்தாலும் சரி அந்த போல எனக்கு பாத்தாங்க.
2: முதலே சொல்லிட்டீங்க போல எனக்குன்னு, போலக்குள்ள இருக்கிறது எனக்கு
0: போல எனக்குன்னு மாச்சோட்டான் செட்டியார் சொல்ல, அந்த போலக்குள்ள இருக்கிற பொருள் எனக்குன்னு சொல்ல ரெண்டு பேரும் பார்த்தாங்க. சரி போல எனக்கு போலக்குள்ள இருக்கிறது உங்களுக்குன்னு சொல்லிட்டீங்கல்ல, பக்கமா வரட்டும் அப்படின்னு அப்படியே கடல் மார்க்கமாக பசும் போல வந்த உடனே அதை எடுத்து திறந்து பார்க்கும் போது அழகான பெண் குழந்தை சிரிச்ச முகத்தோட பேழையில முதந்து வரத கண்ணில நடந்து போலாம் என்று சொல்லி தன்னுடைய வீட்டை தேடி நடந்து வருகிறார். பேழை உனக்கு பேழைக்குள்ள இருக்கிறது எனக்குன்னு அந்த குழந்தை தான் மாணாக்கஞ்செட்டியார் வளர்ப்பு மகளாக வரக்கூடிய கண்ணகு. ஏற்கனவே அந்த கப்பல் வியாபாரி கனதுரைமான் வர்த்தகர் மாச்சோட்டாஞ்செட்டியார் வீட்டுல கோவலன், மாணாக்கஞ்செட்டியார் வீட்டுல கண்ணகி, ரெண்டு பேரும் பிறந்து குழந்தை பருவத்துல வளர போறாங்க, வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. திருக்கடையூர்ல மாதவி பிறந்து அதுவும் குழந்தை பருவத்துல விளையாண்டுட்டு இருக்குது. இந்த குழந்தைய எடுத்துட்டு வந்து கண்ணகின்னு பேரு வச்சு கண்டெடுத்ததுனால கால் சிலம்போட பிறந்ததுனால கர்ணகின்னு பேரு வச்சு சீராட்டி பால் ஊட்டி செல்வ சிறப்போடு வளர்த்த போறாங்க. நேயர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடியது கோவலன் கண்ணகி மாதகு.

0: மூணு பேரும் பிறந்து குழந்தை பருவத்துல இருக்கிறாங்க. ஆதி முதல்ல இருந்து இந்த கோவலன் வாழ்க்கை வரலாறு மிக்க சிறப்பான கதைய உங்களுக்காக நாங்க பாடியிருக்கோம். இதனுடைய தொடர்ச்சி கதை முடிய வரைக்கும் அடுத்து நாங்க பாடுவோம் இந்த வானொலி. ஆமா,
1: இதோட நினைச்சுக்காதீங்க.
0: ஆமா,
1: மீண்டும் அடுத்து இக்கதை தொடர்பா வரும்.
0: கோவலன் கண்ணகி மாதவியை பிறந்து குழந்தை பருவத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து வரப்போற கதையை நேயர்கள்

இதுவரைக்கும் கோவலன் கண்ணகி கதை உடுக்கடி கதைப்பாட்டின் ஒரு பகுதியை கேட்டோம். பாடியோர் உடுமலைப்பேட்டை பூளவாடி எம் முத்து மீனாட்சி குழுவினர்.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரியில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. தமிழ்நாட்டின் எஞ்சிய பகுதிகளிலும் காரைக்காலிலும் வறண்ட வானிலை நிலவுகிறது. அதிகபட்சமாக கிருஷ்ணகிரியில் 70.8 mm மழையளவு பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 3-4 degrees Celsius வரை உயர்ந்தும், தமிழகத்தின் எஞ்சிய பகுதிகளிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. அதிகபட்ச வெப்பநிலையாக திருத்தணியில் 40 degrees Celsius பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக கன்னியாகுமரி, அரியலூர் பகுதிகளில் 24 degrees Celsius பதிவாகியுள்ளது. கொடைக்கானலில் 13 degrees Celsius பதிவாகியுள்ளது. சென்னையிலும் புதுச்சேரியிலும் 2 degrees Celsiusலிருந்து 4 degrees Celsius வரை இயல்பை விட வெப்பம் அதிகரித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 degrees Celsius ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29 degrees Celsius ஒட்டியும் இருக்கக்கூடும். அதிகபட்சமாக வாரண்டப்பள்ளியில் 7 cm மழையளவு பதிவாகியுள்ளது. உளுந்தூர்பேட்டையில் 6 cm மழையளவும், வெங்கூரில் 5 cm மழையளவும் பதிவாகியுள்ளது. புவனகிரி, கிருஷ்ணகிரி, சிதம்பரம், நலமுக்கு ஆகிய இடங்களில் 4 cm மழையளவு பதிவாகி

0: உள்ளது. ஆம்பூர், கேட்டி, திருப்பத்தூர், வடப்புத்துப்பட்டு, கொள்ளிடம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. குண்டூர், கடலூர், நாகர்கோயில் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
2: வணக்கம், நான் எழுத்தாளர் லதா சரவணன், தொழில் முனைவோர். முதல்ல 90 வருட ரேடியோ குழந்தைக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். என்னடா குழந்தைன்னு சொல்றேன் பாக்குறீங்களா? அவங்க தாங்க தினசரி புதுசா கத்துக்குவாங்க, தன்னோட குறும்பான செயல்களால நம்ம ரசிக்க வைப்பாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு 1992 அந்த டைம்ல அதிகாலையில தூக்கத்துல இருந்து நம்மளை எழுப்புறது முதல்ல அந்த மெல்லிய இறைச்சலோட கலந்து காத்துல வர்ற அந்த சப்தம் தான். நான் ஸ்கூல் போற அந்த நேரத்துல காலையில தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவர்களுடைய இன்று ஒரு தகவல் கேட்பேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரசனையா அந்த குரல்ல அவருடைய அந்த கதைகளையும் தகவல்களையும் கேட்கறதே ரொம்ப அலாதியான ஒரு இன்பமா இருக்கும். அப்ப எனக்கு வாசிப்பு அனுபவம் எல்லாம் இல்ல அப்படின்னாலும் இந்த கேட்டல் அனுபவத்தை எனக்கு கொடுத்தது ரேடியோன்னு தான் சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமையில அந்த சாயந்திர நேரத்துல வந்து ஒளிச்சித்திரத்துல ஒரு நாடகத்தையும் ஒரு திரைப்பட வசனத்தையும் கேட்கும் போதும் பாடல்களை கேட்கும் போதும் எவ்வளவு நெருக்கமான ஒரு உணர்வை வந்து அது கொடுத்தது. ரேடியோ நம்மளால கையில தூக்கிட்டு போக முடியலனாலும் இன்னைக்கு கார், மொபைல் அப்படின்னு நிறைய இடங்கள்ல நம்ம கூட பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கு. காணாத குரல், மறக்க முடியாத காலம், அந்த மறக்க முடியாத நினைவில் நானும் சில தடவை பங்கேற்றிருக்கேன் அப்படிங்கறது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. மனிதர்களை இணைக்கும் அந்த ரேடியோவின் குரல் இன்னும் 100 ஆண்டுகள் வாழணும் அப்படின்னு நான் வந்து வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.
3: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: இன்னும் சில நொடிகளில் செய்திச் சுருக்கம் சென்னை என்று.
1: குடிமை பணி அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் அதிநவீன தளவாடங்கள் வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜயை மாநில தேர்தல் ஆணையர் திருமதி ஜோதி நிர்மலா சாமி இன்று சந்தித்து பேசினார். தமிழக அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் விரும்புவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தவிக அமைச்சரவையில் சேர்வது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்குள்ளான மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடும் அரசு வேலைவாய்ப்பும் மாநில அரசு வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, ஈரோடு, திண்டுக்கல் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். போபாலில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் விராட் கோலி 2வது இடத்திலும் ரோஹித் சர்மா 4வது இடத்திலும் உள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு.

0: Belgrado.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
4: என்னப்பா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க?
5: ஆமாப்பா. ஏன்பா தாடி ஷேவ் பண்ண எவ்வளவு ஆகும்?
4: அதேதான்ப்பா 60 ரூபா.
5: அட, இப்ப என்கிட்ட வெறும் 30 ரூபா தான் கேஷ் இருக்கு.
4: பாரு, ரெண்டு வழி இருக்கு. முதல்ல பாதி தாடி பண்ணிக்கிறியா?
5: அடுத்த வழி,
4: அட, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணு யூபிஐ மூலமா.
5: நல்ல வேலை, யூபிஐ என்ன காப்பாத்திருச்சு.
4: அப்படின்னா வேலை பண்ணு, ஃபேஷியலும் பண்ணிக்கோ, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடு.
6: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
7: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

0: டீட்டர் நிகழ்ச்சியோட முதல் பாடல் பணமா பாசமா படத்துல இருந்து கேட்டோம். நிகழ்ச்சியில பாடல் கேக்குறதுக்காக நேயர் காத்திருக்காங்க. வணக்கம், யாரைங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், நாய்க்கனூர் வேலுமணிங்க.
0: நாய்க்கனூர் வேலுமணி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு எங்க வீட்டு பெண்ல இருந்து சிரிப்பு பாதி அழகை பாதி.
0: ஓகே, பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

அன்றொரு நாள் மன்னன் சாலமனுடைய சபையில் ஒரு விசித்திரமான வழக்கு வந்தது. ஒரு பிள்ளை, இரண்டு தாய்மார்கள், இரண்டு பேரும் அது தன்னுடைய பிள்ளை என்கிறார்கள். பிள்ளைக்கோ தன் தாய் யார் என்று சொல்ல தெரியவில்லை. மன்னன் சாலமன் யோசித்தான்,

0: கண்ணா நலமா படத்திலிருந்து இந்த பாடலை கடிதம் மூலமாக விரும்பி கேட்டிருந்தாங்க என் பாலசுப்ரமணியம் போத்தனூர்லேருந்து. நம்ம டீ டைம் நிகழ்ச்சியில் நேயர் காத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சிறு விளம்பர இடைவேளை.
1: 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
2: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
1: முன்பதிவிற்கு 7418874111.
0: டிடென் நிகழ்ச்சியில் 1950களிலிருந்து 69 வரைக்கும் வெளிவந்த உங்களோட விருப்ப பாடல்கள் எல்லாமே எங்களுக்கு அழைச்சி சொல்லலாம். 04222316312. ஒரு சிறு வேண்டுகோள், நிறைய வந்த நேயர்களே திரும்பி திரும்பி வர்றதுனால புதிய நேயர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. அதனால் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் நீங்கள் அழைச்சா நல்லாயிருக்கும். புதிய நேயர்களுக்கு வழிவிட்டிங்கன்னா அவங்களோட விருப்ப பாடல்களையும் நம்ம புது புதுசான நிறைய பாடல்களை கேட்கலாம் இல்லையா. இந்த நிகழ்ச்சியில் இப்போ ஒரு நேயர் காத்திருக்காங்க. வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
3: புதுமலை வட்டம்
0: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: ராஜபாட் ரங்கத்துறை படத்திலிருந்து அம்மா அம்மா தம்பி என்ற
0: பாடல் வருது கேளுங்க.

0: டீ டைம்ல விருப்ப பாடல் கேட்க மற்றும் நேர் வணக்கம், யாரீங்க வந்து பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கறேன். நான் ஏலக்காடு பேருந்து மணி பேசுறேன்.
0: ஆ, என்ன பாடல் வேணுங்க?
1: எனக்கு நீதி தலைவர்கள் நான் பாத்தா பைத்தியங்கற வாட்டு வைங்க.
0: ஓகே, பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

நீ

0: 3:30 நிமிடம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இது டீ டைம் நேரம். நேர்களே, நாளை காலை 8:50 நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டு பயன்பெறுங்கள். டீ டைம் நிகழ்ச்சியில நம்மளோட பேச காத்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: விஜயலட்சுமி, திருப்பூர்ல இருந்து.
0: ஓகே, உங்களோட ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு என்ன பாடல் என்ன படத்துல இருந்து சொல்லுங்க.
1: அடிமை பெண்ணில் இருந்து 1000 நிலவே வா ஓடும் மேடம்.
0: ஓகே, பாடல் வருது கேளுங்க.
1: நன்றி.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்,

0: புதிய பறவை படத்துல இருந்து பார்த்தனா ஞாபகம் இல்லையோ இந்த பாடல விரும்பி கேட்டிருந்தாங்க வாட்ஸ்அப் வழியா கோணமலை அமராவதி அஜய் ஸ்ருதிகா. டீ டைம் நிகழ்ச்சியில பாடல் கேட்க காத்திருக்காங்க மற்றும் ஒரு நேயர். வணக்கம், யாரு இங்க பேசுறீங்க?
1: வணக்கம்மா, திருப்பூர்ல இருந்து சேகர் பேசுறேம்மா.
0: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ரிக்ஷாக்காரன் படத்துல இருந்து அழகிய தமிழ் மகள் என்கிற
0: பாடல். ஓகே, பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. திருப்பூர் சேகர்க்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் பாடல் இதோ.

அழகிய தமிழ் மகள் இவள் இரு விழிகளி எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல் படித்தால் ரசிக்கும் கனிபோல் இனிக்கும்.

அழகிய தமிழ் மகன்கள் இருவிழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல்.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனிய நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு நரசிபுரம் கந்தசாமி அப்படிங்கிற ஒரு நேயர் வந்து அடிக்கடி குரல் மாற்றி இன்றைக்கு கூட நாயக்கனூர் வேலுமணி அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இது பற்றி நிறைய நேயர்கள் எங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்காங்க. நரசிபுரம் கந்தசாமி, தயவுசெய்து இனிமேல் இங்கே கால் பண்ண வேண்டாம். திருப்பி திருப்பி கால் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா புதிய நேயர்கள்

யாருக்குமே எங்களால் லைன் கொடுக்க முடியறதில்ல. இது வந்து நிறைய பேர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஏதாவது இதே மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இனிமேல் வந்துட்டு வாட்ஸ்அப் வழியாக மட்டும்தான் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமே நடக்கும், இனிமேல் கால்ஸே யாருக்குமே தரமாட்டோம் அப்படிங்கிற முடிவை கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவுசெய்து ஒரு வேண்டுகோளாக சொல்கிறோம், நரசிபுரம் கந்தசுவாமி திருப்பி திருப்பி இந்த மாதிரி குரல் மாற்றி பேசி அப்படி என்ன தான் சாதிச்சிட போகிறீங்க அப்படிக்கு பேசி ஒரு பாட்டு கேட்டு, அதனால் இந்த மாதிரி தயவுசெய்து பண்ணாதீங்க. மற்ற நேயர்களும் புதிய நேயர்களுக்கும் தயவுசெய்து வழிவிடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறோம்.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை காலை மணி 10:02 ஒலிபரப்பாகும்.
1: பஞ்ச கல்யாணி குதிரையில பறந்து வருவாரு, தாங்க வழி விட்டு ஒதுங்கி நிக்கணும்.
2: நல்ல சொன்னடி ராதா.
1: இத பாரு கோபி, வழியில வர பெண்களை கலாட்டா செஞ்ச அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஆமா,
3: என்ன சுத்தி சுத்தி வளர்ப்பியா?
1: உன் வாய்க்கு கடிவாளம் போட்டு பொண்ணுடைய ரெக்லாவிலேயே உன்னை பூட்டி சவாரி வருவேன். ஜாக்கிரதை.

முடிப்பேன் நேத்து புத்தாள்.

டீடம் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலை விரும்பி கேட்டிருந்தாங்க பொள்ளாச்சி கோவில் பாளையம்லேருந்து ரங்கராஜ் புஷ்பலதா. நேர்கள் இதுவரை ரசித்தது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 டீ டைம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட நான் ஆர்ஜே மஞ்சு.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட குடிமை பணி அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் அதிநவீன தளவாடங்கள் வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜயை மாநில தேர்தல் ஆணையர் திருமதி ஜோதி நிர்மலா சாமி இன்று சந்தித்து பேசினார். தமிழக அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் விரும்புவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தவிர அமைச்சரவையில் சேர்வது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் தெரிவித்துள்ளன. தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்குள்ளான மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடும் அரசு வேலைவாய்ப்பும் மாநில அரசு வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, ஈரோடு, திண்டுக்கல் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். போபாலில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் விராட் கோலி 2வது இடத்திலும் ரோஹித் சர்மா 4வது இடத்திலும் உள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: 1500க்கும் மேல் ரோபோ

நாலு மணி ரெண்டு நிமிஷம் ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103ல இது கெட் செட் கோ தி கேம் ஷோ நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட நான் அஜய் வஞ்சு. இன்னைக்கு என்ன கேம் விளையாட போறோம் அப்படின்னு ஆவலா இருப்பீங்க.

தினமுமே ஒரு ஒரு புதிய புதிய கேமை வந்து நம்ம ஆஜிஸ் கொண்டு வந்து உங்களோட ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க. இன்றைக்கு விளையாட போகிற கேம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவள் இருப்பீங்கன்னு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி தென்னவன் படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியை தொடங்கலாம்.

ஓகே, இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில் நம்ம என்ன விளையாட போகிறோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கேம் தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். இது வந்து நம்ம வாட்ஸ்அப்லேயே விளையாடலாம். 9585800103 அப்படிங்கிறது ஆகாஷ்வாணியோட வாட்ஸ்அப். அப்படி இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னா, நாலு எழுத்துகள் அதோட விடுபட்ட அது அந்த நாலு சொற்களில் வந்து ஒரு எழுத்து விடுபட்டிருக்கும். அந்த நாலு சொற்களுக்குமே இந்த ஒரே ஒரு எழுத்து அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு சொல்லாக கன்வெர்ட் ஆயிரும்.

அவ்வளோதான் விஷயம். ஸோ இன்றைக்கு முதல் செட் ஆஃப் ஃபோர் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, த டேஷ் இர் வ, அது ஒரு முதல் வேர்டு. ரெண்டாவது வார்த்தை வந்து நா டேஷ் இம். மூன்றாவது தூ டேஷ் சி. நான்காவது பாவ டேஷ் இம். த டேஷ் இர் வ, நா டேஷ் இம், தூ டேஷ் சி, பாவ டேஷ் இம். இது இந்த நாலு வார்த்தைக்குமே அந்த விடுபட்ட இடத்துல வந்து ஒரே ஒரு எழுத்து. இந்த நாலு வரைக்குமே ஒரே ஒரு எழுத்து தான். அது என்ன எழுத்து அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு வாங்க.

கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில் கேட்ட பாடல் ஔவை சண்முகி படத்திலிருந்து. நம்ம இன்றைக்கி என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா, நான்கு சொற்கள் கொடுப்பேன், நான்கு சொற்களில் ஒரே ஒரு எழுத்து மட்டும் விடுபட்டிருக்கும். அந்த ஒரே எழுத்து வந்து இந்த நான்கு சொற்களுக்குமே பொதுவானதாக இருக்கும். அப்படி நான்கு வார்த்தைகள் கொடுத்துருந்தேன், விடுபட்ட எழுத்து எது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஓகே, இதுக்கு வந்து நிறைய பேர் பதில் சொல்லியிருக்காங்க. கோணமலை ஆனந்தன், தென் பொன்முடி நாகமணி, வெள்ளையங்காடு கீர்த்தி, ஹரீஷ், மகேஸ்வரி, சுந்தரராஜன், பாக்யம், உமா, ராமலிங்கம், முனுசாமி நகர், ராமநாதபுரம், ஜெயலட்சுமி, மனோகரன், சிங்கா, நல்லூர், அவினாஷி, பிரபு, தேவி, ஸ்ரீசாய், அன்னபூர்ணி, திருஷூர், அந்தோனிராஜ், சென்னை, செல்வபுரம், சையத், ருசூல், ராஜா, ராமகிருஷ்ணன், புனிதா, திருப்பூர், நஞ்சப்பா நகர், ஞாபகம் வைக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சுதாகர், ஆதித்தன், சேரன் மாநகர்லேருந்து, பிரமீலா, சென்னையிலேருந்து சரியான பதில் தந்திருக்காங்க, பாண்டியன், சிவசங்கர், பாண்டியநகர், சிவசங்கர், இந்திராணி, சாந்தினி, சம்சுதீன், ருத்ரபாளையம், பொள்ளாச்சி கோவில்பாளையம், ரங்கராஜ், புஷ்பலதா, முருகேசன், பொள்ளாச்சி, ஜெயஸ்ரீ, வடவள்ளி, திருப்பூர், பாலா, ராமகிருஷ்ணன், கொழும்பம், கொண்டான், இவ்வளோ நேயர்கள் ரொம்ப அழகாக கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க. பெருமாள் சுவாமி, சுமதி, சாவக்காட்டுப்பாளையம், நாச்சிமுத்து, வெள்ளலூர். ஓகே, என்ன எழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா, லா, பள்ளிக்கு வர லா, அந்த லா போட்டோம்னா தளர்வு, நாளம், துளசி, பவளம், நாலு வார்த்தைக்குமே அந்த லா அப்படிங்கிற அந்த ஒத்த எழுத்தை போட்டோம்னா நாலு வார்த்தையும் பொருந்தி போகும். இந்த புதிரை கரெக்டாக கண்டுபிடிச்ச எல்லா நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம அடுத்த செட் ஆஃப் வேர்ட்ஸுக்கு போகலாம். வ டாஷ் மை, மா டாஷ் வு, சே ய டாஷ், சே வி டாஷ் யா இர். திருப்பவும் சொல்கிறேன், வ கோடு மை, மா கோடு வு, சே கோடு, சாரி, சே யா கோடு, சே வி கோடு யா இர். சரிங்களா, இந்த நாலு வார்த்தைக்குள்ளே விடுபட்டிருக்கும் அந்த எழுத்து எது? இந்த ஒரே ஒரு எழுத்து போட்டோம்னா இந்த நாலு வார்த்தையும் ஃபில் ஆயிரும். முதல் வார்த்தை வா டேஷ் மை, இரண்டாவது மா டேஷ் வு, மூன்றாவது சே ய டேஷ், நான்காவது சே வி டேஷ் யா இர். இந்த வார்த்தைகள்ல விடுபட்டிருக்கும் அந்த எழுத்து என்னன்னு கண்டுபிடிங்க.

ரசித்த பாடல் அரசு திரைப்படத்திலிருந்து. கெட் சட் கோ நிகழ்ச்சியில் நம்ம நான்கு சொற்கள் ஒரு எழுத்து புதிர் விளையாடிட்டு இருக்கோம். ரெண்டாவது செட் ஆஃப் வேர்ட்ஸ் நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, வா டேஷ் மை, மா டேஷ் ஊ, சே ய டேஷ், சே வி டேஷ் யாயிர். இதுக்கு அந்த இடத்துல பொருந்துற அந்த எழுத்து எது அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் பதில்கள் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து நான் சொல்லாத செட் ஆஃப் வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு அதுதான் பதில் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஜோதி நகர்லேருந்து அஜய் மகதி, பூலுவாப்பாளையம் ஆனந்த முருகன். ஆனால் அவங்க வந்து வார்த்தைகளே மாற்றிட்டாங்க, அப்படியே வேறு வேறு செட் ஆஃப் வார்த்தைகள் போட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் கோணமலை ஆனந்தன் அவங்களும் மாற்றி தான் சொல்லியிருக்காங்க. கஞ்சம்பட்டி ஆர்கே சண்முகானந்தம், நான் சொல்கிற எல்லா வார்த்தைகளும் மூணு நாலு தடவை திருப்பி திருப்பி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆனாலும் என் வார்த்தைகள் இவ்வளோ மாற்றி போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியலை. செந்தில் பிரபு, திவ்யா பாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முக நகர், மூக்கனூர், அவினாஷி, பிரபுதேவி, ஸ்ரீ சாய், வெள்ளியங்காடு, கீர்த்தி, மகேஸ்வரி, செல்வபுரம், சையத் ரசூல், ஹரிஹரன், பாரதி, மகாலிங்கம், கள்ளிவலசு, உமா ராமலிங்கம்.

முனுசாமி நகர், ராமநாதபுரம், கோவை, கிருத்திகா பல்லடம், ராமகிருஷ்ணன், கொழும்பம் கொண்டான், அமீர் பாஷா, வானூர், ருத்ரா பாளையம், ஜெயஸ்ரீ, வடவள்ளி, ராஜா ராமகிருஷ்ணன், புனிதா நகர், திருப்பூர், பிரமீலா சென்னை, திருப்பூர் பாலா, ஜெயலட்சுமி, மனோகரன், சிங்காநல்லூர், சுதாகர், ஆதித்தன், சேரன் மாநகர், தென் பொன்முடி, நாகமணி. ஓகே ஓகே, இவங்க எல்லாருமே பதில் சொல்லியிருக்காங்க. சிலர் வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. சரியான பதில் சொன்னால் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். சரியான பதில் என்ன அப்படின்னா, லீ, எலி, பல்லி, இதுக்கெல்லாம் வரும் இல்லையா, அந்த சின்ன லீ, அந்த லீ தான் வந்து இதுக்கு பொருந்தக்கூடிய எழுத்து. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலிமை அப்படிங்கிற வார்த்தையில் வரும், மலிவு, செயலி, செவிலியர், இந்த நாலு வார்த்தைக்குமே லீ அப்படிங்கிற அந்த ஒரு எழுத்து வந்து மேட்ச் ஆகும். இதை வந்து கரெக்டாக பதில் கண்டுபிடிச்ச எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பிறகு அடுத்த பதற்கு போகலாம்.

0: ரசித பாடல் பகவதி திரைப்படத்திலிருந்து.
1: என்றும் நீங்கள்
0: நான்கு மணி 30 நிமிடம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நம்ம விளையாடிட்டு இருக்கோம் கெட் செட் கோ த கேம் ஷோ. இன்னைக்கு நம்ம 4 வார்த்தை சொல்லி ஒரு எழுத்து சொல்லி புதிர் தான் விளையாடிட்டு இருந்தோம். ஆனால் நிறையா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 4 வார்த்தைங்கிறது வந்து எங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில நேயர்கள் சொல்லியிருக்காங்க. விளையாட்டே உங்களுக்காக தானே, அதனால் விளையாட்டை மாற்றிடுவோம் அப்படின்னு விட்டுலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்ல போகிறேன். அந்த ஒரு வார்த்தையில் வந்து ரெண்டு இடத்துல வந்து இந்த ஒரே எழுத்து தான் வரும். அந்த விடுபடுற எழுத்து வந்து எது அப்படின்னு கண்டுபிடிங்க. ஓகே, இதில் முதல் அந்த வார்த்தை நான் சொல்ல போகிற வார்த்தை வந்து ஊ டேஷ் கா டேஷ் சி. இந்த ஒரே ஒரு வார்த்தையில் ரெண்டு இடத்துலையுமே விடுபட்டிருக்கிறது ஒரே ஒரு எழுத்து தான், அந்த எழுத்து என்னன்னு கண்டுபிடிங்க. ஊ கோடு கா கோடு சி, இதில் என்ன எழுத்து விடுபட்டிருக்கு அப்படின்னு கண்டுபிடிங்க. விடைகள் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த பாடலுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம்.

ஆதலால் காதல் செய்வீர் படத்துலேருந்து பாட்டு கேட்டோம். நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாலு வார்த்தை கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது, கண்டினியூஸாக ஞாபகமே வச்சுக்க முடியல, அதனால் ஈஸியாக கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் ஒரு வார்த்தைக்கு ஒரு எழுத்து கொடுத்தேன்னா, அப்போ வந்து செல்வபுரம் சையத் ராசூல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாலு வார்த்தை சொல்லும்போது ஏதோ ஒன்றுக்கு வந்து எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருவோம், அதை வச்சு மற்ற எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கேன், இதில் ஒன்றே ஒன்று சொல்கிறதுனால தலையை பிச்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி போனாலும் திட்டுனா, அப்படி போனாலும் திட்டுனா, எப்படிப்பா கேம் விளாட முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இன்றைக்கி நான் ஒரு வார்த்தை வச்சு கேட்டிருந்தேன் இல்லையா, ஊ டேஷ் கா டேஷ் சி அப்படிங்கிற இந்த வார்த்தையில் வந்து விடுபடுற எழுத்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து ஜோதி நகர் அஜய் மகதி கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஜெயலக்ஷ்மி மனோகரன் சிங்கநல்லூர் பீடம்பள்ளி வாசுதேவன் பூலுவப்பாளையம் ஆனந்தமுருகன் கோணமலை ஆனந்தன் சுதாகர் ஆதித்தன் சேரன் மாநகர் மூக்கனூர் சண்முக நகர் சிவகுமார் மலர்குடி சபரிப்ரியா சரோஜினி கஞ்சமட்டி சண்முக ஆனந்தன் திருப்பூர் பாலா ராமகிருஷ்ணன் கொழும்பும் கொண்டான் ஜெயஸ்ரீ வடவள்ளி. ஓகே, உமா ராமலிங்கம் முனுசாமி நகர் ராமநாதபுரம் முருகேசன் பொள்ளாச்சி இவங்க எல்லாமே பதில் சொல்லியிருக்காங்க. இதுக்கான சரியான எழுத்து என்ன அப்படின்னா, இட் அப்படிங்கிற எழுத்தை அங்கே பொறுத்துனீங்கன்னா உட்கட்சி அப்படிங்கிற வார்த்தை வரும். உட்கட்சி அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். மெதுவாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே எப்படிங்க மெதுவாக சொல்ல முடியும், ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறோம், கொஞ்சம் மெதுவாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன், பார்க்கலாம் அடுத்த வார்த்தை சொல்கிறேன், இதையாவது நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்னு பார்க்கலாம். மே டேஷ் பா ல டேஷ் மே கோடு பா

ல கோடு, இந்த ரெண்டு இடங்களிலும் ஒரே ஒரு எழுத்து வந்ததுன்னா இந்த வார்த்தை பூர்த்தியாகும். அது என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ நல்லா இருக்கு மேடம் விளையாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோணமலை ஆனந்தன். ஓகே, அப்படியே விளையாடுங்க பார்க்கலாம். வார்த்தைகளை கண்டுபிடிங்க, ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்து யாரெல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம்.

4:44 நிமிஷம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இது கெட் செட் கோ தி கேம் ஷோ. இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு சித்திரச்சிவானம் நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற தத்துவ பேராசிரியர் திரு வேதகிரி கணேசன் அவர்களுடன் நேரலை இடம்பெறும், கேட்டு பயன்பெறுங்கள். ஓகே, நம்ம வார்த்தை கேட்டிருந்தது மே டேஷ் பால டேஷ், இதில் வந்து என்ன எழுத்து ஃபில் பண்ணால் இந்த வார்த்தை கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தோம். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பதில் சொல்லியிருக்காங்க. சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா மெத்ரன், அக்ஷய் மீனாட்சி, மணி நகரம், மதுரை, ஷீலா நகர், ஜோதி ஷீலா ராணி, ஜோதி நகர், தென் பொன்முடி, நாகமணி, பாரதி, மகாலிங்கம், கள்ளிவலசு, ஜோதி நகர், அஜய் மகதி, அன்னபூர்ணி ஃப்ரம் திருஷூர், பீடம்பள்ளி வாசுதேவன், மே ராமகிருஷ்ணன், கொழும்பம் கொண்டான், கோணமலை ஆனந்தன், ஹரிஹரன் பெங்களூர், அன்புராணி சென்னை, அந்தோனிராஜ் சென்னை, சையத் ரசூல், பூலுவப்பாளையம் ஆனந்தமுருகன், முகமது யாசின் ருத்ரபாளையம், மதுக்கரை பெரியசாமி, கிருத்திகா பல்லடம், ஜெயலக்ஷ்மி மனோகரன் சிங்கநல்லூர், பிரமீலா சென்னை, புலிராஜ் கீழ்குந்தா நீலகிரி, மூக்கனூர் சண்முகநகர், சிவகுமார் மலர்குடி, சபரிப்ரியா சரோஜினி, சாம் கோவை, ஜெய்ஸ்ரீ வடவள்ளி, கஞ்சம்பட்டி சண்முக ஆனந்தம், இவங்க எல்லாமே சரியான பதில் சொல்லியிருக்காங்க. அந்த எழுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதாங்க எழுத்து. அப்படிங்கிற அந்த எழுத்து போட்டோம்னா மேம்பாலம் அப்படிங்கிறது நம்மளோட விடையாக வரும். ஸோ சூப்பராக எல்லாமே கரெக்டாக பதில் சொன்ன நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். தொடர்ந்து அடுத்த அடுத்த வார்த்தை என்னன்னு பார்க்கலாம். டேஷ் தி டேஷ் ல இக் கூ, கோடு தி கோடு லா இக் ஹூ, இந்த வார்த்தைக்கு தேவையான அந்த எழுத்து என்னன்னு கண்டுபிடிங்க.

கெட்ஸ்அட் கோ நிகழ்ச்சியில் நம்ம ரசிச்ச பாடல் சொல்ல மறந்த கதை திரைப்படத்தில் இருந்து. லாஸ்ட்டாக கேட்ட புதிருக்கான புதிர் வந்துட்டு டேஷ் தி டேஷ் லா இக்கு இங்கே வர எழுத்து என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். வழக்கம் போல் அடிச்சடி இருக்காங்க நம்ம நேயர்கள் யாரெல்லாம் கரெக்டாக நம்ம பதில் சொல்லியிருக்கான்னு பார்த்தா ஷீலா ராணி, ஜோதி நகர், கணேஷ் சிறுமுகை, தென் பொன்முடி, நாகமணி, ஜோதி நகர், அஜய், மகதி, பாரதி, மகாலிங்கம், கலைவலசு, பூலுவப்பாளையம், ஆனந்தமுருகன், பீடம்பள்ளி வாசுதேவன், சையத் ரசூல், ராமகிருஷ்ணன், கொழுமங்கொண்டான், கோணமலை ஆனந்தன், அஜய், திருப்பூர் பாலா, சோ சண்முகசுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய் மீனாட்சி, மணிநகரம், மதுரை, பிரமீலா, சென்னை, கஞ்சம்பட்டி, ஆர்கே, சண்முக ஆனந்தம், ஜெயஸ்ரீ, வடவள்ளி, சுரேஷ்குமார், ஜோதிலக்ஷ்மி, தீபிகா, சபரி, சின்ன வதம்பசேரி, ரமண முதலிபுதூர், சுதாகர், ஜீவா, அன்னபூர்ணி, திருஷூர், ஜெயலக்ஷ்மி, மனோகரன், சிங்காநல்லூர், அவினாஷி, பிரபு, தேவி, ராஜா ராமகிருஷ்ணன், புனிதா, திருப்பூர். இவ்வளோ நேயர்கள் சரியான பதிலை இன்றைக்கி நமக்கு சொல்லியிருக்காங்க. என்ன அந்த எழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா வி அப்படிங்கிறது தான் அந்த எழுத்து. அந்த வார்த்தை வந்து விதிவிலக்கு. விதிவிலக்கில் வந்துட்டு ரெண்டு இடத்துல வி வரும். கரெக்டாக கண்டுபிடிச்ச நேயர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள்.

ரசித்த பாடல் சார்லி சாப்ளின் திரைப்படத்திலிருந்து நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது கெட் செட் கோ த கேம் ஷோ நிகழ்ச்சியில. நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட நான் ஆர்ஜே மஞ்சு. இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு சித்திரசிவன் நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற தத்துவ பேராசிரியர் வேதகிரி கணேசன் அவர்களுடன் நேரலை இடம்பெறும். இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து கரும்பை தாக்கக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மற்றும் அதன் மேலாண்மை முறைகள் குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துகள் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாலை 5 மணிக்கான செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து சித்திர சிவானம் நிகழ்ச்சியை வழங்க காத்திருக்காங்க நம்ம ஆஜே சிவா.

0: வணக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட குடிமைப்பணி அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். இத்தாலி அதிபர் திரு சர்ஜியோ மேட்டரல்லாவுடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் அதிநவீன தளவாடங்கள் வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜயை மாநில தேர்தல் ஆணையர் திருமதி ஜோதி நிர்மலா சாமி இன்று சந்தித்து பேசினார். தமிழக அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் விரும்புவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தவேக அமைச்சரவையில் சேர்வது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் தெரிவித்துள்ளன. தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடும் அரசு வேலைவாய்ப்பும் மாநில அரசு வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, ஈரோடு, திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா காலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டாரியா ஜோயா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். போபாலில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் விராட் கோலி 2வது இடத்திலும் ரோஹித் சர்மா 4வது இடத்திலும் உள்ளனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் மாலை 5:02, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் சித்திரச்செவ்வானம். சித்திரச்செவ்வானம் மாலை 5-6 வரைக்கும். இந்த 1 நேரம் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அனுபவங்கள், நிறைய நாலேஜபிளான பர்சன்ஸ் வந்து பேசக்கூடிய கருத்துக்கள் வந்து இடம்பெறும். இன்றைக்கும் கூட நம்ம நிகழ்ச்சியில் முனைவர் வேதகிரி கணேசன் இருக்காரு. அவர் யார், அவர் இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருக்காரு, அவருடைய அனுபவங்கள் என்ன, அவருடைய அறிவியல் ரீதியான பார்வை என்ன அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள். நிறைய விஷயங்கள் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. சார் வணக்கம்.
4: வணக்கம்.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் சார்பாக இனிய மாலை வணக்கம் உங்களுக்கு. பொதுவாக ஒரு படிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அறிவுத்திறன் வளர்க்குறதாக இருக்கும். அதுக்கப்புறம் காலகட்டத்தில் அது வேலைக்காகவும் வருமானத்துக்காகவும் ஒரு விஷயமாக நம்ம வந்து கொண்டு போக ஆரம்பிச்சிட்டோம். பட் நீங்கள் எடுத்துக்கிட்ட துறையில் வந்து இந்த மாதிரி முனைப்போட அதை லாங் டேர்முக்கு எடுத்துகிட்டு போகணுங்கடா அப்படின்ற ஒரு உந்துதல் எங்கேருந்து ஆரம்பிச்சது உங்களுக்கு?
4: அது ஸ்கூலில் இருக்கும்போதே ஆரம்பிச்சது. அப்புறம் காலேஜ் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்தேன், அங்கே ஆரம்பிச்சது.
3: ஓகே.
4: அதுக்கப்புறம் சென்னை பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி.
3: ஓ.
4: அப்புறம் பல இடத்துல வேலை செஞ்சுருக்கேன்.

0: மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் சைக்காலஜிஸ்ட்டு, அப்புறம் ஹைதராபாடில் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன்.
1: ஓகே.
0: அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லூதியானாவில் ரீஹாபிலிட்டேஷன் சைக்காலஜிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன், மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டு.
1: ஏன்னா பொதுவாகவே வந்து நம்மளுடைய காலகட்டங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் தான் வந்து அதிகமாக இந்த மாதிரி படிச்சுக்கிட்டே போவாங்க. ஆனால் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் படிப்பு மேலே ஆர்வமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன?
0: அதாவது நான் எடுத்த துறை வந்து உளவியல் துறை,
1: அதனால்
0: மனசு, உணர்ச்சிகள், சிந்தனை, அறிவு, கற்பனை திறன், அது வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி ஏரியாது.
1: சரி,
0: அது படிக்க ஆரம்பித்தா ஆர்வம் தானாக வந்துடுது.
1: ஓகே. பட் இப்படி ஒரு படிப்பு மேலே மிக ஆர்வம் இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதில் வந்து நம்ம ஆராய்ச்சி மேற்கொள்ளணும், அதன் மூலமாக மக்களுக்கு நிறைய விவரமான நல்ல விஷயங்கள் சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கு. அதுவும் குறிப்பாக இந்த கிளைமேட் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு விஷயம், இந்த பருவநிலை கால மாற்றங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம இடையில் முன்னாடி பேசிட்டு இருந்தோம், எப்போ மழை வருதுன்னு தெரியல, வந்தால் அதிகமாக வருது இல்லைன்னா வரவே மாட்டேங்குது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும்?
0: அதாவது வர வர இப்போது ஹீட் வந்து அதிகமாகுது, சுற்றுப்புற சூழல் வந்து அதிகமாகிட்டுருக்கு.
1: ஓகே.
0: குளோபல் வார்மிங்னு சொல்கிறாங்க. அது அதிகமாகிறது வந்து கடந்த ஒரு 100 வருஷத்துக்குள்ளே தான் அதிகமாக இருக்குது.
1: ஓகே.
0: இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் விட அதிகமாக இருக்குது. அதில் கடந்த ஒரு 30 வருஷத்துக்குள்ளே ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு. இந்த ரேட்டில் போனாக்கா உலகத்துக்கு பெரிய ஆபத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சயின்டிஸ்ட்டு சொல்கிறாங்க.
1: ஆமாம்.
0: அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக நான் இதை ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன்.
1: 30 வருஷமாக?
0: ஆமாம்.
1: ஓ, ஓகே.
0: அதாவது என்விரான்மெண்டல் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க, சுற்றுப்புற சூழல் மனவியல்னு சொல்லலாம். அதில் வந்து மனிதர்களால் சுற்றுப்புற சூழல் எப்படி பாதிக்கப்படுது, சுற்றுப்புற சூழலால் மனிதர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க. உதாரணமாக ஹீட் அதிகமாச்சுனாக்கா என்ன ஆகும்னா எல்லாருக்கும் பிபி அதிகமாகும்.
1: ஓகே.
0: அப்புறம் கோபம்
1: அதிகமாக,
0: கோபம் வரும், சண்டை சச்சரவு குடும்பத்துக்குள்ளே நடக்கிறது, அதுக்கப்புறம் நாட்டுக்குள்ளே சண்டை, இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து ஹீட்.
1: ஓகே.
0: இப்போ இந்த ஹீட் வந்து இப்படியெல்லாம் ஆகும்ன்றத தமிழில் வந்து அந்த காலத்துலேயே சொல்லியிருக்காங்க, தொல்காப்பியர் சொல்லியிருக்கார்.
1: ஓ.
0: அவர் வந்து நிலங்களை 4 விதமாக பிரிச்சிருக்கார், 4 வகை நிலங்கள். அதை சரியாக பயன்படுத்தலைன்னா வர்றது பாலை நிலம், பாலைவனம். அந்த பாலைவனம்
1: 4 வகையான நிலங்களை சரியாக
0: பயன்படுத்தலைன்னா வரக்கூடியது பாலைவனம்.
1: ஓகே.
0: அப்போ அந்த பாலைவனத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுன்னா சீக்கிரமாக கோபம் வந்துடும், சண்டை போடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நிறைய இடத்துல அதுக்கு உதாரணம் இருக்குது,
1: பார்க்க முடியுது.
0: ஆமாம். அதே நேரத்தில் உளவியலில் பார்க்கும்போது சம்மர் சீசனில் அடிதடி சண்டை, கிரிமினல் கேஸு அதிகமாகும். இதுக்கு டேட்டா இருக்குது, இன்டர்நேஷ்னல் லெவல்லே டேட்டா இருக்குது, சோஷியல் சைக்காலஜின்னு பேர். அப்போ ஹீட் அதிகமானாக்கா அவங்களுக்கு சிடுசிடுப்பு அதிகமாகிடுது, பொறுமையாக இருக்க முடியல, சண்டை சச்சரவு. ஆமாம், ஆமாம், அப்படி இருக்குன்றது இருக்குது. அதனால் இந்த ஹீட்டை எப்படி சரி பண்ணுறதுன்றது எனக்கு ஆர்வம் வந்தது முதல்ல. அப்போ அது என்ன பண்ணுறதுன்றதை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணி இப்போது மழை வருந்ததுன்னா உங்களுக்கு கூல் ஆகிடுது. இப்போ கோயம்புத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா மழை வந்ததுக்கப்புறம் நமக்கு சூடு தணிஞ்சிடுது.
1: ஆமாம்.
0: அப்போ அந்த மழை எப்போ வரும்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் மழை வந்துடுச்சுன்னா வெள்ளம் வந்துடுது. அது ஒன்று வெள்ளம், இல்லைன்னா காய்ச்சல், காய்ச்சல். அதனால் டெசர்டிஃபிகேஷன்றது, பாலைவனமாகிறது அதிகமாகிட்ருக்கு உலக அளவுலேயே. இப்போ வளர்ந்த நாடுகள்லேயே வந்து டேமில் தண்ணி இல்லை, அமெரிக்காவில் நிறையா இதில் வந்து டேமில் தண்ணி இல்லாமல் போயிடுது. அப்புறம் நதிகளும் வற்றி போயிடுது. ஜெர்மனி மாதிரி நான் இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ரைன்ற நதி வந்து தண்ணி இல்லாமல் காஞ்சி போயிடுது. அங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே காய்ச்சல் இருக்குது.
1: ஓகே.
0: அப்போ காய்ச்சல் வரும்போது என்ன ஆகுதுன்னா பயிர் பச்சையை வளர்க்க முடியாது, விவசாயிகளுடைய சாவுகள் அதிகமாகுது.
1: அது நீங்கள் சொன்ன மாதிரி வேர்ல்ட் வைட் பார்க்க முடியுது.
0: ஆமாம், பார்க்க முடியுது. அது வருஷா வருஷம் நடந்துகிட்ருக்கு. அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சிந்திக்கும்போது மழையை வந்து நாம் நினச்சா கொண்டு வர முடியுமா அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்கு ஏற்படுது.
1: மழை
0: நம்ம நினச்சா மழையை கொண்டு வரணும், அதே நேரத்தில் அது ஓவராக பெஞ்சா நிறுத்தணும்.
1: ஓ, அது எப்படி,
0: அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி அந்த துறையில் ஆராய்ஞ்சு பார்த்து சில டெக்னிக்ஸு டெவலப் பண்ணி

0: அதுக்கு இந்தியன் பேட்டன் ரைட்ஸ் அப்ளை பண்ணி அது கிராண்ட் ஆயிருக்கு.
1: கிரேட் சார், ஓகே சூப்பர். ஸோ மழையே இல்லைன்னா அதை வர வைக்கிறதுக்கான டெக்னிக்ஸ் என்ன மாதிரி, இல்லை ஓவர் ஃப்ளோ இருந்ததுன்னா, மழை அதிகமாக இருந்ததுன்னா அதை எந்த மாதிரி தடுக்கலாம் குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் இருக்குது. ஸோ இன்னும் சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்மளோட நிறைய விஷயங்கள் பேசி பகிர்ந்துட்டுருக்காரு முனைவர் வேதகிரி கணேசன் அவர்கள். ஸோ தத்துவ பேராசிரியர் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி கிளைமேட் டெக்னாலஜியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதில் காப்பி ரைட்ஸும் வாங்கி வச்சுருக்காரு. தொடர்ந்து பேசலாம் பாடலுக்கு பிறகு. கேளுங்க ரசிங்க, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 1.0 FM-ல இது சித்திரச்சவாடம்.

0: வச்சுனாக்கா ரொம்ப ஹாட் ஆச்சுன்னா, உதாரணமாக இப்போ ராஜஸ்தான்லாம் பார்த்தீங்கன்னா மேகம் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடும், மேலே போயிடுத்துனா என்ன ஆகிடும், அங்கே குளிர்ச்சி, மேலே குளிர்ச்சியான உடனே அது வந்து அப்படியே ஒரு பனிப்பாறையாக மாறிடும்.
1: ஓகே,
0: பனி லைட்டாக இருக்கிற வரைக்கும் மேலே போகலாம்.
1: ஆமாம்,
0: பனிப்பாறையாக மாறினா கிராவிட்டினால் அப்படியே கீழே இறங்கும், கீழே இறங்கும்போது அப்படியே பனி கட்டியாக வந்து அடிக்கும், டமால் டமால் அடிக்கும். இப்போ நாம் சின்ன சின்ன விழுத
1: ஆலங்கட்டி மலைக்கே நம்ம
0: சென்னையில் இங்கே கோயம்புத்தூர்லாம் சின்ன சின்ன ஆலங்கட்டி மழை பார்க்குறோம், ராஜஸ்தான் மாதிரி இடத்துல வந்து பாறைக்கல் மாதிரி வந்து அடிக்கும்,
1: அவ்வளோதான்.
0: அதில் வந்து உயிர்கள் வந்து இறந்து போயிடும், ரோட்டில் யாரோ ஆளோ எது போனாலும் ஒட்டாலும்
1: அவ்வளோ ஃபோர்ஸ் மேலே
0: அடிக்கும்போது அது ஆள் இறந்துருவாங்க. இது எக்ஸ்ட்ரீம் ஹீட் வந்தால் வரக்கூடிய ஒரு ரியாக்ஷன் அது. ஓகே, அப்போ ஹீட் என்ன பண்ணுதுன்னாக்கா காற்றை மேல் நோக்கி கொண்டு போய் மேகத்தை தூக்கிடும் மேலே. ஓகே, அப்போது காற்று குளுமையாக இருந்ததுன்னா மேகம் கீழே இறங்கும்.
1: ஓகே,
0: கீழே இறங்கும்போது என்ன ஆகுதுன்னா பனி பெய்ய ஆரம்பிச்சிடும், ரெயின்ஃபால் அண்ட் ஸ்னோஃபால்னு சொல்கிறோம்.
1: ஆமாம்,
0: பனி பொழிவு இல்லை மழை பொழிவுக்கு காரணமே மேகங்கள். மேலே போனால் ஒன்றும் பெய்யாது, ஒரு லெவலுக்கு மேலே போனால் ஐஸு, ஒரு லெவலுக்கு கீழே வந்ததுன்னா மழை. அப்போது அந்த மேகங்களை மேலேயும் கீழேயும் கொண்டு போகிறது எப்படி அப்படின்றது தான் டெக்னிக் அது.
1: ஓகே
0: ஓகே சரி, மேகத்தை மேலேயும் கீழேயும் கொண்டு போக முடியுமா,
1: அதுதான் எப்படி
0: மனிதர்களால் முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ வழக்கத்தில் உள்ள ஒரு டெக்னிக் என்னென்னா, அரேபியா மாதிரி நாடுகளில் என்ன பண்ணுறாங்கன்னா மழை இல்லை எல்லாம் காஞ்சி போயிருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, சில்வர் நைட்ரேட்னு ஒரு கெமிக்கல்,
1: செயற்கை மழை,
0: செயற்கை மழை, அது வந்து ஒரு ஃப்ளைட்டில் கொண்டு போய் மேகத்துக்கு மேலே போய் அதை மேலே தூவிடுவாங்க. தூவன உடனே அது வந்து கூலாகி அது அந்த மேகம் வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். ஆனால் அதில் ப்ராப்ளம் என்னன்னா ரொம்ப செலவாகும்.
1: ஓ,
0: அது ஒரு கம்பெனியை வச்சு ஃப்ளைட்டை வச்சு சில்வர் நைட்ரேட்டை போட்டு எல்லாம் பண்ணுறதுக்கு எக்கச்சக்க செலவாகும், ஆனால் மழை கொஞ்சம் தான் வரும்.
1: ஓ,
0: ஸோ இட் இஸ் நாட் வயபிள், அது வந்து அதனால் பிரயோஜனம் இல்லைன்றதுனால யாரும் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல,
1: மக்கள் அதை ஏற்றுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க.
0: ஆமாம், அப்போ இப்படி இருக்கிற நிலையில் வேறு வழியில் எப்படி கொண்டு வர்றது அப்படின்றத பற்றி நான் யோசனை பண்ணுறேன். அது வந்து டெரஸ்ட்ரியல்னா நம்ம தரையிலிருந்து மழையை கொண்டு வரணும், அது வந்து ஸ்கையில் போய் கொண்டு வர்றது,
1: அரபின் கண்ட்ரிஸ்
0: மேலே ஃப்ளைட்டில் போய் பண்ணுறது, தரையில் இருந்தே மேகத்தை கீழே இழுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா?
1: சார், இது வந்து இமேஜின் பண்ணி பார்க்கவே முடியல, ஏன்னா அதெல்லாம் பழைய சினிமாவில் பார்த்த மாதிரி இருக்கு, அது எப்படி பாசிபிள்?
0: ரைட்டு, அப்படி வரும்போது அந்த மேகம் எங்கே போகுது, அதனுடைய பிஹேவியர் என்னன்னா எங்கே மலை இருக்கோ அந்த மலை முகட்டில் வந்து மேகம் அப்படியே சூழ்ந்துருக்கும்.
1: ஓ,
0: இப்போ நம்ம கோயம்புத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா மருதமலை இருக்குது, பாரதியார் யூனிவர்சிட்டி இருக்குது, கேம்பஸ் இருக்குது, காலையில் எழுந்து பார்த்தா அந்த மலை முகட்டில் சூழ்ந்துருக்கும். அது ஏன் சூழுது, ஏன் மலை முகட்டில் அங்கே மேகம் வருதுன்னா மலை முகடு மேகத்தை அட்ராக்ட் பண்ண முடியுது.
1: ஓகே,
0: ஏன்னா மேகத்தில் வந்து சூடாக இருக்கும் மேகம், அதனால்தான் அது பறந்து போய் மேலே இருக்குது.
1: ஆமாம்,
0: அப்படி மேலே இருக்கும்போது நைட்டில் கிளைமேட் கூல் ஆகிடுது. ஓகே, நைட்டில் கூல் ஆகுது, இப்போ கூட சம்மரில் கூட நைட்டில் கூல் ஆகும், நைட்டில் கூலான உடனே என்ன ஆகிடுது, மேகம் வந்து ஹெவியாகி அப்படியே கீழே இறங்கும், கீழே இறங்கி மலை முகட்டில் வந்த உடனே அந்த மேகத்தில் உள்ள ஹீட்டை வந்து மலைக்கு கொடுத்துரும், ட்ரான்ஸ்மிட் ஆகிடும், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். அது கொடுத்த உடனே என்ன ஆகிடுது, அது இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கும், ஒரு லெவலுக்கு கீழே இறங்கினா மழை பெஞ்சிடும். ஸோ அதுக்கு ஒரு கட் ஆஃப் பாயிண்ட் இருக்குது, மழை பெய்யணுன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு கீழே வந்தால் மழை பெய்யும், மேலே போனால் மழை பெய்யாது, ஒரு லெவலுக்கு மேலே போனால் ஐஸ் ஆகிடும்,
1: கட்டி ஆகிடும்,
0: கட்டி ஆகிடும். அப்போ வந்து மற்ற ஃபாரின்லலாம் என்ன ஆகுதுன்னா, அதாவது மேற்கத்திய நாடுகளில் அங்கே பனிப்பொழிவு அதிகம், ஆனால் இப்போ என்னாச்சுன்னா பனிப்பொழிவு இல்லாமல் போயிடுது, சுவிட்சர்லாண்டில் இல்லை, இமயமலையிலே இல்லை, இமயமலையிலே இல்லை.

0: இது எல்லாம் நாசாவில் ஸ்டடி பண்ணி சொல்கிறாங்க.
1: ஓகே,
0: இமயமலையில் பனிப்பொழிவு இல்லை. பனிப்பொழிவு இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா பனி உருக்கி தண்ணியே தான் வரும். ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா இமயமலையின் உச்சியில் பனி வந்து தண்ணி ஆகாமல் நீராவியாகி மேலே போகுது.
1: அதிக ஹீட்டுனால
0: ஹீட்டு. அப்போ அந்த ஹீட் எங்கேருந்து வருது? மலையில் வருது ஹீட்டு. மலை முகட்டில் ஹீட் இருக்கு, இல்லை மலை ஃபுல்லாகவே ஹீட்டாக இருக்கு.
1: ஓகே,
0: அதனால் என்ன ஆயிடுது, மேகத்தை மேலே தள்ளிடுது. மேலே தள்ளினாக்கா அங்கே பனி கிடையாது. இது எல்லா இடத்துலையும் நடக்குது. ஐரோப்பிய நாடுகள்லேயும் பனிப்பொழிவு இல்லை. பனிப்பொழிவு இருந்தால் தான் அது உருகி தண்ணி வந்து அதான் அவங்களுக்கு தண்ணி, இல்லைன்னா தண்ணி இல்லை.
1: அதனால தான் நீங்கள் சொன்ன ஜெர்மனிலாம் வந்து நிறைய ரிவர்ஸ் வந்து வத்தி போனது
0: ட்ரை ஆகிடுது. ட்ரை ஆகிடுது.
1: ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு துறையில் ஒரு இவ்வளோ இப்போவே கூட கேட்டுட்ருக்கிற நேர்களுக்கும் சரி எனக்கும் சரி, அது என்னது உண்மையாகுதுன்னா மலை முகடுங்கிறாரு, மேகங்கிறாரு, இது இப்படி போகிறாரு, அப்படி போகிறாருங்கிறது ஒரு, ஏன்னா இது இந்த மாதிரிலாம் டீட்டெயிலாக யாரும் சொன்னதில்லை சார். நமக்கு வந்து மழை வருதும் போ, மழை வரலாம் போ, கேட்டால் நல்லவங்க நிறைய இருந்தால் தாங்க மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கிண்டலாக சொல்கிறது உண்டு. இந்த மாதிரி ஒரு ரிசர்ச்சை வந்து நம்ம மேற்கொள்ளும் போது இதில் நீங்கள் சந்தித்த சவால்கள் எந்த மாதிரி இருந்தது?
0: சவால்கள்னாக்கா என்ன ஆகுன்னா அது நிறைய தெரிஞ்சுக்கணும். அந்த சப்ஜெக்ட் வந்து வெரி வாஸ்ட் சப்ஜெக்ட்.
1: ஓகே,
0: பட் நம்ம நிறைய படிக்க முடியும். ஓகே, இப்போ நெட் இருக்கிறதுனால அதில் சர்ச் பண்ணி இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக படிக்கலாம்.
1: ஓகே,
0: முன்னாடியெல்லாம் லைப்ரரிக்கு போய் படிப்போம். இப்போ உட்காந்த இடத்துல நிறைய சீக்கிரமாக படிக்க முடியும்.
1: எஸ், நிறைய விஷயங்கள் உடனே தெரிஞ்சுக்க முடியும்.
0: உடனே தெரியும்,
1: ட்ராவல் பண்ணும்போது கூட நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இடங்களை பார்க்க முடியும். ஆனால் இப்போ இந்த டெக்னாலஜி வளர்ந்துட்டதுனால இப்போ குறிப்பாக ஏஐ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது நிறைய இடங்களில். அது இந்த துறைக்கு எவ்வளோ முக்கியத்துவமான ஒன்றாக இருக்குது?
0: அதாவது ஏஐ வந்து எல்லாத்தையும் கொடுத்தாலும், வீட்டில் சமையல் பண்ணுறாங்கன்னா காய்கறி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம், அரிசி பருப்புலாம், அதை குக் பண்ணுற ஆள் வேணால் அந்த நாலேஜ் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது.
1: ஆனால் இது வரைக்கும் நம்ம நிறைய நேர்காணல் பண்ணியிருக்கோம் சார், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அந்த உதாரணம் வைப்பாங்க. ஆனால் இது நல்லாயிருக்கு, இது காய்கறி வாங்கிடலாம்.
0: ஆமாம், இது சிந்தசிஸ்ன்னு பேர். பிட் அண்ட் பீசஸாக டேட்டா இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு பேட்டர்னை கண்டுபிடிக்கணும், அதை கோக்கணும், ஒரு லெவலாக கொண்டு வரணும். ஓகே, அந்த லெவல் கொண்டு வரும்போது இட் பிகம்ஸ் பியூட்டிஃபுல், இட் கிவ்ஸ் எ சொல்யூஷன், அவ்வளோதான்.
1: ஸோ ஒரு துறையில் ஒரு விஷயத்தை எடுத்து இந்த ஹீட் அண்ட் கோல்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கனெக்ஷன், அது எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம இங்கே பூமியிலேருந்தே பண்ண முடியும், ஐ மீன் தரையிலேருந்தே பண்ண முடியுன்ற ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்கிறோம். அதுக்கு இந்த காப்பிரைட்ஸ் வாங்கணுங்கிற எண்ணம் வரைக்கும் எப்படி போச்சு? அதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருந்திருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இல்லை இன்னும் இந்த மாதிரி ஸ்டடீஸ் ஓரியன்டாக நிறைய சப்போர்ட் இருந்திருக்கும், அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: அதாவது இப்போ காப்பிரைட்ஸ் வாங்குறது ஏன்னா இட்ஸ் எ ரெக்கக்னிஷன் பை எக்ஸ்பர்ட்ஸ்.
1: ஓகே,
0: லைக் தட். ஓகே, இதில் ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து பப்ளிஷிங், ஆர்டிக்கலாக பப்ளிஷ் பண்ணலாம், கான்ஃபரன்ஸில் ப்ரெசென்ட் பண்ணலாம்.
1: ஓகே,
0: அதெல்லாம் ஓகே. பட் இது பேட்டன் ரைட்ஸ்னு வரும்போது என்ன ஆகுதுனாக்கா கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் அது போல் கமிட்டிஸ் வச்சுருக்காங்க, அதில் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க.
1: ஓகே,
0: இப்போ நம்ம கொடுக்குறது எல்லாம் அவங்க பார்த்துட்டு திரும்ப கொஸ்டின் பண்ணுவாங்க, இது எப்படி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, திரும்ப சொல்லணும், திரும்ப கேட்பாங்க. எல்லாம் போன உடனே ஃபைனலி தே ஆர் கிராண்டிங், இட் இஸ் ஃபிட் ஃபார் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுக்குறாங்க.
1: நான் ஒரு இது அறியாமையில் தான் சார் கேட்குறேன். ஸோ இந்த மாதிரி டெக்னிக் இப்போ பாசிபிலிட்டிஸ் நம்ம ஒரு கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருச்சு அப்படின்னும் போது இந்த டெக்னிக் இப்போ பயன்படுத்தி மழை அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா, இல்லை மழை இல்லாத நாட்கள் அதை மழை வர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாக்க முடியுமா?
0: ரெண்டும் முடியும், ரெண்டு முடியும்.
1: ஓகே,
0: இப்போது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 12 மலை இருக்குது, ஒரு குறிப்பிட்ட ஹைட் இருக்கணும்.
1: ஓ,
0: அங்கேருந்து தான் பண்ண முடியும், தரையிலேருந்து பண்ணுறது இல்லை. குறிப்பிட்ட ஹைட் இருக்கிற மலை 12 மலை தமிழ்நாட்டில் இருக்குது.
1: நம்ம இந்த டெஸ்ட்டு இது பண்ணுறது?
0: ஆமாம்.
1: ஓ,
0: அதே போல் எல்லா இடத்துலையும் இருக்குது, குஜராத்லேயும் இருக்குது, கேரளாவில் இருக்குது, எல்லா ஸ்டேட்லேயுமே மலைகள் இருக்குது. அந்த மலை முகட்டில் போய் ஒரு குளிர்ச்சியை உருவாக்கணும்னாக்கா நைட்டில், ஏன்னா நைட்டு தான் முன்னாடியே குளிர்ந்துருக்கு.
1: ஆமாம்,
0: அதுக்கு மேலே வந்து சப்ஜீரோ டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. ஓகே, அது -80 அதிலிருந்து -160 வரைக்கும் க்ரியேட் பண்ணலாம்.
1: ஓ மை காட். ஓகே,
0: அதுக்கு வந்து ஸ்பெஷல் ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் இருக்கு, தே ஆர் அவைலபிள், இந்தியாவிலையும் இருக்குது, ஃபாரின்லேயும் இருக்குது. அதை அந்த இடத்துல அந்த குளிர்ச்சியை உண்டாக்கும் போது மழை ஆரம்பிச்சிடும். மழை அங்கே ஆரம்பிச்சதுன்னா என்னாகும், சுற்றி இருக்கிற இடத்துல இருக்கிற மேகம் ஃபுல்லாக அந்த இடத்துக்கு வந்துடும்,
1: ஒரு அட்ராக்ஷன்,
0: மேக்னெட் மாதிரி அப்படியே இழுக்கும் அந்த இடம், இழுத்து மழை பெய்ய ஆரம்பித்தோம்.

0: உடனே அப்போ அந்த மலையிலேருந்து தண்ணி கீழே வரும்போது அருவியாக வந்து ஆறாக வந்து நமக்கு தண்ணி வந்து சேரும்.
1: அப்போ நம்ம யார்கிட்டையும் தண்ணி கொடுங்கன்னு கேட்கவே தேவையில்லை இனிமேல்.
0: ஆமாம், எஸ்பெஷலி தமிழ்நாடு வந்து கர்நாடகாவோட கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை, தமிழ்நாடே கிரியேட் பண்ணிக்கலாம்.
1: ஓகே,
0: வாட்டரை நம்ம கிரியேட் பண்ண முடியும்.
1: எஸ் ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஒரு இன்ஃபர்மேட்டிவாக, இன்னும் கூட சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு யூனிக்காக இன்னோவேட்டிவாக கூட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பேசி பகிர்ந்துட்டு இருக்கோம். 5:26 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேயர்கள் கேட்டு வச்சுட்ருக்கீங்க சித்திரச்சவனம். என் கூட அறிவுபூர்வமான நிறைய விஷயங்களை பேசி பார்த்துட்டு நானே கொஞ்சம் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன்னா பார்த்துக்கங்களேன். முனைவர் வேதகிரி கணேசன் இருக்காரு, ஸோ ஓய்வு பெற்ற ப்ரொஃபஸர் அவர். ஸோ தொடர்ந்து பேசலாம், பாடலுக்கு பிறகு கேளுங்க ரசிங்க.

0: நேரம் 5:31 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் கேட்டு வச்சிட்ருக்கீங்க. சித்திரச்சி வனம் இந்நேரத்தில் நேர்களுக்கு ஒரு நினைவூட்டலும் கூட. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்க தவறாதீர்கள். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இன்ஃபர்மேட்டிவாக இன்னோவேட்டிவாக இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மலாம் ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ பாடுபடுறோமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு ஃபாஸ்ட் லைஃப்பில் வந்து ஓடிட்டே இருப்போம். பட் சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் முனைவர் வேதகிரி கணேசன் இருக்காரு. ஸோ மழை அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமான என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது, இல்லவே இல்லைனா அது எந்த மாதிரியான விஷயங்களை இம்பாக்டை கொடுக்குது அப்படின்றது வேர்ல்டு வைட் நம்ம நிறைய தாக்கங்களை நம்ம பார்க்க முடியுது. பட் அதுக்கான சொல்யூஷன் நம்மக்கிட்டே இருக்குது. அதை வந்து முறையாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னிக்கை அரைவ் பண்ணி அதை வந்து இந்த நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைசிறந்த விஞ்ஞானிகள்கிட்ட வந்து அப்ரூவல் வாங்கியிருக்காரு, காப்பிரைட்ஸ் வாங்கியாச்சு. சார், இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய விஷயத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அங்கீகாரம் அப்படின்ற விஷயம், இதுக்கு இதை கொடுக்கறது மூலமாக இன்றைக்கி நம்ம எஃப்எம்ல எடுத்திருக்கோம். இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து உங்களுடைய அந்த மக்களுக்கான விழிப்புணர்வு கொடுக்க முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 12 மலைகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது, இது ஒவ்வொரு இடத்துல இருக்குது அப்படின்றது, இந்த தேடல் இது எப்படி சார் பாசிபிள் ஆச்சு உங்களுக்கு?
1: அதாவது சிவா, உங்கள் பேர் சிவா, ஒரு கோயின்சிடென்ஸ்.
0: ஓகே,
1: சிவான்னா இந்தியாவில் என்ன சொல்கிறாங்க, ஹீட். சிவான்னா ஹீட்.
0: ஓ மை காட், ஃபேக்ட் சார்.
1: ஆமாம், சக்தின்னா கோல்டு.
0: ஓ,
1: சக்தின்னா கோல்டு. இந்த ஹீட்டும் கோல்டும் இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் எல்லாமே உருவாகுது,
0: உயிர்கள்.
1: ஆமாம், உயிர்கள், எல்லா நிகழ்ச்சியுமே இயற்கையே உருவாகிறது அங்கே ரெண்டுனுடைய இன்ட்ராக்ஷனாக தான் வருது. அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போது யிங் யாங் அப்படின்னு சொல்லி ஜாப்பனீஸ் சைனீஸில் ஒரு படம் இருக்கும், வட்டம் இருக்கும், அதுக்குள்ள கருப்பும் வெள்ளையும் இருக்கும், உருவம் இருக்கும். அதெல்லாம் இங்கேருந்து போனது தான், இந்தியாவிலேருந்து போனது தான்.
0: ஆமாம்,
1: அப்போ அந்த ஹீட் இன்ட்ராக்ஷனை புரிஞ்சிக்கிட்டாலே நம்ம வந்து நேச்சர் வந்து அதை நமக்கு க்ளூ கொடுக்குது.
0: ஓகே,
1: அவ்வளோதான். அப்போது ஹீட் அதிகமாகச்சுனாக்கா என்ன ஆகும், கோல்டு அதிகமானா என்ன ஆகும், கோல்டு அதிகமானாக்கா இரும்பே தூள் தூளாகிடும். கோல்டு அதிகமாகச்சுன்னா இரும்பே தூள் தூளாகிடும்.
0: ஓ,
1: ஹீட் அதிகமானாக்கா எல்லாமே மெல்ட் ஆகிடும். இது ரெண்டும் எக்ஸ்ட்ரீம் இது. ஓகே, இது வந்து ஆட்டம் பாம் பிளாஸ்ட் பண்ணும்போது அப்போ தான் தெரியும் அந்த ஹீட்னுடைய பவர் என்னன்றது. ஓகே, அது முன்னாடியே சயின்டிஸ்டே எல்லாம் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அந்த ஹீட்டு எக்ஸசிவாக வரும்போது அந்த அணுகுண்டு வெடிக்கும்போது இம்மிடியேட்டாக பனிப்பொழிவு அந்த இடத்துல ஏற்படுது.
0: அதிகமான
1: இது வந்து அமெரிக்காவில் பண்ண இதில் வந்து மேரிலேண்டு அப்படின்ற ஒரு தீவில் வெடிக்கிறாங்க. வெடித்ததுக்கப்புறம் உடனே வந்து பனிப்பொழிவு வருது. பனிப்பொழிவு அங்கே வந்ததே இல்லை.
0: இந்த அதிக வெப்பத்தினால
1: அந்த ஹீட் அட்ராக்ட்ஸ் கோல்டு, அண்ட் கோல்டு அட்ராக்ட்ஸ் ஹீட். இதுதான் யிங் யாங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தெர்மோடைனமிக்ஸுன்றதில் இப்போ ஃபிசிக்ஸு இன்ஜினியரிங்கில் அதை நிறைய ஸ்டடி பண்ணுறாங்க. பட் நம்ம அதை கரெக்டாக புரிஞ்சிட்டு எப்படி பண்ணுறது, எங்கே பண்ணுறது அப்படின்னு பண்ணாக்கா தென் வி கேன் கெட் த ரிசல்ட்.
0: எஸ், இந்த இந்தியா கிளைமேட் ரிசர்ச் மற்றும் இந்த சஸ்டைனபிள் இனோவேஷனில் குளோபல் லெவலுக்கு வர என்ன மாதிரியான விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணணும் சார் நம்ம?
1: குளோபல் லெவலில் வரும்போது என்னது, பேசிக் வந்து நேச்சர் சும்மா இருக்குது, பட் ஹியூமன்ஸ் தான் உள்ளே இன்டர்ஃபியர் பண்ணி எல்லா குழப்பத்தையும் ஏற்படுத்துகிறோம். ஓகே, சரி, இப்போ மழை வருதுன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ மழை வருதுன்னா, வருஷத்தில் மழை 80% மழை கடலில் தான் பெய்யுது. ஏன்னா கடல் ஏரியா வந்து 71% உலகத்தில். ஸோ ஃபுல்லாக அங்கே போயிடுது, மீதி இங்கே வர்றது 20

0: பர்சன்ட். இந்த 20% மழையை யாரும் பிடிச்சி வைக்கிறது இல்லை, ஃபுல்லாக போயிடுது. 2% தான் மழை தான் பூமியில் உள்ளே போகுது, அண்டர் கிரவுண்டில் போகிறது, மீதியெல்லாம் ஆறு வழியாக போய் கடலில் கலந்து
1: மறுபடியும்
0: அப்படி கடலில் போய் கலக்க கலக்க கடலினுடைய மட்டம் உயருது. மட்டம் உயர்ந்ததுன்னா என்னன்னா நிறைய கரைப்பகுதிகள்லாம் முழுகுது. அந்த காலத்தில் பழைய நாகப்பட்டினம், பழைய பூம்புகார், துவாரகா இதெல்லாம் முழுகிறது காரணம் கடல் மட்டம் உயர்வால் போனது தான். இது எல்லா இடத்துலையும் போயிருக்கு, உலகம் ஃபுல்லாகவே மற்ற நாடுகள்லேயும் போயிருக்கு. அப்போது தண்ணியை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அது மரியாதை கொடுக்கணும். நீரின்றி அமையாது உலகம் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அப்போ நீரை என்ன பண்ணால், நீர் எங்கேருந்து வரும்னா சயின்ஸில் அதை தயார் பண்ண முடியாது. இயற்கையிலேருந்து மழை கொடுத்தா தான் உண்டு. மேகங்கள் கொண்டு வந்து மழையாக கொடுக்கறதை நாம் அதை சேர்த்து வச்சுக்கணும். சேர்த்து வைக்கலைன்னா அதான் ப்ராப்ளம். சேர்த்து வைக்கிற வழி வந்து மனிதர்களுக்கு தெரியும், ஆனால் பண்ணுறதில்லை. அதான் பேசிக் ப்ராப்ளம்.
1: நீங்கள் சொன்ன மாதிரி மழைநீர் சேகரிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் அது ஒரு பெரிய விஷயமா ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சு, நிறைய பேர் பண்ணாங்க. பட் நீங்கள் சொன்ன காலம் போன போக்கில் அது இப்போ யாருமே அதை கடைப்பிடிக்கிறது இல்லை.
0: இல்லை, அந்த காலத்தில் அரசர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, பெரிய ஏரியெல்லாம் உருவாக்கியிருக்காங்க.
1: இப்போ அந்த மாதிரி
0: மேன்மேடு லேக்ஸ் அப்படின்னு பார்த்தா வேர்ல்டுலேயே இருக்கிறது லார்ஜஸ்ட் லேக் வந்து அஸ்ஸாமில் தான் இருக்கு. இயற்கையில் பள்ளமாக இருக்கிற இடத்துல தண்ணி வந்து நிற்கிது, அது வேறு. பட் மேன்மேடு லேக் வந்து அஸ்ஸாமில் இருக்குது. அப்போ என்ன பண்ணோம்னா நிறைய இடத்துல ஏரிகளை உருவாக்கணும். அதுக்கு அது வந்து கவர்மெண்ட்டும் ஒர்க் பண்ணணும், பீப்புளும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். ஓகே, இப்போ ராஜாக்கள் காலத்தில் அப்படி ஏரிகளை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வர வர அது போயிடுச்சு. சேர்த்து தண்ணியை சேர்த்து வைக்கணும், அவ்வளோதான்.
1: ஆனால் இப்போ நீங்கள் இந்த மாதிரி நம்ம நிறைய அறிவியலாளர்கள் இப்போ இந்த மாதிரி உங்களை மாதிரி நிறைய அறிஞர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஷயம் சொல்லும்போது அப்போதைக்கு நமக்கான விஷயங்கள் தெரியுது சார். பிரச்சனை வரும்போது அதுக்கான விஷயங்கள் நம்ம மேற்கொள்ளும் தோன்றோம். பட் அதுக்குள்ளே நமக்கு நீங்கள் சொன்ன மாதிரி மழை இருக்க மாட்டேங்குது, மழை இருக்கும்போது இந்த எண்ணங்கள் இருக்க மாட்டேங்குது. இந்த அவேர்னஸை வந்து எப்படி நம்ம மக்கள்கிட்ட க்ரியேட் பண்ணுறது சார், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சார், ஒரு ரிசர்ச்சராக இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னீங்கன்னா இது இன்னும் இம்பாக்டை க்ரியேட் பண்ணி இதை பண்ணலாமே அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லுங்களேன், உங்களோட சஜஷன்ஸ்.
0: இப்போது உதாரணமாக தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் அவங்க வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுன்னு இருக்குது. அவங்களால முயற்சிகள் பண்ணிகிட்ருக்காங்க, ஆனால் மக்களும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து தான் பண்ண முடியும். சயின்டிஃபிக் நாலெட்ஜ் வந்து கொடுக்கலாம், பட் அதை ப்ராக்டிக்கலாக கொண்டு வரணும்னா பீப்புள்ஸ் கோஆப்ரேஷனே ரிக்வயர்டு. பட் பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னா கவர்மெண்ட் ஏன் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் வந்து அரசர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இதை செய்வான்னு செய்வாங்க. ஆனால் இப்போ கவர்மெண்ட் சொன்னாலும் மக்கள் செய்வாங்களான்றத கேள்வி. அவர் செய்ய வைக்கணும் மக்களை, மழை நீரை சேர்த்து வைக்க சொல்லணும். மழையை உருவாக்குறது இப்போ இந்த டெக்னிக்கில் கொண்டு வந்துடலாம், வர்ற மழை நீரை தேக்கி வச்சுக்கணும், இல்லைன்னா திரும்ப போயிடும் கடலுக்கு.
1: நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்ரெடி 71% வந்து அதில் போயிடுது, 20% ஆத்து அப்படின்ற மாதிரி அங்கே போயிடுது, 22% மட்டும்தான் இங்கே இருக்குது அப்படிங்கிறது. இந்த சேமிப்பு பண்ணுறதுனால பூமிக்கு அடியில் தண்ணி போகும் இல்லை சார்?
0: ஆமாம், கீழே போகும்.
1: அப்போ வந்து நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணும்போது,
0: ஆமாம், இப்போது கோயம்புத்தூரில் நம்ம என்ன பண்ணுறோன்னா பம்ப் இண்டஸ்ட்ரி இங்கே தான் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் அது பஞ்சாபுக்கெலாம் போச்சு.
1: ஆமாம்,
0: பட் அண்டர் கிரவுண்ட் வாட்டரை நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தாக்கா அண்டர் கிரவுண்ட் வாட்டர் காலி ஆகிடும். காலி ஆகிடுத்துன்னா நிலம் வந்து உள் வாங்கிடும், தரைக்குள்ளே போயிடும் நிலம். ஏன்னா அது தண்ணின்றது அது பிடிச்சி மேலே வச்சுருக்கு,
1: இந்த மாதிரி வச்சுருக்கு,
0: தண்ணி எடுத்துட்டாக்கா உள்ளே போயிடும்.
1: இந்த பக்கம் கடல் நீர் மட்டம் வந்து அதிகமாயிட்டிருக்கு, இங்கே பூமிக்கு அடியில் நம்ம தண்ணீர் எடுக்கிறதுனால நிலம் வந்து இன்னும் கீழே போக வாய்ப்பு.
0: அது வந்து சப்சிடன்ஸ்னு பேர். மெயினாக வந்து கடற்கரை ஓரத்தில் நிலம் உள் வாங்கிட்டுருக்கு.
1: ஓகே,
0: பெரிய சிட்டிஸ்லாம் உள்ளே போயிடும், கடற்கரை ஓரத்தில் இருக்கிற பில்டிங்லாம் உள்ளே போகும். இதுக்கு நிறைய ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ அடிப்படையில் மழையை உருவாக்கணும், அதிகமாக இருந்தால் நிறுத்தணும், வர்ற தண்ணியை யூஸ் பண்ணிக்கணும், கடலில் கலக்க விடக்கூடாது. அந்த இங்கே வர்ற 20% நாம் பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா அக்ரிகல்ச்சருக்கும் இண்டஸ்ட்ரி எல்லாத்துக்கும் நல்லது, குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லது.
1: நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இண்டஸ்ட்ரியல் அப்படின்றது வந்து சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் வந்து ஒரு மிகப்பெரிய நம்மளோட மான்செஸ்டர், தமிழ்நாடோட மான்செஸ்டர் கோயம்புத்தூர் தான். நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். மேபி இது என்ன சொல்கிறது சார், இது ஒரு நம்ம பொருளாதார அடிப்படையில் பார்க்க போகும்போது இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் டம்ப்பாக தான் செய்யுது. இது நீங்கள் சொன்ன மாதிரி பீப்புளாக வந்து அதை உணர்ந்து இந்த மாதிரி

0: விஷயங்கள் பண்ணால் மட்டும்தான் இது பண்ண முடியும். ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு இப்போ இந்த மாதிரி சார்ந்த படிப்புகளை துறைகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கான உங்களுடைய ஒரு ஆரோக்கியமான டிப்ஸ்னா என்ன சொல்லுவீங்க? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிக்கணும் மாணவர்கள் அப்படின்னா?
1: இல்லை, மாணவர்கள் வந்து முன்னாடியெல்லாம் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜென்ரல் எஜுகேஷனாக இருந்திருக்கு. இப்போ இந்த பிரிட்டிஷ் ஸ்டைல் வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகிடுதுன்னா ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெஷலைசேஷன் வந்துட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்த டைமில் இந்தியாவில் எல்லாரும் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்,
0: பெஸ்ட்
1: எல்லாமே தெரிஞ்சுக்கணும், பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்பெஷலிஸ்ட் இருக்குது, தனி ஸ்பெஷலிஸ்ட் பட் எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்,
0: அதோட பேசிக்காக தெரிஞ்சுக்கணும்,
1: பேசிக்காக தெரியணும். அது போல் வர்றது நல்லது எஜுகேஷனில். கொஞ்சம் சைக்காலஜியும் தெரியணும், கெமிஸ்ட்ரியும் தெரியணும், பாட்டனியும் தெரியணும், எல்லாமே தெரியணும். சார் எவ்வளோ சார் படிக்கிறது அப்படின்னு இல்லாமல் அவங்களுக்கு வேண்டிய அளவு கம்மியாக கொடுக்கணும, ஃபுல் நாலேஜ் தேவையில்லை. அதுக்கப்புறம் வேணும்னா அவங்கவுங்க அந்த லைனில் போய்க்கலாம்.
0: நீங்கள் சொன்ன உண்மை தான் சார். ஏன்னா இது நிறைய இடங்களில் சந்திக்க முடியும். இப்போ ஒரு கம்ப்யூட்டர் படித்தவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ்னால் பார்த்துக்க தெரியாது. ஒரு எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ்னால் வீட்டில் ஃபேன் ரிப்பேர் ஆச்சுன்னா பார்த்து அது நிறைய கேள்வி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி சர்வைவல் ஆகக்கூடிய அளவுக்காவது பேசிக்கான விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சார், இப்போ வந்து ஒவ்வொரு துறையும் ஸ்பெசிஃபிக்காக தேர்ந்தெடுத்து அதில் வந்து டிகிரி முடிக்கலாம், இல்லை அதில் வந்து மாஸ்டர் டிகிரி முடிக்கலாம், அதுக்கப்புறம் ரிசர்ச் போகிறது அப்படிங்கிறது ஒன்று. ஆனால் இந்த மாதிரியான துறைகளை இப்போ ஒரு வானிலை ஆய்வு அப்படின்ற ஒரு விஷயங்களாக இருக்குல்ல சார், இந்த மாதிரியான விஷயங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரியர் டெவலப்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காகவும் போகணும் அப்படின்றது. நீங்கள் ஒரு தத்துவ பேராசிரியராக இருந்து இது மனிதனுக்கும் இந்த சூழலுக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கே அப்படின்ற விஷயத்த பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த பாயிண்ட் எப்போ உங்களுக்கு ஆரம்பிச்சது? நிறைய மனிதர்களை சந்திக்கும் போதா, அவங்களோட இன்ட்ராக்ட் ஆகும்போதா?
1: இல்லை, மனிதர்களுடைய மன கஷ்டம், குடும்பத்தில் உள்ள கஷ்டம், மற்ற உள்ள சமூகத்தில் உள்ளது, இல்லை நாட்டுக்கு இடையில உள்ளதெல்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் பார்த்து வரும்போது அதை வந்து எப்படி பார்க்கறது, எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி அதை அனலைஸ் பண்ணுறது, கனெக்ட் பண்ணி பார்க்கறதுன்னு தெரியும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு பை ப்ராடக்ட் என்னென்னா ஹியூமன் சர்வைவலே ப்ராப்ளமாக இருக்குது இடத்துல. ஓகே, அப்போது அந்த சர்வைவலுக்கு என்னன்னும் போது இது அதுக்கு அந்த லெவலுக்கு போகுது. இது வந்து ஒரு சிலபஸ்க்குள்ளே அடங்கிறது இல்லை, சிலபஸை தாண்டி போகலான்ற ஒரு மனப்பான்மை வேணும். ஃபஸ்ட்டு சிலபத்துக்கு தாண்டி போகணும். ஓகே, ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குது, அப்போ என்ன செய்யலாம், நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணலாம், அது எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கணும். அந்த ஆட்டிடியூடு எல்லாராலையுமே டெவலப் பண்ண முடியும்.
0: நீங்கள் நம்ம இடையில சாங் போகும்போது சொன்னீங்க, நிறைய விஷயங்கள் வந்து வலது முறை தான் நிறைய ஹெல்ப் பண்ணுது. நம்ம வந்து அறிவுபூர்வமாக சிந்திக்கிறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் அந்த செயலம் முழுசாக முடிக்கிறதுக்கும் தான் தேவைப்படுது. இல்லை நாளைக்கு பண்ணிக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம், தடை போடுறதுக்கும் அதான் யூஸ் பண்ணுது அப்படின்றது. இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸான பண்ணுறதான விஷயங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்களேன், என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்றதுக்கு.
1: அதாவது நீங்கள் வந்து ஹியூமன் பிரெயினுக்கு வந்து மல்டி லெவல் ஆப்ரேட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் பண்ண முடியும், அஷ்டாவதானின்னு சொல்லுவாங்க. இதையும் பண்ணலாம், அதையும் பண்ணலாம், எல்லாத்தையும் பண்ணலாம். ஓகே, அப்போ சில பேர் அப்படி பண்ணுறாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க, சார் சும்மா இருங்க சார், நான் இது வேலையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: ஆமாம்.
1: ஓகே, அப்போ என்ன பண்ணுவேன்னா நம்ம வேலையும் பண்ணணும், சொல்கிறதையும் கேட்டுக்கணும். அதனால நம்மளுக்கு அந்த டேலண்ட்டை வந்து டெவலப் பண்ணிக்கிறது அவசியம்.
0: இது எப்படி பாசிபிள் சார்? இப்போ நீங்கள் சொன்னதே தான் ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சின்ன ஒரு டிவியேஷன் வந்துட்டால் கூட அதுக்கப்புறம் நம்ம ஸ்கிப் ஆகிடுறோம், அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்?
1: இல்லை, நம்ம ட்ரை பண்ண முடியுன்றது அவ்வளோதான், எல்லாமே முடியும்.
0: சிம்பிளாக முடிச்சிட்டாரு. நீங்கள் வந்து எனக்கு அது முடியல இது முடியலன்னு சொல்கிறதுலாம் வேலைக்கு ஆகாது, நம்மளால் எல்லாமே பாசிபிள் தான், அதுக்கான முயற்சிகள் நம்ம எடுக்கணும்.
1: முயற்சியும்.
0: ஓகே ரைட். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மீடியாவோட ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது சார், டெக்னாலஜி வைஸ் வந்து ரொம்ப அப்டேட்டடாக இருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிற இந்த மாதிரியான விஷயங்கள், ஒரு டெக்னிக் தெரிஞ்சது அப்படின்னா மழை அதிகமாக வரக்கூடிய இடங்களில் அதை கட்டுப்படுத்த முடியும், மழையே இல்லாத இடங்களில் மழை உருவாக்க முடியும் அப்படின்றது. இது இப்போ மாணவர்கள்ட்டையோ இல்லை நீங்கள் அதை சார்ந்து துறையை நோக்கி நீங்கள் பயணப்படும் போது சந்தித்த மனுஷங்க நிறைய அறிஞர்கள் இதை வந்து எப்படி பார்த்தாங்க சார்? அதை
1: இல்லை நிறைய பேர் ஆர்வத்தோடு தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க, நிறைய கேள்வி கேட்குறாங்க, எக்ஸ்பர்ட்ஸும் கேட்குறாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் கேட்குறாங்க. அது அந்த ஆர்வம் இருக்குது, தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருக்குது நிறைய பேருக்கு.
0: இது நல்ல விஷயமா இருக்குல்ல சார் இப்போ?
1: ஆமாம்.
0: ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு எதுக்குப்பா, ரிசல்ட் வந்தால் போதும் அப்படின்றதான் ஓடக்கூடிய காலகட்டத்தில். ஏன்னா நீங்கள் சொன்ன எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது என்னன்னா மலை முகடு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் சொன்ன மாதிரி நிறைய இடங்களில் மலை அதை சுற்றி இருக்கும். ஆனால் இப்போ வரைக்கும் அதுக்கு ரீசன் அது வந்து அது ஹீட்டை அட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. அது ஹைட்டாக இருக்கிறதுனால அப்படி இருக்கு,
1: ஏன்னா அது அப்சர்வ் பண்ணுறதுனால அது எல்லாம் அந்த இடத்துக்கு வந்துடும். மேகத்தினுடைய ஹீட்டை அப்சர்வ் பண்ணும்போது எல்லா மேகமும் அங்கே கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும்.

0: ஒரு பள்ளத்தை நோக்கி தண்ணி ஓடுறது போல் மலை முகடை நோக்கி மேகங்கள் தானாக அட்ராக்ட் ஆகி வந்துடும். ஏன்னா அந்த ஹீட் அங்கே கொடுக்க முடியும்.
1: ஏன்னா இந்த ட்ரெக்கிங்லாம் நிறைய போகும்போது சார் நிறைய மேகங்கள் இருக்கும், பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இவங்க இதுக்காகவே பயணப்படுவாங்க. ஆனால் இதனால தான் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு எனக்கு இன்றைக்கி தான் தெரியும், நிறைய பேர்களுக்கு இதுதான் தெரிஞ்சிருக்கும். இந்த டெக்னிக்ஸை வந்து இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் சொன்ன மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, ரீசெண்டாக பேசும்போது கூட சொன்னீங்க தமிழ்நாடு வந்து பாலைவனமாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு சர்வே சொல்லுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அது எப்படி சார் பார்க்குறீங்க?
0: இல்லை, பாலைவனம் ஆகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது, அந்த காரணங்களை எல்லாமே சமாளிக்கணும். ஒரே காரணம் இல்லை, பல காரணங்கள் இருக்கு. ஓகே, அதாவது ஒரு காரணம் மெயினாக உணவு பழக்க வழக்கங்கள்
1: ஃபஸ்ட்டு.
0: அது மற்ற இயற்கை காரணங்கள் வேறு. இயற்கை காரணங்கள் வந்து நம்ம கடலால் சூழப்பட்டு இருக்கும்போது கடல் வந்து ஹீட்டை கொண்டு வந்து தரைக்கு கொடுத்து அதனாலே ஹீட் ஆகிட்டுருக்கு. அது வந்து இயற்கை கொடுக்கக்கூடிய ஹீட்டு. அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதுக்கு அதுக்கு ஒரு பேட்டன்ட் அப்ளை பண்ணி ப்ராசஸில் இருக்குது.
1: ஓ அப்படியா?
0: ஆமாம்.
1: ஓ கிரேட் சார்.
0: ஆமாம், கடலினுடைய வெப்பத்தை தரைக்கு கொடுக்கறதுனாலே உஷ்ணமாயிட்டுருக்கு தரை. அப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, கடல்லேருந்து வர்ற ஹீட்டை நம்ம என்ன பண்ணுறது, எப்படி அதிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுன்றதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. ஸோ அதை நம்ம அதுக்கப்புறம் பேசிக்கலாம்.
1: ஏன்னா
0: இந்த டாபிக்குள்ளே பேசிக்கலாம்.
1: ஓகே,
0: அடிப்படையில் வந்து இந்த ஹீட் அதிகமாகிறதுக்கு காரணம் உணவு பழக்க வழக்கங்கள். உணவு பழக்க வழக்கங்கள்ன்றது வந்து இது வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, அதுக்கு முன்னாடியே தொல்காப்பியர் சொன்னது, நான் சொன்னேன். இயற்கையை வந்து நாம் முறையாக பயன்படுத்தாததால் கெட்டு போய் வர்றதுதான் பாலைவனம்னு சொல்லியிருக்காரு அவர்.
1: இயற்கையை நம்ம சரியாக
0: பயன்படுத்தாததால் வர்றதுதான் பாலைவனம் ஆகும். ஓகே, அது அவர் வந்து குறிஞ்சி முல்லை மருதம்
1: நெய்தல்னு
0: சொல்லியிருக்காரு. பாலைன்றது இல்லை, நால் வகை நிலங்கள் தான். பாலை வந்து இதை சரியாக மெயின்டைன் பண்ணாததால் வரக்கூடியது தான் பாலை. ஸோ ஹியூமன் இம்பேக்டில் வர்றது தான் டெசர்ட்.
1: அப்போ மொதல் நான்கு வகை நிலங்கள்
0: இயற்கையில், இயற்கையில் நாலு
1: தான்.
0: ஓகே ஓகே. இப்போது அப்போ அது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டாக்கா, உணவு பழக்க வழக்கங்களில் நாம் வந்து மாமிச உணவு சாப்பிடும்போது, அப்போது மாமிசத்தை நம்ம சாப்பிடும்போது அதை வந்து மிருகங்களை வளர்க்குறவங்க இருக்காங்க, வளர்க்குறவங்க மேய்ப்பவர்களாக இருக்காங்க. மேய்க்கும்போது புல் பூண்டெல்லாம் அது சாப்பிட்ரும். புல் பூண்டை சாப்பிட்றதுனாக்கா மண் வந்து காற்றுல பரவ ஆரம்பிச்சிடும், அது ட்ரை ஆகிடும். ஓகே, அங்கேருந்தான் பாலைவனம் ஆரம்பிக்குது.
1: ஓகே, ஆனால் உணவு சங்கிலி முறை அப்படிங்கிறது வந்து அதை சார்ந்து தானே சார் நம்ம இருக்கும். அது
0: இல்லை, நம்ம சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி சயின்ஸை ட்விஸ்ட் பண்ணிக்குவோம். சயின்டிஸ்ட்னா என்னன்னா, நமக்கு எது சௌகரியமோ அதை தகுந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்குவோம்.
1: ஓ ரைட், அப்போ முன்னாடி அப்படின்றது கிடையவே கிடையாது.
0: ஆமாம்.
1: ஓகே
0: ஓகே, பாலைவனம் இயற்கையில் கிடையாது. அது ஏன் வருதுனாக்கா, நம்ம அந்த இடத்த வந்து எல்லாத்தையும் மேய்ச்சி மேய்ச்சி அது வந்து ட்ரை ஆக்கிட்டோன்னு அர்த்தம். இதுதான் நிறைய இடத்துல நடந்துட்டுருக்கு.
1: எஸ், இன்னும் அப்படி போக கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது. நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயமாக தான் இருக்குது, அதை நமக்கு தெரியாமல் இருந்திருக்கு அப்படிங்கிறது ஃபேக்டாக இருக்குது. 5:49 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேர்கள் கேட்டு வச்சுட்ருக்கீங்க ஸ்திரச்சவனம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி நிறைய விஷயங்களை ரொம்ப அசால்ட்டாக சொல்லிகிட்டு இருக்காரு முனைவர் வேதகிரி கணேசன் அவர்கள். தொடர்ந்து பேசலாம், பாலுக்கு பிறகு கேளுங்க ரசிங்க.

0: 5:53 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. சித்திரச்சவனம் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் என்னது அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், நம்ம சாதாரணமாக நம்ம சுற்றுக்கிட்ட விஷயங்களையே கவனிக்கலையோ அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்மளுடைய முனைவர் வேதகிரி கணேசன் சார் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டுருக்காங்க. சார், எனக்கு நிறைய ஆச்சரியத்துலேருந்து மீள முடியாத மாதிரி இருக்குது சார். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களாக இருக்குது, ஆனால் அது இவ்வளோ பெரிய இம்பாக்டை க்ரியேட் பண்ணுது அப்படின்னு ஒன்று இருக்குது. மழை வரக்கூடிய வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதை நம்ம முறையாக பயன்படுத்தினால வந்த விளைவுகளும் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி நம்மளுடைய இதே இருக்குது. இதெல்லாம் நம்ம 10th 12th அந்த 5 mark question 12th 60 mark question மாதிரி இருக்குது. பட் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இதை நீங்கள் சொன்ன மாதிரி மரங்கள் நிறைய வளர்க்கப்படணும், மழை நீரை கரெக்டாக முறையாக சேகரிக்கணும். இதை நீங்கள் சொன்ன மாதிரி அரசு சொல்லி மக்களும் மக்களுக்காக அரசும் வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்குது. இந்த மாதிரி முயற்சிகள் நீங்கள் மேற்கொள்கிறீங்க. இப்போ அடுத்த ஒரு விஷயம் காப்பிரைட்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குங்கிறீங்க. அடுத்த இந்த பார்வைகள் வந்து போகக்கூடிய பயணம் எந்த அளவுக்கு இருக்குது, அது எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம தாண்டிருக்கோம் அதை?
1: இப்போது இந்த பேட்டன் ரைட்ஸ் சம்மந்தமாக கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கு சிஎம் ஆஃபீஸ்க்கு இதை அனுப்பிச்சிருக்கு, டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிருக்கு. அதே போல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அனுப்பிச்சிருக்கு, மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட்டுக்கும் அனுப்பிச்சிருக்கு. அதனால் ரெண்டு கவர்மெண்ட்டும் அதுக்கான முயற்சிகளை எடுத்து அவங்க சப்போர்ட் பண்ணி நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்.
0: சூப்பர். ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் வெற்றி அடையணும். இது சார்ந்த துறை சார்ந்த படிப்புகளும் மக்களுக்கு அந்த விழிப்புணர்வும் இருக்கணும் அப்படிங்கிறது. நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சார், முன்னாடி நிறைய மரங்களாக இருந்த மலைகளாக இருந்த இடங்களில் நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி புதுசாக கொண்டு வந்த புது விதமான இனங்கள் செடிகளாக இருக்கட்டும் எந்த விஷயமும் அப்ளை பண்ணும்போது அந்த சர்வேவில் வந்து நிறைய டிஸ்டர்ப் ஆகுது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
1: அதான் ஈக்கலாஜிக்கல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இயற்கையில் இருக்கிறது ஒன்றுக்கு ஒன்று பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
0: ஓகே.
1: ஆனால் நாம் வந்து நடுவில் நமக்கு லாபம் வருதுன்றதுக்காக டீயை கொண்டு போய் ஊட்டியிலையோ சோட்டா நாக்பூர்லேயோ போட்டு அதை பரவலாகி இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டினதுக்கப்புறம் மழை வந்து குறைஞ்சிடுது. இது சயின்டிஃபிக் டேட்டா காமிக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா டீ சாப்பிட்றதை நிறுத்தணும்.
0: முடிஞ்சது, அவ்வளோதான் சார். அடிக்கிற

0: வெயில் காலத்துல கூட டீ சாப்பிட்டு தான் நம்ம வந்து அப்படின்ற மாதிரி எல்லாம் ரீல்ஸ் எல்லாம் போடுறோம், நம்ம எல்லாம் பண்றோம். அதை நீங்க வந்து தலையிலே கை வைக்கிறீங்களா சார், எப்படி பாசிபிள்?
1: ஆமா இல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டாக்க முடியும்.
0: ஸோ இன்னைக்கு
1: செயின் ரியாக்ஷன் மாதிரி நடக்குது இயற்கையிலையும் எல்லாத்துலேயுமே, அப்படிதான் நடக்குது.
0: உண்மைதான், நீங்கள் சொன்ன மாதிரி தான், முடியாதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது, அது முடியும்னு ஃபஸ்ட் நம்ம நினைக்கணும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இன்ஃபர்மேட்டிவாக டெக்னாலஜி வைஸும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சயின்ஸ் ரீதியாக வந்து ஒரு விஷயத்தை அணுகி அதுக்கான காப்பிரைட்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். நம்மளால் நிறைய விஷயங்கள் சாத்தியப்படும் அப்படின்றதுக்கு அவரே ஒரு எடுத்துக்காட்டும் கூட. இன்னொன்று, மனிதளவில் வந்து நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் எந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது முடியும், இது என்னால் முடியலையே நீங்கள் நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக முடியாது. அதுக்கு வந்து சார் சொன்ன மாதிரி ரைட் பிரெயின் வந்து நிறைய ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு. அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் உணவு பழக்கத்தை சொல்லாமா சார்?
1: இல்லை, உணவு பழக்கம் டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணல, சிந்தனைன்றது தனி. பட் வந்து பாலைவனமாகாமல் இருக்கணும்னாக்கா நமக்கு வந்து உணவு பழக்கத்தை மாற்றணும்.
0: ஓகே,
1: இப்போ உதாரணமாக வந்து இங்கிலாண்டில் 50% எல்லாம் வெஜிடேரியன் ஆகிட்டாங்க
0: இங்கிலாண்டில்.
1: ஆமாம், நான் வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேன். போனாக்கா அங்கே நான்வெஜ் தான் மெயின் ஃபுட்டு.
0: ஓகே,
1: ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு பெரிய பண்ணியை வச்சு அப்படியே வச்சுருக்காங்க, நெருப்பில் சுட்டி வச்சுருக்காங்க, வேணுன்றவங்க கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்.
0: ஓ,
1: நான் வந்து வெஜிடேரியன். அங்கே போயிட்டு இதை பார்த்த உடனே எனக்கு பயமாக இருக்கு. அப்புறம் நான் கேட்குறேன், ஏதாவது சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குன்னா என்ன சாப்பிடுவீங்கன்றாங்க. அவங்க லிஸ்ட்டு எதுவுமே எனக்கு ஒத்து வரல.
0: அவங்க லிஸ்ட்டில் நம்மளோட எதுவுமே
1: இல்லை. இல்லை,
0: ஓகே.
1: அப்புறம் பேசாமல் நீங்கள் ஆப்பிள் கொடுங்கன்னு சாப்பிட்டேன். அப்புறம் நீங்கள் எந்த ஊர் சார்னு கேட்டேன். இந்தியா அப்படின்னு, இந்தியா தமிழ்நாடு எல்லாம் சிரிக்கிறாங்க அங்கே இருக்கிற கேர்ள்ஸ்லாம். ஏன்னா அவங்களுக்கு ஸ்டேபிள் ஃபுட்டு.
0: ஓகே,
1: மீட்டு தான் ஸ்டேபிள் ஃபுட்டு. இப்போ என்னாச்சு, அவங்க ஃபுல்லாக மாறிட்டாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. ஹார்ட் அட்டாக் வந்துனாக்கா அங்கே வந்து கவர்மெண்ட் செலவு பண்ணி அவங்கள ட்ரீட் பண்ணணும். அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு, என்ன பார்த்துன்னா இல்லைன்னா அவன் இறந்துருவோம். ஸோ அந்த சர்வைவல்னு வந்த உடனே இப்போ என்ன ஆகிட்டாங்க, எல்லாம் வெஜிடேரியன் ஆகிட்டாங்க. அது ஒரு உதாரணம், இங்கிலாந்து தான் உதாரணம். ஏன்னா அது ஒரு தீவு, எல்லாமே வெளியிலேருந்து வரணும். உள்ளூர்லேருந்து வர்றதில்ல, மீட்டே வெளியிலேருந்து தான் வருது. ஆஸ்திரேலியாவிலேருந்து வருது, பால் வெளியிலேருந்து தான் வருது, வெஜிடபிள்ஸும் வெளியிலேருந்து வருது, இந்தியாவிலேருந்து வருது, ரைஸ் வருது. ஸோ தே ஹவ் பிகம் ஹெல்த் கான்ஷியஸ். இந்த ஹெல்த் கான்ஷியஸ் வந்த உடனே ஃபுட் ஹேபிட் மாறிடுது.
0: ஸோ சர்வைவலுக்காக நம்ம சில விஷயங்கள் கட்டுப்பாடாக இருந்தால் ஆக வேண்டியது.
1: ஆமாம்,
0: எஸ் நிகழ்ச்சியோட நிறைவாக நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 நேர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு 3 விஷயங்கள் சொல்லுங்களேன் எங்களுக்காக.
1: சரி, அதாவது நீங்கள் வந்து எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையினுடைய அறிவு வட்டத்தை தாண்டி வெளியில் வரணும்,
0: சிந்திக்கணும்.
1: ஆமாம், சிந்திக்கணும்.
0: ஓகே,
1: ஒன்று பாயிண்ட் ஒன்று. இன்னொன்று, இது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லினா ப்ராப்ளத்துக்கு அட்லீஸ்ட்டு 2-3 சொல்யூஷன் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது யார்ட்டையா கேட்கலாம், பட் யார்ட்டையும் கேட்கறத விட நானே கண்டுபிடிக்க போகிறேன்னு முயற்சி பண்ணால் நம்ம மூளை வந்து அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கும்.
0: ஓகே,
1: அது பணம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், குடும்பம் சம்மந்தப்பட்டதாக
0: இருக்கலாம்,
1: எது வேணா இருக்கலாம்.
0: சரி, ஓகே,
1: நம்ம முயற்சி பண்ணால் ஒர்க் ஆகும். பட் நிறையா வந்து நமக்கு முயற்சி பண்ணுறதில்ல. தட் இஸ் த ஒன்லி திங். அடுத்தது, வாட் வி கேன் டூ ஃபார் அதர்ஸ். வாட் ஐ கேன் கெட் ஃப்ரம் அதர்ஸை விட வாட் ஐ கேன் டூ ஃபார் அதர்ஸ்
0: நம்மளால மற்றவங்களுக்கு என்ன பண்ண முடியும்
1: பண்ணும்போது ரைட் பிரெயின் நல்லா ஒர்க் பண்ணும்.
0: கேட்டதுக்கு ஆன்சர் வந்துருச்சு. ரைட் பிரெயின் நல்லா ஒர்க் ஆகணும்னா நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன நல்லது செய்யலான்றதையும் யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்துக்கு. இந்த 1 மணி நேரம் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் மிகப்பெரிய வெற்றியும் அது மக்களுக்கு நிறைய பயனுள்ளதாக மாறணும்னு எஃப்எம் ரெயின்போ 103 கோவை சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவிச்சுக்கிறோம் சார்.
1: நன்றி, நன்றி சிவா.
0: எஸ் தேங்க்யூ. ஸோ மணி கரெக்டாக நிகழ்ச்சியை வந்து நம்ம முடிச்சிட்டோம். இன்றைக்கி நம்மளுடைய நிறைய விஷயங்களை பேசி பகிர்ந்துக்கிட்டாரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் பேராசிரியர் முனைவர் வேதகிரி கணேசன் அவர்கள். ஸோ அறிவியல் சார்ந்த கிளைமேட் சார்ந்த நிறைய விஷயங்கள் பேசி பகிர்ந்தோம் நிகழ்ச்சி தொகுப்பில். இதுவரை நான் உங்கள் சிவா. நன்றி நேர்களே.

இனி கேட்கலாம் இன்று மற்றும் நாளை ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து கரும்பை தாக்கக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மற்றும் அதன் மேலாண்மை முறைகள் குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். 8:05 இடமிருதம் 9:15 மயிலிறகு 10 மணிக்கு மெலடி மெட்டுக்கள் 10:55 நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். நாளை காலை 6:02 காலை தென்றல் நிகழ்ச்சியில் குரலும் விளக்கமும், அதனைத் தொடர்ந்து முனைவர் ரா குணசீலன் அவர்கள் வழங்கும் சான்றோர் சிந்தனை, அதனைத் தொடர்ந்து பக்தி பாடல்கள் கேட்கலாம். காலை 6:30 நிகழ்ச்சி நிரல், 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 நலமை விலக, காலை 7 மணிக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, 7:30 ஹலோ டாக்டர், குழந்தைகளின் வளர்ச்சி உடல்நிலை மற்றும் ஆரோக்கியம் குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் அமுதா அவர்கள். 7:40 நம்மை சுற்றி, 8:02 வணக்கம் கோயம்புத்தூர், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 9:02 சிறுவனிச்சாரல், காலை 10:02 இது உங்கள் சாய்ஸ், 11:02 இன்றைய நேயர், 11:30 ரெயின்போ கிளாசிக்ஸ், நண்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லத்தில் ஹலோ தோழி, 1 மணிக்கு மணி 1 மலர் 1, 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கருப்பட்டி காய்ச்சுவது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு வட்டம் வடபுதூர் ஏ ஐயம்மாள் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 3:02 டீ டைம் நேயர் விருப்பமாக மாலை 4 மணிக்கு சந்தேஷ் 2 சோல்ஜர்ஸ் ராணுவ வீரர்களுக்கான நிகழ்ச்சி, மாலை 5 மணிக்கு சித்திரச்சவானத்தில் நச்சின்னு 4 பாயிண்ட் இலக்கிய ஆர்வலர் எழுத்தாளர் குணசுந்தரி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். மாலை 6 மணிக்கு பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை கேட்கலாம். 7:25 ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து கால்நடை செல்வம் முகநூல் வாயிலாக கால்நடைகள் வியாபாரம் செய்து வரும் இளம் வியாபாரியும் கல்லூரி மாணவருமான திருப்பூர் மாவட்டம் முத்தூர் தொட்டியபாளையம் டிஏ கிருத்திக் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 8:05 இதம் ரதம் 9:15 மயிலிறகு 10 மணிக்கு மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சி.

10:55 நிகழ்ச்சி நிரலும் இடம்பெறும். இதுவரை கேட்டது இன்று மற்றும் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தவிக அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் அறிவித்துள்ளன. தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இதுதொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவது அரசின் கொள்கை முடிவுகளுக்கு உட்பட்டது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் நலத்திட்டங்களுக்கான கொள்கைகளை வகுக்க இயலும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதில் எவ்வித தவறும் இல்லை என்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. தவிக அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடம்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தம்மை சந்தித்தபோது வலியுறுத்தியதாக கூறினார். தற்போது இதே கருத்தை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனாவும் தெரிவித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து கட்சியின் மூத்த நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொண்ட பிறகு முடிவு அறிவிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். தவிக விடுத்த அழைப்பிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு தொல் திருமாவளவன் கூறினார். இதற்கிடையே தவிக அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் நாளை ஆலோசித்து முடிவெடுக்க உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் திரு காதர் மொய்தீன் கூறியுள்ளார். தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். திமுக தொண்டர்களுக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். தமிழகத்தின் அரசியல் போக்கை தீர்மானிக்கும் சக்தியாக திமுக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் தோல்வி காரணமாக திமுக துவண்டு விடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திமுகவில் பெரிய அளவிலான மாற்றங்களை செய்வதற்கு தேவையான ஆய்வுகளை தாம் மேற்கொண்டு வருவதாகவும் திரு மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையும் அரசு வேலையும் வழங்கிட வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். கட்டுமான நிறுவன உரிமையாளருக்கு எதிராக குண்டர் சட்டம் பிறப்பிக்கப்பட்டது தொடர்பாக சென்னை மாநகர முன்னாள் காவல்துறை ஆணையர் திரு அருண் வரும் 27ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுதொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட ஆள்கொணர்வு மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் திரு லட்சுமி நாராயணன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. தேமுதிக மாநிலங்களவை உறுப்பினர் திரு எல் கே சுதீஷ் மற்றும் அவரது மனைவியுடன் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக இந்த குண்டர் சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. குண்டர் சட்டம் தொடர்பான ஆலோசனை வாரியம் சவுக்கு சங்கர் மீதான வழக்கினை ஆய்வு செய்ததில் அவர் மீது குண்டர் சட்டம் போடுவதற்கு எவ்வித முகாந்திரமும் இல்லை என்று ஒருமனதாக பரிந்துரைத்ததை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர் மீது பிற வழக்குகள் இல்லை என்றால் சிறையிலிருந்து விடுதலை

0: செய்யுமாறும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். கோவை, நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளிலிருந்து மத்திய வங்கக்கடல் பகுதிகள் வரை, லட்சத்தீவு, தெற்கு உள் கர்நாடகம் மற்றும் ஆந்திர பிரதேசம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: விருதுநகர் மாவட்டம் செம்பொன் நெருஞ்சி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே செம்பொன் நெருஞ்சி கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அரியநாச்சி அம்மன் கருப்பசாமி அய்யனார் கோவில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று நடைபெற்றது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்வதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுரைப்படி 350 காளைகளுக்கு டோக்கன்கள் வழங்கப்பட்டிருந்தன. மேலும் 200க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் முன்பதிவு செய்திருந்தனர். போட்டியை அருப்புக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் மாரிமுத்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் காளையாக கோவில் காளை வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டது. மேலும் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கும் பிடிபடாத காளை உரிமையாளர்களுக்கும் கட்டில், சீலிங் ஃபேன், டிரெஸ்ஸிங் டேபிள், வெள்ளி காசுகள் மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் கமலக்கண்ணன்.
0: மாவட்ட செய்திகள். நாமக்கல்லில் நடைபெற்ற கால்பந்து மற்றும் கபடி போட்டிகளுக்கான கோடைக்கால பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி இன்று வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதை உறுதி செய்வது குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் தலைமையில் இன்று நடைபெற்றது. மதுரை கோபுதூரில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையத்தில் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு கமல் கிஷோர் இன்று ஆய்வு செய்தார். திருப்பத்தூரில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளதாக மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் திருமதி கஸ்தூரி கூறியுள்ளார். தாம்பரம் போடி நாயக்கனூர் இடையே வரும் 23ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை சனிக்கிழமை தோறும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் இந்த ரயில் வரும் 24ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை தோறும் இயக்கப்பட உள்ளது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆணையர் திரு சமீரன் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் ஸ்வீட்டி குஜூர், தியா, பிரியங்கா மின்ஸ், நவ்சின் நஸ் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை ஆஸ்திரேலியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் வென்றது. மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-13 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் தலிதா ரம்தானி வைரவானை வென்றார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் விராட் கோலி 2வது இடத்திலும் ரோஹித் சர்மா 4வது இடத்திலும் உள்ளனா்.

0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தாவிக்கு அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் அறிவித்துள்ளன. தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.
2: நேரம் 6:40. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இது பொன்மாலை பொழுது.

70களில் வெளிவந்த அட்டகாசமான திரைப்பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கும் பொன் மாலை பொழுதில் இடம்பெற்ற முதல் பாடல் நல்ல பெண்மணி திரைப்படத்திற்காக வி குமார் இசையில் கே ஜே யேசுதாஸ் மற்றும் கே ஸ்வர்ணா பாடியது. பாடலாசிரியர் புலமை பித்தன். இனி கேட்கலாம் இன்றைய வானிலையின் நிலவரம். சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்துள்ள தகவலின்படி கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. திருப்பூரில் 36 டிகிரி செல்சியஸ், அதிகபட்சம் 27 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம். ஈரோட்டில் 37 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 27 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாகியது. சேலத்தில் 36 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சம் 27 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாக பதிவாகியிருக்கிறது. பாலக்காடில் 33 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 27 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாகியது. ஊட்டியில் 24 டிகிரி செல்சியஸ் அதிகமாகவும் 18 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாகியுள்ளது.

ரசித்த பாடல் கண்ணீரில் எழுதாதே திரைப்படத்திற்காக ஷியாம் இசையமைத்து எஸ் ஜானகியுடன் பாடியது பாடலாசிரியர் கங்கை கொண்டான். இனி இன்னைக்கு கோயம்புத்தூர்ல டிராஃபிக் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஜிடி நாயுடு ஃப்ளைஓவர், சோமசுந்தரம் வெல் ரோடு, உக்கடம், பிரகாசம், குறிச்சி, போத்தனூர், சாய்பாபா காலனியில் பாலம் கட்டுற இடம், மேட்டுப்பாளையம் ரோடு, காந்திபுரம், டவுன் ஹால், கணபதி, சரவணம்பட்டி, இந்த ஏரியாலெலாம் டிராஃபிக் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அந்த வழியாக போகிறவங்க உங்களோட ரூட்டை பிளான் பண்ணிக்கோங்க.

ஜெயராம் பாடியிருந்தது பேரும் புகழும் திரைப்படத்திற்காக. திரைப்படத்திற்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் கண்ணதாசன். தொடரும் பாடல் பாலூட்டி வளர்த்த கிளி. திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் எஸ் ஜானகி, எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருப்பது.

0: 3500க்கு மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
1: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
0: முன்பதிவிற்கு 7418887 4

நேயர்களே, நமது ஆகாசவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை காலை 10:02 ஒலிபரப்பாகும். கேட்க காத்திருங்கள் நேயர்களே.

0: 7 மணி 10 நிமிடம். ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது திருப்பூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி. சபரீஷ்.
1: திருப்பூர் மாவட்டம் கரட்டுப்பதி மற்றும் திப்பிப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக மத்திய அரசு ஏராளமான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்ட கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் சார்பில் பழங்குடியினர் மேம்பாட்டு செயல் திட்டத்தின் கீழ் கரட்டுப்பதி மற்றும் திப்பிப்பாறை பகுதியில் வசிக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 மதிப்புள்ள வீட்டின் அடிப்படை பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், தார்பாலின், மலைக்கோட், விவசாயம் செய்வதற்கு தேவையான விதை பொருட்கள், விவசாய கருவிகள் உள்ளிட்டவைகள் சுமார் 120 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டது.
2: கரும்பு சாகுபடியாளர் விவசாயத்திலிருந்து உதவிகளை கொடுத்துருக்கிறாங்க. வண்டி கொடுத்துருக்கிறாங்க. உழுதற்க பாக்கு நாற்று எல்லாம் கொடுத்துருக்கிறாங்க. தக்காளி விதையெல்லாம் கொடுத்துருக்கிறாங்க. வனத்துறை சார்பாகவும் கரும்பு சாகுபடி சார்பாகவும் இது கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
3: இந்த நிகழ்வில் பழங்குடியினருக்கு ஊட்டச்சத்து தோட்டம் அமைத்தல், பாக்கு சாகுபடி, மேம்பட்ட சிறுதானிய சாகுபடி உள்ளிட்ட பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்.
4: கருமட்டி மற்றும் பூச்சிக்கொண்டாம்பாளையம் ஆகிய 2 கிராமங்களில் வாழும் பழங்குடிய மக்களுக்காக சில விவசாய இடுபொருள்களை கொண்டு வந்து கொடுப்பதற்காக வந்திருக்கின்றோம். இது மட்டுமல்லாமல் சில நிபுணர்களை இங்கு அழைத்து வந்திருக்கின்றோம். அவர்கள் வீட்டு தோட்டம் மற்றும் தோட்டக்கலையில் குறுமிளகு மற்றும் காஃபி இந்த பயிர்களை பயிர் செய்வதற்கான உயர் தொழில்நுட்பங்களை சொல்வதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வை நாங்கள் இன்னும் தொடர்ந்து செய்து கொண்டே வருகின்றோம். இந்த திட்டமானது மத்திய அரசால் எங்களுக்காக வேண்டி நிதியுதவி செய்து வருகிறார்கள். இந்த திட்டத்தினை செயல்படுத்துவதில் எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது.
1: இந்த நிகழ்வில் கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் முதன்மை விஞ்ஞானி மற்றும் எஸ்டிசி ஒருங்கிணைப்பாளர் புத்திர பிரதாப், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர் சரஸ்வதி சிறுதானிய மதிப்பு கூட்டப்பட்ட உணவு தயாரிப்பு குறித்து விளக்கினார். கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் முதுநிலை விஞ்ஞானி சிப்பி காளான் வளர்ப்பு குறித்து எடுத்துரைத்தார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். செவிலியர் குலவிளக்கு என்று அழைக்கப்படும் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரின் பிறந்த நாளான உலக செவிலியர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் செவிலியர் பள்ளி முதல்வர் முத்துச்சாமி தலைமையில் 500 மேற்பட்ட செவிலியர் பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் செவிலியர் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி நோயாளிகளுக்கு தார்மீக அடிப்படையில் பாகுபாடின்றி அர்ப்பணிப்புடன் சேவை செய்வோம் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். பின்னர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து மருத்துவமனை வளாகத்திற்குள் பேரணியாக சென்றனர். இந்த பேரணியில் பங்கேற்ற மாணவிகள், ஆரோக்கியமான சமூகம் அமைப்போம், செவிலியர் பணியே புனிதமானது மற்றும் நோய் தடுப்பு முறைகள் குறித்து விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி சென்றனர். முன்னதாக உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு பெரிய அளவில் கேக் வெட்டி கொண்டாடி உற்சாகமாக செவிலியர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர்.
5: திருப்பூர் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் மூலம் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகள் மற்றும் ரயில் நிலைய பராமரிப்பு பணிகளை சேலம் கூடுதல் ரயில்வே கோட்ட மேலாளர் சரவணன் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகள், ரயில் நிலைய வளாகம், பார்சல் புக்கிங், நிலைய அதிகாரி அலுவலகம், பணியாளர்களின் ஓய்வறைகள் மற்றும் பயணிகள் காத்திருப்போர் அறை ஆகியவற்றை ஆய்வு செய்தார். அப்போது ரயில் நிலைய சுவர்களில் ஒட்டப்பட்டிருந்த பல்வேறு துறைகளின் போஸ்டர்களை அப்புறப்படுத்த வலியுறுத்தினார். மேலும்

0: ரயில்வே பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு பலகைகளை பொதுமக்கள் பார்க்கும் வகையில் வைக்க உத்தரவிட்டார். தொடர்ந்து பாதுகாப்பு உபகரணங்கள் குறித்தும் ஆய்வு செய்தார். மேலும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்க அறிவுறுத்தினார்.
1: திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த பிரசித்தி பெற்ற சுற்றுலா மற்றும் மும்மூர்த்திகள் கோவில் ஸ்தலமான திருமூர்த்திமலை, அமனலிங்கேஸ்வரர் கோயில், பஞ்சலிங்க அருவி ஆகிய பகுதிகள் உள்ளன. கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த சூழ்நிலையில் தமிழகம் மற்றும் கேரள பகுதிகளில் ஒரு சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருமூர்த்தி மலையில் நேற்று திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் கோயில் நிர்வாகத்தினர் அருவிக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடை விதித்துள்ளனர். மழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு மீண்டும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் கோயில் நிர்வாகத்தினர் நீர்வரத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர்.
2: இதுவரை நீங்கள் கேட்டது திருப்பூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி. சபரீஷ். ஆகாஷ்வாணி. இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். எந்த ஒரு பிரச்சினைக்கும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளரிளம் பெண்களுக்கென தேசிய இயக்கத்தை தொடங்கியதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது.

0: விவாதத்தை மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளரிளம் பெண்களுக்கென தேசிய இயக்கத்தை தொடங்கியதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உலக தேனீக்கள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டைரியா கௌஜியா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இத்தாலி அதிபர் திரு செர்ஜியோ மேட்டர்லாவுடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக இத்தாலி சென்றுள்ள அவர் அந்நாட்டு அதிபருடன் இன்று ரோமில் பேச்சு நடத்தினார். பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், அரிய வகை கனிமங்கள், விண்வெளி, அணுசக்தி போன்ற துறைகளில் இணைந்து செயல்படுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலனியுடனும் திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தினார். பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர். மேற்காசியா மற்றும் யுக்ரைனில் நிலவும் பதற்றத்தை தணிப்பதற்கு தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். எந்த ஒரு பிரச்சினைக்கும் பேச்சுவார்த்தை மூலமாக மட்டுமே தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்றும் திரு நரேந்திர மோடி தெளிவுபடுத்தினார். இத்தாலி இந்தியா கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாவிற்கான ஆண்டாக அடுத்த ஆண்டை கொண்டாடுவதென இந்த பேச்சுகளின் போது தீர்மானிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மனித நேயத்திற்கு அச்சுறுத்தலாக தீவிரவாதம் உருவெடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். தீவிரவாத செயல்களை கண்டிப்பதோடு மட்டுமின்றி அதற்கான நிதி ஆதாரங்களை தடுப்பதும் பொறுப்பான அரசுகளின் கடமையாகும் என்று அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் மேம்படுத்துவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றம் காரணமாக எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று ராஞ்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த பிரச்சனையின் தாக்கம் காரணமாக பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அனைத்து துறைகளும் திட்டங்களை வகுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு பாதுகாப்பாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடைபெறுவதை உறுதி செய்யுமாறு மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று இது தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். போட்டித் தேர்வுகள் தொடர்பாக சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பரப்பப்படுவதை தடுப்பதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். வளரிளம் பெண்களுக்கு என தேசிய இயக்கத்தை தொடங்கியதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக சுவிட்சர்லாந்து சென்றுள்ள அவர் தாய்சேய் நலத்திட்டத்திற்கான வாரியத்தின் தலைவர் திருமதி ஹெலன் கிளர்க்குடன் இன்று ஜெனீவாவில் நடத்திய பேச்சுகளின் போது இதனை தெரிவித்தார். தாய்சேய் இறப்பு விகிதமும் இந்தியாவில் வெகுவாக குறைந்துள்ளதாக அவர் கூறினார். பொது சுகாதாரத்துறையில் படைக்கப்பட்ட சாதனைகளையும் அவர் பட்டியலிட்டார். மகளிர், குழந்தைகள் மற்றும் வளரிளம் பருவத்தினரின் சுகாதாரத்திற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். இன்று கோவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கான எந்த திட்டத்திற்கும் உதவிட மத்திய அரசு தயாராக உள்ளதாக கூறினார். மாற்றுத்திறனாளிகளுக்கு என அரசு பள்ளி ஒன்று கோவாவில் செயல்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மேம்பாட்டிற்கு தேவையான உதவிகளையும் வழங்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். முக்கிய துறைகளின் வளர்ச்சி கடந்த மாதம் 1.7% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சிமெண்ட் உற்பத்தி 9.4% அளவிற்கும் எஃகு உற்பத்தி 6.2% அளவிற்கும் வளர்ச்சி கண்டுள்ளதாக தொழில்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மின் உற்பத்தியும் 4.1% அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் குடிமைப்பணி அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் தம்மை சந்தித்த இளம் குடிமைப்பணி அதிகாரிகளிடையே கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மக்கள் நலனுக்கு உயர் முன்னுரிமை அளித்து அதன் அடிப்படையில் அதிகாரிகள் முடிவெடுக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார். உலக தேனீக்கள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. காதி கிராம தொழில்கள் ஆணையத்தின் சார்பிலான கொண்டாட்டங்கள் காணொலி வாயிலாக நடைபெற்றன. இதில் பங்கேற்று பேசிய அதன் தலைவர் திரு மனோஜ்குமார், கிராமப்புற பொருளாதார வளர்ச்சியில் தேனீ வளர்ப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். காதி கிராம தொழில்கள் ஆணையத்தின் சார்பில் தேன் புரட்சி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு சுயசார்பு கிராமங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் திரு மனோஜ்குமார் கூறினார். இந்தியா உட்பட 12 நாடுகளின் கூட்டு ராணுவ பயிற்சி மேகாலயாவில் இன்று தொடங்கியது. பூட்டான், கம்போடியா, இந்தோனேஷியா, மலேசியா, மாலத்தீவு, மியான்மர், நேபாளம், பிலிப்பைன்ஸ், செஷல்ஸ், இலங்கை, வியட்நாம், லாவோஸ் ஆகிய நாடுகள் இதில் பங்கேற்றுள்ளன. 2 வார காலம் நடைபெறவுள்ள இந்த கூட்டு ராணுவ பயிற்சியில் தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சில்வர் லைன் ரயில் திட்டத்தை கைவிடுவது என கேரள அரசு முடிவு செய்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். இன்று திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்துவதற்காக வெளியிடப்பட்ட அறிவிக்கை விரைவில் திரும்பப் பெறப்படும் என்று தெரிவித்தார். இதற்கிடையே புதிய அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி திரு ரமேஷ் சன்னிதாலாவுக்கு உள்துறையும், திரு சன்னி ஜோசப்புக்கு மின்துறையும், திரு கே முரளிதரனுக்கு சுகாதாரத்துறையும், திரு சி பி ஜானுக்கு போக்குவரத்து துறையும், திரு பஷீருக்கு பொதுப்பணித்துறையும், திரு சித்திக்கிற்கு வேளாண் துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. மக்களவை மற்றும் மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கு குஜராத் அரசு ஆதரவு அளித்துள்ளது. இன்று காந்திநகரில் இது தொடர்பாக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினரிடம் குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் இதனை தெரிவித்தார். இருப்பினும் இந்த நடைமுறைக்கு காங்கிரஸ் தரப்பில் பங்கேற்ற குழுவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டைரியா கோஜியா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் பன்ஜிகாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவுகள் சுற்று ஆட்டத்தில் அவர் 12-10, 10-12, 11-7, 11-7 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் சே கா சுனை வென்றார். 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அமரியா பஜாஜ், அபியோ அரோரா, ரியா தலால், ஆலியா கங்காரியா ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 15 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் த்ருவ் ஜோரியும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஹிரிதான் ஷா, லோகேஷ் சுப்பிரமணி, சிவன் அகர்வால், ராகவ் வசிஷ்டாவும், 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் உன்னதி திரிபாதி, ஆகாங்ஷா குப்தா ஆகியோரும் 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் ஸ்வீட்டி குஜோர், தியா, பிரியங்கா மின்ஸ், நோசின் நாஸ் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை ஆஸ்திரேலியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் வென்றது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா காளிஹா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-13 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் தாலிதா ராமதானியை வென்றார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் விராட் கோலி 2வது இடத்திலும் ரோஹித் சர்மா 4வது இடத்திலும் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எந்த ஒரு பிரச்சினைக்கும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளரிளம் பெண்களுக்கு என தேசிய இயக்கத்தை தொடங்கியதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உலக தேனீக்கள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டைரியா கோஜியா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் 103 FM. நேரம் 7:25, 14 நொடி. ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.

ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் ஒரு குவிண்டாலுக்கானது. ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இன்று மஞ்சள் தனி விரலி அதிகபட்சமாக 14,702 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,880 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 13,469 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,256 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனி விரலி அதிகபட்சமாக 14,865 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,169 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 13,499 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,899 ரூபாய்க்கும் விலை தேர்ந்துள்ளது. ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனி விரலி அதிகபட்சமாக 14,799 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,899 ரூபாய்க்கும் விலை தேர்ந்துள்ளது. தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 13,449 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,799 ரூபாய்க்கும் விலை தேர்ந்துள்ளது. கோபி கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனி விரலி அதிகபட்சமாக 13,249 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 12,829 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 12,799 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,502 ரூபாய்க்கும் விலை தேர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். உழவர் பெருமக்களே, சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் பூக்களின் விலை நிலவரம் இன்று. கிலோ ஒன்றிற்கு மல்லிகை குறைந்தபட்சமாக 400 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 560 ரூபாய்க்கும், முல்லை குறைந்தபட்சமாக 150 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 180 ரூபாய்க்கும், காக்டா 250 ரூபாய் கிலோ ஒன்றிற்கும், செண்டு குறைந்தபட்சமாக 30 ரூபாய் கிலோ ஒன்றுக்கும் அதிகபட்சமாக 85 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை குறைந்தபட்சமாக 20 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 130 ரூபாய்க்கும், ஜாதி முல்லை கிலோ ஒன்றுக்கு 500 ரூபாய்க்கும், கனகாம்பரம் கிலோ ஒன்றுக்கு 600 ரூபாய்க்கும், அரளி கிலோ ஒன்றுக்கு 130 ரூபாய்க்கும், துளசி கிலோ ஒன்றுக்கு 50 ரூபாய்க்கும், செவ்வந்தி 260 ரூபாய் கிலோ ஒன்றுக்கும் விற்பனையாகியுள்ளது. சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் பூக்களின் நிலவரம், விலை நிலவரம். படி ஒன்றுக்கு மல்லிகை குறைந்தபட்சமாக 100 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 140 ரூபாய்க்கும், முல்லை படி ஒன்றுக்கு 37 ரூபாய் குறைந்தபட்சமாகவும் அதிகபட்சமாக 45 ரூபாய்க்கும், காக்டா படி ஒன்றுக்கு 50 ரூபாய்க்கும், ஜாதி முல்லை படி ஒன்றுக்கு 100 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. இன்றைய சம்பங்கி மலரின் விலை நிலவரம் சத்தியமங்கலம், நிலக்கோட்டை மற்றும் சேலத்தில் 10 ரூபாய்க்கு விலை தீர்ந்துள்ளது.

0: உழவர் பெருமக்களே, நடப்பு 2026 ஆண்டு மே மாதம் 27/5/2026 புதன்கிழமை அன்று வணிக ரீதியிலான கறவை மாடு வளர்ப்பு குறித்த இலவச பயிற்சி வகுப்பு 63 காலப்பட்டி பிரிவு சரவணம்பட்டி கோயம்புத்தூர் என்ற முகவரியில் அமைந்துள்ள கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறவுள்ளது. இந்த இலவச பயிற்சியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள விவசாயிகள் இம்மையத்தை நேரில் அல்லது 0422-266-9965 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தங்களது பெயர்களை பதிவு செய்து பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு இம்மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கின்றார். பயிற்சி நேரம் காலை 10:30 முதல் மாலை 5 வரை. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இனி தொடர்வது ஏறும் ஊரும்.

இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கரும்பில் வரக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சிகளும் அதன் மேலாண்மை முறைகளும் பத்தி மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்கலாம்.

0: நேற்றைய நமது நிகழ்ச்சியில் பயிரில்லான்னு சொல்லக்கூடிய ஹெலிகாப்டர் பூச்சி, மாவு பூச்சி, இதை எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கும் கரும்பில் வரக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சிகளை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம்.
1: அடுத்தது சாறு உறிஞ்சுற பூச்சி வந்து வெள்ளையீங்க. வெள்ளையி வந்து நியோமஸ்கலா பெர்கேன்னு. கரும்பில் இருக்கிற வெள்ளையி பார்த்தீங்கன்னா இளம் பூச்சி, கருப்பு கலராக செதில் பூச்சி மாதிரி இருக்கும். அதோட ஓரங்களில் பார்த்தீங்கன்னா அதாவது மெழுகு திரி போல் அந்த ஓரம் பூரா இருக்கும். மித்த இடத்துல வெள்ளையெல்லாம் இளம் புழு வந்து அப்படியே பச்சை கலர்லாம் இல்லாது வெள்ளை கலர், மஞ்சள் கலர் அந்த மாதிரி தான் இருக்கும். கரும்பில் மட்டும் கருப்பு கலர். இது இலையோட அடிப்பகுதியில் மேல் பகுதியில் எங்கே வேணாலும் இருக்கும். இந்த வெள்ளையை வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முட்டை வைக்கும். முட்டை வந்து பெடிசிலேட் எக், அதாவது காம்புள்ள முட்டையை வச்சிடும். முட்டை வந்து பொரியும். பொரிஞ்சதுக்கப்புறம் இளம் தவல்வான்கள், முதல் நிலை பூச்சிக்கு பேர், முட்டையிலேருந்து வெறி வருதுங்களா, இது வந்து தவல்வான்னு பேர். இது மெதுவாக குழந்த மாதிரி தாங்க தவழ்ந்து போய் ஒரு இலையில் போய் ஒட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணோம், அந்த தன்னுடைய வாய்ப்பகுதி உறிஞ்சுக்குள்ளெல்லாம் உள்ளுக்குள்ளே இலைக்குள்ளே அனுப்பிச்சுன்னா அந்த இடத்த விட்டு நவுறாது. புழு, கூட்டுப்புழு, அப்புறம் வளர்ந்த வெள்ளையாக வெளியே வர வரைக்கும் அதே இடத்துல தான் இருக்கும். இது வந்து தாய்ப்பூச்சி வந்து சுமார் 150 முட்டைகளை இடும். முட்டைகள் வந்து வட்டமாக தான் இருக்கும். இது வந்து தொடர்ச்சியாக சாறை உறிஞ்சுவதால் இலைகளோட பச்சைத்தன்மை குறைந்து அப்படியே மெதுவாக வாட ஆரம்பிக்கும். ரொம்ப தீவிரமான தாக்குதலாம் உண்டாச்சுன்னா பழுப்பு கலரில் போய் நுனியெல்லாம் காஞ்சி போயிருங்க. இதனால் என்ன ஆகும்னா கரும்பு சர்க்கரை கட்டும் திறன் குறைஞ்சிரும். அதுதான் அடிப்படையான விஷயம். இதை இப்போ கட்டுப்படுத்துறது எப்படி? இப்போ இது வளர்ந்த பூச்சி பார்த்திங்கன்னா இப்படி இப்படி தட்டுனோம்னா என்ன ஆகும்னா அங்கே இலையிலேருந்து பறக்குங்க. இதை கட்டுப்படுத்துகிற மேலாண்மை முறையை பார்க்கலாங்க. இளம் புழு ஒட்டுண்ணி, என்கார்சியா ஐசக்கி அப்படிங்கிற புழு ஒட்டுண்ணி இருக்குதுங்க. ஊன் விலங்குகளான கலகோரஸ் நைக்ரேட்டஸ் அப்படிங்கிறது, கிரைசோபர்லா, இதெல்லாம் வந்து வாங்கி நாம் கரும்பு வயலில் விட்டோம்னா இது என்ன பண்ணோம்னா இந்த பூச்சி இருக்கு இல்லைங்களா, இதோட இளம் பூச்சிகள் வந்து அதாவது மென்மையான உடல் கொண்ட பூச்சிகளை தேடி போய் அதை சாப்பிட்டு அதை உணவாக உட்கொள்ளும். அப்போ நமக்குள்ள வேலை முடிந்தது. ஸ்கிம்னஸ் அப்படிங்கிறதையும் நாம் வயல்களில், நம்ம கரும்பு வயலில் விட்டோம்னா இந்த பூச்சியோட தொந்தரவு குறையும். சார் இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கல, வெய்ய நேரமாக இருக்குது, இதெல்லாம் விட்டோம்னாலும் அந்தளவுக்கு வேலை செய்யுமா என்னன்னு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா இதில் வந்து ரசாயன பூச்சிகளான அஸ்டம் ப்ரைடு, ஸ்பைரோமெசிஃபன், ப்ரொஃபனோஃபாஸ் இதெல்லாம் இல்லாமல் சார் நான் வந்து வறுமுன் காப்பேன் அப்படின்னு யாராச்சும் சொன்னீங்கன்னா வேம்பின் மூலக்கூறு, சரிங்களா, வேம்பின் மூலக்கூறு வந்து 0.03% 5 மில்லி எடுத்து, 1 லிட்டருக்கு 5 மில்லி எடுத்து கலந்து தெளிச்சு விடலாம். இல்லைன்னா வேப்பங்கொட்டை சார் இருக்கு இல்லைங்களா, 5% 10% அதை இதுக்கு தெளிச்சு விடலாம். அப்புறம் வந்து மஞ்சள் நிற ஒட்டும் பொறி, மஞ்சள் நிற ஒட்டும் பொறி இருக்கு இல்லைங்களா, இந்த கம் பேஸ்ட் ஒரு அட்டை மாதிரி இருக்குங்க, வாங்கி அங்கங்கே கரும்பு பயிரில் இலை ஒட்டி வைக்கணும், இலை மேலே வைக்கலாம். இந்த மாதிரி வச்சிங்கன்னா இந்த பறக்குது இல்லைங்களா வெள்ளையி, அது என்ன பண்ணும்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது ஒட்டி அதில் மாட்டிக்குங்க. அப்போ முட்டை வைக்க முடியாது, கட்டுப்படுத்தும். சரிங்க, இப்போ அடுத்ததுங்க செதில் பூச்சி. செதில் பூச்சி பார்த்திங்கன்னா இது ஒரு சாதாரணமான பூச்சி தானுங்க. பெருசாலாம்

0: ஒரு அதிக சேதாரத்தை உண்டு பண்ணாதுங்க. இந்த செதிர்பூச்சி தாக்குதல் பார்த்திங்கன்னா கரும்போட தண்டு பகுதி பூராவும் இந்த செதில் பூச்சி வந்து தங்கிக்குங்க. சரி, இது தங்கிறதுனால என்னாகும், தொடர்ச்சியாக சாறை உறிஞ்சறதுனால கரும்பு வந்து நல்லா வனப்பாக இருக்கிறது சுருங்கி விடுங்க. சரி, கரும்பு சுருங்குச்சுனால மகசூல் குறைஞ்சிருங்க, மகசூல் குறையிறனால நமக்கு லாபம் குறைஞ்சி போயிடும். அதனால் இந்த செதில் பூச்சி வந்ததுன்னா இதை ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்துறத பாருங்கள். இதுவும் அப்படி தானுங்க, எல்லா கரும்பு பக்கமும் ஒரே சமயத்தில் பரவாது. ஒரு ஏக்கரா வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஒரு ஏக்கராவுக்கு போகாது. முதல்ல காத்தடிக்கிற பக்கத்தில் ஒரு பகுதி ஒரு ஒரு மீட்டர் ரெண்டு மீட்டர் தான் வரும், அங்கிருந்து மெதுவாக காடு பூரா பரவுங்க. இது வந்து கட்டுப்படுத்துகிற மேலாண்மை முறையை பார்ப்போம். தோகைகளை நான் சொன்ன மாதிரி அஞ்சு மற்றும் ஏழாவது மாதம் உரித்து பட்டம் கட்டிடுவோனுங்க. இது நம்ம கர்ண நரமெல்லாம் வாங்கிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா இந்த செதில் பூச்சி கம்பளாசூனி இதெல்லாம் இல்லாத கரணைகளாக பார்த்து வாங்கிட்டு வந்து நட்டோம்னா இது பரவறதை தடுக்கலாங்க. அப்புறம் கரும்பு வயலோட சுற்றிலும் வரப்பு இருக்குது இல்லைங்களா, வரப்பெல்லாம் சுத்தமாக வச்சுருக்கணுங்க. மருதாம்பு கரும்பு பயிர் செய்யும்போது இதனுடைய தாக்கம் அதிகமாக இருந்தால் அந்த பயிரை மாற்று பயிராக கொண்டு வந்து இதோட தாக்குதல் குறையும் மாதிரி திருப்பியும் நடணுங்க. இதுக்கும் தண்ணீர் கரும்பு வயலில் தேங்காதவாறு பார்த்துக்கொள்ளணும். ஏன்னா தண்ணியில் விழுந்துன்னா பக்கத்தில் போய் ஈஸியாக அடுத்த கரும்புக்கு தூருக்கு போயிடுதுங்க. இதனுடைய தாக்குதலை குறைக்கிறதுக்கு ப்ரொஃபனோஃபாஸ் அப்படிங்கிற மருந்தை தாக்கு இந்த கரும்பு தென்பட்டோடனே இல்லை சோகை உரிச்சோடனே ஒரு தடவை கரும்போட தண்டு பகுதியில் அடித்தோம்னா இதை வந்து ஓரளவு கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். இதை தவிர இப்போ வெகுவான இடங்களில் பார்த்தீங்கன்னா க்ரௌன் மீலி பக், அதாவது முடி கொத்து அசுவினி அப்படிங்கிற மாவுப்பூச்சி, முடி கொத்து மாவுப்பூச்சி அப்படிங்கிற மாவுப்பூச்சி வந்து தென்படுதுங்க. இது வந்து நல்ல வெய்ய காலத்தில் பார்த்திங்கன்னா வேகமாக தன்னுடைய இனப்பெருக்கத்தை உண்டு பண்ணுது. பூச்சியே பார்த்திங்கன்னா நல்ல நீளமாக இருக்கும், இதுக்கு ஒரு வால் மாதிரி இருக்கும். இந்த பூச்சி உடல் முழுவதும் மெழுகு போன்ற வெள்ளை நிற துகள்களால் மூடப்பட்டிருக்கும். இது வந்து நுனியில் அதாவது குருத்து இருக்குது இல்லைங்களா, கரும்பு குருத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு தொடர்ச்சியாக சாறு உறிஞ்சறனால கரும்போட வளர்ச்சியே தடைபட்டுருங்க. மாவு பூச்சியும் இந்த குருத்து மாவு பூச்சி ரெண்டுமே என்ன பண்ணும்னா 8 அடி ஒசரம் 10 அடி ஒசரம் வளர வேண்டிய கரும்பை 1.5 அடி 2 அடியில் நிறுத்திடுங்க. ஆனால் கனவு பார்த்திங்கன்னா 10 கனவு 12 கனவு வரும், கனவு பூரா எல்லாம் 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டரில் வந்துடும்.
1: நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 ஏறும் ஊறும் நிகழ்ச்சி. இதில் கரும்பில் வரக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சிகள் அதன் மேலாண்மை முறைகள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி பாஸ்கரன் அவர்கள்.
0: அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது சார், கரும்பு சோகை உரித்து பார்த்தீங்கன்னா சோகைக்குள்ளே இந்த குருத்து மாவு பூச்சி இருக்கும் ஃபஸ்ட்டு. சார், நாம் கரும்பு ஒவ்வொரு சோகையாக உரித்து பார்க்குறதெல்லாம் ரொம்ப கடினமான காரியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எறும்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாவு பூச்சி அசுவினி இதெல்லாம் கரும்பில் வந்துருச்சுன்னா எறும்போட நடமாட்டம் அதிகமாக இருக்கும். ஒரு கரும்பில் அசுவினி இருக்குதுன்னு வச்சுங்க, எறும்பு நடமாட்டம் இருக்கும். மாவு பூச்சி குருத்து மாவு பூச்சி இருக்குன்னா கட்டெரும்பே இருக்குங்க, கட்டெரும்பு போய் இந்த மாவு பூச்சியை பாதுகாத்துக்கும். நீங்கள் இந்த காட்டில் மருந்து வச்சிங்கன்னா கட்டெரும்பு தூக்கிட்டு போய் பக்கத்து காட்டில் வச்சிடும். இதுக்கு ரெண்டுக்கும் பெரிய ஒற்றுமையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அது இதை பாதுகாத்துக்குது. அந்த எறும்போட கூடு வேற அந்த இலைகள் நடுவாண்ட நீட்டு நீண்டமாக கட்டி வச்சுக்கும். எறும்பு கூடு வித்தியாசமாக இருக்கும் நம்ம வயலில் பார்த்தா. இது தொடர்ச்சியாக சாறு உறிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, செடி வந்து மெதுவாக தன்னுடைய இயல்பை வாடி நிறத்தை மாற்றி பழுப்பு நிறத்துக்கு இலை வருங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் மெதுவாக இது வந்து சருகுகளைப் போல ஓரங்கள் காயும், கொஞ்ச நாளில் இது முழு இலையும் காய்ந்து விடும். ஏன் சார் முழு இலை காயுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த பூச்சி என்ன பண்ணுதுன்னா தொடர்ச்சியாக சாறை உறிஞ்சிக்கிட்டே இருக்குது.

அப்போ என்ன பண்ணும், எலை தயாரிக்கிற உணவுப் பொருள் பூரா இந்த பூச்சிக்கு வந்துடுது, தண்ணி வேர் எடுத்துருது. இது சாப்பிட்றதுனால கரும்புக்கு சத்து போய் சேராது. இதுதான் மெயின் காரணம். இது வந்து இந்த பூச்சியோட முட்டைடுறது பார்த்திங்கன்னா, ஒரு பை முட்டை பையில் 300 முட்டை வரைக்கும் போடுங்க. அந்த முட்டை பையை மண்ணில் போட்டுருங்க, பயிரிலெல்லாம் வைக்காதுங்க, கரெக்டாக மண்ணில் போட்டுரும். மண்ணில் உளுந்தது வந்து முட்டை மெதுவாக ஒரு 3-4 நாள் கழித்து பொரியுங்க. பொறிச்சோடனே இதுக்கும் ஃபஸ்ட்டு இன்ஸ்டார், அதாவது முதல் நிலை புழுவுக்கு பேர் தவள்வான். ஏன் நம்ம குழந்தையெல்லாம் தவழுதல்லங்க, இது மாதிரி தான் இந்த பூச்சிங்க. மெதுவாக தவழ்ந்து மேலே ஏறிக்குங்க, கரும்பு மேலே ஏறிக்கும். கரும்பு மேலே ஏறினதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அந்த குருத்துக்கு போய் உட்காந்துக்கிட்டுனா தொடர்ச்சியாக சாறு உறிஞ்சுறது தான் இதனுடைய வேலை. இந்த மாதிரி சாறு உறிஞ்சும் போது பார்த்திங்கன்னா, அதில் இருக்க தேன் துளிகள் வெளியே வந்து கீழழுவும். இப்போ தேன் துளிகள் தான் கரும்பூசானம் அந்த இலைகளில் படரும். கரும்பூசானம் படர்ந்துச்சுன்னா கரும்பின் சர்க்கரை கட்டுமான திறன் குறைந்துவிடும். இதனால் முதல்ல இந்த பூச்சி வந்ததுன்னா கரும்போட மகசூலே போயிருங்க. நீங்கள் வந்து ஒரு ஏக்கராக்கு 80 டன் எடுக்கிறீங்க, ஒரு ஹெக்டேருக்கு 200 டன் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஏக்கராக்கு 80 டன் வந்து 40 டன் ஆகி போயிருங்க மொதல் போகத்திலேயே. இது வந்து அதிகமாக தாக்கிறது பார்த்திங்கன்னா மருதாம்பு பயிரை தான் ரொம்ப அதிகமாக தாக்குதுங்க. அப்போ நம்ம நடும்போது என்ன பண்ணணும், இது மேலாண்மை முறைகளுக்கு வருவோம். என்ன பண்ணணும்னா, கரும்பு கரணை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இமிடாக்ளோபேட் அல்லது ப்ரொபிகனோசோல் இது ரெண்டும் கலந்ததில் ஒரு 5-15 நிமிஷம், இது 1 மில்லி அது 1 கிராம், ரெண்டையும் தண்ணியில் கலந்து அந்த தண்ணியில் கரும்பு கரணையை நலச்சி நட்டிங்கன்னா, இந்த கரணை வாங்கிட்டு வரும்போது மாவுப்பூச்சி ஒட்டி இருக்கும் இல்லை ஆரம்ப நிலையில் வரும், இந்த தாக்குதலிருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டுங்க. ரெண்டாவது, கரும்பு வளர ஆரம்பிச்சிருச்சு, இப்போ பூச்சி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, வேம்பின் மூலக்கூறு நான் சொன்னேன் இல்லைங்களா, அசட் ரெட்டின் 0.03%, 3000 ppm, அதை வந்து 3 மில்லிலேருந்து 5 மில்லி கலந்து அடிச்சுட்டோம்னா இந்த கசப்பு தன்மைக்கு அந்த பூச்சியோட இளம் பூச்சிகள் மேலே ஏறாது. ரெண்டாவது, வேரில் நம்ம கரணை நடும்போது வேப்பம் புண்ணாக்கு ஏக்கராக்கு 100 கிலோவாவது போட்டு நட்டோம்னா, அதில் இந்த கம்பளா அசுவினி மற்றும் முடிக்கொத்து அசுவினி பூச்சி அதை வந்து நாம் வந்து தடுத்துக்கலாம். இது மாவு பூச்சி வந்துருச்சு அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, இது வந்து கரும்போட இலையை வந்து மஞ்சளாக்கி விட்டுருங்க, தொடர்ச்சியாக சாறு விழுந்தனால மஞ்சளாக்கி விட்டுரும். இது வந்து பொக்கோ போயிங் அப்படிங்கிற ஒரு நோய் அறிகுறியோ உண்டு பண்ணுற மாதிரி ஒரு தகவல் இருக்குதுங்க. இது ரெண்டுமே சேர்ந்ததில்லை, அதாவது கரும்போட சத்து மற்றும் வீரியத்தை குறைக்கிறதுனால இந்த நோய் தாக்குதல் பரவலாக தென்படும். இல்லைன்னா மஞ்சள் இலை நோய் வந்துடும், ஏன்னா மஞ்சள் கலராக இலை மாறிடுது. இதுக்கு என்ன பண்ணலாம்னா, சரியாக பரிந்துரைக்கப்பட்ட அளவுகளில் உரங்களை இட வேண்டும், இட்டு மண் அணைச்சிடணும் ஃபஸ்ட்டு. அடுத்தது 5வது மாதம் தோகைகளை உரித்து விட வேண்டும், 5 மற்றும் 7வது மாதம் கம்பல்சரி தோகைகளை உரிச்சிட வேண்டும். அடுத்தது, நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய கரணைகள் வந்து எதிர்ப்பு திறன் வாய்ந்த கரணைகளாக நடணும். இதை வந்து நம்ம அதிக சர்க்கரை கட்டுப்பாடு திறன் கொண்டாங்கெல்லாம் வந்து இது ஈஸியாக தாக்குதலுக்கு உள்ளாகுது. அதனால் அவங்ககிட்டே கேட்டிங்கன்னா, உங்களோட கரும்பு அரவை ஆலை பகுதியில் கேட்டிங்கன்னா எது உகந்ததோ அந்த மாதிரியான எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களில் கரணைகளை வாங்கி நெடுங்க. டிஎன்ஏயோ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக கரும்பு பூஸ்டர் பயிரை வந்து 2-3 தடவை நீங்கள் 1.5-2.5 கிலோ வீதம் வாங்கி கரும்போட ஆரம்ப காலத்தில் 30, 45, 60 நாள்லேயே நீங்கள் அடிச்சுட்டி விட்டுட்டிங்கன்னா, அந்த கரும்பு வந்து இதோட தாக்குதல் வந்தாலும் தாங்கி வளரக்கூடிய தன்மைக்கு வந்துடும். நுண்ணூட்ட சத்துக்களை சரியான முறையில் மண்ணில் இடுங்க. இந்த கரும்போட முடிக்கொத்து மாவுப்பூச்சி வந்துருச்சுன்னா அதுக்கு வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் முக்கியம், மெக்னீஷியம், ஃபெரஸ் சல்ஃபேட்டு, ஜிங்க்கு, இதில் வாங்கி கரெக்டாக மண்ணில் இட்டு அதுக்கு தண்ணி கட்டுங்க. 4வது வந்துங்க, இப்போ ஒரு காட்டில் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா

0: அதை பயிரை தனிமைப்படுத்துங்க, ஒதுக்கி விட்றதுன்னு பேருங்க. அந்த மாதிரி ஒதுக்கி விடுங்க. சார், நாங்கள் வெட்டிட்டோம், இப்போ ரெண்டாங்கட்டை மூணாங்கட்டை விட்டுருக்குறோம், மூணாங்கட்டையில் வந்துருச்சு அப்படின்னா மருதாம்பு பயிரில் இது தாக்குதல் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி தாக்குதல் வர நேரத்தில் நீங்கள் இமிடாக்ளோபைடை ஒரு லிட்டருக்கு 0.4, அதாவது 10 லிட்டர் தண்ணிக்கு 4-5 மில்லி கலந்து தெளிப்பதன் மூலம் குறுத்து படுற மாதிரி தெளிக்கணுங்க. நல்லா புரிஞ்சுங்க. 5 அடி ஒசர கரும்பில் பவர் ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணிங்கன்னா அது போவாதுங்க. ராக்கர் ஸ்ப்ரேயரோ இல்லை பேட்டரி ஆப்ரேட் ஸ்ப்ரேயரில் குறுத்து நலையிற மாதிரி, மொத்த தண்டும் நலையிற மாதிரி கரும்பு பயிரில் 200 லிட்டர் தண்ணியில் கலந்து தெளிப்பதன் மூலம் இந்த குருத்து மாவு பூச்சியை கட்டுப்படுத்தலாம். இதுக்கு இயற்கை எதிரிகள் உண்டு. ஆனால் இந்த எறும்பை தாண்டி அந்த இயற்கை எதிரிகள் வேலை செஞ்சு நமக்கு நன்மை கொண்டு வரத்துக்குள்ள இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையான வேம்பின் மூலக்கூறு வேப்ப முன்னாக்கு தெளிக்கிறது, இல்லை நீங்கள் மருந்தை தெளித்து அந்த குருத்தை நலைய வைக்கிறது, இதன் மூலம் இந்த குருத்து மாவு பூச்சியை கட்டுப்படுத்தி அதிக மகசூல் பெறலாம்.
1: இதுவரைக்கும் கரும்பில் வரக்கூடிய வெள்ளை பூச்சி, செதில் பூச்சி, முடிக்கொத்து மாவு பூச்சி, குருத்து மாவு பூச்சி, இதையெல்லாம் எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம், முக்கியமாக கரும்பு கரணைகள் தேர்ந்தெடுக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்த மிகுந்த கரும்பு கரணைகளை தேர்வு செய்யணும், உரமிடுவது பரிந்துரைக்கப்பட்ட அளவு உரங்களை இடணும், எறும்புகள் நடமாட்டம் இருந்தால் பூச்சிகள் இருக்குது, சாறு உறிஞ்சும் பூச்சிகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், கரும்பு கரணைகளை நடும்போது கரும்பு கரணைகள்லேயே ஏதாவது பூச்சிகள் இருந்தால் அதை தவிர்க்கிறதுக்கு பாஸ்கர் சார் சொன்ன மாதிரி அந்த ரசாயனங்களை முக்கி எடுத்து நம்ம நடும்போது அந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். இதுபோல் கரும்பை தாக்கக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய மேலாண்மை முறைகளை பகிர்ந்துக்கிட்டாங்க. மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி. பாஸ்கரன் அவர்கள்.

அன்பார்ந்த திருப்பூர் மற்றும் சுற்றுப்பகுதியில் உள்ள விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் அரங்கமதிவாணன், பேராசிரியர் மற்றும் தலைவர், கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம், திருப்பூரிலிருந்து பேசுகிறேன். தற்போது நமது மாவட்டம் மற்றும் அன்றைய மாவட்டங்களில் அதிக வெப்பநிலை காணப்படுகிறது. இந்த வெப்பநிலையால் கால்நடைகளில் ஏற்படும் பாதிப்புகள், உற்பத்தி திறனில் ஏற்படும் மாறுபாடுகள், அதனால் நமக்கு ஏற்படும் வருவாய் குறைபாடுகள் என பல விளைவுகளை விவசாயிகள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. பொதுவாகவே கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு ஏற்ற வெப்பநிலையாக அறியப்படுவது 20 டிகிரியிலிருந்து 27 டிகிரி செல்சியஸ் வரை. இதுக்கு மேல் அதிகரிக்கும் போது அந்த வெப்பநிலைக்கு உண்டான பாதிப்புகள் கால்நடை மற்றும் கோழிகளில் ஏற்படுகிறது. இதை வெப்ப அயர்ச்சி என்று கூறுவார்கள். இந்த வெப்ப அயர்ச்சி வரும்பொழுது கால்நடைகளில், முக்கியமாக கறவை மாடுகளில், பால் உற்பத்தி குறைவு, தீவனம் எடுப்பது குறைவு, பாலின் தரத்தில் மாறுபாடு, அதிக அளவு தண்ணீர் குடித்தல், மாடுகள் நிழலை நோக்கி நகர்வது, இழப்பு எடுப்பது போன்ற பல்வேறு அறிகுறிகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கோழிகளிலும் இதே போன்று பல அறிகுறிகள் நமக்கு தெரிகிறது. கால்நடைகள் மற்றும் கோழிகளில் ஏற்படும் வெப்பத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தி நம்மளது உற்பத்தியை, வருவாயை மேலும் இழக்காமல் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசலாம்னு ஆசைப்படுகிறேன். கோடைகால பராமரிப்பு என்பது மிக முக்கியமானது. முதல்ல நம்ம கொட்டைகளிலிருந்தே ஆரம்பிப்போம். கொட்டைகையோட முக்கியமான இரண்டு பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒன்று இட வசதி, இன்னொன்று காற்றோட்ட வசதி. காற்றோட்ட வசதிங்கிறது மிக மிக முக்கியமானது. ஏன் அந்த காற்றோட்ட வசதி இந்த வெப்பநிலைகளில் முக்கியமானது அப்படின்னா, வெப்பநிலை அதிகமாக இருக்கிற காரணங்களில் காற்றோட்டமும் குறைவாக இருக்கும். ஸோ அதனால் வெப்பத்தின் தாக்கம் வந்து நம்ம கால்நடைகளுக்கும் கோழிகளுக்குமே ஏற்படும். அதனால் மாடுகளையோ ஆடுகளையோ அல்லது கோழிகளையோ செட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தும் போது தேவையான காற்றோட்ட வசதியை செஞ்சு கொடுப்பது நம்மளோட கடமை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமாக வந்து அந்த கம்பி வலைகள் போன்ற பகுதிகளில் இருக்கிற ஒட்டடைகளை சுத்தப்படுத்தி காத்தோட்ட வசதியை உருவாக்கி கொடுக்கணும். ரெண்டாவது இடவசதியை பற்றி சொன்னேன். பண்ணை முறை வளர்க்கும் கால்நடைகளாக இருந்தாலும் சரி, கோழிகளாக இருந்தாலும் சரி, இந்த கோடை காலத்தில் குறைஞ்சதாவது 20-25% இடவசதியை கூட்டி கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக நகர முடியும், வெப்பத்தோட தாக்கத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். மூன்றாவது, இந்த கூரையில் நம்ம என்ன பண்ணலாம், வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாண்டியே கூரை மேலே வந்து சுண்ணாம்பை அடிச்சு விடலாம், அல்லது பெயிண்ட் அடித்தாலும் சரி. இதனால் வந்து அந்த வெப்பநிலை உள்ளே உட்கரைப்பது குறைஞ்சி செட்டுக்குள்ளே வெப்பநிலை கொஞ்சம் குறைவாக இருக்கும். இது நமக்கு வந்து தோதுப்படாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, தென்னங்கீற்று கூரை மேலே போட்டு அதில் ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் மாதிரி பர்மனெண்ட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, அல்லது பைப்பில் வச்சு தண்ணி அடித்தாலும் சரி, பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெப்பநிலை வந்து உள்ள குறையும். செட்டுக்கு உள்ள என்ன பண்ணலான்னா, கறவை மாடுகளுக்கு முக்கியமா பாக்கர்ஸ் மாதிரி நம்ம போட்டு விடலாம். இதனால வந்து அந்த தண்ணீர் வந்து லேசான துளியா மாடுகள் மேல படும்போது வெப்பநிலை வந்து கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு

அப்படின்னா மாடுகளுக்கு வந்து தண்ணீர் 24 மணி நேரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். வழக்கமாக விவசாயிகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 இடம் 3 இடம் வந்து தண்ணி காட்டுவோம், தீவனம் போடுவோம். ஆனால் அந்த வெப்ப காலத்தில் வந்து தண்ணி வந்து 24 மணி நேரம் இருக்கணும், இரவு நேரம் உட்பட. தண்ணீர் தொட்டியை வந்து வெளிப்பகுதியில் சின்டெக்ஸ் டேங்க் மாதிரி டேங்க் வச்சுருந்தீங்கன்னா அந்த தண்ணீர் தொட்டியை வந்து தென்னங்கீத்து அல்லது சாக்கு வச்சு நேரடியாக வெப்பம் படாத மாதிரி பாதுகாத்து வச்சிங்கன்னா தண்ணியோட வெப்பநிலை வந்து குறையும். யூஸ்வலாக வந்து தண்ணி வெப்பநிலை அதிகமாக இருந்தால் கால்நடைகளும் கோழிகளும் தண்ணி எடுப்பது வந்து குறையும். வெப்பநிலையை வந்து சீராக பராமரிக்க தண்ணீர் உட்கொள்வது வந்து மிக முக்கியம். இது இல்லாமல் சில அயிற்சி நீக்கி மருந்துகளையும் நம்ம வந்து கொடுக்கும்போது அதனோட வீரியத்தை குறைக்க முடியும். அப்புறம் இது மேய்ச்சல் கணப்புற மாடுகளாக இருந்தாலும் சரி வெள்ளாடு செம்மறியாடாக இருந்தாலும் சரி எக்காரணத்தை கொண்டு வெயில் நேரங்களில் அனுப்ப வேண்டாம். காலை ஏர்லி மார்னிங் அல்லது வந்து ஆஃப்டர்நூன் வந்து 4 மணி 5 மணிக்கு மேலே நீங்கள் வந்து மேய்ச்சலுக்கு அனுப்புனா நல்லது. ஈவன் கோழிகளுக்கு தீவனம் கொடுக்கறது கூட காலை நேரங்களிலேயோ அல்லது மாலை நேரங்களிலேயோ அல்லது இரவு நேரங்களிலேயோ தீவனம் கொடுக்கும்போது தீவனம் உட்கொள்ளுதல் வந்து சீராக இருக்கும். வெயில் நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் கோழி செட்டுக்குள்ளேயே நம்ம போகக்கூடாது. கோழிகளையும் கால்நடைகளையும் நம்ம எக்காரணத்தை கொண்டும் தொந்தரவு பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்புறம் வெயில் காலங்களில் நோய்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. முக்கியமாக அம்மை போன்ற நோய்கள் வந்து வெயில் காலங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இந்த நோய் மேலாண்மையும் மிக முக்கியமானது. பெரும்பாலும் விவசாயிகளை கேட்டுக்கொள்வது இந்த சம்மர் சீசனில் புதுசாக ஆடுகளையோ மாடுகளையோ வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம். என்னன்னா நம்ம வந்து சந்தையில் வாங்கும்போதோ வெளியிடத்தில் வாங்கும்போதோ அங்கே இருக்கிற நோய் கிளர்ச்சியை பற்றி நமக்கு பெரும்பாலும் தெரியாது. அப்படியே இல்லை நான் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சூழ்நிலை இருந்ததுன்னா வாங்கிட்டு வந்துட்டு அந்த மாடுகளையோ ஆடுகளையோ குறைஞ்சது ஒரு 21 நாள் தனிமைப்படுத்தி நோய்கள் இல்லை என்று உறுதிப்படுத்தின பிறகு ஏற்கனவே இருக்கிற மாடு மற்றும் வெள்ளாடு செம்மறி ஆடுகளோட சேர்த்து கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் வெளிப்புற தொந்தரவுகள், இப்போ வாகனங்கள் உள்ளே செல்வது, வெளிப்புற மக்கள் வந்து அடிக்கடி வர்றது உங்கள் ஏரியாவுக்கு போன்ற உயிர் பாதுகாப்பு முறைகளை கையாளும் போது இந்த கால்நடை மற்றும் கோழிகளில் வந்து கோடைகளை பராமரிப்பை சிறப்பாக மேற்கொள்ள முடியும். இதன் மூலமாக உற்பத்தி திறன் குறைதலையும் தடுக்க முடியும். ஆகவே விவசாய பெருமக்களை மேற்கண்ட சில தகவல்களை நீங்கள் கடைபிடித்து இந்த கோடைக்கால பராமரிப்பை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருமானத்தை குறையாமல் பாதுகாத்து வாழ்வோமாக. நன்றி.

நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் ஜி வானதி. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஏறும் ஊறும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக அமைச்சரவை நாளை விரிவாக்கம் செய்யப்படுகிறது. மக்கள் மாளிகையில் காலை 10 மணியளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து

0: வைக்கிறார். இதற்கிடையே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராஜேஷ்குமார், திரு விஸ்வநாதன் ஆகியோர் அமைச்சர்களாக நாளை பதவியேற்க உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் 59 ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சரவையில் இடம்பெறுவது வரலாற்று சிறப்புமிக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர்களாக பொறுப்பேற்க உள்ள இருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் இவர்கள் பணியாற்றுவார்கள் என்றும் திரு கே சி வேணுகோபால் கூறியுள்ளார். தவேக்கு அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடம்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தம்மை சந்தித்த போது வலியுறுத்தியதாக கூறினார். தற்போது இதே கருத்தை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனாவும் தெரிவித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட பிறகு முடிவு அறிவிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். தாவிக்க விடுத்த அழைப்பிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு தொல் திருமாவளவன் கூறினார். இதற்கிடையே தாவிக்க அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் நாளை ஆலோசித்து முடிவெடுக்க உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் திரு காதர் மொய்தீன் கூறியுள்ளார். விவசாயிகள், மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் தனிநபர்களின் வீட்டு உபயோகங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட அளவிலான வண்டல் மண்ணை ஏரி மற்றும் குளங்களிலிருந்து எடுத்துச் செல்வதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக தமிழக அரசு கூறியுள்ளது. இத்தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. tnesevai.tn.gov.in இணையதளம் வாயிலாக இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்றும், விண்ணப்பித்த 10 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர்களால் அனுமதி வழங்கப்படும் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இத்திட்டத்தை சிறந்த முறையில் நிறைவேற்றிட ஏதுவாக மாவட்ட ஆட்சியர்கள் ஏரிகள் மற்றும் குளங்களின் பட்டியலை மாவட்ட அளவிலான அரசிதழில் வெளியிடுமாறு இக்கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவது அரசின் கொள்கை முடிவுகளுக்கு உட்பட்டது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் நலத்திட்டங்களுக்கான கொள்கைகளை வகுக்க இயலும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதில் எவ்வித தவறும் இல்லை என்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. பிஎம் ஸ்ரீ திட்டத்தை அரசியல் ரீதியாக அணுகக்கூடாது என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக கூட்டணி கட்சிகளின் அழுத்தம் காரணமாக தவேக்க அரசு இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக குறிப்பிட்டார். கிட்னி திருட்டு குறித்த விசாரணையை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். யூடியூபர் சவுக் சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. குண்டர் சட்டம் தொடர்பான ஆலோசனை வாரியம் சவுக் சங்கர் மீதான வழக்கினை ஆய்வு செய்ததில், அவர் மீது குண்டர் சட்டம் போடுவதற்கு எவ்வித முகாந்திரமும் இல்லை என்று ஒருமனதாக பரிந்துரைத்ததை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர் மீது பிற வழக்குகள் இல்லை என்றால் சிறையிலிருந்து விடுதலை செய்யுமாறும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தைரியா கோகியா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் பஞ்சுவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவின் முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 12-10, 10-12, 11-7, 11-7 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் சேகா சுனை வென்றார். 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அமரியா பஜாஜ், அபியுதய் அரோரா, ரியா தலால், அலியா கங்காரியா ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 15 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் த்ருவ் ஜோஹ்ரியும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஹிரிதன் ஷா, லோகேஷ் சுப்பிரமணி, சிவன் அகர்வால், ராகவ் வசிஷ்டாவும், 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் உன்னதி திரிபாதி, ஆகாங்ஷா குப்தா ஆகியோரும் 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் ஸ்வீட்டி குஜூர், தியா, பிரியங்கா மென்ஸ், நவ்சி நஸ் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை ஆஸ்திரேலியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் வென்றது. இத்துடன் இந்த செய்தி
1: அறிக்கை. India and Italy have decided to elevate their bilateral ties to a special strategic

கேட்ட உடனே அப்படியே எந்திரிச்சாடணும், ரெண்டு ஸ்டெப்பாவது போடணும் அப்படிங்கிற துள்ளலானா இந்த பாடல் வந்து கலைஞன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் மனோ கே எஸ் சித்ரா பாடியிருந்தாங்க பாடலாசிரியர் வாலி. இதம் ரதம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் வெற்றி விழா திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது பாடலாசிரியர் கங்கை அமரன்.

இந்த அட்டகாசமான பாட்டு உழவன் மகன் திரைப்படத்திற்காக மனோஜ் கியான் மியூசிக்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் சசி ரேகா பாடியது. பாடலாசிரியர் அபவனன். இதமிருதம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் மூடு மந்திரம் திரைப்படத்திற்காக சங்கர் கணேஷ் இசையில் கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் முத்துலிங்கம்.

விழுப்பாட்டுக்காரன் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் பாலி. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை 8:50 கேட்கலாம் சைபாலின் இன்று ஒரு தகவல். 8:32 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி இதமிருதம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கண்மணி திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் மனோ மின்மினி பாடியிருப்பது. பாடலாசிரியர் புலவை பித்தன்.

சூப்பரான பாட்டில் இதுபோது நிகழ்ச்சியில் அடுத்த பாடலும் அழகான பாடல் தான். மகராசன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் மனோ எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் பாலி.

அடி அரைச்சி அரைச்சி குழைச்சி குழைச்சி தடவ தடவ மனக்கு சந்தனமே. அடி அரைச்சி அரைச்சி குழைச்சி குழைச்சி தடவ

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: 8:43 அகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இது இதமிருதத்தின் நேரம். நாளை காலை 7:30 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குழந்தைகளோட வளர்ச்சி, உடல்நிலை மற்றும் ஆரோக்கியம் குறித்த தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் அமுதா அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள்.

வா வாட் அ பிரீசி டுயட் அப்படின்னு சொல்ற மாதிரியான செம்மையான ஒரு பாடல் கேட்டோம். பிரம்மா திரைப்படத்துல இந்த இளையராஜா செயல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது பாடலாசிரியர் வாலி. இதமிருதம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சின்னத்தம்பி திரைப்படத்திற்காக இளையராஜா செயல் ஸ்வர்ணலதா எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருப்பது பாடலாசிரியர் கங்கை அவரன்.

இதமிடம் நிகழ்ச்சியோட நிறைவு பாடல்களா கூலிக்காரன் படத்திலிருந்து டி ராஜேந்தர் எழுதி இசையமைத்த பாடலுக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய இந்த பாடல் கேட்டோம். தொடர்ந்து சிங்கார வேலன் படத்தில் இளையராஜா இசையில் எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டோம். இதமிடம் நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு நான் ஆர்ஜி மஞ்சு. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம் ஜோதிஷ். உலக தேனீக்கள் தினம் கொண்டாடப்படக்கூடிய இந்த நாளில் உங்களை வந்து நேர்காணல் செய்வதில் மகிழ்ச்சி ஜோதிஷ். அடிப்படையில் சாஃப்ட்வேர் என்ஜினியர்

0: இன்ஜினியராக இருக்கிறவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து விவசாயத்துக்கு மாறிட்டு வராங்க. அந்த வகையில் நீங்கள் தேனீ வளர்ப்புக்கு மாறினது எப்படி, உங்களுக்கு இதில் எப்படி ஈடுபாடு ஏற்பட்டது?
1: என்னுடைய அப்பா அம்மா விவசாயி, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்ற எனக்கு தெரியும். ஸோ நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், சின்ன வயசில் எப்படி கஷ்டப்பட்டுன்ற எனக்கு தெரியும். நானெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன், கல்லூரி பிஜி படித்தது, ரெண்டு பிஜி எடுத்தேன், எல்லாமே அந்த விவசாய இதுலேருந்து தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த கஷ்டம் பார்த்திங்கன்னா அந்த சக மனிதர்களுக்கு வரக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருந்தேன். எங்கள் அப்பா எப்பவுமே சொல்லப்போல நான் கஷ்டப்பட்ட போல நீயும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி தானே எல்லா விவசாய மக்களுக்கும் அவங்களுடைய பிள்ளைங்க அது மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்றது தான் அது. அப்போது இது பெரிய ஒரு ட்ரெஷரை நம்மளால் எதுவும் மிஸ் பண்ணுறோன்றது சின்ன வயசுலேருந்தே எனக்கு வருது. நம்ம எப்பவுமே எங்கே தொலைச்சோமோ அந்த இடத்துல தான் நம்ம தேடணும், தொலைக்காத இடத்துல போய் தேடுறது இது கிடையாது. நம்ம கண்ட்ரியை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் விவசாயத்தை சார்ந்த கண்ட்ரி தான். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள ட்ரில்லியன் எக்கனாமி, ட்ரில்லியன் டாலர்ஸ் எக்கனாமிலாம் இருந்தது. இப்போல்லாம் ஏன் பண்ண முடியல? இப்போ தானே சின்ன சின்ன சர்வீஸ் இண்டஸ்ட்ரி அது இதுன்னு சொல்லிட்டு ஒன்றுன்னா வந்துட்டுருக்கேன்.

0: கிடைக்காத இடத்துல போய் தேடுறது இது கிடையாது. நம்ம கண்ட்ரியை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், விவசாயத்தை சார்ந்த கண்ட்ரி தான். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள ட்ரில்லியன் எக்கனாமி, ட்ரில்லியன் டாலர்ஸ் எக்கனாமிலாம் இருந்தது. இப்போல்லாம் ஏன் பண்ண முடியலை? இப்போ தானே சின்ன சின்ன சர்வீஸ் இண்டஸ்ட்ரி அது இதுன்னு சொல்லிட்டு ஒன்றுன்னா வந்துட்டுருக்கேன். இப்போது சின்ன ஒரு டேட்டா ஒன்று சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க தெரியல. 1942 இந்தியன் ஜிடிபியுடைய கான்ட்ரிபியூஷனில் பார்த்தீங்கன்னா 65 விழுக்காடுகள் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டரில் தான் வந்தது. 2013 பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இந்தியன் ஜிடிபியுடைய கான்ட்ரிபியூஷன் அக்ரிகல்ச்சர்லேருந்து எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 12%, 13% தான். ஏன் இவ்வளோ டிக்ளைன் ஆகுது? ஸோ விச் மீன்ஸ் தட் அந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் நம்மளுக்கெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி இல்லை, ஒரு சமுதாயம்லாம் நினச்சி அங்கேருந்து ரொம்ப வெளியே வந்துடுறாங்க. யாருமே விவசாயிங்க யாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாகலாம் விவசாயம் வேண்டான்னு சொல்லிட்டுலாம் வெளியே வரது கிடையாது. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் வெளியே வர்றாங்க. விவசாயிகளுக்கு என்ன அப்படின்னா, அவனுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவனுக்கு விவசாயத்தை பற்றி நல்லா தெரியும், அது எப்படி சந்தையில் எடுத்துகிட்டு வருதுன்றது தெரியாது. அப்போது நான் படிச்சிருக்கேன், ஸோ நான்லாம் வெளியூரில் இருந்திருக்கேன். ஒரு 15 இயர்ஸ் நான்லாம் இன்டர்நேஷ்னல் கம்பெனி குளோபல் கம்பெனிஸ் எல்லாம் இருந்திருக்கேன். எனக்குள்ள சந்தை எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். சரி, அதெல்லாம் நம்ம மக்களுக்கு ஏன் பண்ணக்கூடாது, அது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த வேல்யூஏட்டட் ப்ராடக்ட்ஸை எப்படியெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம், உலக அளவில் சந்தைக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். மூணாவது, இது கோர் ஃபவுண்டேஷனே பார்த்திங்கன்னா, ஏன் விவசாயம்லாம் நலிவிழந்து போகுது அது யாருக்குமே தெரியல இல்லை, அதில் கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிடெக் ஐடின்னு சொல்லிட்டு எல்லாம் போகிறாங்க. ஏன் போகிறாங்கன்னா அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதேமாதிரி விவசாயத்துக்கு ஒரு காலத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அது எப்படிலாம் நம்மளாலலாம் எப்படி எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்றத ஒரு சிந்தனை. ஸோ இது ஃபவுண்டேஷன் நம்மளாம் அந்த ரூட் காஸ்டெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா தென் வி கேன் டூ தேட் ஒன். சரி, நம்மளே ஒரு அடுத்தவங்க குறை சொல்கிறதுக்கு பதில் நம்மளே இல்லை ஒரு டேட்டா ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சிக்ஸ் சிக்மா அனலிஸ்ட்டு. ஸோ ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு டேட்டா அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3000 விவசாயிங்கிட்ட சவுத் இந்தியா ஃபுல்லால் பண்ணி பார்த்தேன்.
1: சார், இந்த இனிஷியேட்டிவ் எப்போ தொடங்கின?
0: நான் என்னெல்லாம் இதுக்கு ஊக்குவிச்சது பார்த்தீங்கன்னா ஏபிஜே சார் தான். ஏபிஜே சார் தான் ஒரு ஐ ஜஸ்ட் அவர் நான் அண்ணா யூனிவர்சிட்டி நான் அப்புறம் அப்ராடில் இருந்தேன், யூஎஸில் இருந்தேன். யூஎஸில் நான் க்ரீன் கார்டு ஹோல்டர், அதை அப்ளை பண்ணிவிட்டு உக்காந்துட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு வாட்டி சாரை மீட் பண்ணும்போது தான் ஐ ஜஸ்ட் காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அவர் தான் எனக்குள்ள இக்னைட் பண்ணிவிட்டது. ஏபிஜே சார் தான் சொன்னார், இது ஏன் நீங்கள் பண்ணக்கூடாது, விவசாய மகனாக இருக்கீங்க, நீங்களெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியூரில் போயிருந்தீங்கன்னா எப்படி இருக்கும், உங்களுக்கு டெக்னாலஜியும் தெரியும், உங்களுக்கு அனலைசிஸும் தெரியும், உங்களுக்கு விவசாயம் உங்களுக்கு பேஷன், தென் நீங்கள் அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருடைய மோட்டிவேஷன் தான். சரி, அப்புறமா தான் அவர் டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் சார்கிட்ட பண்ணார். நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது, எம்எஸ் சுவாமிநாதன் சார் பார்த்தீங்கன்னா அவர் தான் வேர்ல்டு பி ஃபெடரேஷனுடைய 10 வருஷமாக பிரசிடெண்டாக இருந்தார். அவர் அவர் தான் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா கேவிஐசி ரிசர்ச் சென்டர்னு சொல்லிட்டு ஒன்று பூனேயில் இருக்குது, அது டெவலப் பண்ணதே டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் சார் தான். அதே போல் நிறைய விஷயங்கள் நேஷனல் பி போர்டு பண்ணது அவர் தான். அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவரே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு அவரில் ஹீ இஸ் அ பீ கீப்பர். அவருடைய ஃபஸ்ட்டு கேரியர்லேயே ஃபஸ்ட்டாக பண்ண என்ன விஷயம் அப்படின்னா ஹீ இஸ் அ பீ கீப்பர். அவர் எப்பவுமே சொல்லுவார் ஐ மே ப்ரவுட் பீ கீப்பர் அப்படின்னார். ஸோ அவருடைய இதில் நம்மளும் போகிறது என்ன பெரிய விஷயம் தானே. தென் நம்மாழ்வார் ஐயா கிட்ட பேசும்போது அவரும் அதே மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தார், தேனீக்கள் இல்லாட்டி உலக நடா அப்படின்ற மாதிரி சொல்லப்பில. ஸோ அந்த இதில் நம்மள ஸ்டார்ட் பண்ணோம். நாங்களும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண நிறைய எல்லாம் ரிசர்ச் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 4000 ஃபார்மர்ஸுக்கிட்டலாம் அந்த ரிசர்ச் பண்ணோம். இதில் என்ன பிரச்சனைனுங்க, இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிற ப்ராப்ளம் கிடையாது பொள்ளாச்சியில், பொள்ளாச்சியில் இருக்கிற ப்ராப்ளம் கிடையாது கரூரில், கரூரில் இருக்கிற ப்ராப்ளம் கிடையாது திண்டுக்கல் ஆர் ஹொசூர் ஆர் எனி அதர் பிளேஸ். நீங்கள் இப்போ பக்கத்தில் இருக்க ஒரு ஒரு கிளஸ்டருக்கும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு இஷ்யூஸ் எல்லாம் அக்ரிகல்ச்சர் இஷ்யூஸ் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, அது என்ன பிரச்சனை அப்படின்னா கோராக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சில இடத்துல தண்ணி இல்லைன்னவங்க அதெல்லாம் எல்லாத்துக்கும் மாநில அரசாங்கமும் சரி மத்திய அரசாங்கம் சரி நிறைய உதவிகள் பண்ணுறாங்க, அது மக்களுக்கெல்லாம் போய் சேரமாட்டேங்குது. இப்போ கேவிஎஸ்சி போன்ற ஆட்கள்லாம் எங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுனால தான் நிறைய எல்லாம் ரிசர்ச்சுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. கேவிஎஸ் எல்லாம் தான் எங்களெல்லாம் ரொம்ப ஊக்கு பண்ணி இப்போ எங்களுக்கெல்லாம் நிறையெல்லாம் சப்சிடியோட எங்களுக்கெல்லாம் லோன்லாம் தந்து எங்களை போன்ற நிறைய ஆட்களுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி கேவிஎஸ்சியில் நிறைய ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப இம்ப்ரெஸ்டான விஷயம் கேவிஎஸ்சியில் என்ன அப்படின்னாங்க, அவங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நோன்றது இதுமாரி சொன்னது கிடையாது, எந்த ப்ரொபோசல் எடுத்துகிட்டு வந்தாலும் தேவல் கம்ப்ளீட்டாக அவங்களாம் அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணி இதனால் உங்களுக்கு என்ன லாபம் வரும் அதை வந்து
1: விவசாயத்தின் மேல வந்து இருக்கக்கூடிய ஒரு நாட்டத்தினால நீங்க இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா முதல்ல நீங்க கேவிஐசிய போய் நீங்க அணுகணும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது, அங்க நீங்க எதிர்கொண்ட அந்த அனுபவங்கள் அப்படின்றது என்னவா இருந்தது உங்களுக்கு?
0: எனக்கு ரொம்ப வாந்தா இருந்ததுங்க. நான்

0: ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக நான் டாக்டர் லக்ஷ்மிநாராயண் சார்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் டேரக்டராக இருந்தார். அவர்கிட்ட போயில் இது மாதிரி பண்ணலான் இருக்கேங்க, இது பண்ணிகிட்டு இருக்கேன் நான், இது மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நேரம் பொறுமையாக கேட்டுட்டு இருந்தார். அவங்ககிட்ட போய் கேட்டோடனே அவங்க என்ன சொன்னாங்க, ப்ரொப்போசல் கொஞ்சம் டீட்டெயிலாக எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியல் இதெல்லாம் கேட்டாங்க, இதனால் என்ன லாபம் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிஞ்சோடனே இடிபின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் கணிச்சாங்க. எனக்கு இதெல்லாம் புதுமையாக இருந்தது, எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு அங்கே போய் இந்த ஃபினான்ஷியல் இருந்த ஸ்ட்ரக்சர் அவ்வளோ ஸ்ட்ரக்சர்டு அவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருந்தது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா
1: அங்கே நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்கள் என்ன சார்?
0: அங்கே ஒரு பொருளை இப்படி இல்லை ப்ராசஸாக ஆர்கனைஸ்டாக இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியில் எப்படி பண்ணலாம் ஒன்று, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கனைசேஷனுக்கு என்னென்ன ஃபினான்ஷியல் பிளானிங்ஸ் எப்படி பண்ணலாம் அதில் ரெண்டாவது, மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இது சந்தைக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது, இது மதிப்பு கூட்டுதல் எப்படி பண்ணலாம், ஒரு அரசாங்கத்துடைய இதில் இவ்வளோ பெரிய விஷயம்லாம் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கெல்லாம் உண்மையுமே பொறிப்பு பெரிய பொறிப்பாக இருந்தது. விவசாயிங்கிட்ட இல்லை எல்லாருக்கிட்டமே நான் சொல்லுவேன், நான் இது மாதிரிலாம் இருக்குது, ஒரு ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது, என்னுடைய தெரிஞ்சவங்க எங்கள் ஊருக்காரங்க அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன்.
1: அவங்களோட இருக்கும் போது உங்களுடைய அனுபவம் வந்து எப்படி இருந்துச்சு அந்த கேவிஐசில கத்துக்கிட்ட விஷயம்?
0: விவசாயம்ன்றது எனக்கு புதுமையெல்லாம் கிடையாது. சோ சின்ன வயசுல இருந்து நாங்க எங்களுக்கு பண்ண இருக்கு, அதுல போய் பண்ணிட்டு இருக்கோம், அதனால எங்களுக்கும் சேம் ஸ்டேஜ் ஆஃப் இதுதான் இருந்தது.
1: பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கு?
0: ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அவங்க ஹைலி ஆர்கனைஸ்டானால நம்ப கூட முடியல எனக்கு, இவ்வளோலாம் ஆர்கனைஸ்டெல்லாம் ஒரு மத்திய அரசாங்கம் பண்ணுவாங்களான்றது எனக்குள்ள ஒரு ஸோ அது பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த இயர் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம், ஹனி இதெல்லாம் பண்ண போகிறோம், நிறைய வேல்யூ ஆடட் இதெல்லாமே, வேறு ஹனி இல்லாமல் விவசாயிகளுடைய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் மிச்சம் இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், மட்ராஸ் ஃபார்மர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எப்படி எடுத்துகிட்டு வந்து அது மதிப்பு கூட்டுதல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணிகிட்ருக்கோம்.
1: அதாவது உங்களுக்கு பயிற்சி கொடுத்ததுல வந்து கேவிஐசி வந்து எவ்வளவு முக்கிய பங்கு வகிச்சாங்களோ அதே மாதிரி அடுத்த கட்டமா உங்களுடைய செயல்பாட்டிலையும் அவங்களுடைய பங்கு அப்படின்றது முக்கியமா இருக்கு அப்படின்னு
0: சொல்லுவாங்க.
1: அது எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவிகரமா இருந்தது சார்?
0: இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், இப்போ கேவிஐசியில என்னென்ன ஈவெண்ட்ஸ் ஹனி ரிலேட்டடான என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்கும் அதுக்கெல்லாம் அவங்க கூப்பிடுவாங்க, என்ன மட்டும் இல்லை எல்லா பெனிஃபிஷியரியும் கூப்பிடுவாங்க, ஸ்கூல்ஸில் காலேஜஸ்ஸு ஆர் சம் அதர் ஈவன் இன்ஸ்டிடியூஷனில் பண்ணும்போது அவங்க கூப்பிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நல்லா பகிர்ந்துடுவேன், பகிர்ந்தல் தானே நம்மளுடைய கலாச்சாரமே. சில போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள்லாம் இருப்பாங்க, அவங்கள வேறு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அது நான் அங்கேருந்து கற்றுப்பேன், அவ்வளோதான் விஷயம், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட்ஸ் தானே.
1: சரி சார், இப்போ சாதாரணமா இந்த தேனி வளர்ப்பு அப்படின்ற விஷயத்துல உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைச்சிருக்கு அப்படின்றது நீங்க பேசுறதுல இருந்தே வந்து தெரியுது. இதை வந்து முழு நேரமா தொடங்கும் போது உங்களுக்கு அப்ப இருந்த விஷயங்கள் என்னென்ன, இப்ப நீங்க அதுல இருந்து முன்னேறி வந்திருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா என்னென்ன விஷயங்கள், என்னென்ன சவால்களை நீங்க எதிர்கொண்டீங்க?
0: சவால்கள் என்ன அப்படின்னா மேடம், இது ஒன்று எப்படின்னா சேல்ஸ் தான். உலக சந்தையில் இது நிறைய பேருக்குலாம் நிறைய இப்போ இந்த நேர்காணல் கேட்டுக்கிட்டு இருக்க மக்களுக்கு என்ன சொல்கிறேன், நான் எந்த ப்ராடக்ட்டுமே நம்மள பொசிஷன் பண்ணும்போது வேர் வி ஆர் பொசிஷன்ட் அப்படின்றது பார்க்கணும். அதாவது நம்மளுடைய ப்ராடக்ட்டு இப்போ ஒரு சந்தைக்கு இதை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த சந்தையில் விற்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்டில் விற்க முடியுமா, இது உலகத்தில் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உலகத்தில் இருக்கிற 25% தேன் இந்தியன் தேன் தான் டிமாண்ட்.
1: இல்லை அதுக்கான காரணம் என்ன சார்? இங்கே இருக்கிற சூழல் காரணமா இல்லை என்ன காரணம்?
0: இல்லை சூழல் மட்டும் இல்லை மேடம், 500 வெரைட்டி ஹனி இருக்குது உலக அளவில், அதில் 300 வெரைட்டி ஹனி இஸ் த பெஸ்ட் ஹனி, அதில் 250 வெரைட்டி ஆஃப் ஹனி நம்ம இந்தியாவில் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இந்தியாவில் இருக்கிற அளவுக்கு மல்டிபிள் லெவலில் பூக்கள் மகரந்தம் இதெல்லாம் எங்கேயுமே கிடையாது, எங்கேயுமே கிடையாது உலகத்தில். வி ஆர் ஹைலி பிளஸ்ட், அவ்வளோ அவ்வளோ பூக்கள் இருக்குது. நீங்கள் அந்த காட்டுப்பூக்கள் இருக்குது, அப்புறமா நாட்டுப்பூக்கள் இருக்குது, அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹொசூர்லாம் போனீங்கன்னா அவ்வளோ ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு பூக்கள் வச்சுருக்காங்க.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
0: ஒரு ஒரு பூக்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மெடிசின் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஓகேங்களா. அதான் நான் சொன்னேன், நான் 500 வெரைட்டிஸ் ஆஃப் ஹனி உலக அளவில் இருக்குது, அதில் 300 வெரைட்டி ஆஃப் ஹனி டேர்ம்டு அஸ் த பெஸ்ட் ஹனி அப்படின்னு சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 250 இந்தியாவில் கிடைக்கிறதுன்னு வச்சுங்களேன், என்ன சொல்கிறீங்க? கிட்டத்தட்ட எல்லாமே நம்ம இந்தியாவில் இருக்கு, இந்தியாவில் இல்லாத இதே கிடையாது. ஆயுர்வேதத்தில் சொல்கிறாங்க 2200 நோய்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒத்த மூலின்னு சொல்லிட்டு இதை
1: தேனை
0: சொல்கிறாங்க. நீங்கள் டெய்லி நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கனாலே யூ வில் யூ நோ நீட் டு டேக் அரவுண்ட் மெடிசின் ஃபார் 2200 டிசீசஸ். அவ்வளோ இவ்வளோ பெரிய விஷயம் நம்ம பண்ணுறோன்றது அதுவே ஒரு வா ஃபேக்டர் தானே நம்ம லைஃப்பில்.
1: நிச்சயமாக
0: இவ்வளோ பெரிய வா.

0: இப்போ உங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க, உங்களுக்கு வந்து இதை வந்து முழு நேரமா ஒரு தொழிலாக்கிக்கிறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கேவிஏசி வந்து நிறைய வந்து உங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க, அறிவுரைகள் வழங்கியிருக்காங்க. இதுல வரக்கூடிய பொருட்களை வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களா மாத்தணும் அப்படின்றதுல கேவிஐசி உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கையெல்லாம் வந்து செஞ்சாங்க? இன்னொன்று சந்தைப்படுத்துதல், ஏன்னா எந்த ஒரு பொருளையும் வந்து மதிப்பு கூட்டிட்டா மட்டும் போதாது, அதை சந்தைப்படுத்துற வரைக்கும் வந்து ஒரு உற்பத்தியாளருடைய பணி அப்படின்றது இருக்கு. அதுல வந்து கேவிஐசியோட பங்கு என்ன சார்?
1: சந்தைப்படுத்தணுன்றது முதல்ல சொன்னாங்க, இந்த வேல்யூட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க பண்ணுங்க அப்படின்றது தான் ஒரு பிளாட்ஃபார்ம் தான் கிரியேட் பண்ணி தந்தாங்க. அதில் டெவலப் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் புதுமையாக இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நானோ டெக்னாலஜியில் நாங்கள் எல்லாம் ஒரு புது இது எடுத்துகிட்டு வந்திருக்கோம், ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட் நானோ டெக்னாலஜின்ட்டு ஒரு 4 மாதத்துலலாம் நாங்கள் அதை ரிலீஸ் பண்ண போகிறோம். ஹனி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் நிறைய பசங்களை ஒழுங்காக தூங்க மாட்டேன்றாங்க, வயசானவங்க தூங்க மாட்டேன்றாங்க, அவங்களுக்கு ஒரு ஹெர்பல் ஒரு நானோ டெக்னாலஜி மூலமாக பண்ணி அதை ஹனியில் இன்ஃப்யூஸ் பண்ணி அது நாங்கள் ஒரு அதுக்கு ஒரு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இதுபோல் நிறைய விஷயங்கள் அதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிசர்ச், நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டு, நம்மளுடைய இது எப்படி இல்லை வேல்யூடட் பண்ண முடியும் அப்படின்றது நம்ம தான் பண்ணிக்கணும். அவங்க ஒரு பிளாட்ஃபார்ம் தான் கிரியேட் பண்ணி தருவாங்க, அதுக்கு மேலே டெவலப் பண்ண வேண்டியது நம்மளுடைய ரிசர்ச்.
0: இப்போ அன்றாட வாழ்க்கையில் வந்து இப்போ தேன் நெல்லி வந்து நமக்கு கண் கூட தெரிஞ்ச ஒரு விஷயம், அந்த மாதிரி வேறு என்னென்ன பொருட்கள்
1: ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது, இப்போது ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சு நம்மள இது பண்ணிக்கலாம். அதுமாதிரி இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலலாம் ஒழுங்காக சாப்பிட மாட்டேன்றாங்க, 6 o'clockலாம் ஸ்கூல் போயிடுறாங்க, 7 o'clockலாம் அவங்களுக்குலாம் எனர்ஜி பார் மாதிரி நம்மளாம் ஹனியில் வச்சு பண்ணலாம். ஏன்னா இதில் குளுக்கோஸு, ஃப்ரூட்டோஸு, சுக்ரோஸு, என்சைம்ஸு, விட்டமின்ஸு, மினரல்ஸு எல்லாமே இருக்குது ஹனியில் இருக்குது. ப்ளஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு இது பண்ணிக்கலாம். தென் பனானா ஃபிக் இருக்கு இல்லைங்களா, அதில் வச்சு அதில் ட்ரை பண்ணிட்டு அது பண்ணலாம். இதுபோல் நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வீ கேன் கீப் ஆன் டூயிங் தட், இது மாதிரி நிறைய பண்ணலாம். இதுமாதிரி கேக்ஸ் எல்லாம் இப்போ நிறைய ஜென்சி குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் குக்கீஸ் எல்லாம் இப்போ நாங்கள்லாம் புதுசாக எல்லாம் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், ஹனி பேஸ்டு குக்கீஸு. ஓகே, அதேமாதிரி அதில் பார்த்தீங்கன்னா ஹனியில் இருக்கிற சுகரை நம்ம இதில் வேல்யூ பண்ணி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹனியை பற்றி மட்டும்தான் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்து புராணத்துலேயும் அதேமாதிரி கிறிஸ்டியானிட்டிலையும் அதேமாதிரி இஸ்லாமத்துலேயும்
0: எல்லா மதத்துலேயும்
1: பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அந்த ஹனியை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க அவ்வளோ இது. இப்போ ஹிந்து புராணத்தில் பார்த்தீங்கன்னா அமிர்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, அமிர்தம் அப்படின்னா என்ன, அவனுக்கு அதை சாப்பிட்டாச்சுன்னா அவனுக்கெல்லாம் மரணமே கிடையாது அப்படின்வாங்க. வாட் இஸ் அமிர்தம்? இஸ் நத்திங் பட் நெக்டர். வாட் இஸ் நெக்டர்? நெக்டர் இஸ் நத்திங் பட் ஹனி. ஹனி தான், ஹனி எவ்வளோ சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவனுடைய ஆயுள்ல ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். இதுதான் சிம்பிளான விஷயங்கள்.
0: நிச்சயமா சார், விவசாயம் அதுதான் வந்து என்னுடைய பாரம்பரியமான ஒரு தொழில் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணீங்க. செலக்ட் பண்ணியும் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா தேனி வளர்ப்பு அப்படின்றது எல்லாரும் வந்து கடினமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், ஆனால் அதுலயும் வந்து நீங்க கேவிஐசியோட ஒரு ஹெல்ப்போட பாத்தீங்கன்னா அதுலயும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க, நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துகிட்டீங்க. மிக்க நன்றி சார்.

நேயர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை காலை 10:02 ஒலிபரப்பாகும். கேட்க காத்திருங்கள் நேயர்களே.

ஓடையிலே ஒரு தாமரைப்பூ, நீராடையிலே அதை பார்த்தீடுங்க. தலைவன் படத்திலிருந்து நல்ல ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்த நேரம் வந்து டி எம் சவுந்தரராஜன் எல்லாரையும் சொல்லி பாடினது. படத்துக்கான இசை எஸ் எம் சுப்பையா நாயுடு, பாடலாசிரியர் வாலி. 1970 ஜூலை மாதம் 24 வெளிவந்த படம் தலைவன். பி ஏ தாமஸ் அவருடைய இயக்கத்தில், அவருடைய தயாரிப்பில் உருவான படம் அது. எம் ஜி ராமச்சந்திரன், வாணிஸ்ரீ, எஸ் ஏ அசோகன், நாகேஷ், ஜோதிலக்ஷ்மி, மனோரமா, ஜி சகுந்தலா, இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்திருக்கும். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்து ரெண்டுமே மிக்ஸ் ஆகிடும், கண்டுபிடிங்க. நிகழ்ச்சி நிறைவாக கூட சொல்கிறேன். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் இடம்பெற்றிருக்கும் திரைப்படம் கடவுளை கண்டே. ஏ சே சாமி அவருடைய இயக்கத்தில், சொர்ணம் அவருடைய எழுத்தில் உருவான படம் அது. கே ஆர் பாலன் தயாரிக்க, எம் ஆர் ராதா, கல்யாண்குமார், சௌகா ஜானகி, தேவிகா, இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்துக்கான இசை கே வி மகாதேவன். 1963 ஜனவரி மாதம் 13 வெளிவந்த படம் கடவுளை கண்டே. இப்போ நம்ம நிகழ்ச்சி நாம கேட்கக்கூடிய இந்த பாடலை பாடியிருக்கிறது டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா, பாடலாசிரியர் கண்ணதாசன். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலது கேளுங்க.

காதல் பாஸ் காதல், விடிய விடிய பேசினாலும் தூக்கம் வராது. எல்லாம் இந்த 80s 90s குழந்தைகளை கேட்டால் சொல்லுவாங்க நாங்கள்லாம் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு. 1963 அப்படி எப்படி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நம்முடைய கவிஞர்கள் வந்து எல்லாத்தையும் புட்டு புட்டு புட்டுன்னு வச்சுருவாங்க. என்னதான் கற்பனை வளம் மிகுந்திருந்தாலும் அதை அழகாக சொல்லணும்னு நினச்சா கூட ஃபேக்ட் தான்ப்பா அப்படின்ற மாதிரி உடச்சிருவாங்க. ஸோ நேர்கள் கேட்டு ரசிச்சு மகிழ்ந்துட்டுருக்கீங்க. மயிலருக்கு 9:38 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் இடம்பெற்றிருக்கும். திரைப்படம் என்ன தெரியுமா? பாலும் பழமும். படம் பேரே ஸ்வீட்டாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. நான் சொன்னல படம் பேர் வைக்கல கூட நம்ம ஆளுங்க வந்து ரொம்ப ஈஸியாக வச்சுருவாங்க அப்படின்னு. 1961 செப்டம்பர் 9 வெளிவந்த படம் பாலும் பழமும். ஏ பீம்சிங் அவருடைய திரைக்கதிலையும் இயக்கத்திலையும் உருவான படம் இது. படத்தில் சிவாஜி கணேசன், சரோஜா தேவி, சவுகா ஜானகி, எம்ஆர் ராதா, டிஎஸ் பாலையா, எஸ்வி சுப்பையா, எம் எஸ் சுந்தரி பாய், அப்புறம் மனோரமா, இன்னும் பலர் பலர் நடிச்சிருக்காங்க. விஸ்வநாதன் ராமூர்த்தி படத்துக்கான இசை இந்த பாடலை பாடியிருக்கிறது பி சுசீலா, பாடலாசிரியர் கண்ணதாசன். இந்த பாட்டை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்களும் ஃபீல் பண்ணிங்கன்னா கேளுங்க ரசிங்க. அந்த பாட்டு தான் இந்த பாட்டு.

பாட்டு நம்ம கேட்டிருப்போம் தான், வரிகளை நீங்கள் மெய் மறந்து ரசிச்சிருப்பீங்க தான், பட் இருந்தாலும் நான் சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குப்பா. தென்றல் வரும், சேதி வரும், திருமணம் பேசும் தூது வரும், மஞ்சள் வரும், சேலை வரும், மாலையும் மேளமும் சேர்ந்து வரும். ஐயோ சோ ஸ்வீட். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது பெண் சொல்கிறாங்க, பட்டிருக்கும் பெண்ணுடலை தொட்டிருக்கும், பொட்டிருக்கும் பந்தலில் கூட்டம் திரளும், கோலம் இட்டிருக்கும் மேடைதனில் வீட்டிருக்கும், பின் கழுத்தில் மாப்பிள்ளைக்கைகள் தவழும், மலர்குவியும் மனம் நிறையும் அங்கு மங்கள கீதம் திகழும். சொல்லாடல நம்மள அடிச்சுக்க நாம மட்டும்தான். ஸோ நிறைய நிறைய படிக்கணுங்க. நிறைய இன்னொன்று, நம்ம இங்கிலீஷ் டிக்ஷனரி வச்சு தமிழை வச்சு பார்ப்போம் இல்லையா, தமிழ் அகராதியோட ஒப்பிட்டு பார்ப்போம் இல்லையா. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, தமிழ் அகராதியே தமிழுக்கு நிகரான தமிழ் வார்த்தைகள் நிறைய இருக்குது. நம்ம நடைமுறையில் நம்ம பேசுகிற வார்த்தைகளுக்கும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா அந்த வார்த்தைகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ நிறைய சொல்லாடல்கள் வந்து பயன்படுத்தப்படாமலே புழக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எதுகை மோனையாக இருக்கட்டும், சந்தத்தில் வரக்கூடிய இசை நயமாக இருக்கக்கூடிய பாடல்களில் அற்புதம்ப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. கேட்டு சந்தோஷம், என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் உங்களோட சேர்ந்து. நானும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இது பயிலருக்கு தேனினும் இனிய விட்டாத இசை பாடல்களின் தொகுப்பாய் நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் இடம்பெற்றிருக்கும் திரைப்படம் என்ன தெரியுமா? 1963 நவம்பர் மாதம் 15 வெளிவந்த படம் அன்னை இல்லம். பி மாதவன் அவருடைய இயக்கத்தில், ஜி பாலசுப்ரமணியம் அவருடைய திரைக்கதில் உணரப்படும் தாதா மிராசி. கதை கொடுக்க சிவாஜி கணேசன், தேவிகா, எஸ் வி ரங்காராவ், எம் வி ராஜம்மா, எம் என் நம்பியார், ஆர் முத்துராமன், வி கே ராமசாமி, எம் எஸ் சுந்தரிபாய், ஜெயந்தி, சச்சு, நாகேஷ், கே கே சவுந்தர் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. படத்துக்கான இசை கே வி மகாதேவன். பாடலை பாடியிருப்பது டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி, பாடலாசிரியர் கண்ணதாசன். கேளுங்க ரசிங்க.

ஒரு ஆண் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு பெண்ணை வர்ணிக்கிறதும் காதல் கொள்றதும் இயற்கை, அதுக்கான சொல்லாடல் ஈஸியாக கொடுத்துடலாம், வார்த்தைகளையும் கவிதைகளையும் அழகாக படைச்சிடலாம். ஒரு பெண் சொல்கிற மாதிரியும் ஒரு ஆண் சொல்லணும்,

கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். பெண் இந்த மாதிரிலாம் ரசிப்பாங்க அப்படின்றது அவங்களுடைய தோழிகளோ இல்லை மேரேஜ் ஆனதுக்கப்புறம் மனைவியோ சொல்லணும் இந்த மாதிரிலாம் இருக்கும் பெண்ணோட பார்வை அப்படின்னு. ஒரு யூகத்திலையோ இல்லை அவங்க ரசித்த மனிதங்களையோ பார்த்து எழுதுறது வந்து ரொம்ப கொஞ்சம் வியப்பாக இருந்தது. இப்போ கொஞ்சம் ஈஸி, பட் அப்போ எப்படி இருந்ததுன்னு தெரில. கண்ணதாசன் சார் சல்யூட் சார் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருக்கலாம் அவருக்கு. டிஎம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடின பாடலது குடும்பத் தலைவன் திரைப்படத்திற்காக கேட்டு ரசிச்சிருக்கோம். கே வி மகாதேவன் இசையில். இதில் ஆண் பெண் அப்படின்ற மாதிரி வர்ணிக்கிறது இருக்குல்ல, பாலென்ற பருவமே பழமென்ற உருவமே செயலென்ற கண்களை வா, சிறு நூலென்ற இடையிலே கால் பின்னும் நடையிலே நோய் தந்த பெண்மையை வா, காதல் நோய் தந்த பெண்மையை வா. நீ நடக்கிற நடையை பார்த்தே நெஞ்சுக்குள்ள அப்படியே மனசில் நோவுதுப்பா, காதல் வந்துருச்சுப்பா அப்படின்னு ஆண் சொல்கிறது. பெண் எப்பயுமே ஆணை வந்து கொஞ்சம் கம்பீரமாகவே வர்ணிக்கிறாங்க. மத யானை வடிவமே நடமாடும் வீரமே மலர் போன்ற உள்ளமைவா, தோற்றத்தில் என்னதான் ஹாடாந்தாலும் மனசிலுமோ கொஞ்சம் பூ மாதிரி தான்ப்பா அப்படின்ற மாதிரி. நாம் அறியாத பூமியில் தெரியாத பாதையில் இருபேரும் போகலாம் வா, நாம் இருபேரும் போகலாம் வா. ஸோ சொல்லிக்கிட்டே போகலாம், கேட்டுகிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடலின் தொகுப்பு மயில் இருக்குது. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் உயிர் மேல் ஆசை திரைப்படத்திற்காக 1967 வெளிவந்த படம் இது. கே பி சுந்தராபால் பாடியது, கேளுங்க ரசிங்க. படத்துக்கான இசை எஸ் எம் சுப்பையா நாயுடு.

0: நேரம் இரவு 10 மணி. நேர்கள் இதுவரை கேட்டு ரசிது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல மயிலிறகு.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் கரெக்டா 10 மணி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் மெட்டுக்கள் நேர் விருப்பம். இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு திருப்பூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. எல்லாருக்கும் சந்தோஷம், மனைவி வந்திருக்கும், அப்பாடி எங்க டே வந்துருச்சுப்பா அப்படின்ற ஃபீல் பண்ணிருப்பீங்க. அதுல நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நாங்கள் வச்சிருக்கோம், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நீங்க குறிப்பாக திருப்பூர் மாவட்ட நேர்களை மட்டுமே இருக்கணும். பேரை மாற்றி பேசுறது, ஊரை மாற்றி சொல்கிறது அப்படின்ற சின்ன சின்ன சேட்டைகளாக பண்ணாமல் சமத்து பிள்ளையா இருப்பின்ற நம்பிக்கையோட நான் வந்து வெயிட் பண்ணுறேங்க. நீங்கள் அழைப்பணம் ஏற்படுத்தும் அப்படின்னு முற்படும் போது 0422 அப்படின்ற இணைப்பினோட 3312 103 அப்படின்ற எண்ணுக்கோ, அல்லது 3316 312 அப்படின்ற எண்ணுக்கோ, அல்லது 3317 0406 அப்படின்ற எண்ணுக்கோ அழைப்பணம் ஏற்படுத்தலாம். சந்தோஷமாக பேசலாம், பாட்டு கேட்கலாம். இல்லைப்பா எனக்கு லைனே கிடைக்க மாட்டேது அப்படின்னு மனசுக்குள்ள திட்டிங்கன்னா நோ கோவம், ஐ எம் பாவம். வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585800103 அப்படின்னு எனக்கு ஃபேஸ்புக்லேயும் போஸ்ட் போட்டாச்சு, கமெண்ட் செக்ஷன் உங்கள் பாட்டை நீங்கள் போட்டு வைக்கலாம். இப்போ முதல் நேர் யாருன்னு கேட்டு வைப்போமா? ஹலோ வணக்கம்.
2: இனி இரவு வணக்கத்துடன். திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம், ரவிச்சந்திரன்.
0: ரவிச்சந்திரன் சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
2: கீதாஞ்சலி படத்திலிருந்து துள்ளி எழுந்தது பாட்டு.
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.
2: நன்றி.

0: இந்த மாதிரி நீங்க உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணும் அப்படின்னா மெலடி மெட்டுக்கள் நேர்வரப்பு நிகழ்ச்சியை சரியா பயன்படுத்துங்க. இன்னைக்கு திருப்பூர் மாவட்ட நேர்வு மட்டுமே பங்கு பெற நிகழ்ச்சி. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல ஒன்று சொல்றேன், என்னன்னு கேட்டீங்கன்னா 1981 1981 1993 வரை இருக்கக்கூடிய இந்த இடைக்கால பீரியட்ல இருக்கக்கூடிய சாங்ஸ்லாம் கேட்பீங்கன்ற நம்பிக்கை கூட நான் வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க வந்து நம்ம நிகழ்ச்சியில பங்கு பெற்று உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
1: என்ன
0: பாட்டு வேணும்?
1: கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம்.
0: அர்த்தம் பாட்டு வருது கேளுங்க.
1: நன்றி.

0: மெலடி மட்டுக்கள் நேர்வு நிகழ்ச்சி கேட்டு நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யாரே கருதுங்க?
1: திருப்பூர் மாவட்டம் அவிநாசிலிருந்து பிரபு தேவிங்க சார்.
0: பிரபு, சொல்லுங்க என்ன பாட்டு வேணும்?
1: படிக்காதன் படத்துல இருந்து சோரி கிளி பாட்டுங்க சார்.
0: பாடல் வருது, கேளுங்க.
1: நன்றி.

0: ஜோடி கிளி நல்லா இருந்ததுல. 10:17 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் கேட்டு ரசி சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. மெலடி மெட்டுக்கள் நேரொப்பு நிகழ்ச்சி கேட்டு உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0422 அப்படின்ற கோடோட 2316312 அப்படின்னு நம்பருக்கும் அப்புறம் 2317 04 நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். கண்டிப்பாக நான் தான் பேசி உங்களுக்கு பிடிச்சமான பாட்டெலாம் கொடுப்பேன், பார்த்துக்கோங்க. ஃபோன் பண்ணுங்கள். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், திருப்பூர் கனக்கம்பாளையம் கவிதா.
0: சொல்லுங்கள், என்ன பாட்டு வேணும்?
1: அந்த ஒரு நிமிடம் படத்துலேருந்து சிறிய பறவை சிறுகை சிறகை விரிக்க துடிக்கிறதே
0: பாட்டு வருது, கேளுங்க.

0: நமது கதையை உலகம் முழுதும் புகழட்டுமே. கண்டிப்பா ஒரு நாள் அந்த மாதிரி நடந்தே தீரும், நம்ம எல்லாரும் வெற்றி வாங்கி சொல்லணும் நம்பிக்கையோட. திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ். பி பாசிட்டிவ் பிளட் குரூப் கிடையாதுங்க, சந்தோஷமா எப்பவுமே வந்து பாசிட்டிவாக இருக்கணும்னு சொல்ல வரேன். 10:24 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேயர்கள் கேட்டு ரசம் சந்தோஷமா ஜெய் பண்ணிட்டு இருக்கீங்க. மெலடி நேயர் விருப்ப நிகழ்ச்சி கேட்டு இன்னைக்கு திருப்பூர் மாவட்ட நேயர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: அன்புக்கு வணக்கம். வேலப்பநாயகம் மலைமாரி கிராமத்திலிருந்து பேசுறேங்க, திருப்பூர் மாவட்டம்.
0: உங்க பேருங்க?
1: என் பேர் ரத்னம் சார்.
0: ரத்னம் சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு அந்த விஜயகாந்த் வரத்துல ஆடியிலே செய்தி சொல்லி ஐப்பசியில செய்தி வச்ச மன்னவர் மன்னவர் தான் ஒரு பாட்டு.
0: கண்டிப்பா பாட்டு வரதே கேட்டு ரசிங்க.
1: ரொம்ப அற்புதமா விமர்சனம் கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றியா
0: இருக்கு. நன்றி.

0: நம்மால் எப்படி டீசெண்டாக படகோட்டும் பட்டம்மா அப்படின்றாரு. அவங்க பார்த்திங்களா முரட்டாளும் முத்தையா அப்படிங்கிறாங்க. சின்னவர் படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்கோம். 10:34 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் கேட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிருக்கீங்க. மெலடி மெட்டுக்கள் நேரொருப்பம் திருப்பூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே பங்கப்படுற நிகழ்ச்சியில் இந்த பாட்டு அப்படின்னு பார்க்கும்போது வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய பேர் ஏன் பாட்டு வருமா ஓம் பாட்டு வருமானு கேட்டால் எல்லாருக்கும் சேர்ந்து இந்த பாட்டை கொடுத்துருவோம். ஒருத்தவங்க பாடல் கேட்டிருந்தாங்க, ஸோ திருப்பூர் மாவட்ட நேரில் கொடுத்துடலாம். திருப்பூர்லேருந்து வெள்ளியங்காடு கீர்த்தி மகேஸ்வரி ஹரிஸ் கேட்டிருந்தாங்க, அப்புறம் ஆர் பாக்யராஜ் கேட்டிருந்தாரு, அப்புறம் யார் அதுன்னு கேட்டிங்கன்னா முத்துக்குமார் கேட்டிருந்தாங்க. தொடர்ந்து காவிலிபாளையத்துலேருந்து சரவணகுமார் திவ்யா ரம்யா ராஜேஷ் கார்த்திக் குடுங்களையும் பாட்டு கேட்டிருந்தாங்க கொடுத்தாச்சு. திருப்பூர் குருவாய்ப்பு நகர்லேருந்து பிரபஞ்ச் யஸ்வந்த் கேட்டிருந்தாங்க, அடுத்து சுமதி கனகராஜ் மனோஜ் நந்தினி அவங்களுக்காகவும், அடுத்து குமார் தீபிகா பிரபுகுமார் அது குமார் நகராது சாரிங்க தீபிகா பிரபு குமார் நகர்லேருந்து கேட்டிருந்தாங்க. எல்லாருக்கும் பாடல் கொடுத்துருக்கோம், எல்லாரும் சந்தோஷமாக பிரித்து எடுத்துப்பீங்கன்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் எங்கிருந்து?
1: என்னுடைய பேர் அப்துல் காதர், நான் இங்கே திருப்பூர் கோல்டன் நகர்லேருந்து.
0: திருப்பூர் கோல்டன் நகர்லேருந்து அப்துல் காதர் சொல்லுங்க, என்ன பாட்டு
1: வேணும்? எனக்கு வந்து தளபதி படத்துலேருந்து சுந்தரி ஒரு கண்ணால் பாடல் போடுங்க. நீங்கள் ஷோ ஸ்டார்டிங்லேருந்து வந்து பயங்கர எனர்ஜியாக பேசி
0: ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி, தேங்க்யூ.
1: இந்த இரவு வேலையில வந்து இவ்வளவு எனர்ஜியா பேசும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு,
0: ரொம்ப சந்தோஷம்.
1: ஒரே ஒரு சின்ன ஒரு வரிகள் மட்டும் சொல்லிடுறேன்,
0: சொல்லுங்க.
1: முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் திரும்ப திரும்ப முகம் காட்டுதல், நம்மளை விட ஒரு முட்டால் வேற யாருமே இருக்க மாட்டாங்க.
0: சோ நிதர்சனம். 10:36 நேர்கிட்ட பாட்டு வரதை கேட்டுறீங்க.

0: நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன். தளபதி படர்ந்து பாடல் கேட்டோம். 10:43 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல நேர்கள் கேட்டு ரச சந்தோஷம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. மெலடி மட்டுக்கள் நேர்வு நிகழ்ச்சி கேட்டு திருப்பூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் எங்கிறதுங்க?
1: திருப்பூர் மாவட்டம் கனியாம் கனகரத்திலும்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: என்னப்பத்த ராசா என்ற படத்திலிருந்து சொந்தம் ஒன்றி தேடும் அன்னக்கிளி. வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: நன்றி.

என்னதான் எவ்வளவு டைம் நம்ம பாட்டு கேட்டிருந்தாலும் நம்ம பேரை சொல்லி நமக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கறது அப்படிங்கறது ஒரு அலாதியான இன்பம் தான் இல்லைங்களா? எஸ் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி திருப்பூர் மாவட்ட நேயர்களுக்காக போய்கொண்டிருக்கிறது. நிறைய பேர் வந்து பாட்டு கேட்டிருக்கீங்க, நிகழ்ச்சியோட நிறைய பேருக்கு நினைக்கிட்டு இருக்கோம். இல்லை வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பேரெலாம் சொல்ல மாட்டிங்களா, எங்களுக்கெல்லாம் பாட்டு கொடுக்க மாட்டிங்களா அப்படிங்கிறீங்க. நோ சோகம், இப்போயே சொல்லிடுறேன். சதாசிவம் அமுதீஸ்வரி இடவம் பாளையத்துல கேட்டிருந்தாங்க. அடுத்து தாசர்பட்டியிலிருந்து பாலசுப்ரமணியம் பத்மாவதி கேட்டிருந்தீங்க. கிருஷ்ணவேணி காவிலி பாளையத்துல கேட்டிருந்தீங்க. கருவலூர் சாமுவேல் கேட்டிருந்தாரு. அப்புறம் எனக்கு இந்த பாட்டு கொடுங்களேன் அப்படின்னு திருப்பூர் வெள்ளியங்காடிலிருந்து கீர்த்தி மகேஸ்வரி ஹரிஸ் கேட்டிருந்தாங்க. அதோட சேர்ந்து வாட்ஸ்அப்பில் வேலை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 23-24 கமெண்ட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்திலேருந்து குருவாயூப்பன் நகர்லேருந்து ஐயோ சிவகுமார் கல்யாணி கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஓ இந்த பக்கம் பண்ணவங்களே அந்த பக்கம் பண்ணியிருக்கீங்க, சென்னை வரைக்கும் போயிருக்குன்னா பாருங்களேன். அவ்வளோதானா திருப்பூர் இந்த பக்கம் அம்பட்டுதே. ஸோ எல்லாருக்குமே பாட்டு வந்துட்டுருக்கு திருமதி பழனிசாமி திரைப்படத்திற்காக. கேளுங்க ரசிங்க.

உட்காந்து பேசலாம் டைம் இல்லைங்க, தூங்குறதுக்கு டைம் ஆகி போச்சு அப்படின்ற மாதிரி எல்லாரும் கிளம்பிட்டு இருப்பீங்க. 10:54 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்கள் இதுவரை கேட்டு ரசிச்சது மெலடி மட்டுக்கள் நேருப்பான். இன்னைக்கு எல்லா நேர்களுக்கும் சந்தோஷப்படுத்திட்டு பண்ற நிறைவோட நிகழ்ச்சியை வைண்ட் அப் பண்றது நான் உங்கள் ஆர்ஜே சிவ. நேர்களின் கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 6 மணிக்கு காலை தன்றல் நிகழ்ச்சியில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவறையுடன். குரல் எண் 23 அதிகாரம் நீத்தார் பெருமை. தொடர்ந்து சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பி எஸ் சசிரேகா, எஸ்பி பாலசுப்ரமணியம், நாகூர் எம் ஹனிஃபா, வாணி ஜெயராம், டி எம் சவுந்தரராஜன், பெங்களூரு ஏஆர் ரமணியம்மாள் ஆகியோர் பாடியிருக்கும் பக்தி பாடல்கள் இடம்பெறும். காலை 6:30 நிகழ்ச்சி நிரல், 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், நாளை காலை 6:55 நலமை விளைக, காலை 7 மணிக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் திரையிசை அந்நாளின் சிறப்பை சொல்லும் இன்று புதறி வினா இடம்பெறும். காலை 7:30 ஹலோ டாக்டர், குழந்தைகளின் வளர்ச்சி உடல்நிலை மற்றும் ஆரோக்கியம் குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் அமுதா அவர்கள். 7:40 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம். காலை 8:00 to 9:00 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:00 சிறுவாணிச்சாரல், 10:00 இது உங்கள் சாய்ஸ் நேயர் ஒருப்பமாக, 11:00 இன்றைய நேயர், 11:30 ரெயின்போ கிளாசிக்ஸ், நண்பகல் 12:00 வசந்தயிலும் நிகழ்ச்சியில் ஹலோ தோழி, 12:50 பூந்தென்றல், பிற்பகல் 1:00 மணி 1 மலர் 1, 1:55 வானிலை அறிக்கை, 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, பிற்பகல் 2:30 ஊர்ப்புறத்திலே கருப்பட்டி காய்ச்சுவது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு வட்டம் வடப்புதூர் ஏ ஐயம்மாள் அவர்களுடன் நீர்முகம் இடம்பெறும், 3:00 டீ டைம் நேரூர்ப்பமாக, மாலை 4:00 சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ் ராணுவ வீரர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 சித்திரச்சவானத்தில் நச்சின 4 பாயிண்ட் இலக்கிய ஆர்வலர் எழுத்தாளர் குணசுந்தரி அவர்களுடன் நேரலை இடம்பெறும், 6:00 பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை தொடர்ந்து பொன்மாலை பொழுது கேட்கலாம். இரவு 7:35 ஏறும் ஊறும் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து கால்நடை

கால்நடை செல்வம் முகநூல் வாயிலாக கால்நடைகள் வியாபாரம் செய்து வரும் இளம் வியாபாரியும் கல்லூரி மாணவருமான திருப்பூர் மாவட்டம் முத்தூர் தொட்டியாபாளையம் டிஏ கிருத்திக் அவருடன் நேர்முகம். 28 இதம் ரிதம், 9:15 மயிலிறகு. இரவு 10 மெலடி மட்டுக்கள். இரவு 11 முதல் காலை 5:53 வரை நிகழ்ச்சி அனைத்தும் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். தொடர்வது வானிலை அறிக்கை. கோயம்புத்தூரில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 34°C, குறைந்தபட்சமாக 26°C வெப்பநிலை பதிவாகியிருந்தது. திருப்பூரில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 36°C, குறைந்தபட்சமாக 26°C வெப்பநிலை பதிவாகியிருந்தது. ஈரோட்டில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 37°C, குறைந்தபட்சமாக 27°C வெப்பநிலை பதிவாகியிருந்தது. சேலத்தில் இன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 36°C, குறைந்தபட்சமாக 27°C பதிவாகியிருந்தது. ஊட்டியில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 24°C, குறைந்தபட்சமாக 18°C பதிவாகியிருந்தது. பாலக்காட்டில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 33°C, குறைந்தபட்சமாக 27°C வெப்பநிலை பதிவாகியிருந்தது.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 10:59. 6 நேர்களே, நமது 999 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நிறைவு பெறுகின்றன. நாளைய நமது நிகழ்ச்சிகள் இதே அலைவரிசையில் காலை 5:51 துவங்கும். நன்றி நேர்களே. ஜெய் ஹிந்த்.